நேயர்கள் அனைவருக்கும் நமது நிலையத்தின் இனிய காலை வணக்கமும் வாழ்த்துக்களும். புலருகின்ற இந்த இனிய பொழுது நம் அனைவருக்கும் நன்மைகள் பல தரட்டும் என்ற பிரார்த்தனையோடு ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையம் இன்று சக ஆண்டு 1948 சிராவண மாதம் 18 நாள் 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 9 தேதி ஞாயிற்றுக்கிழமை நேரம் 5:56 100.3 MHz பண்பலை வரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய ஒலிபரப்பில் நிகழ்ச்சிகள் இனிதே தொடங்குகின்றன.

நேரம் 6 மணி. குரலோசை வாழ்க்கை துணை நலம் என்ற 6வது அதிகாரத்திலிருந்து 6வது குரட்பா. தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொல்காத்து சோர்விலாள் பெண். வாழ்க்கை துணை நலம் என்ற அதிகாரத்தில் அமைந்த இக்குரட்பாவிற்கான பொருள் மு. வரதராசனார் அவர்களின் உரையிலிருந்து. கற்பு நெறியில் தன்னையும் காத்துக்கொண்டு தன் கணவரையும் காப்பாற்றி தகுதி அமைந்த புகழையும் காத்து உறுதி தளராமல் வாழ்கின்றவளே பெண். தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொல்காத்து சோர்விலாள் பெண். குரலோசை கேட்டோம். இனி கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள். இது 100.3 பண்பலை ஒலிபரப்பில் காரைக்கால் வானொலி நிலையம். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்து வழங்குவோர் நாகை மூரா சன்சன் ரெடிமேட்ஸ், விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. முன்னதாக நமது நிலைய சிறப்பு நிகழ்ச்சிகள் இன்று முற்பகல் 11 மணிக்கு அணிகலன்களும் ஆலோசனைகளும் சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் நாகப்பட்டினம் லக்ஷ்மி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி. இன்று இடம்பெறுவது நகைக்கடன் புத்திசாலித்தனமான பயன்பாடு குறித்து நேரலையில் நேர்களின் கேள்விகளுக்கு விளக்கம் அளிக்கிறார் வங்கி துணை மேலாளர் ப. சுஷ்மிதா அவர்கள். தொடர்ந்து முற்பகல் 11:30 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் அணிகலன்களும் ஆலோசனைகளும் சிறப்பு தொடர். இன்று மாலை 5:30 மயிலாடுதுறை ஏஆர்சி நடைசெட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் வழங்கும் சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர். இன்று இடம்பெறுவது உலக பிரசித்தி பெற்ற மாரியம்மன் திருக்கோவில்களில். இன்று ஒடிசா பூரி விமலா சக்தி பீடம். இனி மற்ற நிகழ்ச்சிகள் தெரிந்து கொள்ளலாம். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குகிறார் இதய கீதம் ராமானுஜம் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு சென்னை வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை. 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி கவேரி எசட். காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தபர்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன் சொல் அமுது. வழங்குபவர் திருவாரூர் முனைவர் ரா. அறிவழகன் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலரில் வழங்கும் பசுந்தளிர். இன்று பங்கேற்கும் சிறுமி செல்வி டி. தரணி அவர்கள். 7:00 திரை இசை. 7:25 சைபாலின் தகவல் நேரம். 7:30 காலை காம்போ. 8:05 நாகை மூரா சன்சன் ரெடிமேட்ஸின் துள்ளி வரும்பாட்டு. 8:30 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வைக்கிங் பனியன்கள் உள்ளாடைகள் வழங்கும் துள்ளி வரும்பாட்டு. 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியின் முதலில் காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ நிகழ்ச்சியில் தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் குழந்தை நல சிறப்பு மருத்துவர் பி. ஸ்ரீலதா அவர்கள். 9:05 பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் செய்தியும். தொடர்ந்து 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட். 10:00 ஜிபூம்பா மழலை செல்வங்கள் பங்குபெறும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ். 12:10 கடித மலர்கள். 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். 12:55 பன்னிசை.

0: தாயிலார் என தொடங்கும் பாடல் பாடியிருப்பவர் மழையூர் எஸ் சதாசிவம் அவர்கள். ஒரு மணிக்கு தென்மழை, 1:55 மெல்லிசை, 2:05 லஞ்ச் பிரேக்கில் வார்த்தை விளையாட்டு, 3 நாகை மூராசன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் வழங்கும் LSC லைக் ஷேர் கமெண்ட் திரைப்பட பாடல்கள் இடம்பெறும் நிகழ்ச்சி, 4 RR கிரியேஷன்ஸ் வழங்கும் மகாகவி பாரதி மேடை நாடகத்தின் வானொலி வடிவம், எழுதியவர் ரம்யா அவர்கள், இசை கந்தசாமி அவர்கள், இயக்கம் கே வி நாராயணன் அவர்கள், நிகழ்ச்சி அமைப்பு எஸ் அண்ணாமலை பாண்டியன், ஜே ஜெயா ஆகியோர். 5 வைக்கிங் பனியன்கள் உள்ளடக்கில் வழங்கும் கலக்கல் நேரம், 6 பன்னிசை நந்தா என தொடங்கும் பாடல் பாடியிருப்பவர் தர்மபுரம் பி சுவாமிநாதன் அவர்கள், 6:20 நாச்சர்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ASI கமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன் சொல்ல மது, 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடைக்கு காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்டோம். என்னை தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள், அதனை தொடர்ந்து எனைத்தானும் நல்லவை கேட்க சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
1: குட் மார்னிங், திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை சாய் ரமுஜ்தபா. Prime Minister Narendra Modi and US Vice President J.D. Vance discussed ways to further deepen India-US Comprehensive Global Strategic Partnership across key areas. Mr. Modi received a phone call from Vice President Vance yesterday. In a social media post, Mr. Modi said they noted the sustained momentum in the high-level engagements and reaffirmed their commitment to further strengthening cooperation in trade, defense, critical and emerging technologies, energy security, and critical minerals. Both the leaders also exchanged views on regional and global developments of mutual interest. Mr. Modi congratulated Mr. Vance and Second Lady Usha on the birth of their son and conveyed best wishes to the entire family. Minister of State for External Affairs Kirti Vardhan Singh called on President of Cote d'Ivoire Alassane Ouattara in Abidjan yesterday. Mr. Singh discussed the growing India-Cote d'Ivoire partnership and reaffirmed India's shared commitment to advancing Prime Minister Modi's vision of stronger and deeper engagement with Africa. In a social media post, Mr. Singh said that he is looking forward to further strengthening their long-standing friendship and expanding bilateral cooperation across diverse areas. The Har Ghar Tiranga campaign will begin today and will run through the 17th of this month. The initiative is aimed at encouraging citizens to hoist the national flag and participate in activities celebrating patriotism, national unity, and India's cultural heritage. This year's campaign holds special significance as it coincides with the 150th anniversary of India's national song, Vande Mataram, bringing together the national flag and the national song in a unique celebration of patriotism. As part of the celebrations, mass singing of Vande Mataram will be organized across the country. More than 200 Indian embassies, high commissions and consulates will organize a series of events to mark the campaign. A key highlight this year will be the Surya Path Tiranga digital relay, in which 54 Indian missions and posts selected according to the sunrise sequence across time zones will participate. The relay will begin on 15th August from India's easternmost diplomatic mission in Fiji and conclude at the Consulate General of India in San Francisco. In Jammu and Kashmir, the annual Amarnath Yatra will remain suspended on both Pahalgam and Baltal routes from today. The decision to temporarily halt the Yatra has been taken due to recent rains, repair work of pilgrimage tracks, and forecast of adverse weather conditions over the next few days. No fresh Yatra convoy was allowed to leave the Bhagwati Nagar base camp in Jammu yesterday as a precautionary measure amid rains and inclement weather conditions prevailing in Ramban district and parts of Kashmir. The India Meteorological Department has issued an orange alert for heavy to very heavy rainfall over Uttarakhand and Chhattisgarh today. Heavy rainfall is also expected over Haryana, Chandigarh, Himachal Pradesh, Punjab, Uttar Pradesh, Bihar, Rajasthan, Jharkhand, Madhya Pradesh and parts of Northeast India. The Met Department also predicted thunderstorms accompanied by lightning and gusty winds over Jammu Kashmir, Andhra Pradesh, Kerala, Mahi, Karnataka, Tamil Nadu, Puducherry, Karaikal, Lakshadweep and Andaman and Nicobar Islands for today. Iranian President Masoud Pezeshkian has reaffirmed Tehran's commitment to diplomacy and to safeguard its national

0: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் இதயகீதம் ராமானுஜம் அவர்கள்.
1: உழைப்புத்தான் நம்முடைய மூலதனம். நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, நம்முடைய வீடு, நம்முடைய சொத்து, நம்முடைய நகைகள் இதுதான் மூலதனம் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இல்லை, உழைப்பு மட்டும்தான் மூலதனம், அதுதான் நமக்கு நிரந்தரமானது. உப்பில்லாத சாப்பாடு எப்படி சுவையில்லாமல் போய்விடுமோ அதை போல் உழைப்பில்லாத வாழ்க்கை சப்புன்னு போய்விடும், பிணிக்கு ஆளாகிவிடும். அதனால் நாம் உழைக்கணும். நம்ம சின்ன சின்ன வேலைகளுக்கு கூட வண்டி எதிர்பார்க்குறோம், இல்லாட்டி யாரு கூடையாவது போய் அந்த இடத்துல இறங்கிக்கிறான்னு பார்க்குறோம், இல்லாட்டி ஒரு உந்து வண்டியே வாடகைக்கு கொடுத்து போகிறோம். ஒரு பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கு கூட நம்மளால் நடக்க முடியறதில்ல. அதனுடைய விளைவு நம்ம உடம்பில் வியர்வை வெளியேறாமல் கழிவு நீர் தங்கி உடலில் சர்க்கரை நோய், மன அழுத்த நோய், தேவையில்லாத கொழுப்பு சேர்ந்து மாத்திரைகளோடு யாத்திரை செய்ய வேண்டிய சூழல் உருவாகி விடுகிறது. இதை நாம் மாற்ற வேண்டும். அப்படி நாம் மாற்ற வேண்டுமானால் நாம் உழைக்க தயாராக வேண்டும். உடல் உழைப்பு ஒன்றுதான் நம் உடல் ஆரோக்கியத்தையும் தரும், உயர்வையும் தரும். உழைப்பு தான் ஒரு மனுஷனை உயர்த்தும். இன்றைக்கி இந்த உயர்ந்த நிலை மேலே யார் இருக்கிறாங்க அப்படின்னா, யாரெல்லாம் உழைத்தார்களோ அவர்கள்தான் உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கிறார்கள். அப்துல் கலாம் சின்ன வயசில் தன்னுடைய பள்ளிக்கூட படிப்புக்கு பணம் கட்டுவதற்காக உழைத்தார், ஜனாதிபதியாக இருக்கும்போதும் உழைத்தார். அப்படி உழைத்த உழைப்புத்தான் இன்றைக்கு எல்லோரும் அவரை பேச வைத்திருக்கிறது. குன்றினைப் போல உடல் வன்மை வேண்டும், கொடுமையை தீர்க்க போராட வேண்டும், தின்றதையே தின்று தெவிட்டுதல் இன்றி அன்றென்று வாழ்வில் புதுமை காண வேண்டுமென்றால் நீ உழைக்க வேண்டும். அந்த உழைப்பு உன்னை உயர்த்தும், உன்னத வழியில் அழைத்து செல்லும். அப்படி அழைத்து செல்ல வேண்டுமானால் வியர்வையை சிந்த வேண்டும். இந்த வியர்வை சிந்துகிற மனிதன்தான் வாழ்க்கையில் ஆரோக்கியமாகவும் ஆற்றலோடும் வீரத்தோடும் கொடையோடும் சிறப்போடும் இருப்பார்கள் என்பதை இலக்கியம் மட்டுமல்ல நடப்புகள் நமக்கு சொல்லித்தருகிறது. நிறைய பேர் இரவில் படுத்துக்கிட்டு தூக்கம் இல்லையே, தூக்கம் இல்லையே அப்படின்னு ஏங்குறாங்க. அதற்கு காரணம் உழைப்பில்லை என்றால் தூக்கம் வராது. அப்படி உனக்கு தூக்கம் வரணும்னா நீ உழைக்கணும். உழைச்சின்னா உழைப்பவன் படுத்தவுடனே தூங்கிடுறான், அவனுக்கு ஃபேன் இல்லை, ஏசி பெட்டி செயல்படவில்லை அப்படிங்கிற கவலையெல்லாம் இல்லை. அவனுடைய ஒரே கவலை படுத்தவுடனே தூங்கிடுவான். ஏன்னா அவனுடைய உழைப்பில் அவனை நன்கு தூக்கத்தை கொடுக்கிறது, மனதில் இருக்கிற அழுத்தத்தை போக்குகிறது, மனதில் இருக்கிற துன்பங்களை மாற்றுகிறது. எனவே உழைப்பு

0: பால் உயர்வோம், உன்னதம் படைப்போம். கருங்கல் பாறையும் உடைந்துவிடும், கைகளில் பூமி தவழ்ந்துவிடும். உழைப்பே உனது மூலதனம் என்பதை தாராபாரதி சொன்னதைப் போல் உலக அரங்கிற்கு உழைப்பின் பெருமையை சொல்லி வைப்போம், உன்னதம் ஒன்றனை படைத்து நிற்போம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் இதயகீதம் ராமானுஜம் அவர்கள்.

ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. நேரம் 6:15. வைகரை பொழுதில் இறைவனுக்கு இசை மாலையால் பாமாலை சூட்டும் பக்தி மாலை. மலரும் இந்நாளின் இனிய காலை வேளையில் எங்கும் இறை சிந்தனையும் அமைதியும் நிறைந்திருக்க பக்தி மாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். விடியலின் நறுமணமும் பறவைகளின் ஒளியும் நம் மனதை லேசாக்கும் இந்த இனிய அற்புத நேரத்தில் இறைவனின் திருநாமங்களை சிந்திப்பது நம் அன்றாட வாழ்விற்கு தேவையான நேர்மறை ஆற்றலையும் தெளிவையும் தரும். எண்ணம் போல் வாழ்க்கை என்பார்கள். இன்றைய தினத்தை ஒரு நல்ல எண்ணத்தோடும் இறை வழிபாட்டோடும் தொடங்குவோம். இன்றைய பக்தி மாலையில் தொடக்கமாக கிருஷ்ணராஜ் மற்றும் கிழவினர் பாடியிருக்கும் பாடல்

அழகான பாடல். மனதிற்குள் ஒரு அமைதியையும் நேர்மறை அலைகளையும் விதைத்திருக்கும். நிச்சயமாக நம்பிக்கைதான் வாழ்க்கையின் அடிப்படை. கஷ்டங்கள் வரும்போது சோர்ந்து போகாமல் எல்லாமே நன்மைக்கே என்ற நம்பிக்கையோடு அடியெடுத்து வைத்தால் எந்த இலக்கையும் எட்ட முடியும். இறையருள் என்றும் உங்களுக்கு துணையாக இருக்கட்டும். நிகழ்ச்சியில் அடுத்து என்ன சிதம்பரம் பாடியிருக்கும் பாடல்

நேரம் 6:25. வைகரை பொழுதில் இறைவனுக்கு இசை மாலையால் பாமாலை சூட்டும் பக்தி மாலை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இணைய தொடரும் பாடல், ஸ்வரூப் பாடியிருக்கும் பாடல்,

0: விளம்பர இடைவெளியை தொடர்ந்து நம்ம மீண்டும் பக்தி மாலையில் இணையலாம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். நாகப்பட்டினம்.
4: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நாம் இணைவது இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 பக்தி மாலை. நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி மாலையில் நிறைவாக எஸ் ஹுசைன் தீன் பாடியிருக்கும் பாடல்

நிறைவு பெற்றது பக்தி மாலை. மீண்டும் இன்று மாலை மணி 5:30 சக்தி திருவிழாவாக ஒலி உலா வரும். ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு.

இன்று மாலையும் இரவும் ஒளிவுலா வரும் நிகழ்ச்சிகள் பற்றி ஒரு கண்ணோட்டம். இன்று மாலை 6:40 நலமாய் வாழ நிகழ்ச்சியில் கோடை வெயிலில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளும் வழிமுறைகளும் ஆலோசனைகளும் வழங்குகிறார் காரைக்கால் உயிர் வேதியியல் மருத்துவ வல்லுநர் பேராசிரியர் டாக்டர் வி. சண்முகப்பிரியா அவர்கள். 6:45 இசைத்துறையை 7:00 இந்திய அரசின் சட்டம் மற்றும் நிதியமைச்சகம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட்டியின் உழவர் அரங்கம். பருத்தி சாகுபடி அனுபவங்கள் குறித்து காரைக்கால் மாவட்டம் அகலங்கண்ணு கே. சரவணன் அவர்களோடு நேர்முகம் கேட்கலாம். 8:00 நாகை முராசன் சன் ரெடிமேட்ஸின் காற்றில் வரும் கானம். 8:30 காற்றில் வரும் கானம் தொடர்ந்து வரும். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல் அமுது. 10:00 இரவும்

0: மலரும் 11 மணிக்கு காற்றலையில் நாளை, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 துயிலம்மன். இன்று ஒலிபரப்பாக உள்ள விளம்பரதார நிகழ்ச்சிகள். இன்று காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடைசெட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம். இன்று மாலையும் இரவும் ஒளி உலாவரும் நிகழ்ச்சிகள் பற்றி ஒரு கண்ணோட்டம் கேட்டோம். இது ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. காரைக்கால் ONGC காவிரி எஸ்எட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும்
1: உழவர்களுக்கு
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ONGC காவிரி எஸ்எட் காரைக்கால்.
2: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
3: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
4: பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
5: அப்போ ONGC நல்லதும் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
2: ONGC என்றும் மக்கள் பணியில்.
0: இந்நிகழ்ச்சியை மேலும் வழங்குவோர் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால்.
6: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர் சில்க்ஸ். 1 கிலோ தங்கம் வழங்கிய காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர் சில்க்ஸ் ஆடி அதிரடி சிறப்பு விற்பனை. 5% முதல் 50% வரை மாபெரும் தள்ளுபடி. லேடிஸ், ஜென்ஸ், கிட்ஸ் என அனைவருக்கும் அசத்தலான ஆஃபர்களுடன் இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ், சேகர்ஸ், சேகர்ஸ்.
0: அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, இன்று பரபவ வருடம் ஆடி மாதம் 24 ஞாயிற்றுக்கிழமை.
7: சுபா, இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன், பதில் சொல்றியா?
8: கேள்வி தானக்கா, கேளுங்க கேளுங்க. அப்படி என்னதான் கேக்குறீங்கன்னு நானும் பாக்குறேன்.
7: ஒரு மனுஷன் வீட்டுல சுகமா வாழ்றதுக்கு என்னென்னலாம் தேவை சொல்லு.
8: என்னக்கா, ஏதோ கஷ்டமான கேள்வி கேட்க போறீங்கன்னு நினைச்சேன், இவ்வளவு ஈஸியான கேள்வியா கேக்குறீங்க. இதை கேட்டீங்கன்னா ஒரு பெரிய லிஸ்டே இருக்குக்கா. நிறைய ட்ரெஸ், நல்ல சாப்பாடு, பொழுது போக்குறதுக்கு கையில ஒரு செல்லு, காத்து வாங்கறதுக்கு ஏசி, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாமேக்கா.
7: இல்ல இல்ல, நீ சொன்னதே போதும். ஆனா நான் எதிர்பார்த்தது இது இல்லம்மா. நீ ஒரு விவசாய கல்லூரியில படிச்ச பிள்ளையாச்சே, விவசாயம் சம்பந்தமா வீட்டுல சுகமா இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யலான்னு சொல்லுவேன்னு நான் பார்த்தேன், நீ வேற விதமால போயிட்ட.
8: ஏங்கா, நீங்க ஒண்ணு மனசுல வச்சுக்கிட்டு அதையே நானும் சொல்லணும்னு நினைச்சா எப்படிக்கா? நீங்க என்ன நினைச்சீங்க அத சொல்லுங்கக்கா.
7: இது நான் நினைச்சது இல்ல சுபா, ஒரு இயற்கை விஞ்ஞானி நினைச்சது. அதாவது ஒரு வீடு வளமா இருக்கணும்னு வச்சுக்கோ, ஏன் வீட்டுக்கு முன்னாடி ஒரு வேப்ப மரம், பக்கத்துல ஒரு முருங்கை மரம், வெளியே ஒரு பப்பாளி, குளிக்கிற இடத்துல ஒரு வாழை மரம்.
8: இருங்க இருங்க, மீதிய நானே சொல்றேன். பாத்திரம் கழுவுற இடத்துல ஒரு தென்னை மரம், அதுல ஒரு எலுமிச்ச மரமும் அவசியம் இருக்கணும். அதோட நிழல்ல ஒரு கருவேப்பிலை செடியும் வச்சிடலாம். வீட்டுக்கு ஒரு நெல்லி செடி இருக்கிறது கட்டாயம். இதுங்களெல்லாம் பாதுகாக்கிற வேலியில 4 சீத்தாமர கண்ணு வைக்கிறது ரொம்ப சிறப்பு. இவ்வளவும் சொன்ன பிறகு மாமரத்தை விட்டு வச்சா எப்படி? இதெல்லாம் இருந்ததுன்னா ஒருத்தர் கூட பசியோட தூங்க மாட்டாங்க. சொன்னது சரியாக்கா?
7: விவரமான பொண்ணுதான் சுபா நீனு. ஆனா இவ்வளவும் தெரிஞ்சும் நம்ம வீட்டுல இதெல்லாம் வச்சிருக்கோமான்னா
8: கேள்விக்குறிதான்.
7: இது கூடவே சேர்ந்து இன்னொரு விஷயத்தையும் நம்ம வளர்க்கணும் சுபா.
8: இது என்னக்கா கூடுதல் வளர்ப்பு?
7: அதான் சுபா, அது கூடவே சேர்த்து ஒரு பனைமரத்தையும் வளர்க்கறது.
8: அக்கா, பனைமரம் வீட்டுக்கு மட்டும் இல்லக்கா, நாட்டுக்கே நல்லது.
7: ஆமா சுபா, கண்டிப்பா. பாலைவனத்துல பனைமரம் வளராது, ஆனா பனைமரம் இருக்கிற இடம் பாலைவனமா ஆகாது.
8: அடடடா, இத கல்வெட்லயே எழுதலாம் போல இருக்கே.
7: நீ கல்வெட்ல எல்லாம் எழுத வேணாம் சுபா, காது கொடுத்து கேட்டு இதுக்கான வேலையை செஞ்சா போதும்.
8: செஞ்சிருவோம்.
7: ஒரு பனைமரம் வளர்க்கறது அப்படிங்கறது 1000 அடிக்கு கீழே போய் தண்ணிய உறிஞ்சி டேங்க்ல நிரப்புறதுக்கு சமமா சுபா.
8: அப்படியாக்கா? பொதுவா பனைமரம் நிலத்தடி நீரை இழுத்து மேல கொண்டு வரும்னு தெரியும், அது 1000 அடிக்கு கீழே கூட போகுமா?
7: ஆமா சுபா, கண்டிப்பா போகுமா. அதனாலதான் அந்த காலத்துல எல்லாம் கிணத்தை சுத்தி பனைமரமா வளர்ப்பாங்களாம். கிணத்தை சுத்தி இருக்கிற பனைமரத்தினால கிணத்து தண்ணி வத்தவே வத்தாதான்.
8: இது நான் கூட கேள்விப்பட்டிருக்கேங்கா. ஆமாங்கா, இத பத்தி எங்க பாட்டி கூட ஒன்னு சொல்லுவாங்க.
7: என்ன சுபா சொல்லுவாங்க சொல்லு.
8: பனைமரத்தோட கழுத்து திருகி உழுந்துச்சுனா விளைஞ்ச நிலம் வறண்ட நிலமா போயிடுமா.
7: கேட்டி இல்ல.

0: அந்த அளவுக்கு மகத்துவம் பொருந்தினது தான் இந்த பனைமரம். அதனால இனியாச்சும் கண்ணில் படுற இந்த பனை விதையெல்லாம் பொறுக்கி
1: பனங்கிழங்காக்கி சாப்பிடணும்னு சொல்றீங்களாக்கா?
0: பனங்கிழங்காக்கி சாப்பிட்றது தப்பு இல்லை, அதில் பாதி கண்ணையாவது நட்டு வையின்னு தான் சொன்னேன்.
2: கேட்டது
3: காரைக்கால் ஒஎன்ஜிசி காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கிய
2: அவர்களுக்கு
3: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஒஎன்ஜிசி காவேரி அசட் காரைக்கால்.
4: ஒஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஒஎன்ஜிசி
3: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கியோர் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால்.
5: ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர் சில்க்ஸ்.
3: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு நேரம் 6:40. ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்களூர் எண்ணெய்.
6: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
7: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்களூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்களூர் எண்ணெய்
6: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
7: விடங்களூர் எண்ணெய்.
3: இந்நிகழ்ச்சியினை உடன் வழங்குவோர் பூமேக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ்.
8: வழங்குகிறார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
9: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம எல்லார்ட்டையும் நட்பா உறவாயிருக்கணும்னு நினைக்கிறோம், ஆனா எல்லார்ட்டையும் இருக்க முடியல. அப்போ யார் யார்கிட்ட உறவு பாராட்டணும்? நமக்கு பிடிக்காத, நமக்கு ஏதாவது தொந்தரவு கொடுக்கறவங்களோட உறவு இருக்கணுமா வேண்டாமா?
10: சில பேர் கேட்டா வேண்டாம் சார் தான் சொல்லுவாங்க. ஆனா நமக்கு ஒரு அழகான இலக்கியம், அதை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லுதுங்க. அதுக்கு நம்ம உடம்புல இருக்கிற ஒரு முக்கியமான உறுப்பை வச்சு சொல்லுது. மனித உடல்ல ரொம்ப கடினமான உறுப்பு எதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கொஞ்சம் கூட யோசிக்காம சொல்லலாம், பற்கள் தான். அதான் நமக்கு ஒரு பெரிய உதவி செய்யுது. அந்த 32 பற்கள் சொல்லாங்களே, அதுதான் உணவை மென்று அதன் சுவையை அனுபவிக்க உதவுது. கடினமான உணவை கூட எளிதாக உண்பதற்கு துணையா இருக்குது. ஆனா அந்த பல்லு சில நேரத்துல நாக்க கடிச்சிருது. அப்ப என்ன பண்றது? வலி ஏற்படுது, துடிக்கிறோம். அப்ப எனக்கு இனிமேல் இந்த பல்லே வேணாம் அப்படின்னு கோச்சுக்கிறோமா? இல்ல, அந்த பல்லு சில நேரங்கள்ல கடிச்சு நமக்கு துன்பத்தை தந்தாலும் வாழ்க்கை முழுக்க அதுதானே நமக்கு உணவை சக்தியா ஆற்றலா மாத்தி தருது. இந்த அனுபவத்தை ஒரு அழகான நீதியா மாத்திருக்கிறாங்க. அதுக்கு ரொம்ப அழகான அந்த பாட்டு, பகை சேரும் என்னான்கு பற்கொண்டே நன்னா வகை சேர் சுவையருந்து மாவோல் தொகை சேர் பகைவரிடம் மெய்யன்பு பாவித்து அவரால் சுகமுறுதல் நல்லோர் தொழில். எப்படியா மெய்யன்பு பாவித்து சுகமுறுதல்? என்னது 8 4 32 பல்ல சொல்றாங்க. அந்த பல்லு சில நேரங்கள் நமக்கு துன்பம் தந்தாலும் அதோட துணை இல்லாம வாழ முடியாது. அது போல வாழ்க்கையில எல்லாரும் நம்ம பாராட்டுறவங்களா, எல்லாரும் நம்ம கருத்துக்கு உடன்பாடு கொண்டவங்களா இருப்பாங்களானா? இல்லைங்க. சில நம்மோட பகைமை கூட பாராட்டலாம். அதுக்காக அவங்கள்ட்ட இருக்க நல்லதை நாம இழந்துடணுமான்னு கேட்கிறார். மாற்றான் விட்டு தோட்டத்து மல்லிகைக்கும் மலர் இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ ஒரு பணியிடத்துல மட்டும் கடுமையா நடந்துக்கிற ஒரு அதிகாரி இருக்கலாம், ஆனா அவற்ற இருக்கிற அனுபவம் அவற்றை நம்ம பகிச்சுக்கிட்டோம்னா கிடைக்காம போயிருங்க. ஒரு கருத்துல நம்மோட ஒத்து போவாத கூட இருக்கலாம், ஆனா அவங்கள்ட்ட இருக்க அறிவு திறமை நமக்கு பயன்படலாங்க. அதனாலதான் மெய்யன்பு பாவித்துன்னு புலவர் சொல்றார். அதாவது பகையை வளர்க்காம நாகரிகத்தோட நிதானத்தோட பழகி நமக்கு தேவையான நன்மைகளை பெற்றுக்கொள்ளணுங்க. அதுதான் நல்லோரோட பண்பா. இதுக்கு இன்னொரு பொருளை சொல்லலாங்க. வாழ்க்கையில எல்லா உறவும் எப்போதும் இனிமையா இருக்குமா, நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்குமா? இல்ல, சில நேரங்கள்ல நெருக்கமான உறவு கூட நம்ம வருத்தலாம். அதற்காக உறவுகளே வெறுத்துட்டா நம்ம வாழ்க்கை வெறுமையா போயிருங்க. அப்ப அந்த வெறுமையிலிருந்து நம்ம காப்பாத்திக்கணும்னா என்ன செய்யணும்னா, உறவுகளை பத்தி யோசிக்காம அந்த உறவுகள்ட்ட இருந்து நாம் பெறக்கூடிய நல்ல விஷயங்களை யோசிக்கலாம். பற்கள் சில நேரங்கள்ல நாக்க கடிக்கலாம், அதற்காக நாம் புன்னகை இழந்து விடுவதில்லை. அதுபோல சில மனிதர்கள் மனதை காயப்படுத்தலாம், அதற்காக நாம் மனிதநேயத்தை இழந்துடக்கூடாதுங்க. வாழ்க்கையில உண்மையான முதிர்ச்சிங்கிறது நம்மை சுற்றி இருப்பவர்கள்ல குறைகளை மட்டும் பார்க்கறதுல இல்ல, அவர்களிடம் இருக்கும் நன்மைகளை உணர்ந்து அவற்றை பயனாக்கி கொள்வதில் தான் இருக்குது. நல்ல யோசனையோட நன்றி, வணக்கம்.
3: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கிய
8: வழங்கினார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
3: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்களூர் எண்ணெய்.
6: கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.

0: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்கலூர் எண்ணெய்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
0: விடங்கலூர் எண்ணெய்.
2: இந்நிகழ்ச்சியுடன் வழங்கியோர் பூமேக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ். இனி தொடர்வது மாநில செய்தி அறிக்கை.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். மருத்துவ உபகரணங்கள் உற்பத்தியை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். சமூக மேம்பாட்டிற்கான திட்டங்களை செயல்படுத்துவதில் அரசு உறுதியுடன் உள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தமிழகத்தின் நிலைப்பாட்டை உறுதி செய்யும் வகையில் அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். நிதி நெருக்கடியை காரணம் காட்டி மக்களுக்கு பலனளிக்கும் திட்டங்களை மாநில அரசு கைவிடுவது ஏற்புடையது அல்ல என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. உலக இளையோர் பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சாக்னிக் ராய் சயாந்தன் குஷாரி இணை சாம்பியன் பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். மருத்துவ உபகரணங்கள் உற்பத்தியை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், உள்நாட்டு முதலீடுகளை அதிகரிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் நவீன தொழில்நுட்பம் அடிப்படையிலான மருத்துவ உபகரணங்கள் மூலம் குறைந்த செலவில் அனைவருக்கும் சுகாதார வசதிகள் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று திரு மன்சுக் மாண்டவியா கூறினார். சமூக மேம்பாட்டை உறுதி செய்யும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், சமூக பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்ட ஷெடியூல்டு மற்றும் பழங்குடியினருக்கான டாக்டர் அம்பேத்கர் தேசிய நிவாரண திட்டம் மத்திய அரசின் நிதியுதவி திட்டத்துடன் இணைக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். இத்திட்டத்தின் கீழ் சமூக ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகளுக்கான 9 கோடி ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தமிழகத்தின் நிலைப்பாட்டை உறுதி செய்யும் வகையில் அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் நேற்று நடைபெற்ற அனைத்து கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்ற கலந்தாய்வு கூட்டத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். நாடாளுமன்ற தொகுதிகள் தற்போதுள்ள எண்ணிக்கையிலேயே தொடரவும் தமிழகத்தின் உரிமைகளை நாடாளுமன்றத்தில் எடுத்துரைக்கும் வகையில் உறுப்பினர்கள் செயல்பட வேண்டும் என்றும் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் தாராபுரம் பகுதியில் உள்ள 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு குடிநீர் வழங்கும் குழாய்களில் ஏற்பட்டுள்ள உடைப்புகள் விரைவில் சீர் செய்யப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரி நீர் விவகாரத்தில் நிரந்தர தீர்வு காண தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். தாராபுரம் காங்கேயம் பகுதிகளில் நில உச்சவரம்பு சீர்திருத்த நடவடிக்கையின் பேரில் தனியார் ஆக்கிரமிப்பில் உள்ள 5000 ஏக்கருக்கும் அதிகமான தரிசு நிலங்களை மீட்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். நெசவாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் நெசவாளர்களுக்கு சிறப்பு விருதுகள் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். முன்னதாக தாராபுரத்தைச் சேர்ந்த 61 பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்களை திரு கே ஏ செங்கோட்டையன் வழங்கினார். தமிழக மக்களின் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு திட்டங்களை மாநில அரசு முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற தனியார் வேலைவாய்ப்பு முகாமில் தேர்வு செய்யப்பட்ட 273 பேருக்கு அவர் பணி நியமன ஆணைகளை வழங்கி பேசினார். இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குவது அரசின் கடமை என்று அவர் குறிப்பிட்டார். இதனை கருத்தில் கொண்டு பல்வேறு துறைகளில் வேலைவாய்ப்புகளை உருவாக்க அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அவர் கூறினார். செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட நவீன தொழில்நுட்பங்களில் இளைஞர்கள் தங்களது திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று அமைச்சர் கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
4: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த

0: இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை ஊற்றுவோம்.
1: நிதி நெருக்கடியை காரணம் காட்டி மக்களுக்கு பலனளிக்கும் திட்டங்களை மாநில அரசு கைவிடுவது ஏற்புடையது அல்ல என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் திரு முத்தரசன் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் பிரச்சாரத்தின் போது அறிவிக்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வகையில் தாவேக அரசு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டுமென்று கேட்டுக்கொண்டார். நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தற்போதுள்ள 543 தொகுதிகளின் அடிப்படையிலேயே மகளிருக்கு 3% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று திரு முத்தரசன் வலியுறுத்தினார். மகளிர் கைத்தறி நெசவாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் தேசிய கைத்தறி தின விழா கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் 5 மணி நேரத்தில் 1000 கைத்தறி ஓவியங்களை வரைந்து மாணவிகள் உலக சாதனை படைத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: 12வது தேசிய கைத்தறி தினத்தை முன்னிட்டு நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் உள்ள கல்லூரி ஒன்றில் ஆடை வடிவமைப்பு மற்றும் துகிலியல் துறை மாணவிகள் 100க்கும் மேற்பட்டோர் மகளிர் நெசவாளரின் பெருமையை போற்றும் வகையில் அவர்கள் நெசவு நெய்வது போன்று 1000 ஓவியங்களை 5 மணி நேரத்தில் வரைந்து நோபல் உலக சாதனை படைத்தனர். இந்த இருநாள் திருவிழாவில் பாரம்பரியமான கைத்தறியில் தயாராகும் ஜவுளிகள், பஞ்சிலிருந்து நூல் நூற்று அதனை ஜவுளியாக உற்பத்தி செய்யும் வரை செயல்படுத்தப்பட்டு வரும் நெசவு தொழில் குறித்த காட்சியும் இடம்பெற்றது. இதனை நெசவாளர்கள், பொதுமக்கள், மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் பார்வையிட்டனர். நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
1: தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தமிழகத்தில் ஏனைய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அடுத்த 4 தினங்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் நேற்றிரவு 1 மணி நேரம் கனமழை பெய்தது. கடும் வெப்பநிலை இருந்து வந்த நிலையில் இந்த மழை காரணமாக குளிர்ச்சியான சூழல் நிலவியது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். யுக்ரைனில் உள்ள கீவ் பகுதியில் நேற்று ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 1 குழந்தை உட்பட 4 பேர் உயிரிழந்துள்ளனர். அபுதாபியைச் சேர்ந்த எண்ணெய் நிறுவனத்திற்கு சொந்தமான கப்பல் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளுக்கு கட்டுப்பாடுகளை விதிக்கும் இத்தாலியின் முடிவிற்கு எதிராக எல்லைப் பகுதியில் நுழைய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக ஸ்பெயின் அறிவித்துள்ளது. நாட்டின் சுதந்திர தினத்த கொண்டாட்டத்தையொட்டி புதுதில்லியில் உள்ள தேசிய போர் நினைவிடத்தில் இந்திய விமானப்படையின் பேண்டு இசை நிகழ்ச்சி இன்று நடைபெறுகிறது. மோசமான வானிலை மற்றும் சீரமைப்பு பணிகள் காரணமாக பல்தால் பஹல்காம் வழியாக யாத்ரீகர்கள் அமர்நாத் யாத்திரை மேற்கொள்வதற்கு இன்று முதல் தடை விதிக்கப்படுவதாக ஜம்மு காஷ்மீர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. குரு தேஜ் பகதூர் ஜியின் 350வது ஆண்டு தியாக தினத்தை குறிக்கும் வகையில் நவி மும்பையில் நேற்று தேசிய கருத்தரங்கு நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் தேனம்பாக்கம் பெரியார் நகரில் உள்ள சமூக நீதி மாணவர் விடுதியில் மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் ஆய்வு செய்தார். கோவையில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் மாவட்ட காவல்துறை சார்பில் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டத்தில் ஊத்துக்கோட்டை சாலையில் 36 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய பேருந்து நிலையம் விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட உள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் கடல்பகுதியிலிருந்து இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த 297 கிலோ போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. விளையாட்டுச் செய்திகள். உலக இளையோர் பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சாக்னிக் ராய் சயந்தன் குஷாரி இணை சாம்பியன் பட்டம் வென்றது. சீனாவில் ஹிஃபே நகரில் நடைபெற்ற இந்த போட்டியில் இந்த இணை 377.67 புள்ளிகள் பெற்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. ஆசிய இளையோர் பளு தூக்குதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. உஸ்பெகிஸ்தானில் தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் ஆடவர் 60 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் தமோச்சு மீதி தங்கப்பதக்கத்தையும் குருநாயுடு சனாப்தி வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா சீனாவின் கியூ ஹானை எதிர்கொள்கிறார். தென்கொரியாவில் அசன் நகரில் நடைபெறும் இப்போட்டி இந்திய நேரப்படி இன்று காலை 7:30 தொடங்குகிறது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் மதுரை கோவை அணியையும் திருச்சி சேலம் அணியையும் வென்றன. இன்று நடைபெறும் ஆட்டங்களில் சேப்பாக் அணி திண்டுக்கல் அணியையும் நெல்லை அணி திருப்பூர் அணியையும் எதிர்கொள்கிறது. தமிழ்நாடு ஹாக்கி லீக் போட்டி சென்னையில் இன்று தொடங்குகிறது. இம்மாதம் 12ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் தெற்கு ரயில்வே, ICF, இந்தியன் வங்கி உள்ளிட்ட 12 அணிகள் பங்கேற்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மருத்துவ உபகரணங்கள் உற்பத்தியை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர்

0: திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். சமூக மேம்பாட்டிற்கான திட்டங்களை செயல்படுத்துவதில் அரசு உறுதியுடன் உள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தமிழகத்தின் நிலைப்பாட்டை உறுதி செய்யும் வகையில் அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். நிதி நெருக்கடியை காரணம் காட்டி மக்களுக்கு பலனளிக்கும் திட்டங்களை மாநில அரசு கைவிடுவது ஏற்புடையது அல்ல என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. உலக இளையோர் பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சாக்னிக் ராய் சயாந்தன் குஷாரி இணை சாம்பியன் பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. நேரம் 6:55. காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர்ல வழங்கும் பசுந்தளிர் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால். மளிகை பொருட்களை மலி விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால்.
2: எங்க வேணாலும் கம்பேர் பண்ணுங்க, விலையும் தரமும் உங்களுக்கே பிடிக்கும். அப்புறம் சொல்லுங்க கமர்ஷியல் டிரேடர்ஸ், லீலா தெற்கு வீதி நாகப்பட்டினம், தர்கா மார்க்கெட் நாகூர், மார்க்கெட் வீதி காரைக்கால். கமர்ஷியல் டிரேடர்ஸ்.
1: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்குவோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் கும்பகோணம்,
3: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம். கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப். போட்டோ பிரிண்டிங், லேசர் வுட் என்கார்விங், கீச்செயின், கிளாஸ், ஃபோம் போர்டு, அக்ரிலிக் போன்ற எண்ணற்ற மீடியாவில் யூவி மிஷின் பிரிண்ட் செய்து தரப்படும். 88 வருட பாரம்பரியமிக்க உங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
4: இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய பசுந்தளிர் நிகழ்ச்சியில முதன்மையா ஒரு கதை கேப்போமா? கண்மணின்னு ஒரு சிறுமி தினமும் பள்ளிக்கு பேருந்தில் தான் போவாளாம். ஒரு நாள் அவள் பள்ளிக்கு போகிறப்போ வழக்கமா கண்மணி ஏறுற பேருந்து அன்னைக்கு வரலையாம். அதனால கண்மணி வேறொரு பேருந்துல பயணம் செய்ய ஆரம்பித்தாளாம். அப்போ அந்த பேருந்து பயணத்துல கண்மணி பக்கத்துல ஒரு புதிய நண்பரும் கிடைச்சாங்களாம். ஆனா அவங்க சோகமா அமர்ந்திருந்தத கவனிச்சாலாம் கண்மணி. கண்மணி உடனே ஒரு புன்னகையோட, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு அந்த பக்கத்து சீட்ல உட்கார்ந்து இருக்கிற அந்த பெண்மணி கிட்ட கேட்டாலாம் கண்மணி. சிறுமியான கண்மணியோட புன்னகை அவங்களுடைய சோகமான பாவனையை மாற்றி அவர்களுடைய நாளையே மகிழ்ச்சியா மாற்றினுச்சான். இந்த கதை மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு புன்னகை கூட ஒருவரின் மனதை மாற்றும் என்பது.
5: வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தளிர் நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
6: வணக்கம் பாப்பா.
7: வணக்கம்.
6: உங்க பேர் என்ன?
7: தி தாரணி.
6: என்ன சொல்ல படிக்கிறீங்க?
7: 3ஆம் வகுப்பு படிக்கிறேன்.
6: சரிங்க பாப்பா, எங்க நேயர்களுக்காக என்ன சொல்லதா இருக்கீங்க?
7: நரி கதை.
6: எங்க சொல்லுங்களே?
7: ஒரு ஊர்ல ஒரு நரி இருந்ததா, அந்த நரிக்கு பசிச்சுதான். பேட்டருக்கு கிட்டே ஒரு மரத்துல திராட்சை இருந்ததான். அந்த திராட்சைய போய் எட்டி எட்டி பார்த்ததா அது வெட்டலையாம். மறுநாளும் வந்து அது எட்டி பார்த்ததான் அது கெட்டலையா. மறுநாளும் வந்து எம்பி எம்பி பார்த்ததா அது கெட்டலையோ. இந்த பழம் உங்களுக்கு புளிக்கும், இந்த பழம் வேணான்னு போயிட்டு. அடுத்தது காக்கா கதை சொல்லு. ஒரு ஊர்ல ஒரு காக்கா இருந்ததான். அந்த காக்காவுக்கு தண்ணி தாகம் அடிச்சுதான். அங்க ஒரு வீட்டுக்கிட்ட ஒரு ஜார்ல தண்ணி இருந்ததுதான், கொஞ்சமா தண்ணி இருந்ததுதான். மூக்கு விட்டு பார்த்துதான் அது கெட்டலையா. குட்டி குட்டி கருக்கஸ் எடுத்துட்டு வந்து போட்டுதான் மேல தண்ணி வந்துதான். அத குடிச்சிட்டு சந்தோஷமா பறந்து போயிட்டான்.
6: சூப்பரா கதை சொன்னீங்க. நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்கல்ல, படிச்சு பெரிய ஆன பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? வருங்காலத்துல சிறந்த மருத்துவர் ஆகிறதுக்கு காரைக்கால் குடும்ப சார்பாக வாழ்த்துக்கள்.
7: நன்றி.
5: இதுவரை பசுந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களின் மழலை மொழியில் நினைந்தோம்.

0: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால், மளிகை பொருட்களை மலி விலையில் அள்ளி செல்ல வாருங்கள். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்,
1: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மளிகை பொருட்கள், ஷாப் பொருட்கள் அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். இப்பொழுது திருநள்ளாற்றிலும்
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கியோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் கலர் லேப் கும்பகோணம்,
2: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நேரம் 7 மணி. அன்பான காரைக்கால் பண்பலை 100.3 எஃப்எம் நேயர்களுக்கு இனிமையான காலை வணக்கம். இதமான இலவையிலும் மனதை வருடும் மெல்லிய காற்றும் சேர்ந்து இன்றைய நம்முடைய நாளை அழகாக்கும் இந்த அற்புதமான காலை நேரத்தில் திரை இசை பாடல்கள் ஒளிவுல வருகிறது. உயர்ந்த உள்ளம் படத்திலிருந்து ஒரு அழகான பாடலோடு உங்களை நாம் சந்திக்கிறோம். இப்போ மனிதர்களுக்கு உள்ளம் எப்போதும் உயர்ந்து நிற்க வேண்டும். நல்ல எண்ணங்களும் நேர்மறை சிந்தனைகளும் மனசில் மலரும் போது தான் நம்முடைய நாளும் சுபிட்சமாக அமையும். அந்த வகையில் காலை தென்றலோட இதமான இசையும் இசைஞானி இளையராஜாவின் மயக்கும் மெட்டமைப்பும் சுசீலாமா பாடியிருக்கக்கூடிய பாட்டும் இனிமையும் சேர்ந்து நம்ம மனசுக்கு ஒரு பெரிய புத்துணர்ச்சியை தரப்போகுது.

காலை நேரத்தில் தென்றல் நம்ம உடம்பையும் மனசையும் எப்படி தாளாட்டி மகிழ வைக்குதோ அதே மாதிரி இந்த நாளும் உங்களுக்கு அமைதியையும் மகிழ்ச்சியும் தரட்டுங்க. வாருங்கள், காலை தென்றல் பாடி தாளாட்டும் பாடலை கேட்டு மகிழ்வோம்.

அன்பின் இயக்கம். பிரிவின் வழியிலும் வாழ்வின் ஒவ்வொரு நொடியிலும் அன்புக்குரியவரை எண்ணி வாழும் ஆழமான காதலை வெளிப்படுத்தும் பாடல் இந்த பாடல்.

பூக்கள் கண்விழிக்கும் இந்த நேரத்தில் மனசுக்குள்ள ஒரு புதிய நம்பிக்கையும் புத்துணர்ச்சியும் பிறக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு அழகான காலை பொழுதை நம்ம கண்ணெதிரே கொண்டு வர பாட்டு தான் இது. பூட்டப்பட்ட கதவுகள் மட்டுமல்ல, நம் மனசில் இருக்கிற கவலை கதவுகளையும் திறக்க வைக்கும் இந்த தேனிசை. இதோ உங்களுக்காக பூங்கதவை தாழ்த்திறவாய். ஒரு காலை பொழுதின் அமைதியையும் மனதை மயக்கும் மெல்லிய காதலையும் ஒரே இசையில் உணர வைக்கக்கூடிய பாட்டு இந்த பாட்டு. பாரதி ராஜா இளையராஜா கூட்டணியில் வெளிவந்த நிழல்கள் பட திரைப்படத்தின் பூங்கதவை தாழ்த்திறவாய் பாடல் தான். மாய மாளவ கௌள ராகத்தின் இனிமையில் இளையராஜாவின் மாயாஜால இசையில் உருவான காலத்தால் அழியாத பாடல் இந்த பாடல்.

கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது திரை இசை. இன்னும் சில நொடிகளில் ஏழைகள் மணிக்கான தமிழ் செய்திகள் ஒளிபரப்பாகும்.

0: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். அனைத்து துறைகளிலும் இந்தியாவை முன்னணி நாடாக உருவாக்கும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். அமெரிக்காவுடனான நல்லுறவு வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கடல்சார் வர்த்தகத்தை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். காங்கோவின் மொம்போசாவில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்தனர். ஆசிய இளையோர் பழுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். அனைத்து துறைகளிலும் இந்தியாவை முன்னணி நாடாக உருவாக்கும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டின் முன்னேற்றத்திற்காக செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்து பிற நாடுகள் கருத்து தெரிவிப்பது ஏற்புடையதல்ல என்று குறிப்பிட்டுள்ளார். அந்தமான் நிக்கோபர் தீவுகளில் பயணம் மேற்கொண்டுள்ள அவர் சுதந்திர போராட்ட தியாகிகள் அடைத்து வைக்கப்பட்டிருந்த செல்லுலார் சிறையை பார்வையிட்டார். நாட்டின் சுதந்திரத்திற்காக பல்வேறு இன்னல்களை எதிர்கொண்ட சுதந்திர போராட்ட தியாகிகளின் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து திரு சி பி ராதாகிருஷ்ணன் அஞ்சலி செலுத்தினார். அமெரிக்காவுடனான நல்லுறவு வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அமெரிக்க துணை அதிபர் திரு ஜே டி வான்ஸ் தம்முடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய போது இரு நாடுகளுடனான ஒத்துழைப்பு குறித்து விரிவாக விவாதித்ததாக குறிப்பிட்டுள்ளார். வர்த்தகம், பாதுகாப்பு, தொழில்நுட்பம், எரிசக்தி பாதுகாப்பு, அரிய வகை கனிமங்கள் உள்ளிட்ட முக்கியத்துவம் வாய்ந்த துறைகளில் இரு நாடுகளும் ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவது குறித்தும் ஆலோசித்ததாக அவர் கூறியுள்ளார். இரு நாடுகளுக்கும் பயனளிக்கும் வகையிலான பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்தும் தங்களது கருத்துக்களை பரஸ்பரம் பரிமாறிக்கொண்டதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கடல்சார் வர்த்தகத்தை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், கடல்சார் நிர்வாகத்தை நவீனமயமாக்கும் வகையில் இ சமுத்ரா இணையதளம் தொடங்கப்பட்டுள்ளதாக கூறினார். கப்பல் கட்டுமானம், கடல்சார் வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா வளர்ச்சி கண்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். இந்திய மாலுமிகள் அச்சமின்றி பாதுகாப்பாக பணியாற்றுவதை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்தார். இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் இன்று தொடங்குகிறது. நாட்டின் கலாச்சாரம், தேசிய ஒருமைப்பாடு, நாட்டுப்பற்றை மக்களிடையே ஏற்படுத்தும் நோக்கில் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் நடத்தப்பட்டு வருகிறது. இம்மாதம் 17 தேதி வரை நடைபெறும் இந்த இயக்கத்தில் மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. வெளிநாடுகளில் உள்ள 200 அதிகமான இந்திய தூதரகங்களிலும் இந்த தேசிய கொடி இயக்கம் மேற்கொள்ளப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17 தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: உத்தராகண்ட், சத்தீஸ்கர் மாநிலங்களில் ஒரு சில இடங்களில் இன்று கனமுதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக

வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹரியானா, ஹிமாச்சலப் பிரதேசம், பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம் மற்றும் வடகிழக்கு பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளம் மற்றும் புதுச்சேரியில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அசாமில் கனமழை காரணமாக ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மழை வெள்ளம் தொடர்பான சம்பவங்களில் இதுவரை 99 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 147,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். சோனித்பூர், நகோஆன், கொலாட், சிவசாகர் உள்ளிட்ட 12 மாவட்டங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. காங்கோவின் மொம்போசாவில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்தனர். இப்பகுதியில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கைகளின் போது கிராமப்புற மக்கள் போதிய ஒத்துழைப்பு அளிக்காததன் காரணமாக இந்த தாக்குதல் சம்பவத்தில்

0: காங்கோவின் மொம்போசாவில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்தனர். இப்பகுதியில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கைகளின் போது கிராமப்புற மக்கள் போதிய ஒத்துழைப்பு அளிக்காததன் காரணமாக இந்த தாக்குதல் சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்தியா கோஸ்டாரிக்கா இடையேயான இருதரப்பு உறவுகள் மேலும் வலுவடையும் என்று வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இரு நாடுகளும் பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக கூறினார். அந்நாட்டு அதிபர் திரு அலாசானே கொத்தாராவுடன் நடத்திய பேச்சுகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று திரு கீர்த்தி வர்தன் சிங் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடனான சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்த ஈரான் முடிவு செய்துள்ளதாக அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் திரு பெசகிஸ்தான் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அந்நாட்டு அதிகாரப்பூர்வ இணையதளம் வாயிலாக வெளியிடப்பட்டுள்ள செய்தியில், நாட்டு மக்களின் நலன் கருதி இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தில் உள்ள ஷரத்துக்களை நிறைவேற்றும் வகையில் அமெரிக்கா செயல்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். முன்னதாக ஈரானுடனான மோதல் விரைவில் முடிவுக்கு வரும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. தாய்லாந்தின் நோந்தாம்புரி மாகாணத்தில் உள்ள பள்ளி ஒன்றில் நிகழ்ந்த துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 9 அதிகரித்துள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அந்நாட்டு பொது சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த சம்பவத்தில் காயமடைந்த 14 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பொது இடங்களில் துப்பாக்கி போன்ற ஆயுதங்களை பயன்படுத்த கடும் கட்டுப்பாடுகள் விரைவில் அமல்படுத்தப்படும் என்று அந்நாட்டு பிரதமர் திரு அனுதீன் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் வேலைவாய்ப்பை இழந்த வெளிநாடுகளைச் சேர்ந்த தொழிலாளர்கள் புதிய வேலைவாய்ப்பை பெறும் வகையில் 60 அந்நாட்டில் தங்கியிருக்க அனுமதி வழங்குவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. எனினும் இது தொடர்பான விதிமுறைகள் குறித்த முழு விபரங்கள் வெளியிடப்படவில்லை. ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. உஸ்பெகிஸ்தானின் தாஸ்கண்டில் நடைபெற்று வரும் ஆடவர் 60 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் தொமாச்சு மிட்டே தங்கப்பதக்கத்தையும் குருநாயுடு சனாப்தி வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். உலக இளையோர் பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சக்னித் ராய் சயாந்தன் குஷாரி இணை சாம்பியன் பட்டம் வென்றது. சைனாவின் ஹெஃபே நகரில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்த இணை 377.67 பெற்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அஸ்மிதா சாலிகா சீனாவின் கியூஹானை எதிர்கொள்கிறார். தென்கொரியாவின் அசன் நகரில் நடைபெறும் இப்போட்டி இந்திய நேரப்படி இன்று காலை 7:30 தொடங்குகிறது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் மதுரை கோவை அணியையும் திருச்சி சேலம் அணியையும் வென்றன. இன்று நடைபெறும் ஆட்டங்களில் சேப்பாக் அணி திண்டுக்கல் அணியையும் நெல்லை அணி திருப்பூர் அணியையும் எதிர்கொள்கிறது. தமிழ்நாடு ஹாக்கி லீக் போட்டி சென்னையில் இன்று தொடங்குகிறது. இம்மாதம் 12 வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் தெற்கு ரயில்வே, ICF, இந்தியன் வங்கி உள்ளிட்ட 12 அணிகள் பங்கேற்கின்றன. பெங்களூருவில் நடைபெற்ற மலேசியாவிற்கு எதிரான 21 வயதிற்குட்பட்டோருக்கான 2வது ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 2 போட்டிகளில் வெற்றி பெற்று முன்னிலையில் உள்ளது. கொலம்பியாவில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ காரணமாக அந்நாடு அவசர நிலையை அறிவித்துள்ளது. காட்டுத்தீயால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் வசிக்கும் 20,000 அதிகமான மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அனைத்து துறைகளிலும் இந்தியாவை முன்னணி நாடாக உருவாக்கும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். அமெரிக்காவுடனான நல்லுறவு வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கடல்சார் வர்த்தகத்தை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். காங்கோவின் மொம்போசாவில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்தனர். ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. நாச்சர்கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் நேரம் 7:25.

0: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரி, திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
1: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்
0: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், காட்சியார் கோயில்.
2: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
3: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
2: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி ஐஓபி எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை, நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
4: நகை வாங்க போறீங்களா? அப்போ பரிசும் சேர்த்து வாங்கலாம். மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸில் July 17 to August 17 வரை ஆடி மாத சிறப்பு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு அற்புதமான மெகா பரிசுகள் வழங்கப்படும். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
5: கும்பகோணத்தில் யாரை கேட்டாலும் ஸ்ரீ பாலாஜி படக்கடை பெயரைத்தான் சொல்கிறார்கள்.
6: ஆள் உயர படங்கள் அரை மணி நேரத்தில் படம் போட நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
7: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ₹5000 தள்ளுபடி.
8: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ₹20,000 வரை தள்ளுபடி. July 15 to August 15 வரை மட்டுமே.
9: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
7: காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். காரை எலக்ட்ரிகல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
10: காரைக்கால் சுந்தரம் பவர் டூல்ஸ் எங்களிடம் வாஷ், மகிட்டா, டிவால்ட், ஆர்கைடைல்ஸ் கட்டர், வெல்டிங் மிஷின், செயின்சா அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும். ஆத்தரைஸ்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர், சுந்தரம் பவர் டூல்ஸ், ஏழை மாரியம்மன் ஆலயம் எதிரில் காரைக்கால். தொடர்புக்கு 9842599297.
11: சைபால் வழங்கும் தகவல் நேரம். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
12: புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
13: ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி. திருத்துறைப்பூண்டி ABC கோல்டு பேலஸ்
12: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ABC மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
13: ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
11: இந்நிகழ்ச்சியினை மேலும் இணைந்து வழங்குவோர் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தற்பாய்கள், கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம்.
14: தரமான தற்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.
15: எனக்கு ஒரு நண்பர், அவர் ஒரு வழக்கறிஞர். ஒரு நாள் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அப்ப கேட்டேன், ஏன் சார் நீங்கள்லாம் கோர்ட்ல வாதாடுறப்போ கருப்பு நிற அங்கி அணியிறீங்களே, அதுக்கு என்ன காரணம்? சட்டத்துக்கும் கருப்பு கலருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டேன். அது ஒரு சுவாரஸ்யமான கதைன்னார் அவர். சொல்லுங்களேன் அப்படின்னு அவர் சொன்னார். கிபி 1694 இங்கிலாந்து அரசி 2வது மேரிங்கிறவர் இறந்து போனார். அந்த ராணியோட கணவர் 3வது வில்லியம், அவர் ஒரு உத்தரவு போட்டாராம். அரசியோட மறைவுக்கு அனுதாபம் தெரிவிக்கிற வகையில் வழக்குரைஞர்கள் எல்லாரும் கருப்பு நிற அங்கி அணியணும் அப்படின்னு. அன்னைக்கு ஆரம்பித்த அந்த பழக்கம் அதுக்கப்புறம் மாறவே இல்லையாம், இன்றைக்கும் தொடருது. வழக்குரைஞர்கள்லாம் முதல்ல வந்து கருப்பு அங்கி மட்டும்தான் அணிஞ்சாங்களாம். அதில் ஒரு சின்ன சங்கடம், ஏற்கனவே உடம்பு கருப்பாக இருக்கிறவங்க அதுக்கு மேலே கருப்பு ட்ரெஸ் வேறு போட்டுக்கிட்டால் முகம் பளிச்சுன்னு தெரியாது இல்லையா. அதனால் முகம் பளிச்சுன்னு தெரியறதுக்காக அவங்களாம் வெள்ளை நிற பட்டியை அணிய ஆரம்பித்தாங்களாம். இப்படி தான் இங்கிலாந்தில் அந்த பழக்கம் ஆரம்பமாயிருக்குது. அந்த சமயத்தில் இந்தியாவை ஆண்டது வந்து பிரிட்டிஷ்காரங்க தானே, அதனால் இங்கேயும் அந்த பழக்கம் அப்படி நடைமுறைக்கு வந்துட்டுது. அதே மாதிரி சர்ச்சிலின் மூதாதையரான மார்ல்பரோ பிரபுவின் ஞாபகார்த்தமாக நீதிபதிகள் வந்து இந்த வெள்ளை குள்ளாய் அணிகிற முறை வந்து பழக்கத்துக்கு வந்து தான். இதுதான் என்னுடைய நண்பர் சொன்ன தகவல். இங்கிலாந்தில் நீதிமன்றம்ங்கிறது ரொம்ப மதிப்புள்ளது, அந்த அளவுக்கு சட்டத்துக்கு அங்கே மரியாதை. அங்கே நடந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியை ஒரு சகோதரி எழுதி அனுப்பியிருந்தாங்க. அவங்க அப்பா நீதித்துறையை சேர்ந்தவரா, அவர் சொன்னதான் இது. அவங்க எழுதி அனுப்பியிருந்த விஷயம் என்னென்னா, அங்கே வந்து ஒரு கேஸில் ஒரு முக்கியமான தீர்ப்பு வழங்க வேண்டியிருக்குது. ஜட்ஜு, பாரட்லா படித்த பெரிய பெரிய வக்கீல்கள், ஜூரி எல்லாருமா கூடி அந்த கேஸை பற்றி விவாதிக்கணும். சுமாராக 40 பேர்,

0: ஆக கோர்ட்டு ஹாலில் விசேஷ சேம்பரில் நுழையிறதுக்கு முன்னாடி அவங்கள்லாம் தங்களுடைய கோட்டு தொப்பி எல்லாத்தையும் கழட்டி அங்கே நின்றுக்கிட்டு இருந்த ஒரு அட்டண்டர்கிட்ட கொடுத்துட்டு உள்ளே போனாங்க. அந்த ஆள் படிக்காதவர், அவர் ஒவ்வொருத்தர் கொடுக்குறதையும் வாங்கி அங்கே அப்படியே ஒரு இடத்துல அடுக்கி வைக்கிறார், அப்படியே வாங்கி உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிறார் ஒவ்வொரு இடத்துல, அது அவரோட வேலை. உள்ளே போன ஜட்ஜி வக்கீல் ஜூரி எல்லோரும் ரொம்ப நேரமாக அந்த கேஸை பற்றி விவாதிக்கிறாங்க. ஒரு நாள் பூரா ஆயிட்டுது, அவ்வளவு தீவிரமாக அக்கு வேறு ஆணி வேறையாக பிச்சு உதறி இருக்கிறாங்க. ஒரு வழியாக 13 மணி நேரம் கழித்து வெளியில் வந்திருக்கிறாங்க. ஒவ்வொருத்தராக வர வர அந்த அட்டண்டரும் அவங்கவுங்க கோட்டு தொப்பியை அவங்கக்கிட்ட எடுத்து ரொம்ப மரியாதையாக திருப்பி கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். கடைசியாக ஜட்ஜ்மெண்ட்லாம் எழுதி முடிச்சுட்டு ரொம்ப திருப்தியோடவும் களைப்போடவும் வெளியில் வந்துக்கிட்டு இருக்கிறாராம். இந்த ஆள் அவருடைய மேல் கோட்டையும் தொப்பியையும் எடுத்து அவர்கிட்ட ரொம்ப மரியாதையோடு நீட்டினாராம். ஜட்ஜுக்கு ரொம்ப ஆச்சரியம், இந்த ஆள் எப்படி இவ்வளவு பேரோட கோட்டு தொப்பி எல்லாத்தையும் ஞாபகம் பேசாமல் திருப்பி கொடுக்குறார் அப்படிங்கிறது அவருக்கு ஆச்சரியம். அதனால் அவர் அந்த ஆளை பார்த்து கேட்டாராம், ஏப்பா இந்த கோட்டை கொடுக்குறியே இது என்னோடது தானா, என்னோடது தான் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னாராம். இதுக்கு அந்த பியூனு ரொம்ப பதவிசாக பதில் சொன்னாராம், ஐயா இந்த கோட்டு ஹேட்டை வந்து உங்ககிட்ட வாங்கி மாட்டினேன், இப்போ திரும்ப உங்ககிட்ட தரணும் தந்துட்டேன், இதுதான் என்னோடய வேலை, மற்றபடி இது உங்களோட தான் இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க அப்படின்னாராம்.
1: சைபால் வழங்கிய தகவல் நேரம் கேட்டோம். தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சாமிநாதன். இது நமது ஒளிக்களஞ்சியத்தில் இருந்து ஒளியேறியது. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் சைபால், அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும், உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
2: மருந்து கடைகளிலும் கிடைக்கும்,
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: இந்நிகழ்ச்சியினை உடன் வழங்கியோர் திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்,
4: புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
5: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
4: மனம் நிறைந்த தரத்தில்
5: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
1: இந்நிகழ்ச்சியினை மேலும் இணைந்து வழங்கியோர் கும்பகோணம் உங்கள் கடை, தரமான தற்பைகள் கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம்.
6: உங்கள் கடை காரைக்கால்,
7: தரமான தார்ப்பாய்கள், வெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
1: ஆகாய காற்றில் ஆலவனை வாடும் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: காலை காம்போ. காரைக்கால் பண்பலை 100.3 நாம் கேட்டுக்கொண்டிருப்பது காலை காம்போ.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மென்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். நாகப்பட்டினம்
5: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
6: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
7: கோபால் பல் பொடி

காலை காம்போ நிகழ்ச்சியில முத்தான அறிவிப்புகள்லாம் உங்களுக்காக இருக்குங்க. காரைக்கால் பகுதியில் உள்ள அரசினர் மேல்நிலைப் பள்ளிகளில் 11 வகுப்பிற்கான கலந்தாய்வு குறித்து இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த கல்வியாண்டில் காரைக்கால் பகுதியில் உள்ள அரசினர் மேல்நிலைப் பள்ளிகளில் 11 வகுப்பு சேர்க்கைக்காக விண்ணப்பித்து இடம் கிடைக்க பெறாதவர்களுக்கும் இதுவரை எந்த ஒரு பள்ளியிலும் சேராத மாணவ மாணவியருக்கும் குடியிருப்பு சான்றிதழ் இல்லாத பிற மாநிலத்தைச் சேர்ந்த மாணவ மாணவியருக்கும் கலந்தாய்வு நடக்கிறதுல 11 வகுப்பிற்கு சேர்க்கை ஆணை வழங்கப்பட இருக்காங்க. எனவே அரசு பள்ளிகளில் 11 வகுப்பில் சேர்வதற்காக மாணவ மாணவியர் தங்களது இணையதள மதிப்பெண் சான்றிதழ் மற்றும் மாற்று சான்றிதழ் ஆகியவற்றுடன் துணை இயக்குநர் அலுவலகம் தலுத்தரு காரைக்கால் என்ற முகவரிக்கு நேரில் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நாளைக்கு காலையில் 9:30 முதல், அதாவது 499 முதல் 175 வரை மதிப்பெண் எடுத்தவர்களும் 299 மார்க் எடுத்தவங்க முதல் வரை காலையில் 11:30 499 175 வரை மதிப்பெண் எடுத்து குடியிருப்பு சான்றிதழ் இல்லாமல் இருப்பவர்கள் மதியம் 2:30 நாளை காரைக்கால் கல்வித்துறையின் துணை இயக்குனர் அலுவலகத்தில் தலத்தெருவில் உள்ள கல்வித்துறை துணை இயக்குனர் அலுவலகத்தில் வந்து நேரில் கலந்தாய்வில் கலந்து கொள்ளலாம் என்று காரைக்கால் துணை இயக்குனர் தெரிவித்துள்ளார். நாகப்பட்டினம் மாவட்ட அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேர்வதற்கான அறிவிப்புங்க இது. நாகப்பட்டினம் மாவட்டம் நாகப்பட்டினம் திருக்குவளை மற்றும் செம்போடையில் உள்ள அரசினர் தொழிற்பயிற்சி நிலையங்களில் மற்றும் தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களில் 50% அரசு ஒதுக்கீட்டு இடங்களில் சேர்ந்திட 10 மற்றும் 12 வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாங்க. இந்த கல்வியாண்டின் சேர்க்கையில் காலி இடங்கள் உள்ள தொழிற்பிரிவுகளில் சேர்ப்பதற்காக நேரடி சேர்க்கை வருகின்ற 14 வரை நடைபெற்று வருகிறது. இந்த நேரடி சேர்க்கைக்கு வரும்பொழுது கைபேசி, இமெயில் ஐடி, ஆதார் எண், மதிப்பெண் சான்றிதழ் மற்றும் மாற்று சான்றிதழ், சாதி சான்றிதழ் மற்றும் பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் ஆகியவற்றை எடுத்து வர வேண்டும். விண்ணப்ப கட்டணம் மற்றும் சேர்க்கைக்கான கட்டணம் ஓராண்டு பாடப்பிரிவுக்கு 235 ரூபாய் மற்றும் 2 பிரிவுக்கு 245 ரூபாயும் செலுத்த வேண்டும். அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேர்ந்து பயிற்சி பெறும் மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா சைக்கிள், சீருடை, பாடநூல், வரைபட கருவி, காலணி, பஸ் பாஸ், மாதாந்திர உதவித்தொகை 750 ரூபாய் வழங்கப்படும். மேலும் அரசு மற்றும் உதவி பெறும் பள்ளிகளில் பயின்ற பெண் மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டத்தின் கீழ் மாதந்தோறும் 1000 ரூபாய் மற்றும் ஆண் மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் 1000 ரூபாய் உதவியாக வழங்கப்படும். பயிற்சி முடித்த பின் வேலை பெற்றுத்தரப்படும். தனியார் நிறுவனங்களில் வேலைவாய்ப்புடன் கூடிய பயிற்சி வழங்கப்படும். ஒவ்வொரு நாளும் முதலில் வருபவர்களுக்கும் முன்னுரிமை என்பதால் உடனடியாக பயிற்சியில் சேர்ந்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். திருவாரூர் மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் நீடாமங்கலம் கோட்டூர் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களில் 50% அரசு ஒதுக்கீட்டு இடங்களில் சேர்ந்திட இந்த கல்வியாண்டிற்கான நேரடி சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை வருகின்ற 14 வரை சமர்ப்பிக்க கால அவகாசம் நீட்டித்து வழங்கப்பட்டுள்ளது. இதற்கான கல்வி தகுதி 8 தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது 10 தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். சேர்க்கைக்கு வரும்பொழுது தங்களுடைய அலைபேசி, இமெயில் ஐடி, ஆதார் எண், மதிப்பெண் சான்றிதழ் மற்றும் மாற்று சான்றிதழ், சாதி சான்றிதழ் மற்றும் பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் ஆகியவற்றை எடுத்து வர வேண்டும். விண்ணப்ப கட்டணமாக மற்றும் சேர்க்கை கட்டணம் ஓராண்டு பிரிவுக்கு 235 ரூபாயும் 2 பிரிவுக்கு 245 ரூபாயும் செலுத்த வேண்டும். அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேர்த்து பயிற்சி பெறும் மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா சைக்கிள், சீருடை, பாடநூல், வரைபட கருவி, காலணி, பஸ் மாதாந்திர உதவித்தொகை 750 ரூபாய் வழங்கப்படும். மேலும் அரசு மற்றும் உதவி பெறும் பள்ளிகளில் பயின்ற மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டத்தில் மாதந்தோறும் 1000 ரூபாய் மற்றும் மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் 1000 ரூபாயும் உதவித்தொகையாக வழங்கப்படும். மேலும் பயிற்சி முடித்த பின் கேம்பஸ் என்ட்ரி மூலம் வேலை பெற்றுத்தரப்படும். தனியார் நிறுவனங்களில் வேலைவாய்ப்புடன் கூடிய பயிற்சி வழங்கப்படும். ஒவ்வொரு நாளும் முதலில் வருபவர்களுக்கும் முன்னுரிமை என்பதால் உடனடியாக பயிற்சியில் சேர்ந்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இது திருவாரூர் மாவட்ட மாணவர்களுக்கான அறிவிப்பு. திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள 430 கிராம ஊராட்சிகளிலும் சுதந்திர தினமான August 15 அன்று கிராம சபா கூட்டங்கள் நடைபெறவுள்ளன. இக்கூட்டத்தில் சுதந்திர தினத்தின் கருப்பொருள், கிராம ஊராட்சி நிர்வாகம், பொது நிதி செலவினம்,
கிராம ஊராட்சிகளில்

0: தூய்மையான குடிநீர் விநியோகத்தினை உறுதி செய்தல், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் மற்றும் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம், சிறுபாசன குளங்கள், ஏரிகள் மற்றும் குளங்கள் புதுப்பித்தல், ஜல்ஜீவன் திட்டம், தூய்மை பாரத இயக்க திட்டம், தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம், தீன்தயாள் உபாத்தியாய கிராமப்புற திறன் பயிற்சி திட்டம் மற்றும் இதர கூட்டுப் பொருள்கள் விவாதிக்கப்பட உள்ளன. கிராம ஊராட்சிகள் அனைத்து நிலைகளிலும் தன்னிறைவை பெறும் வகையில் மேற்கொள்ளப்பட வேண்டிய பல்வேறு நடவடிக்கைகள் திட்டப்பணிகள் குறித்து விவாதித்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளன. எனவே கிராம சபை கூட்டத்தில் அனைத்து தரப்பு பொதுமக்களும் தவறாமல் கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை தெரிவிப்பதோடு தங்கள் ஊராட்சியின் வளர்ச்சியில் தங்களின் பங்களிப்பையும் முழுமையாக வழங்குமாறு திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக்கொள்கிறார். நேரம் 7:46. இது காலை காம்போ, காரைக்கால் பண்பலை 100.3.
1: நகை வாங்க போறீங்களா? அப்ப பரிசும் சேர்த்து வாங்கலாம். ARC காமாட்சி ஜுவல்ஸ்ல July 17 to August 17 வரை ஆடி மாத சிறப்பு குலுக்கல். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு வீட்டு உபயோக பொருட்கள் பரிசாக வழங்கப்படும். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: ஆகாய காற்றில் ஆலய திருவிழாக்கள் சேவை செய்திகளாய். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு பேட்டை கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் சக்தி மாரியம்மன் ஆலய ஆடி மாத திருவிழாவில் இன்று காலை பால்குடம், மாலை அம்பாள் வீதி உலா. திருவிடை மருதூர் வட்டம் நரசிங்கன்பேட்டை அருள்மிகு திரௌபதியம்மன் திருவிழாவில் இன்று சுந்தரி அபிமன்யு கல்யாணம். வேதாரண்ய வட்டம் ஆதனூர் அருள்மிகு மழை மாரியம்மன் ஆலய ஆடி உற்சவத்தில் அம்மன் தேரில் வீதி உலா. குறிஞ்சிப்பாடி வட்டம் ஆலப்பாக்கம் அருள்மிகு தேவி கருமாரியம்மன் ஆலய சாகை வார்த்தல் செடல் உற்சவத்தில் இன்று இரவு 8 மணிக்கு கும்பம் படைத்தல். குத்தாலம் வட்டம் திருத்துருத்தி அருள்மிகு மகாமாரியம்மன் ஆலய பிரம்மோஷ பெருவிழாவில் இன்று இரவு 7 மணிக்கு அம்மன் குருத்தோலை சப்பரத்தில் வீதி உலா. ஆகாய காற்றில் ஆலய திருவிழாக்கள் சேவை செய்திகளாய் கேட்டோம். நேரம் 7:52, இது காலை காம்போ. இப்போ வர செய்தியெல்லாம் காரைக்கால் மாவட்ட மாணவர்களுக்காக உள்ளது. காரைக்கால் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அரசு பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் இந்த கல்வியாண்டுக்கான முதுகலை முதலாம் ஆண்டு கல்லூரி சேர்க்கைக்கான வரை விண்ணப்பதாரர்கள் பட்டியல் கல்லூரி இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. அதாவது www.kmkpgskkl@in என்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. அனைத்து விண்ணப்பதாரர்களும் கல்லூரி இணையதளத்தை பார்வையிட்டு தங்களது விண்ணப்பத்தில் வழங்கியுள்ள விவரங்களை கவனமாக சரிபார்க்குமாறும், ஏதேனும் முரண்பாடுகள் இருப்பின் வருகின்ற 17ஆம் தேதிக்கு முன்பாக கல்லூரி சேர்க்கை அலுவலகத்தை தொடர்பு கொண்டு தேவையான திருத்தங்களை மேற்கொள்ளுமாறு கல்லூரியின் முதல்வர் கேட்டுக்கொள்கின்றார்.
1: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். நாகப்பட்டினம்.
2: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை July 15 to August 15 மட்டுமே.
3: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: அடுத்து காரைக்கால் மாவட்ட மாணவர்களுக்கான செய்தி இது. திருப்பட்டினம் அரசு மகளிர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் கணிப்பொறி இயக்குபவர் மற்றும் செயல்திட்ட உதவியாளர், தையல் பயிற்சி, அழகுகலை பயிற்சி மற்றும் தகவல் பதிவு இயக்குபவர் ஆகிய ஒரு வருட பயிற்சி பிரிவுகளில் காலியாக இருக்கக்கூடிய இடங்களுக்கு உடனடி சேர்க்கை முதலில் வருபவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் நடைபெற்று வருகிறதுங்க. எனவே 10ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகள் தகுந்த சான்றிதழ்களுடன் பயிற்சி நிலைய முதல்வரை அணுகும்படி திருப்பட்டினம் அரசு மகளிர் தொழிற்பயிற்சி நிலைய முதல்வர் தெரிவித்துள்ளார்.
6: இது காலை காம்போ.

காலை காம்போ நிகழ்ச்சியோட நிறைவான தருணத்துக்கு நம்ம வந்துட்டோம். இப்போ உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் நண்பர் ஆர்ஜே ஆர் குமார். அடுத்த 8:05 துள்ளி வரும் பாட்டு. பாட்டுன்னா யாருக்கு தான் பிடிக்காது அப்படின்னு கேக்குறீங்களா? உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக

காதோடு பேசியது காலை காம்போ. ஆகாஷவாணி காரைக்கால் வானொலி.

0: மையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி, நேரம் 8 மணி.
1: சுப முகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம், 916 ஹால்மார்க் தங்க நகைகள்
2: அனைத்தையும் வாங்கிட
1: மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ், அண்ணா சாலை, திருவாரூர்.
0: துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியின் முதலில்
3: கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.

0: அல்லது கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: வணக்கம் நேயர்களே, நம் அனைவருக்கும் பயன்படக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி வழியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய தகவல் சுரங்கம் நிகழ்ச்சியில தகவல் தர வராங்க மல்லியம் வி ராமன் அவர்கள்.
2: நேயர்களுக்கு வணக்கம். வார்த்தைகள்ல பயனுள்ள வார்த்தைகள் பயனற்ற வார்த்தைகள்னு ரெண்டா பிரிக்கலாம். நிறைய வார்த்தைகள் இருக்கு. சில பேர் வார்த்தைகள் பேசும்போது பாத்தீங்கன்னா எல்லாமே பயனுள்ள வார்த்தைகளா இருக்கும். மத்தவங்களை மோட்டிவேட் பண்ற மாதிரி இருக்கும், மத்தவங்களை என்கரேஜ் பண்ற மாதிரி இருக்கும். அதனால யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு பயன் இருந்துட்டே இருக்கும். சில பேர் பேசுவாங்க, மணிக்கணக்கில் பேசுவாங்க, ஆனா அந்த வார்த்தைகளால யாருக்குமே பிரயோஜனம் இருக்காது. ஈவன் அவரு கூட பிரயோஜனம் இருக்காது, ஒரு டைம் பாஸ் தான் ஆகும். அப்ப ஒரு பயனுள்ள வார்த்தைகளை நம்ம பேச கத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நம்மளுடைய பேச்சாற்றல வந்து ஒரு தனித்துவம் இருக்கும். சத்ரபதி சிவாஜியை பத்தி உங்களுக்கு தெரியும். அவருடைய குரு வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா ராமதாசர். அந்த ராமதாசர் மேல வந்து சிவாஜி வந்து ரொம்ப ஒரு பக்தியோட இருந்தாரு. ஒரு முறை அந்த குருவுக்கு வந்து காணிக்கையா பொற்காசு நவரத்னத்தை எல்லாம் அனுப்பி வச்சாரு. அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி, நம்மளுடைய சீடர் வந்து நமக்காக இதெல்லாம் அனுப்பியிருக்காருன்னு சொல்லிட்டு அந்த ராமதாசர் அந்த பொற்காசுகளையும் நவரத்னத்தையும் பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாரு. பதிலுக்கு அந்த ராமதாசர் ஏதாவது ஒண்ணு கொடுக்கணும்னு நினைச்சாரு. ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்து அதுல வந்து சில கூழாங்கல்லையும் போட்டு ஒரு குப்பையில வந்து குதிரை சாணத்தை போட்டு மூணுத்தையும் கொடுத்து விட்டாரு. சிவாஜிக்கு வந்து அதை கொண்டாந்து கொடுக்குறாங்க. கொடுத்தோன்னே சிவாஜி அதை பொக்கிஷத்தை பிரிச்சு பார்த்தோன்னே ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சு சந்தோஷப்பட்டு இருக்காரு, கண்ணில் ஒத்திக்கிறாரு. இதை பார்த்து அந்த சிவாஜியோடைய தாயாருக்கு வந்து ஒண்ணுமே புரிக்கல. என்ன புரியல அப்படின்னு கேட்டீங்கன்னா, பையன் செய்யற செயலை பார்த்து கோவம் வந்தது. தம்பி, நீ உங்க குருநாதருக்கு விலையுயர்ந்த பொண்ணு முத்து மணி எல்லாத்தையும் அனுப்புன, அவர் பதிலுக்கு உனக்கு என்ன அனுப்பியிருக்காரு பத்தியா? சிவாஜி சொல்றாரு, அம்மா, என் குருநாதரோட பெருமை உனக்கு தெரியல. அவர் இப்படி அனுப்பியிருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அவர் எதை செஞ்சாலும் அதுல ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருநாதரை பத்தி அம்மாட்ட சொல்றாரு. அப்படி என்ன காரணம் இருக்கு சொல்லு அப்படின்னு அம்மா வந்து கொஞ்சம் கோபமா கேட்கும் பொழுது, நான் சொன்னா நீங்க மகிழ்ச்சி அடைவீங்க, அவர் மண் அனுப்பியிருக்காரு, அது என்ன தெரியுமா சொல்லுது, நான் முகலாய நாடு ஃபுல்லா நான் வெற்றி அடையணும் அப்படிங்கறது அந்த மண்ணு காட்டுது. அது மட்டுமல்ல, இந்த கூழாங்கல் எதை காட்டுது தெரியுமா, இந்த நாட்டுல ஒரு மிகப்பெரிய கோட்டையை நான் உருவாக்கணும், அந்த கோட்டையை கட்டி அதுல அரசாட்சி பண்ணுங்கிறது வந்து இந்த கூழாங்கல் சொல்லுது. சரி, சாணம் என்ன சொல்லுது, மிகப்பெரிய குதிரையை படையை நான் அமைச்சு அதுல வந்து நான் போருக்கு போகணும்னு சாணம் சொல்லுது அப்படின்னு சொன்னோன்னே, இது எல்லாம் கண்டிப்பா நிகழும், நிச்சயமா நான் வந்து அவருடைய எண்ணத்துக்கு தகுந்த மாதிரியே நான் மிகப்பெரிய ஒரு அரசராக வருவேன் அப்படின்னு சொல்லி அந்த சத்ரபதி சிவாஜி சொல்லும் போது, அப்பதான் அம்மா நினைக்கிறாங்க, அவசரப்பட்டு நான் பேசிட்டேனே, நீ மனசு வருந்தனியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேக்குறாங்க. ஏன் இதை சொல்றான்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் சரி அதுக்குள்ள வந்து ஒரு அர்த்தத்தை வச்சு அந்த காலத்துல வந்து குருவா இருக்கட்டும், மகானா இருக்கட்டும், ரிஷியா இருக்கட்டும், முனிவர்களா இருக்கட்டும், ஆசிரியர்களா இருக்கட்டும், அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் செய்யறாங்க அப்படின்னா அதுக்குள்ள வந்து அதற்கு ஒரு அர்த்தம் இருக்கும், அதுக்கு ஒரு பொருள் இருக்கும். அதனாலதான் வந்து அவங்கள வந்து நம்ம வந்து குருவாகவும் ரிஷியாவும் நம்ம பாக்குறோம். அப்படி அவங்கள பார்க்கும் பொழுது அவங்க செஞ்சக்கூடிய காரியத்துடைய உண்மையான விஷயம் என்ன அப்படிங்கறத நம்ம உணர்ந்துகிட்டோம் அப்படின்னா நிச்சயமா வந்து அதை வந்து பாசிட்டிவா எடுத்துக்க முடியும். நல்ல விஷயங்களை சொல்றவங்க நேரா சொல்ல மாட்டாங்க, இந்த பக்கம் போகாத அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர ஏன் போக கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க. அப்ப ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். சில பேர் விலாவாரியா சொல்லுவாங்க. அப்ப விலாவாரியா சொல்லும் பொழுது அது வந்து எனக்கு கேட்டீங்கன்னா எல்லா நேரத்திலயும் சுவாரஸ்யமா எடுத்துக்கப்பட மாட்டாது. அப்ப நம்ம வந்து அவங்க சொல்லக்கூடிய விதத்தை புரிஞ்சுக்கணும், அவங்க எதுக்காக சொல்றாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து நல்ல பயனுள்ள வார்த்தைகள் நம்மளை வாழ வைக்கும், வெற்றி அடையறதுக்கு ஊன்றுகோலாமையும். வாழ்த்துக்கள், நன்றி.
1: மல்லியம் வி ராமன் அவர்கள் தந்த தகவலை கேட்டோம். உங்க கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282 9715167682. சரி நேயர்களே, மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம்.
3: இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஜிஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ்.

0: தகவல் சுரங்கம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச சித்தியாரன் கோ ஜுவல்லர்ஸ் மணிக்கூண்டு அருகில் மயிலாடுதுறை. அழகி கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச சித்தியாரன் கோ ஜுவல்லர்ஸ் மணிக்கூண்டு அருகில் மயிலாடுதுறை.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பன்மலை 100.3 இணைந்திருக்கும் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். நேரம் 8:05.

0: சிந்தனை துளி. நதிகள் நம் நரம்புகள், குளங்கள் நம் கண்கள், அவற்றை வற்றவிடாமல் காப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். பண்பலையோடு இணைந்த நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம். நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸின் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்.
1: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
2: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள் நாகப்பட்டினம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேர்களே, இன்றைக்கு துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியில பங்கு பெற்று உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு ரசிக்க அழைக்கலாம். 0433 68 இந்த இணைப்பெண்ணுடன் 2311 2311 2994 8 0 2995 8 0 95 66 42 72 32 31 இந்த எண்களுக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச புதிய பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இது துள்ளி வரும் பாட்டு. நேர்களை, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க.

0: தொழிவரும் பாட்டு நிகழ்ச்சியோட நாம் இணைந்திருக்கின்றோம். நம்ம நிகழ்ச்சியில வரப்போற முதல் நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்க கேக்கலாமா? அவருக வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க சார்?
1: அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்துடன், வேதாரண்ய வட்டம் தேத்தாவுடி வடக்கு செல்வ பாரதி.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: மாதான் கொடை விழா படத்துக்கு மண்வெட்டி நுனி என்ற பாடல் மேடம்.
0: சரிங்க, உங்களுக்காக பாடல் வரும் கேட்டு ரசிக்கலாம். நன்றிங்க.
2: திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேர்களே, நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி எஸ்எட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
3: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
4: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ ஷேகர் சில்க்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பல் சித்தா பார்மா விடங்களூரினை வழங்கும் என் சொல்லாவது.
5: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.

0: நேயர்களே, இன்று காலை 9 மணிக்கு நலமாய்வாழ நிகழ்ச்சியில் தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் குழந்தை நல சிறப்பு மருத்துவர் பி ஸ்ரீலதா அவர்கள். இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3 துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியில் இணைவரும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க ஐயா?
1: திருவள்ளூர் மாவட்டம் மேடம்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: படம் கொம்பன் பாடல் கருப்பு நிறுத்தி.
0: சரிங்க, உங்களுக்காக பாடல் வரும், கேட்கலாம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
5: ஒரே கிளிக்லயா, அற்புதம்.
6: மாட்டிக்கிட்டீங்க,
7: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
8: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரெடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசந்தலே மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
9: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருத்திரைப்பூண்டி ABC கோல்டு பேலஸ்.
10: புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
11: ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பைகள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.

0: அபிப்பேரிச்சை நேரம் 8:21. அபிப்பேரிச்சை ஒரு இயற்கை உணவு, ஆரோக்கியம் காக்கும். அபிப்பேரிச்சை அனைவருக்கும் ஏற்றது. கேட்டு வாங்குங்கள் அபிப்பேரிச்சை. தொழில்வரும் பாட்டு நிகழ்ச்சியோடு இணைவரும் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் ஐயா வடிவேந்து அசோக் ராஜ் பேசுகிறேன்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் வேணும்?
1: நம்ம வீட்டு பிள்ளை படத்துல இருந்து ஏதாவது ஒரு பாடல் ஒளிபரப்புங்க.
0: சரிங்க, உங்களுக்காக பாடல் வரும், கேட்கலாம். நன்றி.
2: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: தொழில்வரும் பாட்டு நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் ஒரு பொது அறிவு வினா கேட்போம் இல்லைங்களா. இன்னைக்கான வினா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸ்காட்லாந்து கிளாஸ்கோவில் நடைபெற்ற 2026 காமன்வெல்த் போட்டிகளில் தடகள போட்டிகள் எங்கு நடைபெற்றது? அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும், 2026 காமன்வெல்த் போட்டிகள் ஸ்காட்லாந்துல கிளாஸ்கோ நகர்ல நடைபெற்றுச்சு. அந்த போட்டியில தடகள போட்டிகள் எங்கு நடைபெற்றது அப்படின்றதுதான் இன்னைக்கு ஆன கேள்வி. உங்களுக்கு விடை தெரியும் அப்படின்னா நம்ம காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்துக்கு போங்க. நம்ம துள்ளிவரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக போடப்பட்டிருக்க அந்த போஸ்டர்ல கமெண்ட் செக்ஷன்ல விடையை பதிவு பண்ணுங்க. இப்பவே நிறைய நேயர்கள் வந்து விடையை ரொம்ப அழகா பதிவு பண்ணிட்டாங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்திருங்கள்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: தொழில்வரும் பாட்டு நிகழ்ச்சியோட நாம் இணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சியில அடுத்து வரவிருக்கும் நேயர் யார், எங்க இருந்து பேசுறாங்க கேக்கலாம். வருக வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: மேலகாசகுடி வடிவேலன்.
1: சொல்லுங்க வடிவேலன் சார், என்ன பாடல் வேணும்?
2: பீஸ்ட் படத்துல இருந்து பீஸ்ட் மோடு.
1: கண்டிப்பா உங்களுக்காக பாடல் வரும், கேட்டு ரசிக்கலாம். நன்றிங்க.
3: முதல் தரமான ஆடைகளும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள்.

0: அன்பலியோடு இணைந்த நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ் வழங்கிய துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்.
1: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
2: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள் மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
0: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, நேரம் 8:30. 916 KDF ஹால்மார்க் தங்கம் பூக்கும் நந்தவனம். மிக குறைந்த சேதாரத்தில் தங்க நகைகள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி திருவாரூர். பண்பலையோடு இணைந்த நேயர்கள் தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம். விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வைக்கிங் பனேனன் பிரிட்ஜ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: சுபமான திருநாள் என்றார்.

0: மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன் அண்ட் பிரீட்.

0: பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: துளிவரும் பாட்டு நிகழ்ச்சியோடு இனிவரும் நேரை சந்திக்கலாம். வருக வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: வேதாரண்யம் வட்டம் கருப்பம்பளம் தெற்கில இருந்து சா சிவகுமார். நலமா இருக்கீங்களா மேடம்?
1: நலமா இருக்கேன். சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
2: எனக்கு வந்து லப்பர் பந்து என்ற படத்துல ஏதாச்சும் ஒரு பாடல் போடுங்க. நன்றி, வணக்கம்.
1: கண்டிப்பா உங்களுக்கு பாடல் வரும், கேட்டு ரசிக்கலாம். நன்றிங்க.

தொழிவரும் பாட்டு நிகழ்ச்சிக்கான இன்றைய பொது அறிவு வினா. ஸ்காட்லாந்து கிளாஸ்கோவில் நடைபெற்ற 2026 காமன்வெல்த் போட்டிகளில் தடகள போட்டிகள் எங்கு நடைபெற்றது? விடை தெரிந்து கொள்ளலாம் பாடலுக்கு பிறகு.

0: நேயர்களுக்கு உலகணிந்த நல் வாழ்த்துக்களை சொல்லுவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: துளிவரும் பாட்டு நிகழ்ச்சியுடைய நேயரும் நேயர் வருக வணக்கம்.
2: திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் தாலுகா 34 கூத்தனூர் மேலத்தெரு ராமலிங்கம்.
0: திரும்ப சொல்லுங்க.
2: மேலத்தெரு ராமலிங்கம்.
0: அவ்வளவுதானா? வேற ஏதாவது சொன்னீங்களே. திருவாரூர் மாவட்டம்
2: நன்னிலம் தாலுகா.
0: சரிங்க ஐயா, என்ன பாட்டு வேணும் சொல்லுங்க.
2: வருத்தப்பட வாலிபர் சங்கத்திலிருந்து அதை ஒரு பாட்டு.
0: சரிங்க, உங்களுக்காக பாடல் வரும், கேட்கலாம். நன்றி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கான பொதறிவு வினாவிற்கான விடையை தெரிஞ்சுக்கலாமா? அதாவது ஸ்காட்லாந்து கிளாஸ்கோவில் நடைபெற்ற 2026 காமன்வெல்த் போட்டிகளில் தடகள போட்டி எங்கு நடைபெற்றது அப்படின் தான் இன்றைய வினா கேட்டிருந்தோம் இல்லைங்களா? அதற்கான சரியான விடை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்.

2026 காமன்வெல்த் போட்டிகளில் தடகள போட்டிகள் ஸ்காட்லாந்து நகரின் ஸ்காட்ஸ்டவுன் மைதானத்தில் நடைபெற்றது. இந்த விளையாட்டில் மொத்தம் 10 விளையாட்டுகள் இடம்பெற்றது. இந்த விளையாட்டுகள் ஜூலை 27 தொடங்கி, அதாவது கடந்த மாதம் ஜூலை 27 தொடங்கி ஆகஸ்ட் 2 வரை நடைபெற்றுச்சு. இதில் தடகளம் மற்றும் பாரா தடகளம் சேர்த்து 60 போட்டிகள் வந்து நம்ம ஸ்காட்ஸ்டவுன் ஸ்டேடியத்தில் நடந்ததாக சொல்கிறாங்க. மேலும் கிளாஸ்கோவில் இந்த சர்வதேச அரங்கம் சர்க்ரிஸ் ஹாய் வெலோட்ரோம் வளாகத்தில், அதைத் தொடர்ந்து டால்மானாக் த ஹைட்ரோ மைதானம், எஸ்இசி ஆர்மல்டோ எஸ்இசி மையம், டோல்கிராஸ் சர்வதேச நீச்சல் மையம் போன்ற இடங்களில் இந்த 10 வகையான விளையாட்டு போட்டிகள் நடைபெற்றுச்சு. 2026 காமன்வெல்த் போட்டிகளில் தடகள போட்டிகள் ஸ்காட்ஸ்டவுன் மைதானத்தில் நடைபெற்றது. இதுதான் இன்றைய பொது அறிவு வினாவிற்கான விடை. நம்மளுடைய நேயர்கள் வந்து நம்ம காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தில் இந்த விடைகளை இதுவரைக்கும் 75 நபர்கள் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் சரியான விடை பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.

0: துளி வரும் பாட்டு நிகழ்ச்சியோட நாம் இணைந்திருக்கிறோம். நேர் பார்த்தீங்கன்னா 8:40 ஆயிடுச்சு. நிகழ்ச்சியில இணைவரும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் மேடம். வேற மட்டும் கண்டி பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
1: வீரம் பட்டல இருந்து ஏதாவது ஒரு பாட்டு போடுங்க.
0: சரிங்க, உங்களுக்காக பாடல் வரும், கேட்கலாம். நன்றி.

0: Viking Bunions and Briefs.
1: நூராசன் சிங் அதிரடி ஆடி தள்ளுபடி, முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். நூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நேர்களை நாளை காலை 7 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் மாப்பிளை மன்னார் சாமி. நாளை மாலை 5 மணிக்கு நாச்சியார்கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்ட்ரோட்ஸ் வழங்கும் உலா வரும் நேரம். நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சிகள். தொழிவரும் பாட்டு நிகழ்ச்சியில பொது அறிவு வினாவிற்கான விடையை யாரெல்லாம் நம்ம காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்துல பதிவு பண்ணிருக்காங்க தெரிஞ்சுக்கலாமா? ஸ்காட்லாந்து கிளாஸ்கோவில் நடைபெற்ற 2026 காமன்வெல்த் போட்டிகளில் தடகள போட்டிகள் எங்கு நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருந்தோம். கடலூர் துறைமுகம் சுரேஷ் அவர்கள், தடகள போட்டிகள் ஸ்காட்ஸ்டம் ஸ்டேடியத்தில் நடைபெற்றது அப்படின்னு சொல்லி நிறைய இன்ஃபர்மேஷனோட சொல்லியிருக்காங்க. அண்ணப்பன்பேட்டை எஸ் ஜோதி அவர்களும் சரியான விடையோடு வந்திருக்காங்க. கும்பகோணம் செந்தில்நாதன் ஜெயா விவேகானந்தன் அவர்கள், அடுத்து அவங்களை தொடர்ந்து ஐயாவடி அசோக்ராஜ் கனிமொழி, அடுத்து யாரு காரைக்கால் புதுத்துறை செல்வகுமார் சார் சொல்லியிருக்காங்க, அவங்களை தொடர்ந்து தானிக்கோட்டகம் தெற்கு ரவிக்குமரன் சார், எல்லாருமே வந்து ஒரு சரியான விடையை கொடுத்துருக்காங்க. அடுத்து திருவாரூர் மேட்டுப்பாளையம் ரவி அவர்கள் வந்து வணக்கம் சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்து கடம்பூடு வாழ்வு சி நல்லம்பெருமாள் காலை வணக்கத்தோடு முடிச்சிட்டாங்க. அமிர்தராயன்கோட்டை பாரிவள்ளல் க, தலைஞாயிறு கம்பர் கபிலன் பாரி இவர்களும் சரியான விடையை கொடுத்துருக்காங்க. பிரமிளா தமிழ்ச்செல்வன் சென்னையிலிருந்து, அவங்களை தொடர்ந்து அள்ளிநகரம் எஸ் மகாதேவன் பெரம்பலூர் மாவட்டத்திலிருந்து சரியான விடையோடு வந்திருக்காங்க. நாகை சிக்கல் எஸ் சரண்யா சரவணன் அவர்களும் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. குத்தாலம் சங்கீதா அவங்களை தொடர்ந்து நாகை பாபு, அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன் சார் சொல்லியிருக்காங்க. நன்னிலம் சுப்பிரமணியன் அவங்களும் வந்து எல்லாருமே சரியான விடையை சொல்லியிருக்காங்க. சங்கீதா கோவிந்தராஜ் அவர்கள் திருவிளையாட்டத்திலிருந்து, அடுத்து கலாவதி ராஜமோகன் அவங்களும் சொல்லியிருக்காங்க. காட்டுமன்னார் கோயில் தான் அப்படி சொல்லியிருக்காங்களோ, காட்டுமன்னார் கோயில் மடப்புறம் தோப்பு தெரு வேல்முருகன் சாரும் சரியான விடையோடு வந்திருக்காங்க. பூவம் குபேர் அவங்களை தொடர்ந்து நாகூர் ஜெகபர் சாதிக் முகமது யூசுப் அவர்களும் சரியான விடை சொல்லியிருக்காங்க. இனிய காலை வணக்கத்தோடு விடையோடு வந்திருக்காங்க. நெம்மேலி ஆர் நந்தகுமார் அவங்களை தொடர்ந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டிமடம் கார்த்திகேயன், தொடர்ந்து நன்னிலம் லக்ஷயா சுப்பிரமணியன் அவங்களும் சரியான விடையை கொடுத்துருக்காங்க. பூவம் நிலாஸ்ரீ, அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சுரேஷ் ராஜேந்திரன் கண்ணாரப்பாளையத்திலிருந்து காரைக்கால் தலத்தெரு பத்மாவதி ஸ்ரீதர் அவர்களும் சரியான விடையை கொடுத்துருக்காங்க. ஆண்டிமடம் சுதீஷ் சுபிதா அவங்களை தொடர்ந்து எரவாஞ்சேரி சாகுல் ஹமீது, அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆரூர் கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நஜ்முதீன், சிவபுரி கீர்த்தி அவங்களை கீர்த்தி ராஜன் அவங்களை தொடர்ந்து எம்என் நச்சுப்பிள்ளை நிறைவீடு இருந்து அவங்களும் சரியான விடையை கொடுத்துருக்காங்க. நாகப்பட்டினம் ரஜினி கண்ணன் சார் அவங்க சரியான விடையை கொடுத்துருக்காங்க. ஆக்கூர் மடப்புறம் நாச்சியா மன்சூர் அவங்களும் சரியான விடையோடு வந்திருக்காங்க. தொடர்ந்து யார் சரியான விடை கொடுத்துருக்காங்க, நெடுஞ்செழியன் இடங்கண்ணியிலிருந்து விடையோடு வந்திருக்காங்க. அடுத்து காரைக்கால் நளினியம்மாவும் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. கோவில்பட்டி உதயகுமார் அவர்களும் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. அதம்பார் கலைச்செல்வி செல்வம் அவங்க பதில் அப்படின்னு போட்டு சரியான விடையோடு வந்திருக்காங்க. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சோமசுந்தரம் சார் சிவபுரியிலிருந்து, நம்ம தேவனூர் ஜோதிலட்சுமி அம்மா அவங்களும் சரியான விடையோடு வந்திருக்காங்க. அரியலூர் மாவட்டம் கீழக்குடியிருப்பு சிங்கரவேலு சார் சரியான விடையை கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து இஞ்சிக்குடி மின்சாரக்கணர் தீபா வைஷ்ணவி, பிரவாகினி சிவபாலன் அவர்களை தொடர்ந்து சத்யா மடக்குடியிலிருந்து, அரியலூர் மாவட்டம் கீழக்குடியிருப்பு

0: காஞ்சி கவியரசி அவங்களும் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. நிரவி கஜேந்திரன் சார் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. திட்டச்சேரி பைசூர் ரஹ்மான் அவர்களும் சரியான விடையோடு வந்திருக்காங்க. வேதாரண்யம் பயத்தவரன் காடு ஆர் எம் வடுகநாதன் சார் இவங்களும் சரியான விடையை கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து இணைந்திருப்போம் காரைக்கால் பண்பலை 100.3. திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ் நேரம் 8:46.
1: கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, இன்னும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவளம் திருவாரூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
2: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
3: தொடர்ந்து யாரெல்லாம் விடையை சொல்லியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். புவனகிரி சுபம் சுமதி பாபு அவர்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, திட்டச்சேரி ஆனந்த செல்வம் சார் சொல்லியிருக்காங்க. கிளாஸ்கோவின் மேற்கு பகுதியில் உள்ள ஸ்காட்ஸ்டவுன் ஸ்டேடியம் அப்படின்னு அப்துல் ரஜாக் திட்டச்சேரியிலிருந்து சரியான விடையை கொடுத்துருக்காங்க. சேத்தூர் சீதா கலியபெருமலமா சொல்லியிருக்காங்க. நாகூர் ஏஜிஎம்என் முகமது ஜலீல் அவர்களும் சரியான விடையோடு வந்திருக்காங்க. மேலவாஞ்சூர் ஃபாத்திமா, அடுத்து தமிழரசி ராமன், இவங்க வந்து என்ன ஊருன்னு பதிவிடலை, ஆனால் விடையை சரியாக சொல்லியிருக்காங்க. மேலவடுதுறை சேப்பு விஜயராகவன் சார் சொல்லியிருக்காங்க. அவங்களை தொடர்ந்து நீடாமங்கலம் வட்டம் காலாச்சேரி மணிமாறன் சார், ராஜா முகமது, கோவை ரத்தினபுரி ராஜா முகமது இவர்களும் சரியான விடையோடு வந்திருக்காங்க. பூலுவப்பாளையம் ஆனந்த முருகன் சார் ஒரு விரிவான விடையோடு வந்திருக்காங்க. அடுத்து அக்கரைவட்டம் அமுதா குமரன், இவங்களும் சரியான விடையோடு வந்திருக்காங்க. வலங்கைமான் ஆட்டோதுறை டிஆர்பட்டினம் ரமேஷ். அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, நாகூர் அலோன்ஸ் ராஜ், இவங்களும் சரியான விடையோடு வந்திருக்காங்க. அடுத்து பிரதாபராபபுரம் கவியரசு, கவியரசன், பிரியா யோகநாயகி, அனல்யா, இவங்களும் விடையை சொல்லியிருக்காங்க. பொறவாச்சேரி பிரியா கண்ணன், திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, உங்களை தொடர்ந்து யார் சரியான விடையை கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேரளம் க சந்தோஷ்குமார் அவங்க சொல்லியிருக்காங்க. பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, மன்னார்குடி சசிகலா தியாகராஜனமா சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, பேரளத்திலேருந்து எஸ் செந்தில் கண்ணன் அவர்கள் சரியான விடையோடு வந்திருக்காங்க. பஞ்சநதிக்குளம் கோவி இளவரசன் சார் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து சர்வராஜன்பேட்டை தினா ரமேஷ், அவர்களை தொடர்ந்து நல்லம்பல் ஷேக் அலாவுதீன். யார் அடுத்துன்னு பார்த்தீங்கன்னா, கடலூர் மாவட்டம் மானியம் ஆடூர் படையப்பா என்கிற பிரபாகரன் அவங்களும் சரியான விடையை கொடுத்துருக்காங்க. டிஆர்பட்டினம் நளினி சங்கர், மதுரை சோ சண்முக சுந்தரம், பன்னீர்செல்வம், அந்த ஐடியிலேருந்து காலை வணக்கம் வந்திருக்கிறது. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, இளவரசி பிரபாகரன் கொடியூரிலேருந்து, கோமல் சரவணன், தொடர்ந்து மலேசியாவிலிருந்து இஞ்சிக்குடி கைலாஷ் முருகன், இவர்கள் சரியான விடையை கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து இளைஞர்கள் நேர்களை காரைக்கால் பண்பலையின் 100.3. All the people want to scream, all the people want to shout, all the people want to cheer, all the people in the

0: இன்னைக்கு.
1: ஐயோ அண்ணன் துரத்துறாரு, ஓடு ஓடு ஓடு.
0: வேணாண்டா தம்பி.
2: நேயர்களுக்கு உலக நீண்ட நல் வாழ்த்துக்களை சொல்லுவோம். நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்
3: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம். நாகை மூராசன்ஸ், நாகப்பட்டினம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
4: பாட்டு நிகழ்ச்சியோட நாம் இணைந்திருக்கின்றோம். இன்னைக்கு பொது அறிவு வினாவிற்கான விடையை இன்னும் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். மேமாத்தூர் அமுதா சேகர் அவங்க அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் நாகராஜன் சார், தொடர்ந்து அம்மாப்பேட்டை வைத்தியநாதன் அவர்கள், பேரளம் வி சிவன்யா சரவணப்பிரியா, அடுத்து சக்திவேல் வாட்டாரிலிருந்து, அப்புறம் நன்னிலம் நன்னிலத்திலிருந்து அம்பலவாணன் அவர்கள், அவங்களை தொடர்ந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா குவைத்திலிருந்து திட்டச்சேரி ஏ நிசான் ஹலீம், இவங்களும் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. இப்படி இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 91 கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு நம்ம நிகழ்ச்சிக்கு. எல்லாத்தையும் படிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாவது விடுபட்டு இருந்தாலும் நம்ம பாடலுக்கு பிறகு அதை படித்து தெரிஞ்சுக்கலாம்.

0: பண்பலையோடு இணைந்த நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வைக்கிங் பனேனன் பிரேப்ஸ் வழங்கிய துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனேனன் பிரேம்ஸ்.

0: வாழ்க்கையின் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நேர்களே, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 Facebook, WhatsApp, Instagram, YouTube, X வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க.

0: எல்லோருக்கும் இதமானது, எல்லோருக்கும் சுகமானது. ஆகாஷ்வாணி காரைக்கால் நாச்சர்கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர். நேரம் 9 மணி.
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
2: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.

0: பாயிண்ட் டு பாயிண்ட். நிகழ்ச்சியின் முதலில்
1: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை
2: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
1: மீனாட்சி கண் மருத்துவமனை மாதா கோவில் வீதி ஐஓபி எதிரில் காரைக்கால் மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
3: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
4: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
5: சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
6: நந்தினி, நீ கேட்ட சாமி படம் மார்க்கெட்ல எங்கேயுமே இல்ல.
7: உங்களை கும்பகோணம் பாலாஜி படக்கடைக்கு போக சொன்னேன்.
6: அத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே?
7: சொல்றத காது கொடுத்து கேட்டாதானே?
8: என்னமா அங்க சத்தம்?
7: சமைச்சுகிட்டு இருக்க மாமா.
9: பாலாஜி படக்கடை, நாகேஸ்வரன், திருமஞ்சன வீதி, கும்பகோணம்.
10: ஸ்ரீ ரேணிகா ஜுவல்லரி, இளையம்மன் சன்னதி, கடை திருவாரூர்.
9: அசத்தலான தள்ளுபடியுடன் உங்கள் இனத்திற்கு ஏற்ற விதமான தங்கடகைகள், தங்கம் பூக்கும் நந்தவனம்.
10: ஸ்ரீ ரேணிகா ஜுவல்லரி, இளையம்மன் சன்னதி, கடை திருவாரூர்.
11: நம்ம மயிலாடுதுறை மீனூர் கேன்சல் இப்போது நவீன AI தொழில்நுட்பம் கொண்ட CT ஸ்கேன் வசதி 24 மணி நேரமும் செயல்படுகிறது. 3D, 4D, வைரஸ் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான ஸ்கேன், டிஜிட்டல் எக்ஸ்ரே, பெண்களுக்கான மார்பக புற்றுநோய் கண்டறியும் மேமோகிராம் உள்ளிட்ட வசதிகளுடன் மீனூர் ஸ்கேன்ஸ், மாயூரநாதர் மேலவீதி, மயிலாடுதுறை. தொடர்புக்கு செல் 888-233-9923.
12: திருத்துறைப்பூண்டி ABC கோல்ட் பேலஸ்
13: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி. உங்கள் ABC மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்.
12: ABC கோல்ட் பேலஸ், திருத்துறைப்பூண்டி. ஆர்டிசன்
14: காம்போ செல், டிஸ்கவுண்ட் செல், ஊராசல் செல், அதிரடி ஆடி தள்ளுபடி, முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். ஊராசன்ஸ், நாகப்பட்டினம்.
0: நேயர்கள் கேட்கிருப்பது காரைக்கால் GL மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும்
15: நலமாய் வாழ.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் GL மருத்துவமனை காரைக்கால்.
16: GL மருத்துவமனை
17: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
16: GL மருத்துவமனை
17: காரைக்கால்.
18: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் GL ஹாஸ்பிடல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் GL ஹாஸ்பிடல், சேத்திலால் நகர், காரைக்கால்.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்குவோர் அருண் என்டர்பிரைசஸ், திருவாரூர். செங்கல், சூளை மற்றும் இதனில் விடுவதற்கான தார்பைகள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ், ஜூப்ளி மார்க்கெட், திருவாரூர்.
19: திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், புதுசாய் பெருசாய்.
1: அடுதா, தார்பாய், நாத்துப்பாய், நெல்சாக்கு, பேக்கரி, ஃபாஸ்ட் ஃபுட், மிட்டாய் கம்பெனிகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் சலசாய் வாங்க
19: அருண் என்டர்பிரைசஸ், எல்ஐஎம்என் கோயில், தெற்கு தெரு, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அருகில், திருவாரூர்.
1: தரமான தார்பாய்னா அருண் என்டர்பிரைசஸ், திருவாரூர்.
15: தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் குழந்தை நல சிறப்பு மருத்துவர் பி ஸ்ரீலதா அவர்கள். ஒரு தாய் குழந்தைக்கு எப்படி தாய்ப்பால் கொடுக்கணும், அந்த முறையை பற்றி சொல்லுங்க டாக்டர்.
2: இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னென்னா, எப்படி நம்ம வந்து ட்ரைனிங் கொடுக்குறோமோ ஃபஸ்ட்டு 1 hour ஆஃப் லைஃப்பில், அப்போ தான் அது குழந்தை நல்லா படிச்சுக்கும். பாடம் நல்லா முழிச்சிக்கிட்டு இருக்கிற குழந்தை ஃபஸ்ட்டு பீரியடு கிளாஸில் நல்லா கவனிக்கும். மத்தியானம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்த உடனே நிச்சயமாக அதுக்கு வந்து IPT பீரியடோ, ட்ராயிங் பீரியடோ அப்படி தான் வைப்பாங்க அந்த ஸ்கூல்ஸில். நல்லா தூங்கிட்டு இருக்கிற குழந்தைய போய் நீ சயின்ஸ் சொல்லி கொடுக்க முடியாது. அதுக்கு தான் ரிப்பீட்டடாக முதல் 1 hour பால் கொடுங்க, முதல் 1 hour பால் கொடுங்கன்னு சொல்கிறோம். ஏன்னா அந்த முதல் 1 நேரத்தில் குழந்தை நல்லா அலர்ட்டாக இருக்கும், நீங்கள் எது சொன்னாலும் கற்றுக்கும். அதுக்கப்புறம் 1 hour அது கொஞ்சம் தூக்க நிலைக்கு போயிடும். அப்போ எழுப்பி எழுப்பி நீ பால் பிடிச்ச கூடினா அது டயர்டாயிடும், கடுப்பாயிடும். அதனால குழந்தைய முதல் 1 hour முன்னாடி பால் கொடுக்கணும். ரெண்டாவது, காம்பு கருவளையம் ரெண்டையும் சேர்த்து பிடிச்சி கொடுக்கணும். வெறும் காம்பை மட்டும் சக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த பால் சுரக்கிறது இருக்காது. ஏன்னா காம்புக்கு கீழே அந்த கருவளையத்துக்குள்ளே தான் அந்த லாக்டிஃபெரஸ் சைனஸ்ன்னு சொல்லக்கூடிய பால் ஸ்டோர் ஆகிருக்கிற பிளேசஸ் இருக்குது. அதை நல்லா அமுக்கி வெளியில் இழுக்கும்போது தான் பால் வந்து சுரக்கும். ஸோ குழந்தைய லாச் பண்ணும்போது அதை காம்பு கருவளையம் ரெண்டும் சேர்ந்து பிடிக்கிற மாதிரி, வாயை நல்லா திறந்து வச்சு பிடிக்கிற மாதிரி கொடுக்கணும். ரெண்டாவது, அம்மா ரொம்ப கூன் போட்டு கொடுத்தாங்கன்னா இடுப்பொலி வந்துடும். அதனால் அம்மாவும் கம்ஃபர்டபுளான பொசிஷனாக இருக்கணும், பேபியும் கம்ஃபர்டபுளான பொசிஷனாக இருக்கணும். படுத்துட்டு கொடுக்கலாமா அப்படின்னா சைட் லையிங் பொசிஷன் ஒன் ஆஃப் த அப்ரூவ்டு மெத்தட்ஸ். படுத்துட்டு கொடுக்கறது தப்பே கிடையாது. கரெக்டாக படுத்துக்கிட்டு அம்மா தூங்கிடாமல் அமுக்கிடாமல் குழந்தைய தாராளமாக பால் கொடுக்கலாம். எந்த பொசிஷனில் உட்காடுறோமோ அது சரியான பொசிஷனாக, 4-5 பொசிஷன் அப்ரூவ்டு பொசிஷன்ஸ், கிராடல் பொசிஷன், கிராஸ் கிராடல் பொசிஷன், சைட் லையிங் பொசிஷன், ஃபுட்பால் பொசிஷன் அப்படின்னு 4 இருக்குது. ஃபுட்பால் பொசிஷன் அப்படின்னா ரெண்டு குழந்தையும் மாரில் போட்டுட்டு காலை தூக்கி பின்னாடி விட்டுட்டு, இந்த பக்கம் காலை, இந்த பக்கம் காலை பின்னாடி விட்டு, ரெட்டை குழந்தைங்களுக்கு ஒரே நேரத்தில் பால் கொடுக்குறது தான் ஃபுட்பால் பொசிஷன் சொல்லுவோம். எப்பயுமே குழந்தையோட தலையை கொஞ்சம் லேசாக நிமித்தி வச்சுக்கணும். காம்பு கருவளையம் ரெண்டி சேர்த்து ஃபுல்

0: நல்லா வாயை நல்லா திறந்து வச்சு பிடிக்கணும். அது சக் பண்ணி 20 நிமிஷம் கழித்து நமக்கு நல்லா பிரெஸ்டில் வந்து வெயிட் குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கணும். குழந்தை நல்லா தூங்கிருச்சு, யூரின் நல்லா போச்சு அப்படின்னா அது கரெக்டாக பிடிச்சி கரெக்டாக குடிக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இது நமக்கு தெரியல, எனக்கு என்ன பண்ணுறது, யாரை அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வீட்டுக்கு போனோடனே இந்த சந்தேகங்கள் வரும். நிறைய ஆன்லைன் லாக்டேஷன் கன்சல்டன்ட்ஸ்னு இருக்காங்க, கர்ப்பப்பை டாக்டர் இருக்காங்க. போய் எப்படி நம்ம செக்கப்புக்காக போவோம், குழந்தைகள் டாக்டர்கிட்ட செக்கப்புக்காக போவோம், ஹெசிடேட் பண்ணாமல் இந்த இஷ்யூஸ் இருந்ததுன்னா அவசியம் சொல்லணும். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அவங்கள்ட்ட போய் சொல்லலாமா? கிடையவே கிடையாது. நீங்க சக்சஸ்ஃபுல்லா பால் கொடுக்கிறதுக்கு நாங்க எல்லாருமே ரெஸ்பான்சிபிள். அதனால நீங்க எந்த டைமா இருந்தாலும் நீங்க டாக்டர் கன்சல்ட் பண்ண போகும்போதோ ஆன்லைன் கன்சல்டன்சியோ மீட் பண்ணி அதுக்கு வந்து ட்ரெய்னிங் எடுத்துக்கலாம். தெரியாத விஷயம் தெரிஞ்சுக்கிறது தப்பே கிடையாது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது
2: காரைக்கால் GL மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கிய
1: நலமாய் வாழ. தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து விளக்கினார் காரைக்கால் குழந்தை நல சிறப்பு மருத்துவர் பி ஸ்ரீலதா அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை நாளை காலை நலமாய் வாழ நிகழ்ச்சியில் கேட்கலாம்.
2: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் GL மருத்துவமனை காரைக்கால்.
3: காரைக்கால் GL மருத்துவமனை
4: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
3: GL மருத்துவமனை
4: காரைக்கால்.
5: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் GL ஹாஸ்பிடல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் GL ஹாஸ்பிடல், சேத்திலான் நகர், காரைக்கால்.
2: ஆகாய காற்றில் லாலாவணி பாடும் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: பாயிண்ட் டு பாயிண்ட். பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் உங்களுடைய ஆர்ஜேக்கள், இந்த பாயிண்ட்லேருந்து உங்கள் ஆர்ஜே ஆர் குமார், அந்த பாயிண்ட்லேருந்து
1: மீனாட்சி கேசவேலு.
0: வயிறு வலிக்கு சிரிச்ச தருணம். இன்னைக்கு பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் நீங்கள் வயிறு வலிக்க சிரிச்ச தருணம் எந்த தருணம் அப்படிங்கிற பற்றி தான் இன்னைக்கு விவாதிக்க போகிறோம். நம்ம
2: சரி சரி சரி சரி
0: வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம சிரிக்கிறதுலேயே இந்த வயிறு அப்படியே வலிக்க வலிக்க பிடிச்சிக்கிட்டு வயிறை பிடிச்சிட்டு சிரிப்போம் பாருங்க. அப்படி சிரித்த தருணம் எது அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பேச போகிறோம் பாயிண்ட் டு பாயிண்டில். அப்படியே சிரிச்சுக்கிட்டே இந்த பாட்டோட வாழ்ந்து பாருங்க.

ரகண சகண தகண ரகண சகண தகண பகண சகண தகண பகண ககண பகண ககண ரகண சகண யகண ரகண சகண தகண ரகண சகண தகண பகண சகண தகண.

0: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி அளவும் கம்மி.
1: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானா?
0: இது மிஸ்டர் கோல்ட் 1 லிட்டர் ஆயில்னா இவ்ளோ இருக்கும். ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கறாங்க.
1: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
0: இது 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
2: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். பூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
6: காரைக்கால் எஃப்எம் 100.3 நாம பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில உங்களோட நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி எல்லோருக்கும் காலை வணக்கங்க. நாங்க உங்க ஆர்ஜே கெல், ஆர்ஜே குமாரும், ஆர்ஜே மீனாட்சியும் நாங்க பேச போறோம். சிரிப்பு தான் வாழ்க்கையோட சிறந்த மருந்துன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஆனா சில நேரம் அந்த சிரிப்பு அளவுக்கு மீறி போய் வயிறு வலிக்க வச்சுவிடும். அப்படி உங்க வாழ்க்கையில சிரிச்சு சிரிச்சு வயிறே வலிக்க ஆரம்பிச்ச ஏதோ ஒரு மறக்க முடியாத தருணத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம ஜாலியா பேச போறோம். ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது நடந்த ஏதோ ஒரு ஜோக்க, மொக்க ஜோக்குங்க, ஆனா அசட்டுத்தனமான செயல் நம்மளை அழுதுகிட்டே சிரிக்க வச்சிருக்கா அப்படிங்கறத நீங்க சொல்லலாம். பொது இடத்துல நடந்த சம்பவம், பஸ்லயோ, கல்யாண மண்டபத்திலேயோ, அல்லது ஆபீஸ்ல மீட்டிங்லயோ தீவிரமா ஏதாவது நடக்கும்போது எதிர்பாராம நடந்த ஒரு காமெடி உங்களுக்கு நினைவு இருந்தா அதையும் சொல்லலாங்க. இப்படி பல்வேறு கருத்துக்களையும் நீங்க பாயிண்ட் டு பாயிண்ட்ல வயிறு வலிக்க சிரிச்சு தரணும் என்ன தரணும் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு விலாவரியா நம்ம பேச போறோம். பல்லாக்குல வந்த மீனாட்சி பாருங்க சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க நிகழ்ச்சியோட தொடக்கமாவே. உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க காரைக்கால் பண்பலை அப்படிங்கிற முகநூல் பக்கத்தில் நீங்க பதிவிடலாம். அந்த முகநூல் பக்கத்தில் நாங்களும் உங்களுக்காக கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத சொல்றதுக்காக அவளோட காத்துக்கிட்டே இருக்கோம். காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்கள் மற்றும் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நீங்க நிகழ்ச்சியில யாருடைய கமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்குன்னு நம்ம பாத்துடலாமா? இப்போ
7: கண்டிப்பா பாத்துடலாம்.
6: கண்டிப்பா பாத்துடலாம், சிரிச்சுக்கிட்டே பாத்துருவோமா.
7: ராஜேந்திரன் சார் மணக்குடியிலிருந்து, அவங்க தான் முதல் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நண்பர்களுடன் சேர்ந்து பேசிக்கொண்டு பழைய நினைவுகளை நினைத்து கொண்டும் சிரித்த ஒரு தருணம் மறக்க முடியாது. அன்று சிரித்து சிரித்து வயிறு வலிக்கும் அளவுக்கு சந்தோஷமாக இருந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
6: அதாவது இருந்தோம், போனோம், வந்தோம் அப்படிங்கறத விட சொன்னோம்னா அந்த மொமெண்ட சொல்லணுங்கிறதுக்கு தான் நம்ம சொல்றோம் இல்லையா. அடுத்து பாருங்க, கடலூர் துறைமுகம் சுரேஷ் சொல்றாங்க பாருங்க, எனது மாமாவிடம் சாதாரணமாக கறி வாங்கிட்டு வர சொன்னாங்க. சொன்னதும் அவர் ஆட்டுக்கறிக்கு பதிலா அடுப்பகறி வாங்கி வந்து விட்டார்.
7: அட, இது எங்க போய் வாங்கிருப்பாங்க?
6: ஒரே சிரிப்பு தான் போங்க, வயிறு குழுங்க சிரிப்பு தான். சார், அந்த கறி வாங்கிட்டு வந்தவரும் இப்போ நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு தான் சார் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்படியே வயிறு வலிக்க சிரிச்சு தரணும் எந்த தரணும் அப்படிங்கறத தான் நம்ம இன்னைக்கு கமெண்ட்ஸ்ல நம்ம பாத்துக்கிட்டே இருக்கோம். அடுத்து பாருங்க யாரு சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம்.
7: நாகூர் யூசுப் மாலிப், காமெடிக்காக பிரியாணி, அதாவது விவேக் காமெடிக்காக பிரியாணியை நினைத்து நினைத்து சிரிப்பு வருமா, என்ன மொமெண்ட்னு தெரியலையே.
6: என்ன மொமெண்ட் அப்படினு பாத்தீங்கன்னா, அந்த பிரியாணிலே சொல்லுவாங்க,
7: ஆஹா
6: ஏ அங்க மாப்பிள்ள அந்த பிரியாணி வாங்காதடா அப்படிம்பாங்க. என்னடா அப்படினு கேட்டா, அங்க காக்கா
7: பிரியாணி.
6: அது மாதிரி இவங்க அந்த மொமெண்ட நினைச்சு சிரிச்சிட்டே இருக்காங்க போல இருக்கு. அடுத்து பாருங்க, நாகூர்ல இருந்து ஜகவர் சதீக், எவ்வளவோ இருக்கு சார், அதை இப்போது என்னால சொல்லவே முடியவில்லை சார்,
7: சொல்ல வார்த்தை இல்லையே
6: அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்களோட சூழ்நிலை இப்ப சரியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க.
7: சரி, அடுத்து

0: அன்னப்பன்பேட்டை ஜோதி இவர்கள். நிகழ்ந்த சம்பவங்கள் நிறைய இருக்கு, ஆனால் ஞாபகத்தில் ஒன்றுமே இல்லை. வடிவேல் காமெடியை பார்த்தால் வயிறு வலி தான், அவர் காமெடி தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.
1: மறக்க மனம் கூடுது இல்லையே அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாத்தையுமே மறந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இவங்க. ஆனால் எந்த அந்த மொமெண்ட், அந்த எந்த நிகழ்ச்சியில் நம்ம அப்படி வயிறு வலிக்க சிரிச்சோம் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் இல்லையா? அடுத்து பாருங்க, வயிறு வலிக்க சிரிச்ச தருணங்கள் நிறைய இருக்குங்க. அதான் என்னத்தை சொல்றது அப்படின்னு சொல்லி
0: கோவிக்கு கேப்பீங்கன்னு அவங்க யாரும் எதிர்பார்க்கல போல இருக்கு.
1: கோவி கார்த்திகேயன் குடவாசல்லேருந்து சொல்றாங்க, ரெண்டு பேருக்கும் இனிய காலை வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கத்தோட தொடங்கின செய்திய அதுவும் நண்பர்களோடு சேர்ந்து நகைச்சுவையாக பேசும்போது வயிறு வலிக்க சிரிக்க அளவே இருக்காதுங்க. எங்க சிரிக்கிறது அங்கதான் வயிறு வலிக்குமே, அளவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ நிகழ்ச்சியில். அடுத்து
0: மயிலாடுதுறை ஜெய ஜெய நகர் ஆனந்த், வரவு எட்டனா செலவு பத்தனா படத்துல வடிவேலு கதவை திருடி என்று சொல்வாரு, அந்த காமெடியை நினைச்சு நினைச்சு நான் சிரிச்சேன்னு சொல்லியிருக்காங்க.
1: திட்டச்சேரி ஃபைசூர் ரகுமான், எனது நண்பரோட நிசான் ஹலிமிடம் எப்போதும் பேசினாலும் எங்களுக்குள்ள கேலி செய்தும் சிரிச்சுக்கிட்டே இருப்போங்க, இப்போதும் சிரிக்கிறோம்.

0: ஜே ஜே நகர் ஆனந்த் வரவு எட்டனா செலவு பத்தனா படத்துல வடிவேலு கதவை திருடி என்று சொல்வாரு, அந்த காமெடியை நினைச்சு நினைச்சு நான் சிரிச்சேன்னு சொல்லியிருக்காங்க.
1: திட்டச்சேரி ஃபைசூர் ரகுமான், எனது நண்பரோட நிசான் ஹலீமிடம் எப்போதும் பேசினாலும் எங்களுக்குள்ள கேலி செய்தும் சிரிச்சுக்கிட்டே இருப்போங்க. இப்போதும் சிரிக்கிறோம். திட்டச்சேரி ஃபைசூர் ரகுமானே, கவலைய விடுங்க, அடுத்த வாரம் வர்றாரு நம்பாலு, உங்களை சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பாரு அப்படின்னு நம்பிக்கையோட கத்துக்கிட்டு இருக்கலாம்.
0: ஐயாவடி அசோக் ராஜ் கனிமொழி, செந்தில் கவுண்டமணி அவர்களுடைய காமெடியை பார்த்தா சிரிப்பு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரைப்பண்பலில் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் வரும் கலக்கல் நேர நிகழ்ச்சியில் வரும் காமெடியை நினைத்து சிரிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. குத்தாலம் தோப்பு தெரு சிவசுப்பிரமணியன், வயிறு வலிக்க சிரிச்சு தரணும். கரகாட்டக்காரங்க படத்துல கவுண்டமணி அண்ணே அண்ணே அப்படின்னு அந்த வாழைப்பழத்தை பத்தி பேசும்போது அந்த காமெடியை நினைஞ்சு நினைஞ்சு நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கேங்க. வயிறு வயிறு வலிக்க அப்படின்னு சொல்றாங்க.
0: ரேவஞ்சேரி கலாவதி ராஜமோகனம்மா சொல்றாங்க, ஃப்ரெண்ட்ஸ் படத்துல விஜய் சூர்யா ரமேஷ் கண்ணா வடிவேலு சார்லி இவர்களுடைய காமெடி படம் முழுவதும் இருக்கும், அதை நினைத்து இன்று கூட சிரித்தேன், எப்பொழுதுமே சிரித்து கொண்டே இருப்பேன். அதுலேயும் அவர்கள் விஜய் அவர்களுடைய சிரிப்பு அவங்க கண்ணுக்குள்ளேயே நிற்கிறது போல.
1: நிச்சயமா சிரிச்சுக்கிட்டே இருங்க, நீங்களும் அதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. இது பாயிண்ட் டு பாயிண்ட், வயிறு வலிக்க சிரிச்ச தருணம். அந்த சிரிப்போட ஒரு ஆட்டம் போட்டு பாட்டம் பாடி கொண்டாட்டமா இருக்கலாமே.

0: நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ மருத்துவ ஆலோசனைகள் இடம்பெறும் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் ஜிஎல் மருத்துவமனை காரைக்கால்.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். செங்கல் சூளை மற்றும் இதனில் விடுவதற்கான தற்பைகள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும் வரலாற்று நிகழ்வுகள் இடம்பெறும் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் விபிஎன் கண் மருத்துவமனை நாகப்பட்டினம்.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
3: விபிஎன் கண் மருத்துவமனை.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
5: முதலிடம் சுவையில் தரம் இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
6: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 11 மணிக்கு முருகன் ஜுவல்லர்ஸ் காரைக்கால் வழங்கும் அணிகலன்களும் ஆலோசனைகளும் சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியினை வழங்குவிருப்போர் காரைக்கால் முருகன் ஜுவல்லர்ஸ்.
7: கண்டிராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள் முருகன் ஜுவல்லர்ஸ்.
0: நேரம் பார்த்தோம்னா 9:29 ஆயிடுச்சுங்க. வயிறு வலிக்க சிரிச்ச தருணம் அப்படின்னு பார்க்கும்போது நேரம் ஓடிக்கிட்டே இருக்கு. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராம நகை மாளிகை வழங்கும் பசும் தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் ராம நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
8: நெத்தி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கப்பாக ராம நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 4:30 வைக்கிங் பன்னியன்கள் உள்ளாடைகள் வழங்கும் தேநீர் நேரம். இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் வைக்கிங் பன்னியன்கள் உள்ளாடைகள்.
9: விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
10: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மென்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
11: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன் சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்குவிருப்போர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் நாச்சியார் கோவில்.
12: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்குவிருப்போர் ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் மயிலாடுதுறை.
13: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை 7:30 காரைக்கால் ONGC காவிரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம். இந்நிகழ்ச்சியினை வழங்குவிருப்போர் ONGC காவிரி அசட் காரைக்கால்.
14: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
15: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
16: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
17: கோபால் பல்படி.
0: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒளிபரப்பு.
18: பண்பலையில் நேயர்கள் இனி கேட்கலாம். நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ

0: கிருஷ்ணா ஸ்வீட் பேக்கரியின் தேதியும் செய்தியும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை.
1: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை,
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
1: விபிஎன் கண் மருத்துவமனை, நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
1: ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
2: விபிஎன் கண் மருத்துவமனை, நீலா மேற்கு வீதி, நாகப்பட்டினம்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி.
3: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
3: ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, 121 பழைய நாகை சாலை, திருவாரூர். 23 ஆண்டு கால சேவையில் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
5: தேதியும் சேதியும் வரலாற்று நிகழ்வுகள் இடம்பெறும் நிகழ்ச்சி இது. ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 9 நாகாசாகி தினம் கடைபிடிக்கப்படுகிறது. 1945 இரண்டாம் உலகப் போரின் போது ஆகஸ்ட் 9 அன்று ஃபேட்மேன் என்னும் அணுகுண்டை அமெரிக்கா ஜப்பானில் உள்ள நாகாசாகி என்கிற நகரத்தின் மீது வீசியது. இந்த தாக்குதலில் ஏற்பட்ட உயிரிழப்புகளை நினைவுகூறும் விதத்திலும், அணு ஆயுதங்களால் ஏற்படும் ஆபத்துகள் குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் இந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது.
0: இந்திய சுதந்திர இயக்க ஆர்வலர், பெண்ணிய சமூக ஆர்வலர், எழுத்தாளருமான சரளா தேவி அவர்கள் பிறந்த தினம் இன்று. 1921 ஒத்துழைமை இயக்கத்தில் சேர்ந்த முதல் ஒடிசாவை சேர்ந்த பெண்மணி இவர். ஒடிசா சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் இவர். முதல் பெண் பேச்சாளரும் இவர். கட்டாக்கின் கூட்டுறவு வங்கியின் முதல் பெண் இயக்குநராகவும், உப்கால் பல்கலைக்கழகத்தின் முதல் பெண் செனட் உறுப்பினராகவும் இருந்தவர்.
5: உலக பூர்வ குடிகளுக்கான சர்வதேச தினம் இன்று. ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 9 உலக பூர்வீக குடிகளுக்கான, அதாவது பழங்குடியின மக்களுக்கான நாளாக அனுசரிக்கப்படுகிறது. பழங்குடி மக்களின் உரிமைகளை பாதுகாக்கவும், சுற்றுச்சூழல், சுகாதாரம் மற்றும் சமூக மேம்பாடு போன்ற பகுதிகளில் பூர்வ குடிகள் சந்திக்கும் பிரச்சனைகளை தீர்க்க சர்வதேச ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல் மற்றும் அவர்களின் கலாச்சாரத்தை போற்றவும் இந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது.
0: தமிழ் திரைப்பட இயக்குனரும், தயாரிப்பாளரும், பாடலாசிரியரும், கவிஞருமான பஞ்சு அருணாச்சலம் அவர்களின் நினைவு தினம் இன்று. கவிஞர் கண்ணதாசன் அவர்களின் உதவியாளராக இருந்து பின்னாளில் பல நல்ல பாடல்களை தமிழ் திரையுலகிற்கு எழுதியுள்ளார். ஏழை பங்காளன், நானும் ஒரு பெண், கலங்கரை விளக்கம் போன்ற பல படங்களில் பாடல்களை எழுதியுள்ளார். தனது 75 வயதில் ஆகஸ்ட் 9 இவர் காலமானார்.
5: கன்னட இலக்கிய படைப்பாளி விநாயக கிருஷ்ண கோகக் 1909 ஆகஸ்ட் 9 பிறந்தார். இவர் கன்னடத்தில் எழுதி 1982 வெளிவந்த பாரத சிந்து ராஷ்மி என்ற காவியத்துக்காக 1990 ஞானபீட விருது பெற்றவர் ஆவார். இவர் கன்னடம், ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளிலும் நூல்களை எழுதியுள்ளார். இவர் 1992 மறைந்தார்.
0: வெள்ளையனே வெளியேறு நாள் கடைபிடிக்கப்படுகிறது. 1942 ஆகஸ்ட் 9 மகாத்மா காந்தி அவர்களின் தலைமையில் செய் அல்லது செத்து மடி முழக்கத்துடன் வரலாற்று சிறப்புமிக ஆகஸ்ட் புரட்சி மற்றும் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தீவிரமடைந்து இன்றைய நாள் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் கடைபிடிக்கப்பட்ட நாளாக கருதப்படுகிறது.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கிய தேதியும் செய்தியும். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை.
1: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
1: விபிஎன் கண் மருத்துவமனை.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி.
1: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
3: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
1: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
3: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
4: Point to point.

0: தொடர்கிறது. வயிறு வலிக்க செரிச்ச தருணம். எனக்கு ஒரு முறை ஆபீஸ் மீட்டிங் போயிட்டு இருக்கும்போது தீவிரமான விவாதம் நடுவில் என்னோட ஃப்ரெண்டு சைலண்டா சிப்ஸ் பாக்கெட்டை திறக்க முயன்று அது டப்புன்னு வெடிச்சு அரங்கம் முழுக்க சிப்ஸ் செதறி போச்சுங்க. இங்க மேனேஜர் கோபமா பார்த்தாரு பாருங்க. ஆனா எங்களுக்கு சிரிப்பு அடக்க முடியாம வயிறெல்லாம் வலிச்சு கண்ணுல தண்ணியே வந்துடுச்சு. இப்போ நினைச்சாலும் சிரிப்பு வருது அப்படிங்கிற மாதிரி அடுத்த நேயர்கள்லாம் தன்னுடைய கமெண்ட்ஸா சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாமா? இப்போ நிகழ்ச்சியில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அன்னப்பன்பேட்டை ஜோதி சொல்லியிருக்கிறாங்க, நிகழ்ந்த சம்பவங்கள் நிறைய இருக்கு ஆனால் ஞாபகத்தில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி வடிவேலுவோட சிரிப்பு தான் எனக்கு காமெடிக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து கோவி கார்த்திகேயனோட குடவாசல் அங்கேருந்து சொன்னது வயிறு வலிக்க சிரிச்ச தருணங்கள் நிறைய இருக்குது ஆனால் நண்பர்களோட சேர்ந்து நகைச்சுவையாக பேசும்போது வயிறு வலிக்க சிரிச்ச அளவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ பாருங்கள் மயிலாடுதுறை ஜே ஜே நகர் ஆனந்த், வரவு எட்டனா செலவு பத்தனா படத்தில் கடி வடிவேலோட இந்த கதவை திருடி அப்படிங்கிறதும் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதும் சொன்னாங்க. இப்படி எல்லாரோடையும் திட்டச்சேரி ஃபைசூர் ரகுமான் ஐயாவடி அசோக்ராஜ் இவங்களோட அந்த காமெடி கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம் இல்லையா நிகழ்ச்சியில். இப்போ நம்ம யாருடையது வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
1: காட்டுமன்னார் கோயில் தீமடப்படும் வேல் தோப்பு தெரு வேல்முருகன் சார்.
0: வேல் வேல்
1: வேல்முருகன். அதாவது சின்ன திரையில நகைச்சுவை காட்சிகள் அதிகம் பார்ப்பேன். எனக்கு கவுண்டமணி செந்தில் விவேக் வடிவேல் நடித்த நகைச்சுவை காட்சிகள் மிகவும் பிடிக்கும். இருந்தாலும் வயிறு வலிக்க சிரிச்ச நகைச்சுவை கரகாட்டக்காரன் படத்துல வர அந்த காமெடி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: எல்லாருமே பார்த்தோம்னா கரகாட்டக்காரன் படத்துல வாழைப்பழத்தை தான் அவங்க திரும்ப திரும்ப பணிஞ்சுட்டே இருக்காங்கன்னு சொல்லலாம்னு வச்சுங்களேன். ஆனா அதை விட வைதேகி காத்திருந்தால் படத்துல கவுண்டமணியும் செந்திலும் ஒரு காமெடி பண்ணுவாங்க. அந்த பெட்டுமாஸ் லைட் பாத்திருப்பீங்கன்னு
1: நினைக்கிறேன். இது எப்படின்னா
0: எரியும் அனே அனேன்ட்டு வந்து அந்த பெட்டுமாஸ் லைட்டு அப்படி பிடிச்சி அமுக்கி விட்டோம்னா என்ன கோமுடி தலையா அப்படின்னு கேட்கும்போது எவ்வளவு சிரிப்பா இருக்குங்கிறீங்க. அதை விட அந்த பெட்மாஸ் லைட் கிடைக்குமா அப்படின்னு கேட்கும்போது உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு
1: கூட வச்சவங்களுக்கு
0: சொல்லி அனுப்புற சீசன் இருப்பாருங்க. ரொம்ப ரொம்ப சிரிப்பா இருக்கும். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் படம் வடிவேல் காமெடி எப்போது பார்த்தாலும் செம காமெடியா இருக்குங்க. பழைய படம் அப்படின்னா அறிவாளி படத்துல என்எஸ் கிருஷ்ணனும் டி ஏ மதுரமும் ஜோடியோட அதான் தெரியுமே. பூரி செய்யும் நகைச்சுவை கல்யாண பரிசு படத்துல தங்கவேல் சரோஜா ஜோடி நகைச்சுவையிலும் தட்டுனா பாருக்கு ஐய அப்படின்னு நகைச்சுவை அப்படிங்கிற சொல்லும் போதும் சிரிப்பா இருக்கும் அப்படின்னு பேரளத்துல இருந்து செந்தில் கண்ணன் சொல்லியிருக்கிறாங்க.
1: அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் படம் காமெடியை பத்தி சொல்லிட்டாங்களா, இருவருக்கும் இனிய காலை வணக்கம், பாயிண்ட் டு பாயிண்ட் நேரலையில சிறக்க வாழ்த்துக்கள், மிக்க மகிழ்ச்சியுடன் அப்படின்னு காரைக்கால் மேல ஒரு துறை சேப்பு விஜயராகவன் சாருக்கு வயிறு குழுங்க சிரித்த தருணம் எதுவும் இல்லையோ?
0: இல்ல இவங்க சொல்லிருக்கிறாங்க பாருங்க.
1: என்ன சொல்லுங்க,
0: நானும் பூஜை அறையில் பூஜைக்கான ஏற்பாடுகளை கவனித்துக் கொண்டிருந்தோம். அதே சமயம் எனது மருமகளிடம் காரி எஃப்எம்இல் நேரலை என்னை கொடுத்த லைன் கிடைத்தால் என்னிடம் கொடுத்து விடு அப்படின்னு கூறினாங்க. திடுமன இணைப்பு கிடைத்தவுடன் ஆர்வமாக ஓடி வந்த வேகத்துல பூஜை அறையில என் மனைவி மீது மோதி மோதி ஒரே சிரிப்பா போயிடுச்சுங்க. இணைப்புல உள்ள அறிவிப்பாளர் என்ன என்னன்னு கேட்க இன்னைக்கு நினைச்சாலும் ஒரே சிரிப்பு தான் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க இவங்க.
1: நிகழ்ச்சியில யார் இருந்திருப்பாங்கன்னு யோசிச்சு பாக்குறேன்.
0: செம்மனார் கோவில் குணசேகர் இன்னைக்கு அதை நினைச்சு பார்த்தாலும் சிரிப்பா இருக்குங்க. அடுத்து பாருங்க,
1: காரைக்கால் நளினி, பள்ளிக்கு செல்லும் வயதில் நண்பர்களோட சேர்ந்து அரட்டை அடிச்சு சிரிக்கிற தருணம் செம்மையா இருக்கும், நம்ம ஜாலியா இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட சேர்ந்து ஒரே சந்தோஷம்தான் போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க.
0: அடுத்து கூவாகம் இளங்கோவன், ஒரு முறை நண்பரிடம் தெற்கு தெரு மச்சானை பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அவர் எனது தெற்கு தெரு மச்சானை அழைத்து வந்து விட்டார். நான் சொன்னது சினிமாங்க, அவர் செய்தது உறவு மைத்துனர் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க.
1: பக்கத்துல தெற்கு தெரு இருந்திருக்கும், கரெக்டா செஞ்சிருக்காங்க, அதுல என்ன தப்பு இருக்கு?
0: இல்ல இல்ல, இவங்க வந்து தெற்கு தெரு மச்சான் படம் பாக்கணும்னு சொன்னோன்னே தெற்கு தெருல இருந்த மச்சானை கூட்டு வந்து விட்டாங்க அவன் நண்பர். அப்போ கூவாக இளங்கோவன் என்ன செஞ்சிருப்பாங்கன்னு பாருங்க நீங்க, தெரு தெருன்னு முழிச்சிருப்பாங்க. என்னடா இவன் இப்படி பண்ணி விட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டு நிகழ்ச்சியில அடுத்து வரவங்க யாரு என்ன சொல்றாங்க அப்படிங்கறத நம்ம கேட்கலாம்.
1: நல்லம்பல் ஷேக் அலாவுதீன், ஒருவர் என்னிடம் வழி கேட்டார், நான் சொன்னேன் ஈரோடு போய் திருச்சி வரணும் என்று. அவர் உயிரோடு

0: என்பதை ஈரோடு போய் திருச்சி வந்து விட்டார். நான் வயிறு குழுங்க சிரித்தேன். ஆடக்கடவுளே,
1: அது எப்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஒருத்தர் என்னோட வழி கேட்டாருங்க என்கிட்ட. நான் சொன்னேன் ஈரோடு போய் திருச்சி வரணும் அப்படின்னு சொன்னேன்.
0: அதல்ல சாரே,
1: அவரு உயிரோடு என்பதை ஈரோடு போய் திருச்சி வந்து விட்டார் அப்படின்னு வயிறு குழுங்க சிரிச்சிருக்காரு இவர் அப்படிங்கறது எந்த என்ன சொல்லுங்க நீங்க பறஞ்சு.
0: தற்போது பள்ளி நண்பர்களை சந்திக்கும் பொழுது அப்போது நடந்த நகைச்சுவை மற்றும் ஏப்ரல் மாத முதல் நாள் ஏமாற்றும் நிகழ்வினையும், மழை நாட்களில் பள்ளியில் படிக்கும் நண்பர்களை மழைநீரில் நனைய வைத்து அவர்களை கோபப்படுத்தி செய்யும் நகைச்சுவைகள் பேசி மகிழ்வோம் அப்படின்னு ரவிக்குமரன் தானிக்கோட்டகம் தெற்கிலிருந்து சொல்லியிருக்காங்க.
1: மணக்குடி சத்யா, என் குழந்தையோட பேசிக்கிட்டும் விளையாடிக்கிட்டும் சேர்ந்து சிரிப்போங்க, மகிழ்ச்சியா இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
0: சிவபுரி கீர்த்திராஜன், வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் படத்துல வர, அன்னைக்கு காலையில 6 மணிக்கு காமெடி, இது இன்னொரு வாழைப்பழ காமெடி, அதை நினைக்க நினைக்க சிரிப்பு வருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அடுத்து பாருங்க, இந்த வெள்ளைக்காரன் காமெடி பின்னாடி வந்துகிட்டு இருக்காரு மீண்டும் அவரு. அடுத்து திருவாரூர் பிரபாகரன் இளவரசி கூடூர்ல இருந்து சொல்றாங்க, பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கும் மேடத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. வடிவேலு பார்த்திபன் காமெடியில துபாய் விவேகானந்தர் சாலை குறுக்கு சந்து குண்டக்க சிரிச்சு வச்சிருக்கீங்க, காமெடி சிரிச்சு சிரிச்சு வயிறு புண்ணாயிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க.
0: நிரவி கஜேந்திரன், அதே இந்த வேலன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் படத்துல வர, அந்த காமெடியை தான் சொல்லியிருக்காங்க.
1: ஆமா.
0: அடுத்து அதமார் கலைச்செல்வி செல்வம், இனி காலை வணக்கம் ஆச்சு மனோரமா கண்ணம்மா கம்முன்னு கடை அப்படின்னு காமெடி பண்ணுவாங்க இல்லைங்களா,
1: அதாவது
0: இந்த காமெடி ரொம்ப பிடிக்கும்.
1: சம்சாரம் அது மின்சாரம்.
0: ஆமா,
1: அப்படிங்கிற படத்துல மனோரமா ரொம்ப ரொம்ப ஹிட் ஆனிச்சிங்க இந்த காமெடி. கண்ணம்மா கம்முன்னு கடை அப்படிங்கிற அந்த காமெடி அழகா சொல்லியிருக்கிறாங்க இவங்களும். அடுத்து பார்த்தோம்னா திருமலர்சானு தெரிந்து வீர சுந்தரி சொல்லிருக்காங்க பாருங்க,
0: வீரமா சொல்லிருக்காங்க.
1: ஆமா, டாக்டர் சொல்றாரு உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு. நோயாளி ஒண்ணு சார்,
0: நான்
1: எதை சாப்பிட்டாலும் அப்படியே வெளியே வந்துடுது சார், நான் என்ன சாப்பிட்டாலும் அது அப்படியே திரும்பி வந்துடுது சார். டாக்டர் ஒண்ணு கேக்குறாரு, அப்படியா, அப்போ நீங்க எதைத்தான் சாப்பிடுறீங்க அப்படின்னு கேட்டும்போது நோயாளி, கல்லு முட்டாய் மற்றும் மண்ணு முட்டாய் சார் அப்படின்னு சொன்னாங்களா.
0: குடும்பம் கால குடும்பம் இதெல்லாம். ஆரூர் கொடிக்கால் பாளையம் ஜான் ராஜா நஜமுதீன் இருவருக்கும் காலை வணக்கம். வயிறு வலிக்க சிரிச்ச தருணம், வின்னர் ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படத்தில் வரும் வடிவேல் அவர்களின் நகைச்சுவை பார்க்கும் போதெல்லாம் வாய் விட்டு சிரிப்பதுண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம ஒருத்தருக்கு போய் அட்வைஸ் போடுவோம் இல்லைங்களா, வாழ்க்கையில் இருந்தா சில அடிகள் விழத்தான் செய்யணும்.
1: காரைக்கால் தலத்திருவில் சொல்லிருக்காங்க.
0: அரியலூர் மாவட்டம் கீழக்குடியிருப்பு சிங்கரவேலு, எனக்கு கல்யாண பரிசு படத்தில் இடம்பெற்ற தங்கவேலு அவர்கள், ஜெமினி அவர்கள், ஈபி சரோஜா அவர்கள் நடிப்பில் உருவான காமெடி, மாப்பிள்ள என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற காமெடி ரொம்ப பிடிக்கும் சொல்லியிருக்காங்க.
1: மாப்பிள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு பாட்டை கொடுங்களேன் அப்படின்னு கேட்குற மாதிரி தோணுதுங்க.

0: நேர்களுக்கு விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேர்களுக்கு நாகப்பட்டினம் மூரா சன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
2: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூரா சன்ஸ் நாகப்பட்டினம்.
3: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
1: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
0: வயிறு வலிக்க சிரிச்ச தருணம் பாயிண்ட் டு பாயிண்ட். நேரம் 9:51. வணக்கம் வணக்கம் வணக்கம் உங்க அப்படின்னு சொல்லி தொடங்கியிருக்காங்க பிள்ளை திருவாசல் ஆரோக்கியதாஸ் செல்வமரி. எனக்கு வீட்டுக்காரம்மா 500 ரூபாய்க்கு சிலர வாங்கிட்டு வர சொன்னாங்க. நான் போய் கோழி சிலர வாங்கிட்டு வந்துட்டேங்க. அன்னைக்கு என்னை பார்த்து சிரிச்சாங்க பாருங்க. இன்னும் அதை பத்தி சிரிச்சுக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அவங்க.
4: அடுத்து கவுண்டமணி செந்தில்

0: எப்போது பார்த்தாலும் இருவழிக்க சிரிப்பேன். சுரேஷ் ராஜேந்திரன் கண்ணாரப்பாளையம் அங்கிருந்து சொல்லியிருக்காங்க.
1: பூந்தோட்டம் ஆட்டோ கார்த்திகேயன் சொல்றாங்க, எதிரில் ஒரு குளத்தில் குளிக்கும் போது என் பக்கத்து வீட்டு பையன் எல்லாம் சேர்ந்து குளிச்சோம். அதில் ஒருத்த மட்டும்தான் ஏறி போகிறதுக்கு நினச்சேன். நான் அடியில் உள்ள மண்ணை எடுத்து அடித்தோம் பாருங்க, திரும்பி வந்து குளிச்சாரு. அவர் குளிச்சுட்டு ஒரு தடவை டைமும் அடிச்சு கரைகிறப்ப ஒவ்வொரு டைமும் மண் எடுத்து அவரை திரும்ப திரும்ப குளிக்க வச்சு மத்தியானம் ஆகி போச்சுங்க.
0: போங்க,
1: சிரிச்சா சிரிப்பு சிரிப்பு சிரிப்புன்னு சிரிச்சுக்கிட்டே இருந்தோம் பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் ஒரு குறும்புக்கார விளையாட்டுங்க, அதெல்லாம் சின்ன பிள்ளைங்கள நம்ம விளையாடும்போது.
0: ஸ்ரீதேவி முனிராஜ் தர்மபுரியிலேருந்து நிகழ்ச்சிக்கு வணக்கத்தோடு முடிச்சு போட்டாங்க. அரியலூர் மாவட்டம் கீழப்படி இருப்பு ஜான்சி கவியரசி, காதலிக்க நேரமில்லை படத்தில் நாகேஷ் இயக்குநராகவும் சச்சு நடிகையாகவும் நடித்த காமெடி காட்சி எப்போதும் சிரிப்பு வர வைக்கும் சொல்றாங்க.
1: அடுத்து பாருங்க, அன்பு தோழிக்கு அன்பான வணக்கம். எங்கள் சாக்லேட் பைக்கும் அன்பான காலை வணக்கம். என்னது சாக்லேட் பைக்கா, என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி
0: சாக்லேட் பைக்.
1: காரைக்கால் முதுத்துறை செல்வகுமார்
0: அப்படியே குழு குழுன்னு இருக்கு, வயிறு வலிக்க சிரிச்ச தருணம் எனக்கு இதுதான்.
1: வெண்ணிலா கபடி குழு ரோட்டா காமெடி ரொம்ப பிடிக்கும். வயிறு புண்ணு ஆயிடுங்க. அடுத்தது கிரு கிருன்னு வருது சோடா காமெடி, வடிவேல் போக்கிரி படத்தில் வரக்கூடியது. மண்டை மேலே இருந்த கொண்டையை மறந்துட்டோமே, சங்கி மங்கி அடங்கோ அப்படின்னு சொல்லி அந்த நகைச்சுவை இருக்கு பாருங்க. அடாடா சிரிக்கவே நாங்கள் வயிறு வலிச்சு வலிச்சு சிரிச்சேங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க காரைக்கால் புதுத்துறை செல்வகுமார்.
0: இருவருக்கும் வணக்கம். மன்னார்குடி சசிகலா தியாகராஜன், 23 புலிகேசி படம் பார்த்துட்டு முழுமையாக சிரித்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அடுத்து பாருங்க, அறிவாளி படத்துல பூரி செய்யும் முறையும் முத்துலட்சுமிக்கு சொல்வது இவைகளை ரசித்த பொழுது சிரிச்சேன். வயிறு வலிக்க சிரிச்சு தரணும் அப்படிங்கும் போது அந்த கல்யாண பரிசு படத்துல தங்கவேலு தன் மனைவியை ஏமாற்ற அவர் செய்யக்கூடிய தந்திரங்கள் மாட்டிக்கிட்டு முழிக்கிறது அப்படிங்கறது தான் நான் ரசிச்சேன் அப்படின்னு ஹரிகரன் அப்படிங்கிற முகநூல் பக்கத்துல இருந்து சொல்லியிருக்கிறாங்க. அவங்க
0: அமிர்தராயன் கோட்டை பாரிவல்ல சார் சொல்றாங்க, என் வாழ்க்கையில வயிறு வலிக்க சிரித்த தருணம் காரைக்கால் பண்பலையில் கலக்க நேர நிகழ்ச்சியை கேட்டுதான். ஒவ்வொரு நேரம் காமெடியை சொல்லி அசத்தி விடுவார்கள். அப்பப்பா வரும் பாருங்க வைத்து வலின்னு சொல்லியிருக்காங்க. என்னால சிரிப்பே அடக்க முடியாதுன்னு இருக்காங்க.
1: மன்னார்குடி சசிகலா சொல்லியிருக்கிறாங்க, 23 புலிகேசி படம் பார்த்துட்டு முழுமையா சிரிச்சேன் அப்படின்னு யாருதான் சிரிக்காம இருக்க முடியும்.
0: ஒரு நாள் ஒருவர் ஓடும் பேருந்தில் ஏறினார். அவர் ஏறி விட்டார், அவர் வேட்டி கிழிந்து அங்கு நின்றவர்கள் சிரித்து விட்டோம் அப்படின்னு ஹஜ் மொய்தீன் புரா கிராமம் இங்கேருந்து சொல்லியிருக்காங்க.
1: கிட்டத்தட்ட 55 நேயர்கள் லைக் பண்ணியிருக்கிறாங்க, 84 நேயர்கள் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க, 6 நேயர்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆனால் எல்லாருடைய கமெண்ட்ஸும் சொல்ல முடியுமா அப்படிங்கிறது தான் ஒரு கேள்விக்குறியாக இருந்துக்கிட்டே இருக்குங்க. இப்போ பாருங்கள், ஒரு தடவை எனது இளைய மகன், அப்பா பக்கத்து வீட்டு பையன் முட்டை வாங்கி வந்திருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. நான் உடனே அவனிடம் போய் டே நமக்கு 2 முட்டை வாங்கடா ஆம்லேட் போடுவோம் என்றேன். உடனே அவன் சொன்னான், அப்பா கணக்கில் முட்டை வாங்கி வந்திருக்காம்பா அப்படின்னு சொன்னோடனே பார்க்கலாம் பாருங்க, ஒரே கூத்துங்க, வயிறு வலி.
0: ஆமாம்
1: அப்படின்னு வேதாரணியம் பைத்தவரன் காடு ஆரம் வடுகநாதன் இப்படி ஒரு நகைச்சுவையை சொல்லியிருக்கிறாங்க. வயிறு குழுங்க சிரிச்ச தரணும் அப்படிங்கிறத.
0: வடிவேல் அவர்கள் பல் டாக்டராக நடித்திருப்பார். அவர் ட்ரீட்மெண்ட் பார்ப்பதற்கு ஒரு நபர் வருவார். அவரை பார்த்துவிட்டு 500 ரூபாய் கொடுப்பார். அதுக்கு சில்லறை இருக்காது. வடிவேல் அவர்கள் பல்லில் ஒரு பிசுறு இருக்கிறது, வாய் திறந்து காமிங்க என்று சொல்லிவிட்டு பல்லை பிடுங்கி விடுவார். அப்போது அந்த நபர் கேட்பார், ஏனையா நல்ல பல்ல புடுங்கின. அதுக்கு வடிவேல் அவர்கள் சொல்லுவார், சில்லறை இல்லையா அதான் ஏன் 100 பல்ல புடுங்கிட்டேன் அப்படின்னு. இந்த காமெடியை பார்க்கும்போது எனக்கு நினைத்தாலே சிரிப்பாக இருக்கும் அப்படின்னு கோவில்பட்டி உதயகுமார் சொல்றாங்க.
1: அடுத்து பாருங்க, என் பேரன் செஞ்ச ஒரு சின்ன அறிவான செயலுங்க, பார்க்கறதுக்கு மிகவும் அப்புறமையா வேடிக்கையாகவும் இருந்துச்சு அப்படின்னு நிஷான்களையும் திட்டச்சேரி நிஷான்களையும் குவைத்தல் சொல்லியிருக்கிறாங்க.
0: என்ன நிகழ்வுன்னு தெரியாம போச்சே. நண்பர்களுடன் சேர்ந்து சிரிக்கும் போது நகைச்சுவையாக பேசிய அந்த நாட்களில் தான் அப்படின்னு அம்மாபேட்டை வைத்தியநாதன் அவர்கள் சொல்றாங்க.

0: பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சி விடைபெறும் தருணம் நெருங்கிக்கிட்டே இருக்குங்க. அதனால இப்ப பாருங்க, சேத்தூர்லேருந்து சீதா கலி பெருமாள் பொது இடங்கள்ல ரயிலுக்கு செல்லும் போது ரயில்வே ஸ்டேஷன்ல ஒருவர் ஒருவர் பையை புடுங்கிக்கிட்டு ஓட்டமா ஓடி போனாருங்க. மறுபடியும் பார்த்தா அவரு நான் அமர்ந்திருக்கிற எதற்கு வந்து அமர்ந்திருக்கிறாரு. எனக்கு ஒரே பயம், இவரு தானே அவருடைய பையை புடுங்கிக்கிட்டு ஓடினாரு. முதல்ல காணாமல் கேட்டார், இப்ப வந்து நமக்கும் எதற்கும் அமர்ந்திருக்கிறாரே அப்படின்னு நினைச்சேன். அப்போது வேறு ஒருவர்கிட்ட அவர் சொல்றாரு, பிடுங்கி வந்த பைய பிரிக்க பிரிக்க வெறும் கேரி பையா இருந்துச்சுங்க. பிறகு அதன் உள்ள ஒரே மாத்திரையும் மருந்துச்சுட்டு மட்டும் இருந்துச்சு. எனக்கு அப்படியே சொன்னோன்னு பகிர்ந்து வந்துச்சு பாருங்க சிரிப்பு. இது போன வருஷம் நடந்துச்சுங்க. இதுதான் தாங்கள் இப்போது சொல்லும் போது எனக்கு இப்போதும் சிரிப்பு வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: எனது பழைய நினைவுகளை நண்பர்களுடன் தான் பகிர்ந்து சிரித்த தருணம் மறக்க முடியாத தருணம் என்றும் அன்புடன் நண்பின் காரைக்கால் நிறைவி என் பி நச்சு பிள்ளை அப்படி அவர்கள் சொல்லியிருக்காங்க.
0: எனக்கு 18 வயசு இருக்குங்க. என் தந்தை ஆடு மாடுக்கு புல்லரு அறுத்துவா அப்படின்னு சொன்னோன்னு என்ன அனுப்பிட்டாங்க. நானும் புல் அறுத்துக்கிட்டு கட்டிட்டு வந்தாங்க. அங்க ஒரு நபரிடம் புல்கட்டு தூக்கி விடுங்கன்னு சொன்னேன். ஐயோ ஐயா என்று கூப்பிட்டேன். அவர் தான் கேள்வி கேட்ட முதல் முதலாளிங்க. அது தெரியாம அந்த நபர் புல்லுகட்டை பார்த்துட்டு என்னிடம் சண்டை போட்டு விட்டார். ஏன்னா அது கேழ்வரகு தோட்டமா
1: அடக்கடவு இப்படியா பண்ணுவாங்க.
0: நான் அது தெரியாம புல்லு நினைச்சு அடுத்து கண்டு கட்டிட்டேங்க. இதை நினைச்சா சிரிப்பா இருக்குன்னு திருவாலாபுத்தூர் கடக்கம் ஐங்கரன் தரணி சொல்லியிருக்கிறாங்க. இப்படி
1: கவுண்டமணி செந்தர் அவர்களுடைய காமெடி நீங்க ஒன்று சொன்னீங்கல்ல பெட்ரோமாக்ஸ், அந்த அதே காமெடியை சொல்லியிருக்காங்க. அதாவது தொடும்போது புஸ்ன போயிடும், அந்த காமெடி தான் சிரிப்பு வரும் அப்படின்னு நெடுஞ்செழிய இடங்கனியிலிருந்து சொல்றாங்க.
0: அடுத்து வரங்க நாகூர் அலோன்ஸ்ராஜ். குடும்பத்தோட குழுக குழுக சிரிச்சவங்க. பஸ் ஸ்டாப்ல ஒருவர் நின்றுட்டு இருந்தாரு. ரொம்ப நேரமா நிக்கிறீங்களே, ஏன் என்று கேட்க, 10 நம்பர் பஸ் வரல, அதுக்காக வெயிட் பண்ணி காத்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னாருங்க. ஒரு மணி நேரம் கழிச்சு வந்து பார்த்தாலும் அங்கேயே நின்றுட்டு இருந்தாரு. ஏன் இன்னும் பஸ் வரலையா, வந்துட்டீங்களா என்று கேட்டேன். அவர் உடனே 10 நம்பர் பஸ்ஸுக்காக எவ்வளவு நேரம் தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது, 5 நம்பர் வந்து பஸ் வந்துச்சுங்க, 2 வாட்டி போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னா சொன்னாருங்க. குடும்பமே நாங்கள் சிரிச்சு மகிழ்ந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: அடுத்து மாயி திரைப்படத்தில் வரும் வடிவேலு அவர்களுடைய காமெடி பார்த்து சிரித்திருக்கிறேன் அப்படின்னு நீடாமங்கலம் வட்டம் காலாச்சேரி மணிமாறன் சொல்றாங்க.
0: அடுத்து பாருங்க, சிரித்த தருணம் இளமை காலங்களில் நண்பர்களும் சுற்றி தெரிந்த காலங்கள் தான் கவலை இல்லாமல் மகிழ்ந்த தருணம். இப்பொழுது எனது குட்டி மகன் சிவபாலனின் செய்யும் சேட்டைகளை பார்த்து நான் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறோம் குடும்பத்தோட அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இஞ்சிக்குடி மின்சார கண்ணன்.
1: பன்னீர்செல்வம் மருந்து வடக்கு வேலை பார்க்குற இடத்துல நடக்கும் பாருங்க காமெடி, சிரிச்சு சிரிச்சு வயிறே புண்ணாக்கிடும் அப்படின்னு சொல்றாங்க.
0: இப்படி கும்பகோணம் குமரன், அப்புறம் ஆனந்தமுருகன்,
1: பஞ்சநதிக்குளம் கோவி இளவரசன்,
0: அமுதா சேகர்,
1: வளத்தாமங்கலம் விவேக் அவர்களுடைய காமெடி பார்த்து சிரிப்பேன் அப்படின்னு சம்ஸ்டார் ரஜினி இந்த ஐடியிலேன்னு சொல்லியிருக்காங்க.
0: கச்சமங்கலம் ராஜேஷ், தீபா, யுகபாரதி, பிரசன்னா இவங்க எல்லாருமே வந்து சொல்லியிருக்கிறாங்க. எல்லாருடைய கமெண்ட்ஸு, எல்லாருடைய அந்த சிரிப்பை சொல்லணும் அப்படிங்கிறது நமக்கும்

பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சி நம்மிடமிருந்து விடைபெற்று போயிடுச்சுங்க. அந்த நிகழ்ச்சியோட உங்கள் ஆர்ஜிஆர் குமாரும் மீனாட்சியும் விடைபெற்றாச்சு. அடுத்து மீண்டும் நான் உங்களோட இணைகிறேன். எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜி ஜி ஜி ஜி ஜி பூம்பா அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சிக்காக வரேங்க. இது

0: மழலி செல்வங்கள் பங்கு பெறும் ஜி பூம்பா. அன்பு குழந்தைகளே, நீங்கள் தொலைபேசி தொட்டு உங்களுடைய திறமையெல்லாம் நம்மள்ட்ட காட்டலாங்க. நீங்கள் 04368 அப்படிங்கிற காரைகள் தொலைபேசி இணைப்பக என்ன இணைத்து 231231 அல்லது 299480 அல்லது 299580 இந்த நம்பருக்கு நீங்கள் பேசலாம். ஜீபம்பா நிகழ்ச்சியில் கலகல கலகலகலன்னு விளையாடலாங்க நம்ம. மீண்டும் உங்களுக்காக தொலைபேசி எண்கள் 231231 மற்றொரு தொலைபேசி எண் 299480 அல்லது 299580 இந்த தொலைபேசி தொட்டு பேசலாம். நீங்கள் ஜீபம்பா நிகழ்ச்சியில் ஜி அப்படிங்கிறது திருக்குறள் சொல்லலாம், பூம் அப்படிங்கிறது தலைகீழாக ரிவர்ஸில் படிக்கிறது, பா அப்படிங்கிறது நா பிறல் சொற்கள் அப்படிங்கிறது தாங்க இன்றைக்கி ஜி பூம்பா விளையாட்டு. குழந்தைகளே வாருங்கள், விளையாடலாம் நம்ம. ஜிபூமா நிகழ்ச்சியில் முதலாவதுக்கு வர வரக்கூடிய குழந்தை யார், எங்கேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கேட்கலாமா? ஹலோ, வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம்.
1: Speaking with has put your call on hold. Please stay on the line.
0: What is this? என்ன இது இப்படி ஒரு stay on the line அப்படின்னு நம்மள லைன்லயே ஸ்டே பண்ணிட்டாங்க?
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்கமா?
2: நான் பஞ்சனரி குளத்தில இருந்து கமலிஷா பேசுறேன்.
0: கமலிஷா, என்ன அப்படியே ஸ்டே பண்ண வச்சிட்டீங்க நீங்க? கமலிஷா, சரி, என்ன விளையாட போறீங்க இன்னைக்கு?
2: ஜி விளையாட போறீங்க.

0: ஜி ரொம்ப ஈஸியாக விளையாடலாம் இல்லையா? அதனால ஈஸியாக திருக்குறள் சொல்லிட்டு எஸ்கே போயிடலான்னு பார்க்குறீங்க நீங்கள். சரி சொல்லுங்கள்.
1: செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் கலை பொருள். செல்வத்தில் சிறந்தது கேள்வி செல்வம், அச்செல்வம் எச்செல்வத்திலும் மேலானது.
0: அழகு அழகுமா, நன்றிமா.
1: நன்றி
0: கமலேஷாவின் நன்றி அப்படின்னு ஒரு அழகான நன்றியோட அடுத்து வரக்கூடிய இனியவர் யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: இனிய தமிழோடு கடலோடு ஞாயிறு மலையோடு ஜீவுபாவில் அழைக்கும் ஐயா அவர்களுக்கு
0: அப்படியே இரவாஞ்சேரியிலேருந்து ஸ்டேரிங்க பிடிச்சி நேரம் வந்துட்டீங்க பாருங்க ரதிமதனா. சொல்லுங்க இருங்க, வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க ரதிமதனா? நீங்க
1: என்ன
0: கூழு கம்பங்கூழா கேவர் கூழா? கேவர் கூழ். பரவாயில்லையே, உடம்பு திட்டகர்த்தமா வச்சிருக்கீங்களா தான். சரி ஓகே, இன்னைக்கு என்ன விளையாடலாம் ஜீபும்பால? வா விளையாட போறீங்க. எப்ப பார்த்தாலுமே நீங்க சேலஞ்சாவே விளையாடுறீங்களே, என்ன அது? அப்படி ஒரு சாமர்த்தியம் உங்கள்ட்ட. சரி விளையாடலாமா? குலை குலையாய் வாழைப்பழம் மலையில் மழையில் அழுகி அழுகி கீழே விழுந்து. அழகா சொன்னீங்க ரதிமதனா, நன்றிமா. இது ஜீபூம்பா. உங்களை சிந்தனை துளி. காசு கொடுத்து தண்ணீர் வாங்கும் முன் சிக்கனத்தின் மதிப்பை உணர்வோம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். ரதிமதனாவை தொடர்ந்து வரும் இந்த சுட்டி யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ
0: ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
1: வைஷ்ணவி பேசுறேன், பத்தாண்ட படிக்கிறேன்.
0: வைஷ்ணவி வைஷ்ணவி, எங்க இருந்து பேசுறீங்க வைஷ்ணவி? நீங்க திருநள்ளாறு சொரக்குடியில இருந்து பேசுறீங்க. எவ்வளவு ஒரு அழகான தமிழ், மழலை தமிழ் வருகிறது உங்கள்ட்ட.
1: சொல்லுங்க. மௌன கவிதைகள் பார்க்கும் கண்ணுக்கு விந்தாகும், வாடினால் கூட மருந்தாகும். வார்த்தைகள் இல்ல அஞ்சு மூடி பூமி பெண்ணின் புன்னகை வள்ளி. நன்றி
0: நன்றி நன்றி. ரொம்ப அழகா பேசுனீங்க, பூக்களை பத்தி ஒரு கவிதையும் சொன்னீங்க. நன்றிமா, நன்றி உங்களுக்கு. நிகழ்ச்சியில அடுத்து வரக்கூடிய குழந்தை யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம்.
0: ஹலோ வணக்கம் வணக்கம். யாரு பேசுறீங்க?
2: என்ன
0: திருக்குறள் சொல்ல போறீங்க? ஆனா நீங்க பூம் தேர்ந்தெடுத்து திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு டைவ போட்டு அப்படியே ஜி கவுண்டிங்க. நீங்க அப்படியா? பூம்னா தலைகீழா சொல்லணுமா? நாங்க ஒரு சொற்றொடர் சொல்லுவோம், அதை வந்து நீங்க அப்படியே ரிவர்ஸ்ல சொல்லணும். பானா வந்து நா பிறல் சொற்கள். இது ரெண்டுமே வேண்டாம் சார், நான் ஜி கே போறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஜி நீங்க சொல்லுங்க. ஜி
2: குரல் எண் 14 உழவர் புயல் என்னும் வாரி வளங்குன்றி கால்.

0: குரல் விளக்கம். மழை என்னும் வருவாய் தன் வளத்தில் குறைந்தால் உழவர் ஏறால் உழவு செய்ய மாட்டார்.
1: அழகு அழகுமா, நன்றி.
0: நன்றி
1: நசரின். நன்றிமா உங்களுக்கு. அடுத்து வரக்கூடிய குழந்தை யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ
2: ஹலோ,
1: இது குழந்தைகளுக்கான நிகழ்ச்சி. ஹலோ, பெரிய குழந்தை நம்மள்டேந்து விடைபெற்று போயிடுச்சுங்க. வணக்கம். ஹலோ
3: ஹலோ, வணக்கம் சார்.
1: வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க?
3: திருவாரூர் கொடிக்கால்பாளையம் அகரஸ் பேசுகிறேன்.
1: திருவாரூர் கொடிக்கால்பாளையம், யார் பேர் என்ன?
3: அகரஸ் பேசுகிறேன்.
1: அசரஃபா,
3: நலமா இருக்கீங்க சார்?
1: நலம், நலமே மலர வாழ்த்துக்கள் அசரஃப். சொல்லுங்க அசரஃப், இன்னைக்கு நம்ம ஜீவம்பா நிகழ்ச்சியில என்ன விளையாடலாம் நீங்க நினைக்கிறீங்க?
3: திருக்குறள் சொல்லலாம் நினைக்கிறேன் சார்.
1: திருக்குறள் சொல்ல போறீங்க?
3: ஆமா சார்.
1: சரி சொல்லுங்க, நீங்க திருக்குறள் என்ன திருக்குறள் சொல்ல போறீங்க நீங்க?
3: அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் எங்கும் உரியர் பிறருக்கு. பொருள், அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் தமக்கே என்பார்கள். அன்பு உடையவர்கள் தம் உடம்பும் பிறருக்கே என்பார்கள்.
1: அழகா சொன்னீங்கப்பா, நன்றிப்பா.
3: நன்றி சார்.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
1: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
1: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்கள் உள்ளாடைகள் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியினை வழங்கும் இருப்போர் வைக்கிங் பனியன்கள் உள்ளாடைகள்.
3: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங் தான்.
2: ஜிபும்பா நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய குழந்தையா

0: கேட்கலாம். ஹலோ, வணக்கம். பாலபுத்திரன், பாலபுத்திரன், வாங்க வாங்க பாலபுத்திரன். வணக்கம் பாலபுத்திரன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கும் பாலபுத்திரன். இன்னைக்கு என்ன ஜீபும் பல என்ன விளையாட என்ன விளையாட போறீங்க?
1: என்ன
0: ஒரு அடிச்சு எறிஞ்சீங்க பாலபுத்திரன், நீங்க திருக்குறள சூப்பரா சொன்னீங்க, நன்றி பா. உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய குழந்தை யாருன்னு கேக்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ,
2: ஹலோ,
0: வணக்கம். யார் பேசுறீங்க? எங்க இருந்து பேசுறீங்க?
2: தென்னல்ல இருந்து பேசுறேன்.
0: தென்னல்ல இருந்து யாரு?
2: என் பேர் கபிலன்.
0: கபிலன்,
2: நான் ரெண்டாவது படிக்கின்றேன்.
0: கபிலன், ஜீபு மலை என்ன விளையாட போறீங்க கபிலன்? நீங்க
2: பா விளையாட போறேன்.
0: பா விளையாட போறீங்க? அடடடடடா, எவ்வளவு ஒரு சாதுரியமான சாதித்து காட்டணும், நல்லா சொல்லுவேனா அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு வரீங்க பாருங்க. உங்களுக்கு முதல்ல ஒரு பாராட்டுகள் கபிலன்.
2: தேங்க் யூ.
0: சரி, உங்களுக்கான விளையாட்டை ஸ்டார்ட் பண்ணலாமா?
2: ஸ்டார்ட் பண்ணலாம்.
0: கருகும் சருகும் உருகும் துயிரும் தீயில் பட்டால்.
2: சருகும் சருகும் சருகும் உயர உயரம்.
0: சரிப்பா, ஏதோ முயற்சி பண்ணிருக்கீங்க, இரண்டாவது படிக்கிறீங்க. முயற்சி திருவினையாக்கும் அப்படிங்கிற மாதிரி அழகாக சொன்னீங்க. கருகும் சருகும் உருகும் துயிரும் தீயில் பட்டால். சரி கபிலன், உங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால ஈஸியா கொடுக்குவா? ஓகே, ரெடி ஸ்டார்ட் நவ். யாரு தச்ச சட்டை? இது எங்க தாத்தா தச்ச
2: சட்டை.
0: அழகுப்பா, அழகு, நல்ல முயற்சி பண்ணீங்க கபிலன், பாராட்டுகள்ப்பா, நன்றிப்பா. உங்களுக்கு திருநெல்வேலில் இருந்து கபிலன் அழகா ரெண்டாவது தான் படிக்கிறாங்க, அழகா நான் பிறழ் பயிற்சியில சொல்லணும்னு சொல்லி முயற்சி பண்ணாங்க. அடுத்து வரக்கூடிய குழந்தை யாருன்னு கேட்கலாம்.
3: ஹலோ,
0: ஹலோ,
3: வணக்கம் சார்.
0: வணக்கம், வணக்கம், வணக்கம். யாரு, எங்க இருந்து வந்திருக்கீங்க நீங்க?
3: நான் வந்து திருவாரூர்ல இருந்து யோகித் வேலன் பேசுறேன்.
0: யோகித் வேலன்? யோகித் வேலன், எத்தனாவது படிக்கிறீங்க யோகித் வேலன் நீங்க?
3: 6th.
0: 6ஆம் வகுப்பு படிக்கிறீங்க? சரி, 6ஆம் வகுப்பு படிக்கிறீங்க.
3: ஆமா சார்.
0: சரி, முன்னாடி இப்ப ஆமான்னு சொன்னீங்க இல்லையா? அப்படின்னு சொல்றீங்களா, அதுக்கு என்ன பொருள்
3: தெரியல சார்.
0: ஆமாம், சரி அப்படிங்கிற மாதிரி இந்த அப்படிங்கிற ஒரு பாஷை, அது வந்து மொழி கிடையாது, ஒரு சிக்னல், ஒரு ஸ்லாங்ல நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அது சரிங்க. இப்போ நம்ம யோகித் வேலன் ஜீபும்பாலை என்ன விளையாட போறீங்க நீங்க? பா.
3: ஆமா.
0: சரி, விளையாடலாமா?
3: விளையாடலாம் சார்.
0: ரெடி ஸ்டார்ட் நவ். ஒரு குடம் எடுத்து அரை குடம் இறைத்து குறை குடம் நிரப்பி நிறை குடம் ஆக்கினான். கஷ்டமா இருக்கா?
3: இன்னும்
0: ஒரு முறை சொல்லுவா? ஒரு குடம் எடுத்து அரை குடம் இறைத்து குறை குடம் நிரப்பி நிறை குடம் ஆக்கினான்.
3: ஒரு குடம் எடுத்து நிறை குடம்
0: இல்லப்பா, ஒரு குடம் எடுத்து,
3: ஒரு குடம் எடுத்து
0: அரை குடம் இறைத்து,
3: அரை குடம் இறைத்து
0: குறை குடம் நிரப்பி,
3: குறை குடம் நிரப்பி
0: நிறை குடம் ஆக்கினால்,
3: நிறை குடம் ஆக்கினால்.
0: சரி, இதை நம்ம ஃபாஸ்டா சொல்லணும், சொல்லமா? ஒரு குடம் எடுத்து அரை குடம் இறைத்து குறை குடம் நிரப்பி நிறை குடம் ஆக்கினால்.
3: ஒரு குடம் எடுத்து
0: அரை குடம் இறைத்து
3: அரை குடம்

0: குறைத்து பல
1: குறைகுடம் நிரப்பி நிறைகுடம் ஆக்கினார். சூப்பர் சூப்பர், அழகாக சொன்னீங்க, முயற்சி பண்ணிருக்கீங்க, நல்ல முயற்சி. இது மாதிரி நீங்கள் அடிக்கடி டங் ட்விஸ்டர், அதாவது நா பிரட் பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க, நல்ல பேச்சு வரும் உங்களுக்கு.
0: ஓகே சார்,
1: நன்றிப்பா, நன்றி, நன்றிப்பா. நாளை மாலை 6:40

0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன்ஸ் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ மருத்துவ ஆலோசனைகள் இடம்பெறும் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் உங்கள் கடை காரைக்கால். தரமான தற்பாய்கள் கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால். இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் டாக்டர் பாபு ராஜேந்திரன்ஸ் மருத்துவமனை காரைக்கால்.
1: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம் இப்பொழுது விற்பனையில். மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அதிக மகசூலை அல்ல. மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல்லமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் உங்கள் கடை நாகப்பட்டினம். தார்பாய்கள் கிரீனேட் ஓஸ் நரம்பு வேல்களுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். பூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
6: மருமகளே,
7: என்னம்மா
6: இந்த வீட்டுக்கு என்ன சில சட்டம் இருக்கு?
7: அதாவது
6: இங்க கேஷ் பாரம்பரியம் இல்ல.
7: அப்ப கொடுக்கல் வாங்க.
6: அத நாங்க டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணிடுவோம்.
7: ஓ,
6: அதாவது UPI ல இருந்து.
7: அப்படியா?
6: ஆமா, பாரு இன்னொரு சட்டம் இருக்கு.
7: அது என்னம்மா?
6: முகத்தை காட்டுறது கூட UPI கிட்ட காட்டு.
7: நீங்க வேற அம்மா.
8: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
7: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நமது பண்பலை 100.3 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
9: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: காரைக்கால் பண்பலை 100.3 ஜீபமா நிகழ்ச்சியில அடுத்து வரக்கூடிய குழந்தை யாரு, எங்கிருந்து என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? மேட்டுப்பாளையம் நவீன் குமரன். எத்தனாவது படிக்கிறீங்க நவீன் குமரன் நீங்க?
10: 6வது.
0: சரி, இன்னைக்கு என்ன விளையாடலாம்னு நினைக்கிறீங்க நவீன் குமரன் நீங்க?
10: ஆப்ஷன் சொல்லுங்க.
0: ஆப்ஷன் சொல்லவா? ஆப்ஷன் ஏ ஜி திருக்குறள் சொல்லலாம். ஆப்ஷன் பூம் தலைகீழாக சொல்றது, ரிவர்ஸ்ல நம்ம படிக்கணும் சொல்லணும். ஆப்ஷன் சி பா, இது வந்து நாப்பிரள் சொற்கள், டங் ட்விஸ்டர் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. நீங்க இப்போ எது செலக்ட் பண்றீங்க?
10: தேங்க்யூவா?
0: வீட்டுக்கிட்ட கோரை, வீட்டுக்கு மேல கூரை, கூரை மேல நாரை. நல்ல முயற்சிப்பா. திரும்ப சொல்றேன், இன்னொரு தடவை சொல்றேன் கேளுங்க. வீட்டுக்கு

0: வீட்டு கோரை, வீட்டுக்கு மேல கூரை, கூரை மேல நாரை.
1: வீட்டுக்கிட்ட கோரை, வீட்டு மேல கூரை, கூரை மேல நாரை.
0: அழகு பா, அழகு, சூப்பர் சூப்பர் பா. பாராட்டுகள் உங்களுக்கு, ஒரு கிளாப்பிங். நன்றி பா. மல்லி செல்வங்கள் பங்கு பெறும் ஜி பூம்பா. அன்பு குழந்தைகளே, முகநூல் பக்கத்தில் உங்களுடைய பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லி நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, முகநூல் நம்ம காரைக்கால் பண்பலை அப்படிங்கிற முகநூல் பக்கத்தில் ஜீபும்பால உங்களிடம் இருக்கும் நல்ல பழக்கம் அப்படிங்கிற தலைப்பில் உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற நல்ல பழக்கத்தை நீங்கள் பதிவேற்றம் செய்யலாங்க. அடுத்து வரக்கூடிய சுட்டி குழந்தை யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ,
2: கன்னிகாஸ்தி பேசுகிறேன் சார்.
0: கன்னிகாஸ்தி எங்கேருந்து பேசுகிறீங்க? கன்னிகாஸ்தி
2: காளியாக்குடி சிக்கல் பேசுகிறேன் சார்.
0: காளியாக்குடியா?
2: சிக்கல் சார்,
0: சிக்கல்லேருந்து. சரி கன்னிகாஸ்தி, இன்னைக்கு நம்ம என்ன விளையாடலாம்?
2: ஜி சார.
0: ஜி, சரி நீங்கள் ஜி சொல்லுங்க.
2: திருக்குறள்.
0: அதுக்கும் தலைப்பு
2: திருக்குறள். தீயன வந்து தெரியாமல் பெய்துணை நோயை வெற்றி படும் பொருள், தன் உடம்பில் பசி அளவு தெரியாமல் மிக அதிகமாக உண்டால் உடம்பில் நோய்கள் அளவாக இல்லாமல் உள்ளரும்.
0: அழகா சொன்னீங்கம்மா, நன்றி கன்னிகாஸ்ரீ.
2: நன்றி.

0: நமது பண்பலை 100.3 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகை.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
2: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
0: நமது பண்பலை 100.3 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. நேரம் 10:31 ஆயிடுச்சுங்க. முகநூல் பக்கத்தில் ரெண்டு குழந்தைங்க கமெண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. 4 குழந்தைங்க நான் லைக் பண்ணியிருக்கிறாங்க, 1 குழந்தை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு உள்ள ஜீபம்பா நிகழ்ச்சியை பற்றி அதில் உங்களுக்கு உள்ள

0: நல்ல பழக்கம், உங்களுக்கு இருக்கக்கூடிய நல்ல பழக்கம் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம கொடுத்துருக்குறோம். நல்ல பழக்கம் என்ன அப்படிங்கிறத குழந்தைகள் சொல்வதற்காக தயாராக அவங்களுடைய பேரண்ட்ஸ் முகநூல் பக்கத்தை ஓப்பன் பண்ணிட்டு அதில் காரைக்கால் பண்பலை அப்படிங்கிற முகநூல் பக்கத்தில் உங்களுடைய குழந்தைகளுக்கு என்னென்ன பழக்கங்கள் இருக்குது, நல்ல பழக்கங்கள் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த குழந்தை யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம், எங்கிருந்து பேசுகிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ, ஜீபும்பா ஜீபும்பா ஜீபும்பான்ட்டு வராங்க பாருங்க, அடுத்து யாருங்க. ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ, ஆசிகா சீக்கிரம் முடியாங்க. ஹலோ ஆசிகா, எங்க இருந்து பேசுறீங்க, என்ன ஊரு நீங்க? தென்னங்குடியா? நம்ம காரைக்கால் தென்னங்குடியா, சீர்காழி தென்னங்குடியா? காரைக்கால சீர்காழி தென்னங்குடியா? சரி, என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு? ஆசிகாவுக்கு என்ன பிடிக்கும்? ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா, நன்றி. சாப்பிட போகணுமா? நீங்கள் சாப்பிட்டீங்களா? நான் எல்லாரையும் வீட்டில் கேட்டதா சொல்லுங்க. நன்றிம்மா, நன்றிம்மா. ஹலோ வணக்கம். ஹலோ, ஜீபுபா நிகழ்ச்சியில் வரக்கூடிய குழந்தை யாருன்னு கேட்கலாமா? எங்கிருந்து பேசுறீங்க?
1: ஹலோ சார்.
0: ஹலோ வணக்கம்மா.
1: வணக்கம் சார்.
0: யார் பேசுறீங்க?
1: நான் திருச்சியில இருந்து தசந்தா பேசுறேன் சார்.
0: எங்கப்பா திருச்சியில இருந்தா? திருச்சியில இருந்து உங்க பேர் என்னப்பா?
1: தர்ஷன்ராஜ்
0: சார். தர்ஷன்ராஜ். தர்ஷன்ராஜ் எத்தனை படி? தர்ஷன்ராஜ். தர்ஷன்ராஜ் எத்தனாவது படிக்கிறீங்க? தர்ஷன்ராஜ் தேர்ட் படிக்கிறீங்க. சரி, இன்னைக்கு ஜீபம்பா நிகழ்ச்சியில் நீங்க என்ன எடுத்து விளையாடலாம்னு
1: நினைக்கிறீங்க?
0: என்னப்பா பா சொல்ல போறீங்க? ஓகேவா, விளையாடலாமா? நம்ம தர்ஷன்ராஜ் ரெடி, ஸ்டார்ட் நவ். கருகும் சருகும் உருகும் துயிரும் தீயில் பட்டால். கருகும் சருகும் உருகும் துயிரும் தீயில் பட்டால்.
1: கருகும் சருகும்
0: அடுத்து மெல்டிங் வாங்க. கருகும் சருகும் உருகும் துயிரும் தீயில் பட்டால். இல்லப்பா, மீண்டும் முயற்சி பண்ணுங்க. கருகும் சருகும் உருகும் துயிரும் தீயில் பட்டால்.
1: கருகும் சருகும் உருகும் துயிரும் தீயில் பட்டால்.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர், அழகா சொன்னீங்கப்பா, நன்றிப்பா. தர்ஷன்ராஜ் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய குழந்தை யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? எங்க இருந்துமா? சீர்காழியில இருந்து
1: அமிர்தா.
0: அமிர்தா,
1: கிடப்பதம் இல்லாமலை உறவர்களை கிடக்கவும் துணிஞ்சே ஆக்கவும் மழை.
0: நல்லா அழகா சொன்னீங்க, மழையை பற்றிய ஒரு திருக்குறள். நன்றிம்மா. அமிர்தா.

0: நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய குழந்தை யாருன்னு கேட்கலாம். அன்பு குழந்தைகளே, உங்களுடைய ஆக்கங்கள் உங்களுடைய மழலை செல்வங்களை கேட்கும் போது மகிழ்ச்சியா இருக்கிறது. வணக்கம், அழைக்கிறேன். யாரு வர்றீங்க, எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம்மா. சுவாதி, உங்க ஊர் பேர் என்னம்மா? இளைய பெருமாள் நல்லூரா? சரி, இளைய பெருமாள் நல்லூர்லேருந்து சுவாதி வந்திருக்கிறீங்க. சுவாதி, இன்றைக்கி எத்தனாவது படிக்கிறீங்க நீங்கள்? இன்றைக்கி என்ன ஜீவம்பால என்ன விளையாடலான்னு நீங்கள் முடிவு பண்ணியிருக்கீங்க முதல்ல? ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. சரி, என்ன சொல்லலாம்னு நினைக்கிறீங்க? ஜீவம்பால என்ன விளையாட்டு விளையாடலான்னு நீங்கள்? ஜியா, பூமா, பாவா? திருக்குறள் சொல்ல போகிறீங்க, ஜி எடுக்கிறீங்க. ஓகே, ரெடி, ஸ்டார்ட் நவ். சொல்லலாம் இப்போ நீங்கள்.
1: மானடி சேர்ந்தா நிலமிசை நீண்டு வாழ்வா, வேண்டுதல் வேண்டாமை நீண்டு வாழ்நீ
0: அழகுமா, அழகு, நல்லா சொன்னீங்க. நன்றிமா.
1: நன்றி சார்.

0: ஜிபூம்பா, நேரம் 10:40. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய குழந்தை யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ
1: ஹலோ,
0: வணக்கம். யார்ப்பா பேசுறீங்க?
1: குத்தாலம்
0: சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயன், எத்தனாவது படிக்கிறீங்க நீங்க? ஏழாம் வகுப்பு படிக்கிறீங்க. அழகா தமிழ்ல பேசிட்டு இருக்கீங்க நீங்க. சொல்லுங்க கார்த்திகேயன், ஜீபம்பாலை என்ன விளையாட போறீங்க இன்னைக்கு?
1: திருக்குறள் சார்.
0: திருக்குறள் சொல்லுங்க. திருக்குறள்ல
1: இரு சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. பொருள், கடவுளின் உண்மையான புகழை விரும்பி கூறுவரிடம் பயக்கத்தை இருவினையாக்கி சேர மாட்டான்.
0: சரிங்கப்பா, நன்றிப்பா.
2: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேயர்களுக்கு விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள்.
4: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.

0: விருதாச்சலம்.
1: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நேர்களுக்கு நாகப்பட்டினம் மூராசன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் என் உலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
4: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
3: நேரம் 10:42 ஆயிடுச்சுங்க. நிகழ்ச்சியில் முகநூல் பக்கத்தில் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். முகநூல் பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, 4 குழந்தைகள் வந்து தன்னுடைய கருத்துக்களை பதிவேற்றம் பண்ணியிருக்கிறாங்க, 6 குழந்தைகள் லைக் பண்ணியிருக்கிறாங்க, 1 குழந்தை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. இதில் யார் யாரெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அன்னபன்பேட்டையிலிருந்து ஹரிணி பிரியா, பொறுமையாக இருப்பதும் நன்றாக படிப்பதும் எனது நல்ல பழக்கம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. நிச்சயமாக பொறுமையாக இருக்கிறதுங்கிறது வந்து நல்ல பழக்கம், நன்றாக படிக்கணும், படிக்கிறதும் நல்ல பழக்கம்தான். அடுத்து காரைக்கால் ரியா சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் 2ஆம் வகுப்பு படிக்கிறேங்க, நான் ஒரு திருக்குறள் சொல்கிறேன், ஜி அப்படிங்கிறத முகநூல் பக்கமாக நான் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லி, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பனங்கடாங்குடி அனுஷியா சங்கர், என்னிடம் உள்ள நல்ல பழக்கம் எந்த வேலையையும் உடனே செஞ்சிடணும், யார் விஷயத்திலும் தலையிடக்கூடாது அப்படிங்கிற இந்த 2 விஷயத்தை நான் கடைபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்படியே குழந்தைகள்லாம் முகநூல் பக்கத்தில் தங்களுடைய கருத்துக்களை பெற்றோர்கள் வழியாக சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அடுத்து வரக்கூடியவங்க யார்? ஹலோ, வணக்கம்.
5: ஹலோ, வணக்கம் சார். குடவாசல் ஆனந்த பாலன்.
3: குடவாசல் ஆனந்த பாலன், சொல்லுங்க ஆனந்த பாலன், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா?
5: நல்லா இருக்கும் சார், நீங்க எப்படி சார் இருக்கீங்க?
3: நல்லா இருக்கும் ஆனந்த பாலன். வீட்டில் எல்லாரும் அம்மாலாம் நல்லா இருக்காங்களா?
5: என்ன
3: அது
5: விடை சொல்லவா சார்?
3: சொல்லுங்க.
5: தர்பூசணி சார்.
3: தர்பூசணி பழத்தை சொல்லிருக்கீங்க. பச்சை
5: பச்சை வீடு,
3: பச்சை வீடு,
5: வாசல், சிவப்பு அறை, கருப்பு மனிதர்கள்.
3: சரிப்பா, நல்லா சொல்லிருக்கீங்க, நன்றி. அழகு. தர்பூசணி சாப்பிடுவீங்களா நீங்க?
5: சாப்பிடுவேன் சார்.
3: சரி, இன்னைக்கு என்ன சாப்பிட்டீங்க காலையில?
5: இன்னைக்கு இட்லி சாப்பிட்டேன் சார்.
3: சரி, இப்போ நம்ம விளையாட்டுக்கு வருவோம். ஜீபும்பால நீங்க என்ன விளையாட போறீங்க?
5: ஜீபும்பால
3: லோடு ரோலர் லாரி மேல ஏறி இறங்கி ரோடு மேல ரோல் ஆனது. இதில் கொஞ்சம் தப்பு இருக்கு, ஆனால் மீண்டும் முயற்சி பண்ணுங்க, நல்ல முயற்சி. லோடு ரோலர் லாரி மேலே ஏறி இறங்கி ரோடு மேலே ரோல் ஆனது.
5: ரோட் ரோலர் லாரி மேலே ஏறி இறங்கி ரோடுல ரோல்
3: ரோடு மேலே ரோல் ஆனது.
5: ரோல் ஆனது.
3: சரிப்பா, அருமையா சொன்னீங்க, நன்றிப்பா. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய குழந்தை யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
6: ஹலோ
3: ஹலோ, வணக்கம்.
6: நான் பழனிக்குமார் பேசுறேன்.
3: யாருங்க?
6: பவின்குமார்.
3: இது குழந்தைகளுக்கான நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய குழந்தை யாருன்னு கேட்கலாம். அது பெரிய குழந்தை. பெரிய குழந்தை வந்து ஜீபும் பல விளையாட சொன்ன. ஹலோ, வணக்கம்.
7: ஹலோ
3: ஹலோ, வணக்கம். டிஆர் பண்டத்துலேருந்து நவீன் சொல்லுங்க. நவீன்,
7: திருக்குறள்.
3: திருக்குறள் சொல்ல போறீங்களா? சரி சொல்லுங்க.
7: பகல் வெல்லும் கூகையை காக்கை இகல் வெல்லும் வேந்தற்கு மீண்டும் பொழுது.
3: சரிப்பா.
7: பகல் நேரத்தில் காக்கை ஆந்தையை வென்றுவிடும். அது போல சரியான காலத்தை அறிவதுதான் வெற்றிக்கு வழி.
3: நிச்சயமாக சரியான காலத்தை அறிவது தான் வெற்றிக்கு வழி. நல்லா சொன்னீங்கப்பா. டிஆர் பண்டத்திலிருந்து நவீன்.
7: நவீன்,
3: சரிப்பா. நன்றி நவீன், உங்களுக்கு நல்ல ஒரு முயற்சி. அழகாக சொன்னீங்க திருக்குறள். நீங்கள்

0: நிகழ்ச்சியில் அடுத்து பூம் பாலா அடுத்தடுத்து வர வாரங்களில் நீங்கள் வந்து விளையாடணும். ஓகேவா?
1: நன்றி.
0: நன்றிப்பா. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய குழந்தை யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? எங்கேப்பா? இளைய பெருமாள் நல்லூரா? பானபத்திரன். சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு? இது என்னது இடையில 1 2 3 ஒண்ணு வருது, அப்புறம் திருக்குறள் ஒண்ணு சொல்றீங்க. சரிப்பா சரிப்பா, நன்றிப்பா, நன்றி, அழகா சொன்னீங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய குழந்தை யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம். ஜீபும்பா. ஜீபும்பா நிகழ்ச்சியில் நம்ம மழலை செல்வங்கள் பங்கு பெறும் மகிழ்ச்சியான நிகழ்ச்சி இது. ஜீபும்பா, அன்பு பெற்றோர்களை, உங்களுடைய குழந்தைகளின் ஆக்கங்களை வெளிப்படுத்தும் விதமாக, வெளிக்கொணரும் விதமாக காரைக்கால் பண்பலை வானொலி நிலையம் ஒவ்வொரு ஞாயிறும் ஜீபும்பா அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டு இருக்கு. இதில் ஜி அப்படின்னா திருக்குறள் சொல்லலாம், பா அப்படின்னு சொன்னால் நா பிறழ் சொற்கள், பூம் அப்படின்னா நம்ம ஒரு சொற்றொடர் கொடுப்போம், அதை மாணவர்கள் அந்த குழந்தைகள் வந்து திரும்ப ரிவர்ஸில் சொல்லணும். இந்த ரிவர்ஸில் சொல்கிறதும் நா பிறழ் பயிற்சியும் ரொம்ப ரொம்ப குழந்தைங்களுக்கு ஆக்கப்பூர்வமான ஒரு முயற்சியை கொடுக்கும். அதனால் குழந்தைகளுக்கு நாமளே சொல்லி கொடுங்க, நீங்களே சொல்லி கொடுத்து ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் நம்ம காரைக்கால் பண்பலை வானொலி நிகழ்ச்சிகளில் பங்கெடுக்க வைக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய குழந்தை யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ,
0: வணக்கம். யார்ப்பா பேசுகிறீங்க? ரஞ்சித்.
2: நாகை மாவட்டம்.
0: நாகை மாவட்டத்திலிருந்து எங்கப்பா? ஊர் பேர் என்ன?
2: கீச்சாமுக்கம்.
0: கீச்சாங்குப்பமா?
2: ஆமா.
0: சரிப்பா, இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க?
2: திருக்குறள்.
0: திருக்குறள் சொல்ல போறீங்க, சொல்லுங்கப்பா.
2: பொய்யாமே பொய்யாமே ஆற்று, சொல்லாமே சொல்லாமே அன்று.
0: சரிப்பா.
2: பொய் சொல்லாமல் ஒருவன் வாழ்ந்தால் அறம் பிற, ஒருவன் நல்லதாகிவிடும்.
0: சரிப்பா, அழகா சொன்னீங்க, நன்றிப்பா. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய குழந்தை யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? மேட்டுக்குடியிலிருந்து தீக்ஷையாவா? வேட்டங்குடி.
3: ஆமாம் சார்.
0: தீக்ஷையா சொல்லுங்க, இன்னைக்கு என்ன ஜீபும் போல என்ன விளையாட போறீங்க தீக்ஷையா?
3: திருக்குறள்.
0: திருக்குறள் சொல்ல போறீங்க, சொல்லுங்க தீக்ஷையா.
3: கண்ணுடைய நண்பர் கற்றோர் முகத்திரண்டே, பொன்னுடைய கல்லாதவர் கல்வி கற்றவர் கண்கள் உடையவர் என்றும்,
0: திருநள்ளாரா?
4: என்ன
0: ஜீவும் போல என்ன விளையாடலாம்?
4: ஜி
0: சொல்ல போறீங்க, சொல்லுங்க.
4: எண்ணும் எழுத்தும் வாழும் மக்களுக்கு இரு கண்கள் போன்றவை.
0: சரி, அழகா சொல்லிருக்கீங்க, நன்றி. நன்றிமா. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாரும் கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
5: ஹலோ சார், தமிழ். வணக்கம் சார், நான் தஞ்சாவூர்ல இருந்து தமிழினி பேசுறேன்.
0: தஞ்சாவூர் தமிழினி. எத்தனாவது படிக்கிறீங்க தமிழினி? நீங்க
5: ரெண்டாவது படிக்கிறேன்.
0: ரெண்டாவது படிக்கிறீங்க. திருக்குறள் சொல்ல போறீங்களா
5: இன்னைக்கு?
0: அது என்னது எஸ்? அந்த இடத்துல மாட்டான்.
5: அகல முதல எழுத்தெல்லாம் ஆறி

0: நீ பொருள் சொல்ல தெரியுமா உங்களுக்கு? அதுல சரிப்பா, நன்றி நன்றி தமிழினி.
1: அடுத்த வாட்டி சொல்றேன்.
0: சரி, நீங்க சொன்னதும் சரி அம்மா சொன்னதும் எல்லாரும் கேட்டோம். நன்றிம்மா.
2: நன்றி சார்.

ஜி பூம்பா. நேரம் 10:54. காரைக்கால் எஃப்எம் 100.3 நாம கேட்டுக்கொண்டிருக்க இருக்கிறது ஜி பூம்பா. மழலை செல்வங்கள் பங்கு பெறும் ஜி பூம்பா நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய குழந்தை யாரு, எங்கிருந்து என்ன சொல்றாங்க அப்படிங்கறத நம்ம கேட்கலாமா? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயங்க, அடுத்து வர நிகழ்ச்சி என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அணிகலன்களும் ஆலோசனைகளும் சிறப்பு தொடர் வரவிருக்கிறது. வங்கியில் பணியாற்றக்கூடிய துணை மேலாளர் பா சுஷ்மிதா அவர்கள் நம்ம அரங்கத்துக்கு வர இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அவர்கள் அணிகலன்களும் ஆலோசனைகளும் அப்படிங்கிற சிறப்பு தொடரில் உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல போகிறாங்க. நகைக்கடன் புத்திசாலித்தனமான பயன்பாடு எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கணும், அந்த நகைக்கடனை எப்படியெல்லாம் பயன்படுத்திக்கலாம், என்ன சலுகைகளாம் அனுபவிக்கலாம், எப்படியெல்லாம் திரும்ப நகையை மூட்டணும் அப்படிங்கிறத பற்றி எல்லாம் சொல்ல போகிறாங்க. அதனால் நேர்களை நீங்கள் காத்துக்கிட்டே இருங்க, காரை பண்பலையோடு இணைந்திருங்கள். ஜீபம்மா நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த குழந்தை யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம் வணக்கம். என்ன ஒரு அழகா பேசுறீங்க நீங்க, யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க? எங்க இருந்து பேசுறீங்க? மேட்டுக்குடியா? ஆமா சார், சொல்லுங்க சார், மேட்டுக்குடியில இருந்து யார் பேசுறீங்க, உங்க பேர் என்னவா? ஃபரிதாவா? சரி, ஓகே. இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க, உங்களுக்கு என்ன தெரியும்? திருக்குறள். ஜீபம்மா நிகழ்ச்சியில திருக்குறள் ஜி எடுத்திருக்கீங்க நீங்க, திருக்குறள் சொல்லுங்கம்மா. என்ன ஒரு குரல், அழகுடா. ஒரு கஷ்டமான திருக்குறள் எடுத்து நீங்கள் சொல்கிறீங்க பாருங்க, ரொம்ப அம்மா சொன்னதை அப்படியே கேட்டு திரும்ப அப்படியே சொல்லியிருக்கிறீங்க. நன்றி நன்றிம்மா. துப்பார்க்கு துப்பாய, துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய, தூவு மழை அப்படிங்கிறத அழகாக நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. நன்றி.

அடுத்து மழலை செல்வங்கள், ஜீபூம்பா நிகழ்ச்சியில் பங்கு பெறக்கூடிய மழலை செல்வங்கள் கிட்டத்தட்ட பஞ்சநதிக்குளம் கமலிஷாவில் தொடங்கி எரவாஞ்சேரி வழியாக வந்து அப்படியே ஒவ்வொரு ஸ்டேஜிலிருந்தும் குழந்தைகள் வந்துக்கிட்டே இருந்தாங்க. அவர்கள் தங்களது ஆக்கத்தையும் தங்களது திறமைகளையும் வெளிக்கொணரும் விதமாக இந்த ஜீபூம்பா நிகழ்ச்சியில் அவர்களுடைய பங்களிப்புகளை நம்மோடு பங்கெடுத்து கொண்டார்கள். நிச்சயமாக இந்த ஜீபூம்பா நிகழ்ச்சி ஒரு முன்னெடுப்பு நிகழ்ச்சியாக எல்லாருக்குமே குழந்தைகள் தங்களுடைய ஆக்கங்களை வெளிப்படுத்தும் விதமாக இந்த ஜீபூம்பா நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். நிகழ்ச்சியில் ஒரு சிறு பாடலை தொடர்ந்து நம்ம மீண்டும் நிறைவான குழந்தையை நம்ம சந்திக்கலாம்.

இன்னைக்கு முகநூல் பக்கத்தில் ஜீபுமா நிகழ்ச்சியில் உங்களிடம் இருக்கும் நல்ல பழக்கம் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருந்தோம். அதுக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் முகநூல் பக்கத்தில் 8 நேயர்கள் லைக் பண்ணி, 8 குழந்தைகள் லைக் பண்ணியிருக்காங்க, ஒரு 5 குழந்தைகள் கமெண்ட்ஸ் கொடுத்தாங்க. அதில் 4 குழந்தையோட சொல்லிட்டோம் இல்லையா, ஒரு குழந்தை மட்டும் சொல்லாமல் விட்டுட்டு போனோம்னா மனசுக்குள்ளே ஒரு குறு குறு குறுகுறுன்னு ஒரு ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்குது. அதனால் நிச்சயமாக அந்த குழந்தையோட தகவலும் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். திருவாலங்காட்டிலேருந்து விபின் விசாகன், விவிதா விஷாலினி இவங்க சொல்லக்கூடியது, அட்வான்ஸ் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. நிச்சயமாக எல்லாருடைய வாழ்த்துக்களும் உங்களுக்கும் விபின் விசாகன், விவிதா விஷாலினி. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அத்தனை குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் சொல்லி, நிகழ்ச்சியில் பாராட்டுகள் உங்களுக்கு. நிகழ்ச்சியில் நீங்கள் தொலைபேசி வழியாக முயற்சி எடுத்து உங்களுடைய ஆக்கங்களை வெளிக்கொணர்ந்த அத்தனை நெஞ்சங்களுக்கும், எல்லாருக்கும், எல்லா குழந்தைகளுக்குமே நன்றி சொல்லி அடுத்த நிகழ்ச்சிக்கு நாம் வழிவிட்டு விடைபெறுவோம். நன்றி, வணக்கம்.

ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. சிந்தனை தொழில். தண்ணீரை சேமிப்போம், வறட்சியை வெல்வோம். அக்கறையுடன் கோருவது ஆகாஷ்வாணி காரைக்கால். காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கின்றோம்.

0: நேர்களை காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 Facebook, Instagram, YouTube, X வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. பண்பலையில் நாம் இனி கேட்டு ரசிக்கலாம். அணிகலன்களும் ஆலோசனைகளும் சிறப்பு தொடர். இன்று இடம்பெறுவது நகைக்கடன் புத்திசாலித்தனமான பயன்பாடு. நேரலையில் நேயர்களின் கேள்விகளுக்கு விளக்கம் அளிக்கிறார் வங்கி துணை மேலாளர் ப. சுஷ்மிதா அவர்கள். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதி வழங்குவோர் நாகப்பட்டினம் TLR லட்சுமி நாராயணன் பத்திரச்சுவலரி.
1: குறைந்த சீரார விலையில் 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வாங்க TLR லட்சுமி நாராயணன் ஜுவல்லரி நாகப்பட்டினம்.
2: நாகையின் நம்பிக்கைக்குரிய நகை மாளிகை TLR லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி.
1: குறைந்த சீரார விலையில் 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வாங்க TLR லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி நாணயக்கார தெரு நாகப்பட்டினம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர். நாகையின் நம்பிக்கைக்குரிய நகை மாளிகை TLR லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி.
1: குறைந்த சீரார விலையில் 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வாங்க TLR லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி நாணயக்கார தெரு நாகப்பட்டினம்.
0: சமீப காலமாகவே நாம இந்த அணிகலன்களும் ஆலோசனைகளும் அப்படிங்கிற ஒரு சிறப்பு தொடர் மூலமாக மக்களுடைய பல கேள்விகளுக்கு பல துறை சார்ந்த வல்லுநர்கள்லாம் ரொம்பவே தெளிவான விளக்கங்களை கொடுத்துட்டு வராங்க. அதுபோல இன்றைக்கும் நகைக்கடன் புத்திசாலித்தனமான பயன்பாடு, இது தொடர்பாக தான் நம்ம கிட்ட பல கருத்துக்களையும் உங்களுடைய கேள்விகளுக்கும் பதில் தர நம்ம நிலையத்திற்கு வந்திருக்காங்க வங்கி துணை மேலாளர் ப. சுஷ்மிதா அவர்கள். நேர்களின் சார்பாகவும் அவர்களை வரவேற்று வணக்கம் கூறுவோம். வணக்கம் மேம், இன்னைக்கு உங்களை பத்தின ஒரு அறிமுகத்தோட நிகழ்ச்சியை தொடங்கலாம்.
4: அனைவருக்கும் வணக்கம். இந்த சிறப்பு தொடர் மூலமா உங்க அனைவர்களும் பேசும் வாய்ப்பு அளித்தது ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கு. உங்களோட எந்த கொஸ்டினா இருந்தாலும் நீங்க கேளுங்க, அதுக்கு என்னால முடிஞ்ச எவ்வளவு இது தெளிவான விளக்கத்தை கொடுக்க முடியுமோ அதை நாங்கள் கொடுக்குறோம்.
0: நிச்சயமாக மேம், இன்னைக்கு நேயர்களோட கேள்விகள் வரிசலாக இருந்தாலும் எனக்கும் நிறைய ஐயங்கள் இருக்கு. அந்த கேள்விகளையும் வரிசலாக நானும் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். அதுபடி பார்க்கும்போது என்னுடைய முதல் கேள்வி என்ன அப்படின்னா, இந்த ஜுவல் லோனுக்கும் அதாவது நகை கடனுக்கும் தனிநபர் கடன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த ரெண்டுத்துக்குமான வித்தியாசங்கள் எந்த அளவுக்கு இருக்கு? இப்ப இது ரெண்டுத்தையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது நகை கடன் சிறந்ததா இல்லைனா தனிநபர் கடன் சிறந்ததா?
4: தனிநபர் கடனுன்ற போது அது பிணையில்லா கடன், அதாவது அன்செக்யூர் லோன் அப்படின்னு சொல்லுவாங்க. தனிநபர் கடனுக்கு நீங்க கண்டிப்பா வந்து உங்களோட மாத வருமானமோ இல்லை ஆண்டு வருமான சான்றிதழை கண்டிப்பாக நீங்கள் வந்து சமர்ப்பிக்கணும். அதே போல் உங்களோட கிரெடிட் ஸ்கோர் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்த பிறகு தான் வங்கியில் வந்து தனிநபர் கடன் தருவாங்க. ஆனால் நகை கடன் சொல்லும் போது நீங்கள் ஆல்ரெடி வந்து உங்ககிட்ட வந்து லிக்விட் அசெட், அந்த திரவ சொத்து உங்ககிட்ட இருக்கு இல்லையா, அதனால அது செக்யூர்டு லோன் அப்படின்ற இதில் வந்துடும். நீங்கள் உடனே வந்து 30 நிமிடங்கள்லேருந்து 1 மணி நேரத்துக்குள்ளாகவே உங்களால் கடன் பெற முடியும். ஆனால் தனிநபர் கடன் போகும்போது 2 அல்லது 3 நாட்கள் ஆகும். அந்த இது நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களோட ஆண்டு வருமான சான்று கொடுத்தா மட்டும்தான் தனிநபர் கடன்ன்றது இது பண்ண முடியும்.
0: நீங்கள் சொல்கிறது எல்லாமே நல்லா புரிகிற அளவுக்கு அழகாக சொல்லியிருக்கீங்க. இப்போ வந்து என்னோட இன்னொரு ஐயம் என்ன அப்படின்னா, இப்போ தனிநபர் கடன் எடுக்கும்போது இதுக்கான கால கடன் வந்துட்டு ரொம்ப அதிகமாக கொடுத்துருப்பாங்க, இவ்வளோ மாதத்தில் கட்டணும், இவ்வளோ ஒரு வருஷத்தில் கட்டணும் அப்படின்னு. அதே மாதிரி இந்த நகை கடன் அப்படின்னு வரும்போது இதற்கான டென்யூர் ஏதாவது இருக்கா? இத்தனை மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்து இந்த நகையை திருப்பி எடுத்துடணும், அப்படி இல்லைனா இதற்கான வட்டி விகிதங்கள்லாம் வந்துட்டு அதிகமாகும் அப்படின்னு ஏதாவது டென்யூர் அது இருக்கா மேம்?
4: நிச்சயமா மேம், நீங்கள் தனிநபர் கடன் போடும்போது உங்களுக்கு வந்து 3 அல்லது 5 ஆண்டுகள் வரைக்கும் கால அவகாசம் இருக்குது. ஆனால் நம்ம நகை கடன் போகும்போது குறைஞ்சது டென்யூர் பார்த்தீங்கன்னா 30 நாட்கள், இல்லைனா சில வங்கியில் பார்த்தீங்கன்னா 7 நாட்களுக்கே நீங்கள் வச்சு மீட்டுக்கலாம். அதிகபட்சம்னு பார்த்தீங்கன்னா 12 இல்லை 24 இல்லை 34 மாதங்கள் வரைக்கும் இருக்குது. நீங்கள் அந்த 12 மாதங்கள் நீங்கள் வந்து முடிஞ்ச பிறகு உங்களுக்கு வட்டி மட்டுமோ கட்டி நீங்கள் வந்து திருப்பி புதுப்பிச்சு வச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் தனிநபர் கடன் அப்படி இல்லை, அவங்க கொடுத்த காலத்தில் நீங்கள் கரெக்டாக வந்து வட்டியும் அசலும் முடிச்சிடணும் அந்த 5 ஆண்டுகளுக்குள்ளாகவே.
0: அப்போ இதற்கான டென்யூர் இல்லை அப்படிங்கும்போது நமக்குள்ள இன்னொரு விஷயம் இருக்கும், பரவாயில்ல இப்போ வந்து நமக்கு வந்து எப்போ வேணால் இதை நம்ம மீட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் நமக்கு வந்துருச்சு அப்படின்னா கூடவே நமக்கான அந்த அலட்சியமும் அதிகமாகிடும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. அதோட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா,

0: இந்த மாதிரி ஜுவல் வச்சுட்டாங்க, ஜுவல் வந்து அந்த அடகு வச்சுட்டாங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஜுவல்ல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க பாப்பீங்க? இந்த பியூரிட்டி, வெயிட், இதெல்லாம் எப்படி மேம் நீங்க கால்குலேட் பண்றீங்க?
1: இப்போ ஒரு ஒரு வங்கியிலுமே இந்த நகை மதிப்பிடுறதுக்கு அப்படின்னு சொல்லி நகை மதிப்பீட்டாளர்கள் வந்து நிர்ணயிக்கப்பட்டிருவாங்க. அவங்க வந்து இதுக்கான ட்ரைனிங் எடுத்து சான்றிதழ் பெற்று அனுபவம் உள்ளவங்கள தான் வந்து நிர்ணயிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்க முதல்ல நீங்கள் வந்த உடனே நகையை பார்த்து எடை போட்டு அதில் வந்து பியூரிட்டி எவ்வளோ இருக்குது. பொதுவாக வங்கியில் பார்த்திங்கன்னா நம்ம ரிசர்வ் வங்கியோட நிதி முறைப்படி 18 கேரட்லேருந்து 24 கேரட் வரைக்கும் இருக்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் 22 கேரட்டு தான் பெரும்பாலும் எல்லாருக்கிட்டையும் இருக்கும், அதை தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இதில் கல் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அதோடய எடையை நீக்கிட்டு மிச்சம் இருக்கிற நகை தங்கத்துக்கு மட்டும் வந்து நிகரான எடையை போட்டு உங்களுக்கு அதை கடனாக கொடுத்துருவாங்க.
0: நிச்சயமா மேம். இப்போ வந்து அடகு வைக்கிறது அல்லது நகையை மொத்தமாக விற்கிறது அப்படின்னு ரெண்டு விஷயம் இருக்குது. இதில் வந்து அடகு மட்டும்தான் வந்து பேங்க் இந்த மாதிரியான விஷயங்களில் வைக்கலாமா, இல்லது விற்பனையும் இந்த இடத்துல இருக்கா மேம்?
1: இல்லை, விற்பனைன்றது வங்கிகளில் நடக்கிறது இல்லை. நம்ம வந்து அடகு மட்டும்தான் வங்கிகளில் இப்போ நடந்துட்டுருக்கு. விற்பனைன்றது தனியாக நம்ம பொதுவாக பண்ணிக்கிறது தான். அடகு மட்டும்தான் பேங்க்ல போயிட்டு இருக்கு மேம்.
0: ஓகே மேம். இப்போ என்னோட இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, இந்த பியூரிட்டி செக் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அதாவது கல்லுள்ள நகையா இருந்தா அந்த கல்லை நீக்கிட்டு மீதி உள்ள வெயிட்டுக்கு தான் பார்ப்போம் அப்படின்னு, அப்படி இருக்கும்போது அந்த கல்லோட அளவை மட்டும் எப்படி மேம் நீங்க கணிக்கிறீங்க?
1: இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா 10 கிராமுக்கு 1 கிராம் வந்து கழிச்சுப்பாங்க. இப்போ நகையில் வந்து ஈரப்பதம் ஏதாவது இருக்கும், அப்போ வந்து இன்றைக்கி போடும்போது அந்த ஈரமான இதோட வெயிட்டு போடும்போது 10 கிராம் காட்டும். அதே ஒரு 2 நாளைக்கு அப்புறம் அந்த ட்ரை ஆன பிறகு பார்த்திங்கன்னா அது 8 கிராம் காட்டலாம். அதனால் நம்ம முன்கூட்டியே வந்து 10 கிராம்லேருந்து 1 கிராம் கழிச்சிருவாங்க. அது போக கல் ஏதாவது எவ்வளோ கல் இருக்குது அப்படின்னு அந்த மதிப்பீட்டாளர்களுக்கு வந்து தெரியும், அந்த கல்லோட எடை எவ்வளோ இருக்குது அவங்க அனுபவத்தில். அதுலேருந்து இப்போ ஒரு சில ஆபரணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கல் இருக்கும், அதில் வந்து சரிசமமாக அவங்க வந்து கழிச்சிட்டு தான் கொடுப்பாங்க.
0: ஓகேங்க மேம். இப்போ நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்க மாதிரி அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் சொன்னீங்க இல்லையா இந்த பர்சனல் லோன் எடுக்கும்போது இதற்கான சான்றிதழ்கள்லாம் அவங்க சப்மிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இருக்கும்போது இந்த நகை கடன் அப்படின்னு ஒருத்தவங்க வாங்க வராங்க அப்படின்னா அவங்களுக்குமே ஏதாவது சான்றிதழ்கள் நீங்கள் வாங்குவீங்களா?
1: நகை கடன் வர்றப்போ அவங்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து சேமிப்பு இல்லை நடப்பு கணக்கு இருந்தாலே போதும். அந்த கணக்கு தொடங்கும் போதே அவங்க அவங்களோட கேவைசி ஆவணங்கள் எல்லாமே சமர்ப்பிச்சிருப்பாங்க. இருந்தாலும் வந்து சில வங்கியில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட அடையாள சான்று, முகவரி சான்று அப்படின்னு சொல்லிட்டு 2 ID கார்டும் அட்ரஸ் ப்ரூஃபுக்கும் ஏதாவது ஒன்று அவங்க சப்மிட் பண்ணிவிட்டு, அப்புறம் புகைப்படங்கள், பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படங்கள் 1 அல்லது 2 கொடுத்தாங்கன்னா போதும்.
0: இந்த ஆவணங்கள் மட்டுமே இருந்தா போதும் நம்ம நகை கடன் பண்றதுக்கான ஒப்புதல் நமக்கு கிடைச்சிடும் அப்படிங்களா? ஓகே மேம். இப்போ இது போல என்னன்னா, எனக்கு ஒரு அவசரமான நிலை, எனக்கு வந்து உடனடியா நகை கடன் வேணும் அப்படின்னு வந்து ஒருத்தவங்க ஒரு இக்கட்டான சூழல்ல வந்து நிக்கிறாங்க. அப்ப அவங்க கையில ஏதாவது ஆவணங்கள் குறைஞ்சது அப்படின்னு ஒரு சூழல்ல இருக்காங்க, ஆனா அவங்களுக்கு அந்த சூழல்ல உடனடியா பணம் வேணும் அப்படிங்கும் போது நீங்க அவங்களுக்கு ஏதாவது ரிலாக்ஸேஷன் மாதிரி ஏதாவது கொடுப்பீங்களா?
1: நீங்கள் கண்டிப்பாக ஆவணம் கொடுக்கணும் அப்படின்றது கட்டாயம் இல்லை. ஏன்னா ஏற்கனவே உங்களோட வங்கி கணக்கு இருக்குல்ல, அதில் பார்த்தாலே தெரிஞ்சிடும் நீங்கள் ஏற்கனவே என்னென்ன ஆவணங்கள்லாம் சமர்ப்பிச்சிருக்கீங்கன்னு. எல்லாமே டிஜிட்டலில் ஸ்டோர் ஆகி தான் இருக்கும். அதனால நீங்கள் வந்த உடனே உங்களோட அக்கௌண்ட் நம்பர் மட்டும் நீங்கள் இல்லைனா உங்களோட இப்போல்லாம் எப்படின்னா அவங்க ஃபோன் நம்பரை சொன்னாலே நம்ம அக்கௌண்ட் நம்பர் எடுத்து பார்த்துக்கலாம். அவங்க அந்த அக்கௌண்ட் நம்பர் ஞாபகம் வச்சுருக்கணும், பாஸ்புக் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு கிடையாது. உங்களோட மொபைல் நம்பர் ஏதாவது சொன்னாங்களாலே நாங்கள் அதுலேருந்து அக்கௌண்ட் நம்பர் எடுத்து கொடுத்துருவோம்.
0: நிச்சயமா மேம். நம்ம தொடர்ந்து பேசலாம், ஒரு பாடல் இடைவெளியை தொடர்ந்து.

0: நாகையின் நம்பிக்கைக்குரிய நகை மாளிகை TLR லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி.
1: குறைந்த சீரார விலையில் 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வாங்க TLR லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி, நாணயக்கார தெரு, நாகப்பட்டினம்.
2: பண்பல எல்லாம் இணைந்திருப்பது அணிகலன்களும் ஆலோசனைகளும் சிறப்பு தொடர். இன்று நம்மளுடைய கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க வங்கி துணை மேலாளர் பா சுஷ்மிதா அவர்கள்.
0: நாகையின் நம்பிக்கைக்குரிய நகை மாளிகை TLR லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி.
1: குறைந்த சீரார விலையில் 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வாங்க TLR லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி, நாணயக்கார தெரு, நாகப்பட்டினம்.
2: நகை கடனும் புத்திசாலித்தனமான பயன்பாடு, இது தொடர்பான கேள்விகளுக்கு தான் நம்ம மேடம் கிட்ட பேசிக்கிட்டே இருக்கோம். இப்போ ஒரு காலர் லைன்ல வராங்க, அவங்க கிட்டயும் நம்ம பேசிடுவோம். வணக்கம்.
3: வணக்கம்.
2: யார் வந்திருக்கீங்க?
3: நாகூர் இருந்து ஏபிஎம்என் முகமது ஜலீல்.
2: சொல்லுங்க ஐயா, உங்களுடைய கேள்வி.
3: வணக்கம் மேனேஜர் மேடம் அவர்களே.
4: வணக்கம் ஐயா.
3: வணக்கம். அதாவது வந்து ஒரு கிராமுக்கு, அதாவது ஒரு ஒரு கிராமுக்கு எந்த அளவுக்கு அதிகபட்சமா எவ்வளவு வந்து நகைக்கடன் கொடுப்பாங்க? முதல் கேள்வி மேடம்.
4: ஐயா, ஒரு கிராம்ன்ற போது நகையோட சந்தை மதிப்புல இருந்து அதிகபட்சம் 75-85% வரைக்கும் உங்களுக்கு கடனாக கொடுப்பாங்க. இப்போ வந்து 13,000 இன்னைக்கு சந்தையில் வந்து மதிப்பு இருக்கு அப்படின்றப்ப உங்களுக்கு 9,500-10,000 வரைக்கும் கிடைக்கும் ஐயா.
3: அடுத்த கேள்வி மேடம், அதாவது வந்து ஒரு நகைக்கடன் வச்சவர் இறந்து போயிட்டா அவங்களோட வாரிசுகள் வந்து அந்த நகையை மீட்ட முடியுமா?
4: நீங்க அந்த ஒப்பந்தம் முதல்ல போடும் போதே உங்களுக்கு அதுல வாரிசு நியமனம் அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கும். அதுல கண்டிப்பா வந்து நகை நீங்க வைக்கும் போதே அதுல நீங்க யாரு வாரிசா தரீங்க, அவங்களுக்கு உங்களுக்கு என்ன உறவு, அவங்களோட வயது என்ன அப்படின்ற டீடைல்ஸ்லாம் அதுல ஃபில் பண்ணிருப்பாங்க. ஒரு வேளை சில எதிர்பாராத காரணங்களால நகை கடன் வச்சவருங்க தவறிட்டாங்க அப்படின்னா நீங்க வங்கியில வந்துட்டு நான் வாரிசு யார் இருக்கு அப்படின்றத அவங்க அந்த ஒப்பந்த இதுல செக் பண்ணிட்டு அவங்களோட கேவைசி ஆவணங்களும் அந்த இறந்தவரோட கேவைசி ஆவணங்களும் கொடுத்துட்டு அப்புறம் வங்கியில பாத்தீங்கன்னா இண்டெமிட்டி பாண்ட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, அதையும் வாங்கி நீங்க ஸ்டாம்ப் பேப்பர்ல கொடுத்தீங்க அப்படின்னா அந்த நகையை வந்து நீங்க பெற்றுக்கலாம்.

0: நிச்சயமா மேம். இப்ப என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, இன்னொரு விஷயம் இருக்கு, இப்ப அவங்க எந்த அளவுக்கு நகை வச்சாங்க அப்படி இல்லைன்னா நகை ரசீதி அவங்களுக்கு எங்க இருக்கு என்ன ஏதுன்னு தெரியல அப்படிங்கும் போது, அந்த மாதிரியான சூழல்ல வந்து கேக்குறாங்க, நாங்க வந்து எங்களோட சொந்தக்காரவங்க இல்லது எனக்கு உரியவங்க வந்துட்டு இந்த மாதிரி நகை வச்சிருக்காங்க, எங்களுக்கு வந்து அதோட அளவும் தெரியல, எங்களுக்கு வந்து ரசீதும் எங்க கையில இல்ல அப்படின்னு வந்து கேக்குறாங்க அப்படின்னா, அதை நீங்க எப்படி கையாளுவீங்க மேம்?
1: இப்போ பேங்க்கில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வச்ச உடனே உங்களுக்கு ஒரு ரசீது காப்பி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி ஒரு ரசீது காப்பி வந்து இங்கே நாங்களும் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வருவோம் ரெக்கார்டில், சரிங்களா? இப்போ வந்து தொலைஞ்சிருச்சு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த இன்டெம்னிட்டி பாண்ட் அப்படின்னு சொல்கிறது வந்து, நீங்கள் இவ்வளோ இதுக்கு வந்து இவர் வந்து இங்கே வந்து நகை கடன் வச்சுருந்தாரு, இவர் தொலைச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க ஒரு பாண்டு ஸ்டாம்ப் பேப்பரில் வந்து இவ்வளோ 20 ரூபாய் இல்லை அந்த ஒரு ஒரு ஊரை பொறுத்து மாறும் ஸ்டாம்ப் டியூட்டி, அதில் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா அதையெல்லாம் ஆவணங்கள்லாம் சரி செய்து இப்போ இறப்பு சான்றிதழ் அந்த மாதிரிலாம் கொடுத்தது, அதோட ஒரிஜினாலிட்டி எல்லாம் வெரிஃபை பண்ண பிறகு உங்களுக்கு யார் வந்து அதில் வந்து வாரிசாக நியமிச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு கொடுத்துருவாங்க.
0: ஓகேங்க மேம். இப்போ இது போல் அவங்க மொதல் ஒரு கேள்வி கேட்டாங்க இல்லையா, ஒரு கிராமுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் சதவீதம் கொடுக்குறீங்க அப்படின்ட்டு. இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்போ நகை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நாளுக்கு நாள் அதோட விலையில வந்து மாற்றம் வந்துக்கிட்டே தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த வட்டி விகிதத்திலையும் வந்து மாற்றம்ங்கிறது நிச்சயமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது உண்மையா மேம்?
1: வட்டி விகிதத்தில் வந்து நம்ம ரிசர்வ் வங்கி என்ன சொல்கிறாங்களோ அதை பொறுத்து 3 மாதங்களுக்கு ஒரு டைம் வந்து மாறும். ஆனால் அதிகபட்சமாக நகை கடனில் அந்த பாதிப்பு இருக்காது. இதே நம்ம வந்து தங்கம் விலை ஏறிட்டே வருது பாருங்கள் சந்தையில், திடீர்னு ஏற்றம் இறக்கம் அப்படி இருக்குல்ல, அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்காக தான் நான் வந்து இப்போ நீங்கள் 1 லட்ச ரூபாய் நகை வேல்யூ இருக்க நகையை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் வந்து நம்ம முழு தொகையும் உங்களுக்கு கடனாக கொடுக்கறதுக்கு இல்லை, அதுலேருந்து 75% இல்லை 85% நீங்கள் எவ்வளோ கடன் தொகை பெறுறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு குறிப்பிட்ட சதவீதத்தில் தான் கொடுப்பாங்க. அந்த இந்த ஏற்றம் இறக்கம் வரும்போது வந்து அந்த நம்ம தள்ளி கொடுத்தோம்ல 15%, இதை தான் மார்ஜின்னு சொல்கிறாங்க. லோன் டு வேல்யூ, வேல்யூ இவ்வளோ 1 லட்சம், ஆனால் நம்ம லோனாக கொடுக்கறது 85,000 அப்படி, அதில் வந்து உங்களுக்கு அது அட்ஜஸ்ட் ஆயிரும்.
0: இப்போ இன்னொரு ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் மேம். இப்போ எப்படின்னா அவங்க ஒரு அமௌண்ட் வச்சு அவங்க நகையை கொடுத்துட்டு வாங்கிடுறாங்க, ஒரு 5 வருடம் கழித்து அந்த வட்டி விகிதத்தையும் அந்த நகையோட ஒரிஜினல்லையே சேர்த்துட்டு மறுபடியும் இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு ஐயம் எல்லாருக்குமே இருக்குது மேம். ஏன்னா நகை வந்துட்டு மீட்க முடியாது, இருந்தாலும் இப்போ தான் மார்க்கெட்டில் வேல்யூ அதிகமாகிடுச்சு, அதனால நம்ம இன்னும் கொஞ்சம் குறைட்டி வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் பணம் வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருக்குது. இது நடைமுறையில் சாத்தியமா மேம்?
1: அதாவது வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து குறிப்பிட்ட காலம் முடிஞ்ச பிறகு அப்படின்னா நீங்கள் அதை திருப்பி வச்சுக்கலாம். ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரிசர்வ் வங்கி விதிமுறைப்படி நீங்கள் வந்து வட்டி மட்டுமாவது கட்டியிருக்கணும். அந்த வட்டி மட்டும் கட்டினீங்கன்னா உங்களுக்கு அசலையும் சேர்த்து மேற்கொண்டு இன்னைக்கோட வேல்யூவில் எவ்வளோ இருக்கோ அதை அதிகபட்சமாக வச்சு கொடுத்துருவாங்க.
0: அப்போ வந்து நமக்கு அமௌண்ட்டும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு.
1: இருக்குமா
0: மேம்? ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து மீண்டும் பேசலாம் மேம்.
2: நாகை நம்பிக்கைக்குரிய நகை மாளிகை TLR லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி.
3: குறைந்த சீரார விலையில் 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வாங்க TLR லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி, நாணயக்கார தெரு, நாகப்பட்டினம்.
0: அணிகலன்களும் ஆலோசனைகளும் சிறப்பு தொடரில் இன்று நம்மட பேசிட்டு இருக்காங்க வங்கி துணை மேலாளர் பாஷஸ்மிதா அவர்கள். நிகழ்ச்சியில நாம தொடர்ந்து பேசலாம்.
2: நாகையின் நம்பிக்கைக்குரிய நகை மாளிகை TLR லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி.
3: குறைந்த சீரார விலையில் 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வாங்க TLR லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி, நாணயக்கார தெரு, நாகப்பட்டினம்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர். நாகையின் நம்பிக்கைக்குரிய நகை மாளிகை TLR லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி.
3: குறைந்த சீரார விலையில் 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வாங்க TLR லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி, நாணயக்கார தெரு, நாகப்பட்டினம்.
0: நகை கடன் புத்திசாலித்தனமான பயன்பாடு, இந்த ஒரு விஷயங்களை தொடர்ந்து நிறைய கேள்விகள் நானும் கேட்ட ரொம்பவே தெளிவா நிறைய பதில்கள் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அது போல நாம மீண்டும் மேம் கிட்ட பேசலாம்.

இப்போ நகை கடன் தொடர்பா நிறைய கேள்வி கேட்டுட்டே இருந்த மேம். இப்ப அடுத்த கேள்வி என்னோட எப்படின்னா, இப்ப இந்த டென்யூர் சொன்னீங்க இல்லையா, இந்த 5 வருஷம் இந்த மாதிரியான டைம் நீங்க கொடுத்துருக்கீங்க, இது வந்து நகை

0: அளவை பொறுத்து ஏதாவது மாற்றம் வருமா? அப்படி இல்லை, நீங்க எந்த எவ்வளவு நகை வச்சிருந்தாலும், இப்ப 1 கிராம் வச்சிருந்தாலும் இவ்வளவுதான், 10 பவுன் வச்சிருந்தாலுமே இந்த லிமிட்ல தான் நாங்க டென்யூர் கொடுப்போம் அப்படின்னு ஏதாவது இருக்கா? இல்ல நகையோட அளவுக்கு ஏத்த மாதிரி டென்யூர் மாறுமா மேம்?
1: இல்ல, நகையோட அளவுக்கு ஏத்த மாதிரி டென்யூர் மாறுபடாது. நீங்க எவ்வளவு வச்சிருந்தாலும், நீங்க எந்த ஸ்கீம் செலக்ட் பண்றீங்க, விவசாய கடனா இல்ல விவசாயம் மற்ற வேற ஏதாவது கடனை ரீட்டைல வைக்கிறீங்களா அப்படின்னு பொறுத்து, அது எந்த ஸ்கீமோ அதை பொறுத்து அதுக்குன்னு ஒரு டென்யூர் இருக்கும், 12 மாதம் இல்ல 18 மாதம் அப்படின்னா. இது நகை அளவுக்கும் அந்த டென்யூருக்கும் சம்பந்தம் கிடையாது மேம்.
0: ஓகே மேம், இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, இந்த வேளாண் ரிலேட்டடா வைக்கிற நகைக்கும் இதுக்கும் வந்துட்டு வித்தியாசங்கள், நீங்க சூஸ் பண்ற ஸ்கீம் அப்படின்னு சொன்னீங்க. இப்ப இதுக்கும் இதுக்கும் உள்ள வட்டி விகிதங்களோட வித்தியாசம் என்ன மேம்? இதோட ஸ்கீமோட திங்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? இந்த ஸ்கீம் எல்லாம் அதுக்கான பெனிஃபிட் எல்லாம் நமக்கு எப்படி இருக்கும் மேம்?
1: இப்போ வேளாண் கடன் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, வட்டி வந்து 8.65 இல்லை 8.5 ஸ்டார்ட் ஆகுது. அதே நீங்கள் இந்த ரீட்டைல்னு சொல்கிற ஸ்கீம்லையும் 1.5% அந்த மாதிரி தான் வேறுபாடு இருக்கும். இது ஆனால் ரீட்டைலில் வந்து மாதம்

0: அதுக்கான பெனிஃபிட்லாம் நமக்கு எப்படி இருக்கும் மேம்?
1: இப்போ வேளாண் கடன் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வட்டி வந்து 8.65 இல்லை 8.5 ஸ்டார்ட் ஆகுது. அதே நீங்கள் இந்த ரீட்டைல்னு சொல்கிற ஸ்கீம்லையும் 1.5% அந்த மாதிரி தான் வேறுபாடு இருக்கும். இது ஆனால் ரீட்டைலில் வந்து மாதம் மாதம் உங்களுக்கு வட்டி போடும், அது கூட்டு வட்டின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த வேளாண் கடன் அப்படிங்கிறதுல 3 மாதத்துக்கு 1 டைம் மட்டும்தான் வட்டி போடும். அது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், வட்டி 1 டைம் மட்டும்தான் இது பண்ணும், கூட்டு வட்டி கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து 12 மாதம் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இதுக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 2 பெரிய மாறுபாடு இல்லாதனால ஒரு கொஞ்சம் அளவுக்கு தான் வந்து உங்களுக்கு வித்தியாசம் இருக்கும்.
0: ஓகே மேம், இப்போ வந்து இந்த வேளாண் நகை கடன் வாங்குறாங்கல்ல மேம், அதுக்கு வந்து ஆவணங்கள் வேற எதுவும் அடிஷ்னலாக நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குமா?
1: இல்லை அதே ஆவணங்கள் மட்டும்தான். நீங்கள்
0: அதுக்கு என்ன ப்ராசஸ் யூஸ் பண்ணீங்களோ அதே ஆவணங்கள் தான். ஏன்னா இப்போ அக்ரி லேண்ட் வச்சிருக்கவங்க அதோட லேண்ட் டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது சப்மிட் பண்ணுமா, அந்த மாதிரி எதுவுமே இல்லை இல்லை மேம்?
1: அந்த லேண்டை வச்சு நகை கடன் வாங்குறதுக்குன்றது அது ஒரு தனி இது, அது CKCC அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட நில ஆவணங்களும் பட்டா இல்லை அடங்கல் அந்த காப்பி வந்து நீங்கள் கண்டிப்பாக சமர்ப்பிக்கணும். அதுக்கான வட்டி பார்த்தீங்கன்னா 7% தான் இருக்குது. நீங்கள் அந்த 1 வருடம்குள்ளே நீங்கள் அந்த குறிப்பிட்ட அசலும் வட்டியும் திருப்பி செலுத்துனீங்க அப்படின்னா நம்ம அரசு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான மானியமும் தராங்க. ஆனால் அந்த 1 வருடத்துக்குள்ளாகவே நீங்கள் கரெக்டாக அந்த தவணையை செலுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா அதுக்கான மானியம் பெற்றுக்கலாம் நீங்கள்.
0: நிச்சயமா மேம், ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து நம்ம மறுபடியும் பேசலாம்.
2: நாகையின் நம்பிக்கைக்குரிய நகை மாளிகை TLR லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி.
3: குறைந்த சீரான விலையில் 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வாங்க TLR லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி, நாணயக்கார தெரு, நாகப்பட்டினம்.
0: அணிகலன்களும் ஆலோசனைகளும் தொடர்ல வந்து நம்ம இன்னைக்கு நகை கடன் புத்திசாலித்தனமான பயன்பாடு இது தொடர்பா தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து நிறைய கேள்விகளுக்கு நீங்க பதில் கொடுத்தீங்க, அது போல ஒரு லைன்ல நம்ம ஒரு நேர பாத்துடலாம். வணக்கம்.
4: இனிய முற்பகல் வணக்கம் இருவருக்கும்.
0: முற்பகல் வணக்கம், யார் பேசுறீங்க ஐயா?
4: ஐயா வணக்கம் குருதுமா, ராஜேந்திரன் மணக்குடிமா.
0: சொல்லுங்க ஐயா, உங்களுடைய சந்தேகம் என்ன, மேம் கிட்ட பேசலாம்.
4: வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
4: மேடம் நீங்க பொதுவா பாத்தீங்கன்னா வந்து அந்த கல் நகைகளை நீக்கிடுவீங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். கல்லோட வெயிட் எடுத்துட்டு ஒரிஜினல் தங்கம் மட்டும் என்ன இருக்கு, அதுல கேரட் பாப்பீங்களாமா?
1: நிச்சயமாக ஐயா, கேரட் வந்து 22 கேரட்டா இல்ல 24, 18 to 24 வரைக்கும்.
4: இந்த கேரட்டை வச்சுதான் நீங்க எங்களுக்கு அமௌண்ட் கொடுப்பீங்களா? இது ஒரு கேள்வி. ரெண்டாவது வந்து நான் வந்து ஒரு விவசாயத்துக்காக நான் கொண்டாந்து வைக்கிறேன். அப்ப விவசாயத்துக்கு கொண்டாந்து வைக்கக்குள்ள நான் தீபோட்டன் சர்டிபிகேட் வாங்கி உங்களுக்கு கொடுக்கணுமா? அப்படி விவசாய அரசு வந்து விவசாய கடன் தள்ளுபடி ஆகக்குள்ள இதுவும் தள்ளுபடி ஆகுமாமா? இது ரெண்டுக்கும் கொஞ்சம் விளக்கம் கொடுங்கம்மா.
1: நீங்கள் கேரட் பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெரிதாக மாறுபாடு இருக்காதுங்க ஐயா. நீங்கள் வாங்குற கடனில் 22 இல்லை 18 கேரட் தான் எல்லாருக்கிட்டையுமே இருக்கு அதிகபட்சமாக. அதனால அதில் வந்து நீங்கள் கடன் அதை பொறுத்து கேரட்டை பொறுத்து வந்து மாறுபடாது. நீங்கள் இப்போ இந்த விவசாய இதுக்கு கொடுக்கும்போது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களோட ஆவணங்கள் அந்த நில ஆவணங்களும் சிட்டா இல்லை அடங்கல் அந்த மாதிரி இதை நீங்கள் சமர்ப்பிக்கணும். நீங்கள் அப்படி பண்ணும்போது நீங்கள் அந்த 1 ஆண்டு அதுக்குள்ளே நீங்கள் தவணையையும் அசலையும் நீங்கள் திருப்பி செலுத்தினீங்க அப்படின்னா மட்டும் மானியம் வந்து உங்களுக்கு வரும் ஐயா. சில சூழ்நிலையில் வந்து கவர்மெண்ட் வந்து தள்ளுபடி பண்ணுறாங்க அப்படின்னும்போது நகை கடன்லையும் அந்த இது வந்து வரும்.
0: நிச்சயமா மேம், இப்போ அடுத்த கேள்வி அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த நகை கடன் தள்ளுபடி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல மேம், அந்த மாதிரியான நகை கடன் தள்ளுபடி அப்படின்னு வரும்போது உடனடியா நகையை வந்து அவங்கக்கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கா மேம்? இல்லைன்னா அந்த ப்ராசஸை நீங்க எப்படி மேம் ஹேண்டில் பண்றீங்க?

0: இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் நாகப்பட்டினம் TLR லட்சுமி நாராயணன், பத்திரச்சுவலரி.
1: குறைந்த சீரார விலையில் 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வாங்க TLR லட்சுமி நாராயணன் ஜுவல்லரி, நாகப்பட்டினம்.
2: நாகையின் நம்பிக்கைக்குரிய நகை மாளிகை TLR லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி.
1: குறைந்த சீரார விலையில் 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வாங்க TLR லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி, நாணயக்கார தெரு, நாகப்பட்டினம்.
0: நேற்றைய காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 Facebook, Instagram, YouTube, X வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம கூட பேசிக்கிட்டு இருக்காங்க வங்கி துணை மேலாளர் பாஷஸ்மிதா அவர்கள். நிறைய கேள்விகளுக்கு நமக்கு ரொம்ப தெளிவான பதில்களை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அது போல உங்களுடைய கேள்விகளையும் நீங்க தொடர்ந்து யோசிச்சு வைங்க, லைன்ல நீங்க கண்டிப்பா கேட்கலாம். நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. பண்பலையில் நாம் தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம் அணிகலன்களும் ஆலோசனைகளும் சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோம் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நகை கடன் தொடர்பான கேள்விகளுக்கு நமக்கு விளக்கம் தந்துட்டு இருக்காங்க பா சுஷ்மிதா மேம் அவர்கள். மீண்டும் நிகழ்ச்சிகள்ல போலாம். இப்ப வந்து நிகழ்ச்சியில நானே ஒரு ஐயத்தை கேக்குறேன் மேம். அந்த கேள்வி என்ன அப்படின்னா, இந்த பர்சனல் லோன்ல வந்துட்டு இந்த கிரெடிட் ஸ்கோர், சிபில் ஸ்கோர் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க பாப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்படி இருக்கும்போது இப்ப ஒரு தனிநபர் வந்து ஒவ்வொரு இடத்துலயுமே அதிகப்படியான நகைகளை வந்து அடகு வச்சுட்டு இருக்காங்க, அவங்க சரியா வந்து அந்த பணத்தை திருப்பி செலுத்தல அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெரிய வருது அப்படிங்கும் போது நீங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க மேம்? ஏன்னா அவங்க நிறைய இடத்துல கடன் வாங்கியிருக்காங்க, இப்ப நம்ம கிட்ட அந்த கடனை மறுபடியும் சரியா கட்டுவாங்களா, இந்த நகைக்கு வந்து சரியா அந்த வட்டிகள்லாம் கட்டி அவங்க சரியா மீட்டுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு ஐயம் வரும்போது இதை நீங்க எப்படி கையாளுவீங்க மேம்?
5: இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா நகை கடனுக்கு வந்து கிரெடிட் ஸ்கோருன்றது கம்பல்சரி கிடையாது. ஆனால் நீங்கள் இப்போ 5 அல்லது 10 லட்சத்துக்கு மேலே போகும்போது அது கடன் தொகை அதிகமாக இருக்குல்ல, அப்போ வந்து கண்டிப்பாக உங்களோட கிரெடிட் ஸ்கோர் பார்ப்பாங்க. அப்படி பார்க்குறப்ப நீங்கள் ஏற்கனவே வாங்கின ரெக்கார்டில் வந்து நீங்கள் சரியாக திருப்பி செலுத்தலை அப்படின்னு சொன்னால் அதில் வந்து இருக்கும், நீங்கள் எத்தனை நாள் அதில் திருப்பி செலுத்தாமல் இருப்பீங்க அப்படின்ற அந்த காலமும் இருக்கும். அதற்கான ஏன் செலுத்தலை அப்படின்றத நம்ம வாடிக்கையாளர்கள்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது நியாயமான ஒரு இதாக இருந்தால் நம்மளே வந்து திருப்பி கொடுத்துருக்கலாம். அப்படி இல்லை, சிலர் பார்த்தீங்க அப்படின்னா வில்ஃபுல் டிஃபால்ட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து வாங்கிட்டு கடன் வாங்கிட்டு வேணும்னே வந்து கட்டாமல் வர்றது, அந்த மாதிரி லிஸ்ட்டில் வந்து அந்த சிபில் இதுலேயே காட்டிடும் வில்ஃபுல் டிஃபால்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து நம்ம நகை கடன் கொடுக்கறத வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கலாம்.
0: இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்க சொல்லிருக்கீங்க, இப்ப இந்த சிபில் ஸ்கோர் இதெல்லாமே நாங்க கிரெடிட் ஸ்கோர் செக் பண்ணுவோம் அப்படின்ட்டு. இப்ப வந்து அவங்க பணத்தை கட்டிட்டாங்க, எல்லா வேலைகளும் முடிஞ்சிடுச்சு. அப்படி இருக்கும்போது இங்க பாதுகாப்பா வைக்கப்பட்ட நகையில ஏதோ ஒரு சேதாரம் இருக்கு, அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு உடைஞ்சிருக்கு, இல்லைன்னா இதுல ஏதோ சேதம் இருக்கு அப்படின்னு ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா அதை வங்கியாருன்னு எப்படி நீங்க அதை அணுகிறீங்க மேம்?
5: பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே வந்து பாதுகாப்பான இதில் தான் நம்ம வைக்கிறோம். அதாவது வலுவான காப்பகங்கள் அப்படின்னு சொல்லப்படுற ஸ்ட்ராங் சேஃப் ரூம் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதில் தான் நம்ம எல்லா நகைகளும் இது பண்ணுறோம். இந்த நகையை போட்டு வைக்கிறதுக்கு அப்படின்னே ஒரு தனி நெகிழி பை இருக்குது, அதில் அவங்கவுங்க பெயர் அவங்களோட நம்பர் எல்லாம் தனிப்பட்ட இதெல்லாம் அந்த இதுலேயே இருக்கும். நம்ம வைக்கும் போதே மேக்ஸிமம் வந்து ரொம்ப கேரோடு தான் வைப்பாங்க, 2 அல்லது 3 அதிகாரிகளோட மேற்பார்வையில் தான் அது இருக்குமே எப்பயுமே வந்து. இதில் இதையும் தாண்டி 100% வந்து சேதாரம் அடைய வாய்ப்புகள் இல்லை. ரொம்ப சில ஆபரணங்கள்லாம் நமக்கு பார்த்தாலே தெரியும் அது கொஞ்சம் உடையிற மாதிரி இருக்குது, அதை கையாளுறது இன்னும் கொஞ்சம் கவனம் தேவை அப்படின்னும் போது அதுக்குன்னு தனியாக ஒரு பாக்ஸ் போட்டு பாக்ஸில் தான் வைப்போம், சும்மா அந்த பையில் வைக்காமல் அது பாக்ஸ் போட்டு வைப்போம். அதுலேயும்

கேள்விகளுக்கு பதில வந்து ஒரு இடைவெளியை தொடர்ந்து நாம மீண்டும் பேசலாம். பண்பலையில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது அணிகலன்களும் ஆலோசனைகளும் சிறப்பு தொடர். இன்று இடம்பெறுவது நகை கடன் புத்திசாலித்தனமான பயன்பாடு. நேரலையில் நேர்களின் கேள்விகளுக்கு விளக்கம் அளித்துக் கொண்டுள்ளார் வங்கி துணை மேலாளர் பா. சுஷ்மிதா அவர்கள்.

0: ஏதாவது டேமேஜ் ஆச்சு அப்படின்னா வங்கி அதை பொறுப்பேற்றுட்டு அதுக்கான எவ்வளோ இழப்பீடு ஆச்சோ அதை வந்து வங்கி முழுவதும் திருப்பி தந்துடுவாங்க.
1: நிச்சயமா மேம், ஒரு பாடலை தொடர்ந்து நாம மீண்டும் பேசலாம்.

0: இது தொடர்பா தான் பேசிக்கிட்டு இருக்கோம். நமக்கு பதில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க வங்கி துணை மேலாளர் பா சுஷ்மிதா அவர்கள். நிகழ்ச்சியில ஒரு காலர் இருக்காங்க மேம், அவங்க கிட்டே நாம என்ன கேள்வி கேக்குறாங்கன்னு கேட்டலாம். வணக்கம். வணக்கம்.
1: இரு சகோதரிகளுக்கும் வணக்கம் கூறுவது பூந்தோட்டத்தில இருந்து நூற்றாண்டுமா.
0: சொல்லுங்கம்மா, என்ன கேள்வி கேட்கணும் மேம் கிட்ட?
1: எனக்கு மேம் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, பவுன் வைக்கிறாங்கல்ல மேம், நம்ம அதே மாதிரி நம்ம வந்து சில்வர் அந்த வெள்ளிலையும் நம்ம வந்து அந்த மாதிரி பேங்க் எல்லாம் வைக்கலாமா,
0: அடகு வைக்கலாமான்னு கேக்குறீங்க. இதற்கான பதில வந்து நீங்க வானொலியில கேடுங்கம்மா, பதில் சொல்லுவாங்க.
1: நன்றிம்மா.
0: நன்றி.
2: வணக்கம் அம்மா. நம்ம இப்போதைக்கு வந்து வங்கிகள்ல வந்து தங்கத்துக்கு மட்டும்தான் கடன் தராங்க, மற்ற உலோகமான வெள்ளி அப்புறம் பிளாட்டினம் டைமண்ட் அதுக்கெல்லாம் வந்து இன்னும் வங்கிகள்ல வந்து கடன் தர்றது இல்லைங்கம்மா, தங்கத்துக்கு மட்டும்தான்.
0: இப்போ வந்து மற்ற பொருட்களுக்கு கடன்கள் அப்படிங்கறது வழங்கறது இல்லை அப்படின்னு நீங்க ரொம்ப தெளிவான பதில் சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு

0: நாம் இணைந்திருப்பது கரைக்கல் பண்பலை 100.3 அணிகலன்களும் ஆலோசனைகளும் சிறப்பு தொடர். நேற்று நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
2: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர் சில்க்ஸ்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சல் அமுது. மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவார் பூமேக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ்.
2: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லாப் வழங்கும் பசந்தளர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அலைச்சல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
3: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்ட் பேலஸ்.
4: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
5: ஏபிசி கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் கும்பகோணம் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள் லோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை நாகப்பட்டினம் காரைக்கால் கும்பகோணம் திருவாரூர்.

0: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 அணிகலன்களும் ஆலோசனைகளும் சிறப்பு தொடர். நிகழ்ச்சியில நம்ம கிட்ட நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க வங்கி தலை மேலாளர் பா சுஷ்மிதா அவர்கள். தொடர்ந்து பேசுவோம் மேம். இப்ப அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நகைகள் வந்துட்டு டென்யூர் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த ஏலம் அப்படிங்கறது விடுறது வங்கிகள்லயும் சரி மற்ற இடத்துலயும் வழக்கமா இருக்க ஒரு விஷயமா இருக்கு. இந்த ஏலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி நடைபெறுது? இந்த ஏலம் விட போறோம் அப்படிங்கறத அந்த வாடிக்கையாளருக்கு நீங்க எப்படி சொல்லுவீங்க மேம்?
1: இப்ப அந்த குறிப்பிட்ட கால அவகாசம் முடியறதுக்கும் முன்னாடியே பாத்தீங்கன்னா குறுந்தகவல் வந்து அவங்களோட மொபைல் எண்ணுக்கு வந்து அனுப்புறாங்க வங்கி எல்லாருமே. அதையும் தாண்டி அவங்க வரல அப்படின்ற பட்சத்துல 3 அல்லது 4 முறை வந்து தபால் மூலமா அவங்களோட முகவரிக்கு அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் அவங்க தபால்லயும் வந்து நம்ம வங்கியை தொடர்பு கொள்ளல அப்படின்னா அடுத்ததா பாத்தீங்கன்னா லோக்கல் இல்ல நேஷனல் செய்தித்தாள்ல அவங்க வந்து அந்த லோக்கல் லாங்குவேஜ்லயும் இங்கிலீஷ்லயும் அவங்க வெளியிடணும் கட்டாயம். இது அதையும் அதுலயும் வாடிக்கையாளர் வரல அப்படின்ற பட்சத்துலதான் ஆக்ஷனுக்கு போவாங்க. அப்படின்றத ஆக்ஷன் நோட்டீஸ் அப்படின்றத 14 நாட்களுக்கு முன்னராகவே அவங்க வந்து விளம்பரப்படுத்திடணும். செய்தித்தாள்ல கண்டிப்பா இந்நாரோட நபர் நகை வந்து ஆக்ஷனுக்கு வருது அப்படின்றத 14 நாட்களுக்கு முன்னராகவே. இப்ப எல்லாமே ஆன்லைன் ஆக்ஷன் தான், அதனால அந்த டீடைல்ஸ் எல்லாமே அந்த வங்கியோட வெப்சைட்ல வந்து தெளிவா இது பண்ணிடுவாங்க.
0: நிச்சயமா மேம். இப்ப நீங்க சொன்னீங்க, இப்போ நீங்கள் சொன்னீங்க ஏலம் அப்படிங்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தான் நடக்குது அப்படிங்கும்போது, இது வந்து தனிநபருக்கு இப்படி நீங்கள் தெரிவிச்சிடுறீங்க, இதை தாண்டி இந்த ஏலம் முறை அப்படிங்கிறது எப்படி நடக்குது மேம்? இது வந்து நம்மளோட

0: வாடிக்கையாளர்களுக்கு தெரியாம நடக்குதா, அப்படி இல்லைன்னா இதுக்கப்புறமா அந்த ஏலம் விடும்போது என்ன மாதிரியான மொத்த நகைகளும் சேர்த்து ஏலம் விடுவீங்களா, அப்படி இல்லைன்னா அதை ஏலம் எடுக்கிற நபர் யாரா இருப்பாங்க, இந்த மாதிரியான கேள்விக்கு என்ன பதில் சொல்வீங்க மேம்?
1: ஏலம்ன்றது இப்ப வந்து முன்ன இருந்த மாதிரி இப்ப அவ்வளோவா வந்து யாரும் வந்து ஏலத்துக்கு விடுறது இல்லை. வங்கி பொறுத்த வரைக்கும் இப்ப என்னன்னா தங்கம் விலை ஏறிட்டே போறதுனால அவங்க வாடிக்கையாளர்களுக்கே வந்து அது மேல ரொம்ப அக்கறை இருக்கு. அவங்க யாருமே வந்து அதை விட்டு கொடுத்துட மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரமா அந்த சொத்தை. அதையும் தாண்டி ஏதோ ஒரு சில சூழ்நிலைகளால கட்ட முடியாத பட்சத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் நம்ம வந்து நோட்டீஸ் அனுப்பிடுறோம், ஏல நோட்டீஸ் போக போகுது அப்படின்னு. அப்புறம் பொதுவாகவே அந்த நியூஸ் பேப்பர்ல பார்த்துட்டு யார் வேணா அதுல கலந்துக்கலாம். அந்த ஏல இதில் வந்து நீங்கள் அதுக்கு வந்து குறிப்பிட்ட தொகையை வந்து நம்ம டிமாண்ட் டிராஃப்ட் எடுக்க சொல்லிட்டு வங்கியோட பேரில் கொடுத்த பிறகு நம்ம அந்த அவங்க நகை வச்சுருக்காங்கல்லே அதுலேருந்து 90% 80% 90% வேல்யூ வரைக்கும் அவங்களுக்கு கொடுத்துருவோம்.
0: நிச்சயமா மேம், இப்போ இந்த ஏல முறைகளும் வந்து ரொம்பவே ப்ராப்பரான மூமெண்ட்ல தான் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. என்னோட அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, இந்த பியூரிட்டி டெஸ்ட் அப்படின்னு ஒன்று பண்ணுறீங்களே மேம், இப்போ நகையை கொண்டு வந்து கொடுக்கும்போது, அப்போ அந்த பியூரிட்டி டெஸ்ட் பண்ணும்போது இந்த நகையில் ஏதாவது சேதாரம் வருமா அல்லது இதை நம்பகமாக நம்ம நம்பலாமா மேம்?
1: இது நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம் தான். பியூரிட்டி டெஸ்ட்ன்னும் போது நமக்கு 2 அல்லது 3 முறை இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா உரைகள், அதாவது டச் ஸ்டோன் மெத்தட் அப்படின்னு உரசி பார்த்து கண்டுபிடிக்கிறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அமில பரிசோதனை அப்படின்னு சொல்லுவாங்க, ஆசிட் டெஸ்ட்டு. அது மூன்றாவது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நவீன இயந்திரங்கள் நிறையா வந்துருச்சு, எக்ஸ்ரே, ஃப்ளோரசன்ஸ், கேரட் மீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் நீங்கள் உங்கள் நகைக்கு எந்த சேதாரமும் இல்லாமல் நம்ம அந்த பாதுகாப்பான இதில் உள்ளே வச்சிட்டோம்னா அந்த இயந்திரமே பார்த்தீங்கன்னா தங்கம் எவ்வளோ இருக்குது, வேறு ஏதாவது கலந்துருந்தா உலோகம் காப்பர் அந்த மாதிரி இருந்தால் எல்லாம் எவ்வளோ எவ்வளோ தனித்தனியாக வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்ற ரிப்போர்ட்டை வந்து அந்த இயந்திரத்தோடு இணைச்சிருக்கிற கணினி வந்து அந்த ரிப்போர்ட்டை கொடுத்துரும். அதனால நீங்கள் வந்து உங்களோட இதில் வந்து நம்ம உரசிட்டாங்களே அதனால டேமேஜ் ஆயிருமா அப்படின்ற பயமே தேவையில்லை. அப்படி ரொம்ப சந்தேகம் இருக்கிறப்ப தான் அவங்க வந்து பார்ப்பாங்களே தவிர்த்து, அவங்க நகை மதிப்பீட்டாளர்களுக்கு தெரியும், அந்த அவங்க அனுபவத்திலே ஃபஸ்ட்டு பார்க்குறப்பயே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அதில் மில்லி மில்லி கிராமில் தான் வந்து வேறுபாடு இருக்குமே தவிர்த்து சேதாரம் அடைய வாய்ப்பு இல்லை.
0: ஓகே மேம், இப்போ என்னோடய அடுத்த ஐயம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து நகை வந்து வச்சுட்டாங்க, இப்போ வைக்க வந்திருக்காங்க, அந்த நகை வந்து இதுக்கு முன்பே வந்து அருந்ததுனால ஒரு பத்த வைப்பு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பத்த வச்சு அதை கொஞ்சம் ஒட்டு போட்ட மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு நகையை உங்களுக்கு வந்துட்டு அடகு வைக்க எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னா அது குவாலிட்டி செக்கில் ரிஜெக்ட் பண்ணுவீங்களா?
1: அப்படி உடனே ரிஜெக்ட் பண்ணிடுற மாதிரி அது எவ்வளோ அதுகளுக்கு சேதாரம் அடைஞ்சிருக்கு அந்த பத்த வச்சுருக்காங்க அப்படின்னும் போது நமக்கு அந்த பார்த்து தெரிஞ்சிருந்தேன்னே. நம்ம அந்த ஒப்பந்தம் போடும்போது முதல்லே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதில் எழுதிடுவோம், நம்ம வந்து உடைந்துள்ளது இல்லை பத்த வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே குடிச்சிட்டோம்னா அவங்க மீட்கிறப்ப வந்து இல்லை நான் இதை பண்ணவே இல்லை அப்படின்ற இது வந்து அவங்க பண்ண முடியாது. அப்புறம் அந்தந்த நகைக்கான ஃபோட்டோவை உடனே எடுத்து வாடிக்கையாளர்கள்கிட்டையும் கொடுத்துட்றோம், நம்ம நம்ம இது ரெக்கார்ட்ஸ்லேயும் அந்த ஒரு ஃபோட்டோ வந்து மெயின்டைன் பண்ணி தான் வருவோம்.
0: ஓகே மேம், அதாவது ப்ராப்பராக எல்லா டாக்குமெண்ட்டும் முடிச்சுட்டு தான் அந்த நகைக்கான ப்ராசஸை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நேர்கிலே நமது பண்பலையில் நாளை காலை 7 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடுசெட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் மாப்பிள்ளை மன்னார்சாமி. நாளை மாலை 5 மணிக்கு நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்ஸ் வழங்கும் உலாவரும் நேரம். பண்பலையில் நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடுசெட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை அனைத்தும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். நேர்களுக்கு தங்களின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேர்களுக்கு தங்களின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர் நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ்.
3: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
0: பண்பலையில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது அணிகலன்களும் ஆலோசனைகளும் சிறப்பு தொடர். நகைக்கடன் புத்திசாலித்தனமான பயன்பாடு, இது தொடர்பான கேள்விகளுக்கு விளக்கம் தந்து கொண்டுள்ளார் வங்கி துணை மேலாளர் சுஷ்மிதா அவர்கள். ஒரு பாடலிடவிலையை தொடர்ந்து மீண்டும் பேசலாம்.
4: வரவு 8 அணா, செலவு 10 அணா, அதிகம் 2 அணா, கடைசியில் துந்தனா.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
1: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: அணிகலன்களும் ஆலோசனைகளும் சிறப்பு தொடர்ல இன்னைக்கு நகைக்கடன் புத்திசாலித்தனமான பயன்பாடு இது தொடர்பாக தான் பேசிட்டு இருக்கோம். நம்மளுடைய கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவான

0: விளக்கங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க வங்கி துணை மேலாளர் பா சுஷ்மிதா அவர்கள். நம்மளுடைய காரைக்கால் பண்பலை ஃபேஸ்புக் பேஜில் இதுக்கான போஸ்டர் போட்டிருந்தோம். இதுக்கான நிறைய பேர் கமெண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. யார் யாரெல்லாம் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா, கடலூர் துறைமுகத்துலேருந்து சுரேஷ் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா அசோக்குமார், அசோக்ராஜ் கனிமொழி அவங்களும் வந்துட்டு ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்துட்டு நிறைய கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அமிர்தராயன் கோட்டையிலேருந்து பாரிவல்லல், நீடாமங்கலம் கங்களாஞ்சேரியிலேருந்து மணிமாறன் அவங்க ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் திருவாரூர் மேட்டுப்பாளையம் ரவி அவங்களும் வந்துட்டு கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா காரைக்கால் பொதுத்துறை செல்வகுமார் இவங்க கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜோதி அன்னப்பன்பேட்டை அவங்களும் நமக்கு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நன்னில மம்பலவாணன் அவங்களும் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்களுடைய கமெண்ட்ஸை நம்ம காரைக்கால் பண்பலை ஃபேஸ்புக் பேஜ்லையும் கொடுங்க. மேம், இப்போ அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, இந்த ஆர்சி அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்லுவாங்க இல்லையா, அதுலேருந்து உங்களுக்கு இந்தந்த வங்கிகளுக்கெல்லாம் இந்த மாதிரியான விதிமுறைகளை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த கைட்லைன்ஸில் இந்த நகைக்கடன் தொடர்பான என்னென்ன கைட்லைன்ஸ்லாம் இருக்குது மேம்?
1: நம்ம ரிசர்வ் வங்கி பார்த்திங்கன்னா ஒரு விரிவான வழிகாட்டுதல் வந்து நம்ம வங்கிகளுக்கு கொடுத்துருவாங்க. அதில் பார்த்திங்கன்னா முக்கியமானது வந்து நகையோட சந்த மதிப்பில் இருந்து அதிகபட்சமோ இல்லை வந்து 75%-85% வரைக்கும் தான் நம்ம வந்து கடனாக வழங்கணும் அப்படின்றது ஒரு கட்டாயமான விதிமுறையாகும். அப்புறம் இந்த தூய்மை பரிசோதனைன்றது மேற்கொண்டிருக்கணும். நம்ம இந்த நகை மதிப்பீட்டாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க பார்த்திங்கன்னா பிரத்யேகமாக அங்கீகரிக்கப்பட்ட மதிப்பீட்டாளர்களை தான் நம்ம வந்து நியமிச்சிருக்கணும் அப்படின்றதும் நம்ம ரிசர்வ் வங்கியோட விதிமுறையில் ஒன்று.
0: இப்போ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ எல்லாமே வந்து டிஜிட்டல் மயமாயிடுச்சு, எல்லாமே வந்து டிஜிட்டலில் தான் எல்லாமே நடக்குது அப்படிங்கும்போது, ஆன்லைன் பேமெண்ட் இப்படி எல்லாமே வந்துட்டு கணினி மொபைல் இப்படியாகவே போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த நகைக்கடன் பெறுறதும் வந்து டிஜிட்டல் மூலமாகவே நம்ம நகைக்கடன் பெறலாம் அப்படின்னு ஒரு விஷயங்கள்லாம் வந்து இப்போ நிறையவே பேசப்படுது. இது நிஜமாக உண்மையா மேம்?
1: வங்கியில் பார்த்திங்கன்னா இன்னும் அந்த மாதிரி ஸ்கீம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலை. ஆனால் ஒரு சில வங்கி இல்லாத நிதி நிறுவனங்களில் பார்த்திங்கன்னா அந்த இது வந்து நடந்துகிட்ருக்கு. வேறு தனியார் நிறுவனங்கள்லையும் அந்த மாதிரி பண்ணுறாங்க. அப்படி அவங்க வந்து வீட்டுக்கு வந்து உங்ககிட்ட நகைக்கடன் வாங்கும்போது நீங்கள் முன்கூட்டியே வந்து உங்களோட ஒரு ஒரு தனிப்பட்ட இதுலேயும் வந்து செயலிகள் இருக்குது இல்லையா, அது இல்லை அந்த வெப்சைட்டில் வந்து போட்டுருவாங்க யார் அவங்களோட இந்த டீட்டெயில்ஸு எல்லாமே. நீங்கள் அது மூலயமா அப்ளை செஞ்ச பிறகு அவங்க உங்கள் வீட்டுக்கு வந்து அங்கேயே வாங்கி எல்லாமே பரிசோதித்த பிறகு அங்கே சீல் பண்ணி அதுக்கப்புறம் இங்கே கொண்டு வந்து எல்லா ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஆனால் இது வந்து இன்னும் பிரபலம் அடையலை, ஆனால் ஒரு சில இடங்களில் கடைபிடிக்கப்படுது.
0: நிச்சயமாக மேம், அதாவது நிறைய கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாக பதில் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. நானும் நிறைய கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்கேன். அணிகலன்களும் ஆலோசனைகளும் சிறப்பு தொடரில் இன்னைக்கு நகைக்கடன் புத்திசாலித்தனமான பயன்பாடு இது தொடர்பாக தான் நேரலையில் நமக்கு விளக்கம் தந்துக்கிட்டு இருக்காங்க வங்கி துணை மேலாளர் பா சுஷ்மிதா அவர்கள்.

0: நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இப்ப என்ன கேள்வி அப்படின்னா மேம், இப்ப இந்த ஆன்லைன் பேமெண்ட் அதை பத்தி தான் நான் கேட்டுட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது மாதம் மாதம் வட்டி கட்டணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல மேம், அந்த வட்டி கட்டுறத வாடிக்கையாளர்கள்லாம் வந்து நேரடியா வந்து பேங்க்ல தான் கட்டணுமா, அல்லது வீட்டில் இருந்துட்டே ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுறதுக்கான வசதிகள்லாம் இப்போ பேங்க்கில் வந்திருக்கா மேம்?
1: நிச்சயமாக மேம், இப்போ எல்லாமே டிஜிட்டல்ன்ற போது நீங்கள் அதுக்கான வட்டி வந்து அந்த செயலியில் கட்டலாம், இல்லை வேறு ஏதாவது தனியார் செயலி மூலமாக கூட அந்த ஒரு நீங்கள் நகை வச்ச உடனே உங்களுக்கு ஒரு ரசீதோ அந்த ரசீதுலேயே வந்து அந்த நகை கடனான அக்கௌண்ட் நம்பரை கொடுத்துருவாங்க. அதை வச்சு நீங்கள் அந்த ஆப்பில் போயிட்டு நீங்கள் அந்த அக்கௌண்ட் நம்பர் போட்டு இந்த ஐஎஃப்எஸ்சி கோடு பேங்க்கோட இதை போட்டு நீங்கள் எவ்வளோ பணம் கட்ட விரும்புகிறீங்களோ கட்டிக்கலாம். ஆனால் முழு தொகையை அதில் கட்ட முடியாது. முழுசாக நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் பேங்க்குக்கு தான் வரணும். ஆனால் ஒரு கணிசமான அமௌண்ட் வரைக்கும் நீங்க வந்து ஆன்லைன்லயே கட்டிட்டு வரலாம்.
0: அது எப்படின்னா, நகை கடனோட அசலோட வரவையும் இந்த ஆன்லைன் பேமெண்ட்லயே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க?
1: கொடுக்கலாம் கண்டிப்பா.
0: நிச்சயமா மேம், அதாவது முழு தொகையை நாம கொடுத்து மீட்டுக்கணும் அப்படின்னா நேரடியா நாம பேங்க்குக்கு தான் வந்தாகணும். வீட்டுல இருந்துட்டே இதுக்கான டிஜிட்டல் பேமெண்ட் முறையை

0: வந்து கையால முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு அணிகலன்களும் ஆலோசனைகளும் சிறப்பு தொடர்ல வந்து கலந்துகிட்டு ரொம்பவே எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப சூப்பரா தெளிவா
1: அப்படின்றத தெளிவா ஃபர்ஸ்டே ஒரு நிதானமா கேட்டு அதுல உங்களுக்கு எந்த

0: அப்படின்றத தெளிவாக ஃபஸ்ட்டே ஒரு நிதானமாக கேட்டு அதில் உங்களுக்கு எந்த ஸ்கீம் சூட்டபிளாக இருக்குமோ அதை பொறுத்து நீங்கள் வச்சுட்டு இது பண்ணிக்கலாம்.
1: நிச்சயமா மேம், இன்னைக்கு லைவ்ல நீங்க ரொம்பவே தெளிவா என்னோட கேட்ட கேள்வி எல்லாத்துக்கும் ரொம்ப நிதானமா பதில் கொடுத்தீங்க. உங்களுக்கு பண்பலை சார்பாக நன்றியும் வணக்கமும் தெரிவித்துக் கொள்றோம் மேம்.
0: இந்த வாய்ப்பு கொடுத்த காரை பண்பலை 100.3 நான் தான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கணும். இது உங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் விடையளித்திருப்பேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நான் இங்கிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.
1: நன்றி மேம். பண்பலையில் நேர்கள் இதுவரை கேட்டது விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கிய அணிகலன்களும் ஆலோசனைகளும் சிறப்பு தொடர். இன்று இடம்பெற்றது நகைக்கடன் புத்திசாலித்தனமான பயன்பாடு. நேரலையில் நேர்களின் கேள்விகளுக்கு விளக்கம் அளித்தார் வங்கி துணை மேலாளர் பா சுஷ்மிதா அவர்கள். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
4: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
3: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 12:00. பண்பலையில் இனி வளம் வருகிறது FM எக்ஸ்பிரஸ். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருப்போர் நாகை மூராசன்ஸ் ரெடிமேட், விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. சக்தியின் திருவிழா மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் சக்தியின் திருவிழா இன்று மாலை 5:30. ஆடி மாத சிறப்பு தொடரில் இன்று இடம்பெறுவது உலக பிரசித்தி பெற்ற மாரியம்மன் திருக்கோயில்களில் இன்று ஒடிசா பூரி விமலா சக்தி பீடம். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து பகல் 12:10 கடித மலர்கள், 12:50 ஜெயங்குண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
6: மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தளிர் நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழை வந்திருக்காங்க.
5: இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்கும் சிறுமி செல்வி டி தரணி. 12:55 பன்னிசை, 1:00 தேன்மழை, 1:55 மெல்லிசை. இன்று பிற்பகல் 2:05 லஞ்ச் பிரேக்கில் வார்த்தை விளையாட்டு நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 3:00 நாகை மூரா சன்ஸ் ரெடிமேட்ஸ் வழங்கும் LSC லைக் ஷேர் கமெண்ட். 3:30 LSC தொடரும். இன்று மாலை 4:00 RR கிரியேஷன் வழங்கும் மகாகவி பாரதி மேடை நாடகத்தின் வானொலி வடிவம். எழுதியவர் ரம்யா, இசை கந்தசாமி, இயக்கம் KV நாராயணன், அமைப்பு S அண்ணாமலை பாண்டியன், ஜே ஜெயா. இன்றைய மாலை ஒளிபரப்பில் 5:00 வைக்கிங் பனியன் பிரிப்ஸ் வழங்கும் கலக்கல் நேரம். 6:00 பன்னிசை கேட்கலாம். 6:20 நாச்சியார் கோவில் அமர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது. வழங்குபவர் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ.
7: எவ்வளோ நேரம் நம்ம டிராவல், இப்போ பஸ்ஸோ இல்லை வேனோ எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா எவ்வளோ நேரம் வந்து டிராவல் பண்ணுறாங்கங்கிறதையும் அவங்க வந்து கால்குலேட் பண்ணிக்கணும். டிராவலிங்கில் என்ன ஆகும்னா,
5: கோடை வெயிலிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளும் வழிமுறைகள் குறித்து ஆலோசனைகள் வழங்குகிறார் காரைக்கால் உயிர் வேதியியல் மருத்துவ வல்லுநர் பேராசிரியர் டாக்டர் வி சண்முக பிரியா அவர்கள். 6:45 இசை தூரிகை, 7:00 இந்திய அரசின் சட்டம் மற்றும் நிதி அமைச்சகம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இன்று இரவு 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி எசற்றின் உழவர் அரங்கம். பருத்தி சாகுபடி அனுபவங்கள் காரைக்கால் மாவட்டம் அகலங்கண்ணு கே சரவணன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.

0: வேணாலும் போடலாம். அதுமாரி அரசோட உதவி நிறையா இருக்குது விவசாயத்துக்கு.
1: சரிங்க, இப்போ பருத்தி சாகுபடிக்கு ஏதாவது ஸ்கீம்ஸ் இருக்குங்களா?
0: நடைமுறையில் பருத்தி இப்போ ஒரு ஏக்கர் போட்டால் நம்ம 10,000 பணம் மானியமாக கொடுத்தோம்.
2: இந்த இரவு 8 மணிக்கு நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸின் காற்றில் வரும் கானம், 8:30 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் காற்றில் வரும் கானம் தொடரும். 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 பொன்னியின் செல்வங்கள், 9:30 இசை ஊஞ்சல், 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல் அமது. வழங்குபவர் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள். இன்றிரவு 10 மணிக்கு இரவும் மலரும், 11 மணிக்கு காற்றலையில், நாளை 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். பதினொன்று 10 துயிலும் முன் இன்று ஒளிபரப்பாக உள்ள விளம்பரதார நிகழ்ச்சி. இன்று பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம்.
3: அப்படி ஆப்ரேஷனுக்கு அப்புறம் எத்தனை நாள் கழிச்சு நான் பிடிக்கலாம், சிகரெட் பிடிக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. இது உங்களுக்கு கேட்கறதுக்கு
2: இது விளம்பரதார நிகழ்ச்சி. இதுவரை பண்பலையில் வளம் வந்தது எஃப்எம் எக்ஸ்பிரஸ். தொடர்ந்து இணைந்திருங்கள் நேர்களே. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.
4: This is Akashvani. The news are read by Abhishek Mukhopadhyay. The Har Ghar Tiranga campaign will begin today and will run through the 17th of this month. The initiative is aimed at encouraging citizens to hoist the national flag and participate in activities celebrating patriotism, national unity and India's cultural heritage. The campaign, which began in 2022 as part of the Azadi Ka Amrit Mahotsav celebrations, has since evolved into one of the country's largest public participation movements. In Jammu and Kashmir, the spirit of patriotism will resonate across Union Territory from today as all 20 districts launch a week-long series of programs under Har Ghar Tiranga Campaign 2026. Akashvani Jammu correspondent reports that this year's campaign holds special significance as it coincides with the 150th anniversary of India's national song Vande Mataram, bringing together the national flag and the national song in a unique celebration of patriotism. Vice President C.P. Radhakrishnan and Prime Minister Narendra Modi today paid tributes to all those who participated in the Quit India movement. In a social media post, Mr. Radhakrishnan said that they united the nation in the struggle for freedom, taking inspiration from Mahatma Gandhi's clarion call of do or die. In a social media post, the Prime Minister said, inspired by the leadership of Mahatma Gandhi, the clarion call of Quit India infused new energy into India's freedom struggle and reflected the unwavering determination of the people to break free from colonial rule. Union Home Minister Amit Shah says that the 3 new criminal laws introduced by the Modi government, replacing the colonial era laws, are based on 3 important pillars: technology, timeline and trust. He said this while participating in the presentation ceremony of the President's Police Colour to the Puducherry Police at the Police Training School ground at Garimendu.
5: Narendra Modi ji ke netrutva mein,
6: under the leadership of Narendra Modi, the government of India has replaced the colonial era penal code with 3 new Bhartiya Nyaya Sanhitas. Rather than being punishment oriented, these new legal codes are designed to deliver justice to citizens while remaining technologically capable, efficient and time bound. Ultimately, these 3 codes rest upon 3 core pillars: technology, timeline and trust.
5: Technology, timeline and trust, ye 3 pillars par khadi ki gayi.
4: Later today, we'll flag off Har Ghar Tiranga Yatra at Muruga Theatre Signal in Puducherry. Jharkhand students protesting against alleged irregularities in JPSC and JSSC recruitment examinations will hold another round of talks with the representatives of state governments in Ranchi today. The next round of talks between the Jharkhand government and representatives of protesting students is scheduled for around noon today. The government panel held a meeting with Chief Minister Hemant Soren and briefed him on the progress made during the first round of dialogue with the students. The students have said that the movement will continue until concrete action is taken on the demands. The centres agreed to lift 18 lakh metric tons LMT of old grain stock lying in Punjab mandis by the 20th of next month to clear storage space for the state's expected bumper paddy crop. Our correspondent reports that Punjab is expected to supply 170 lakh metric tons of good quality rice in the central pool this year.

0: சிந்தனை துளி. தண்ணீர் என்பது திரவத்தங்கம். தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துவோம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். பண்பலையில் நேயர்கள் இனி கேட்கலாம் கடித மலர்கள். நிறைய நிகழ்ச்சிகள் பற்றிய நேயர்களின் கருத்துக்கள் நேரலையில்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: முதல் தரமான ஆடைகளும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள் நாகப்பட்டினம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேர்களை காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 Facebook, WhatsApp, Instagram, YouTube, X வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இது கடித மலர்கள். உங்களின் கருத்துக்கள் எங்களின் குரலில். நிகழ்ச்சியின் தொடக்கமாக நரசிங்கன்பேட்டை AG ஐயப்பன் அவர்களுடைய கடிதங்களை பார்க்கலாம். கடந்த 1ஆம் தேதி சனிக்கிழமை அன்று காலை 6:40 இன்சொல் அமுது நிகழ்ச்சி கேட்டும் இதில் நல்ல நட்புக்கு புகழ் சேர்த்தமை இன்சொல் அமுதானது வழங்கிய அன்புலம் திருவாரூர் முனைவர் திரு இரா அறிவழகன் அவர்களுக்கு காரை பண்பலைக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் என்றிருக்கிறார். அதே கிழமையில் மாலை 4 மணிக்கு ஒளிபரப்பான சூப்பர் ஹிட் நிகழ்ச்சியான மனம் வேதே நிகழ்ச்சி கேட்டேன். நிகழ்ச்சியில் திட்டச்சேரி அன்பு நண்பர் MS சாகுல் ஹமீது அவர்களின் மனம் விரும்பிய பாடல் தெரிவுகளின் பிரதியாக்கத்தை அருமையாக விளக்கங்களோடு இடம்பெற்றது. நிகழ்ச்சி சிறப்பாக இருந்தது. வழங்கிய வானொலிக்கு நன்றிகள் என்றிருக்கிறார். தொடர்ந்து கடந்த 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 6:40 இன்சொல் அமுது நிகழ்ச்சி கேட்டேன். வெற்றிக்கு உணவு விருந்து படைத்த இன்சொல் அமுது எனலாம். நிகழ்ச்சியை வழங்கிய காரை பண்பலைக்கு வாழ்த்துக்கள் என்றிருக்கிறார். தொடர்ந்து அதே நாளில் காலை 7:25 காரை பண்பலையில் தவழ்ந்து வந்த தகவல் நேரம் நிகழ்ச்சி கேட்டேன். நிகழ்ச்சியில் அண்ணல் நபிகள் நாயகத்தின் கருத்தாழமிக்க நற்சிந்தனை

பண்பலை தகவல் நேரமாக வழங்கினார்கள். வழங்கிய பண்பலைக்கு பாராட்டுகள் என்றிருக்கிறார். கடந்த 3ஆம் தேதி திசையெங்கும் வணக்கம் திங்களான ஆடிப்பெருக்கு நாளான பல்வேறு நீர்நிலைகளிலிருந்து ஒளிபரப்பான ஆடிப்பெருக்கு சிறப்பு நேரலை நிகழ்ச்சி சிறப்பாக இருந்தது. வழங்கிய வானொலிக்கும் அறிவிப்பாளர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும் என்றிருக்கிறார். கடந்த 3ஆம் தேதி காலை 7:25 தகவல் நேரம் நிகழ்ச்சி கேட்டேன். நிகழ்ச்சியில் வாடிக்கையாளர்களின் மனதை கவர்வது எப்படி, தக்க ஆலோசனைகள் கருத்துகளின் விளக்கமாக வந்தது தகவல் நேரம். வழங்கிய தென்கச்சியார் அவர்களுக்கும் பண்பலைக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் என்றிருக்கிறார். நாள்தோறும் காலை 7:30 நமது காரை பண்பலையில் ஒளிபரப்பாகி வரும் தாய்ப்பால் வாரத்தையொட்டிய சிறப்பு விழிப்புணர்வு ஆலோசனைகள் ஆலோசகர் சகோதரிகள் பிரதிமா கார்த்திக் பாலாஜி அவர்கள் கூற கேட்டு வருகிறேன். பயனுள்ள நிகழ்ச்சிக்கு பாராட்டுகள் என்றிருக்கிறார். கடந்த 3ஆம் தேதி அன்று காலை 6:40 இன்சொல் அமது நிகழ்ச்சி கேட்டேன். இதில் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பிறருக்கு உதவும் கரங்களாக இருப்போம் என்ற இன்சொல் அமுதனை வழங்கிய பண்பலைக்கு மனமார்ந்த பாராட்டுகளும் நன்றிகளும் என்றிருக்கிறார். தொடர்ந்து கடந்த 4ஆம் தேதி 6:40 இன்சொல் அமுத நிகழ்ச்சி பிறருக்கு நம்பிக்கை உடையவராக இருப்பதாக அமைந்தது. வழங்கிய வானொலிக்கு மனமார்ந்த பாராட்டுகளும் நன்றிகளும் என்றிருக்கிறார். இதே நாளில் காலை 7:25 தகவல் நேரம் நிகழ்ச்சி சிறப்பாக இருந்தது. இதில் கலைவாணர் திரு NSK அவர்களின் வாழ்வியல் தகவல்கள் வழங்கினார்கள். வழங்கிய பண்பலைக்கு வாழ்த்துக்கள் என்றிருக்கிறார். அதே நாளில் மாலை 4 மணிக்கு ஒளிவந்த ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது திருவாரூர் மாவட்டம் திருவிழிமிழலை நாதர் ஆலயத்திலிருந்து ஆர்வமிக்க அன்பு நேயர்களின் மத்தியிலிருந்து நேரலையாக உலா வந்தது. வழங்கிய அறிவிப்பாளர் அவர்களுக்கும் பண்பலைக்கும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் என்றிருக்கிறார். தொடர்ந்து நாகப்பட்டினம் ஆரிய நாட்டு தெரிய சிவாபரதி வால்முனீஸ்வரன் பாப்பா கோவில் கே ரவி வேளாங்கண்ணி AR சொக்கலிங்கம் மயிலாடுதுறை SP வேந்தன் மங்கிமடம் ஜி ஜெயந்தி மணக்குடி எஸ் ராஜேந்திரன் அவர்களுடைய கடிதங்கள் இது. கடந்த 23ஆம் தேதி அன்று பகல் 2 மணிக்கு டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சி கேட்டோம். அதில் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பொதுநல மருத்துவர் டாக்டர் ஜி விவேக் அவர்கள் நேயர்களின் சந்தேகங்களுக்கு மருத்துவ ஆலோசனைகள் வழங்கினார்கள். நிகழ்ச்சியை கேட்டோம், பயன்பெற்றோம். நிகழ்ச்சியை வழங்கிய பண்பலைக்கு வாழ்த்துக்கள் என்றிருக்கிறார். கடந்த 31ஆம் தேதி அன்று மாலை 4 மணிக்கு ஊரும் உறவும் நிகழ்ச்சி கேட்டோம். அதில் திருவாரூர் மாவட்டம் சங்கமங்கலம் கடக்கம் ஊரிலிருந்து நேரடியாக நிகழ்ச்சி வளம் வந்தது. பங்கு கொண்ட நேயர்கள் ஊரின் சிறப்புகள் பற்றியும் பள்ளி மாணவர்கள் பள்ளியின் சிறப்புகள் பற்றியும் கூறினார்கள். நிகழ்ச்சி சிறப்பாக இருந்தது. இதை வழங்கிய அறிவிப்பாளர் அவர்களுக்கும் காரை பண்பலைக்கும் மனமார்ந்த நன்றிகள் என்றிருக்கிறார். கடந்த 1ஆம் தேதி அன்று பிற்பகல் 2:30 சிறுவர் சோலை நிகழ்ச்சி கேட்டோம். அதில் காரைக்கால் மாவட்டம் கண்ணாப்பூர் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சி திருக்குறள் கவிதை காரைக்கால் நகர் சிறப்புகள் பற்றி பூக்கள் பாடல்கள் இவைகள் மற்றும் அனைத்தும் அருமையாக இருந்தது. இதை வழங்கிய பள்ளி மாணவர்களுக்கும் நிகழ்ச்சியை வழங்கிய காரை பண்பலைக்கு மனமான நன்றிகளும் பாராட்டுகளும் என்றிருக்கிறார். கடந்த 2ஆம் தேதி பிற்பகல் 2 மணிக்கு வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சி கேட்டோம். அதில் நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட நேயர்களிடம் கேட்ட தமிழ் வார்த்தைகளுக்குரிய சரியான பதிலை சொன்னார்கள். நிகழ்ச்சி தொகுத்து பாடலை வழங்கிய அறிவிப்பாளர் அவர்களுக்கு காரை பண்பலைக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும் என்றிருக்கிறார். கடந்த 3ஆம் தேதி பிற்பகல் 12:10 சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சி கேட்டேன். அதில் நீர்நிலைகளை காப்போம் என்ற பொருளில் உரையாடினார்கள். அந்நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட நேயர்கள் தலைப்புக்கு தகுந்த நல்ல நல்ல கருத்துக்களை வழங்கினார்கள். மற்றும் பாடல்களும் நிகழ்ச்சியும் அருமையாக இருந்தது. வழங்கிய காரை பண்பலைக்கு நன்றி என்றிருக்கிறார். கடந்த 3ஆம் தேதி அன்று பிற்பகல் 2:30 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் யூ ஸ்ரீனிவாஸ் அவர்களின் மாண்டலின் இசை வழங்க கேட்டேன். பாடல் இனிமையாக இருந்தது. வழங்கிய காரை பண்பலைக்கு நன்றிகள் என்றிருக்கிறார். கடந்த 4ஆம் தேதி அன்று மாலை 4 மணிக்கு ஊரும் உறவும் நிகழ்ச்சி கேட்டோம். அதில் திருவாரூர் மாவட்டம் திருவிழிமிழலை என்ற ஊரிலிருந்து நேரலையாக வளம் வந்தது. அதில் பங்கு கொண்ட நேயர்கள் ஊரின் சிறப்புகள் மற்றும் காரை பண்பலையின் சிறப்புகளை வழங்கினார்கள். வழங்கிய பண்பலைக்கும் அறிவிப்பாளர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும் என்றிருக்கிறார். இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3 கடித மலர்கள் நிகழ்ச்சியில். தொடர்ந்து கங்களாஞ்சேரி டி முருகேசன் அவர்களுடைய கடிதங்கள் இருந்து கடந்த 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 6:55

0: மழலைகளின் சூப்பர் ஹிட் நிகழ்ச்சியான பசுந்தளிர் நிகழ்ச்சி கேட்டேன். அதில் 5ஆம் வகுப்பு சிறுவன் ஜோஸ்வா சொன்ன தங்க முட்டை கோழி கதை சூப்பராக இருந்தது. திருக்குறளும் நன்றாக சொன்னார்கள். எதிர்காலத்தில் காவல்துறை அதிகாரியாக வலம் வர என்னுடைய வாழ்த்துக்கள் என்றிருக்கிறார். கடந்த 1ஆம் தேதி மாலை 4 மணிக்கு கடித வழி நேயர்களின் சூப்பர் ஹிட் நிகழ்ச்சியான மனம் விழுதே நிகழ்ச்சி கேட்டேன். நிகழ்ச்சியில் திட்டச்செறி எம்எஸ் சாகுல் ஹமீது ஐயா அவர்களின் தொகுப்பில் வந்த எத்தனை பெரிய மனிதருக்கு நான் ஆணையிட்டால் உலகம் பிறந்தது எனக்காக, கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் என்பது போன்ற பழைய பாடல்கள் சிறப்பாக இருந்தது. அத்தனை பாடல்களும் எல்லோருக்கும் பிடித்திருக்கும் என்பதை மறுக்க முடியாத உண்மை. நிகழ்ச்சி அருமையாக இருந்தது என்றிருக்கிறார். கடந்த 1ஆம் தேதி இரவு 10 மணிக்கு இரவு மலரும் நிகழ்ச்சியில் கடித வழி பாடல்களை கேட்டு ரசித்தேன். என்னால் என்னையே நம்ப முடியவில்லை, அப்படி இருந்தது கடித வழி பாடல்கள். ஆம், இடைக்கால இனிமையான பாடல்களை அறிவிப்பாளர் அவர்கள் வழங்கினார்கள். இப்படியே நிகழ்ச்சி தொடர என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்றிருக்கிறார். கடந்த 2ஆம் தேதி காலை 6:35 எங்கள் சுபா சகோதரி உழவர்களுக்கு நிகழ்ச்சி வழங்க கேட்டேன். அதில் 1950 சீம கருவேலை மரங்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்து அதன் விதைகள் இங்கு வந்தது எனவும், இது கடுமையான நச்சுத்தன்மை கொண்டது, பூமியில் இருக்கும் நீரையும் சுற்றுப்புறங்களில் இருக்கும் நீரையும் உறிஞ்சி விடுகிறது, எந்தவித செடி கொடிகளிலும் வளர விடாமல் தடுக்கும், அதை வேரோடு களைய வேண்டும் என்பதை சகோதரிகள் புரிய வைத்தார்கள். வழங்கிய வானொலிக்கும் சகோதரி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் என்றிருக்கிறார். கடந்த 3ஆம் தேதி 6:40 இன்சொல்லமது நிகழ்ச்சி வழங்க கேட்டேன். இதில் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள் வழங்க சிறப்பாக இருந்தது. தன்னடக்கம் கொண்ட மனம் மனிதனை உயர்த்தும் என்பதை அழகாக புரிய வைத்தார்கள். வழங்கிய வானொலிக்கு வாழ்த்துக்கள் என்றிருக்கிறார். கடந்த 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 6:35 உழவர்களுக்கு நிகழ்ச்சி கேட்டேன். நிகழ்ச்சியில் பயிர்களை தாக்கும் பூச்சிகளை எளிமையாக இயற்கை முறையில் எப்படி பூச்சி விரட்டிகளை கொண்டு கட்டுப்படுத்த வேண்டும் என்பதை பற்றி சகோதரிகள் விளக்கமாக தெரிவித்தார்கள். வழங்கிய வானொலிக்கும் சகோதரி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும் என்றிருக்கிறார். இதே நாளில் 6:40 இன்சொல்லமது நிகழ்ச்சி வழங்க கேட்டேன். அதில் மனதில் இருக்கும் நஞ்சு ஆபத்தானது, எனவே நம்முடைய சொற்கள் நஞ்சு இல்லாமல் நல்ல சொற்களாக இருக்க வேண்டும் என்பதை விரிவாக எடுத்து கூறினார்கள். வழங்கிய வானொலிக்கும் முனைவர் இரா அறிவழகன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் என்றிருக்கிறார். கடந்த 5ஆம் தேதி காலை 6:55 மழலைகளின் சூப்பர் ஹிட் நிகழ்ச்சியான பசுந்தளிர் கேட்டேன். 1ஆம் வகுப்பு சிறுமி பிறந்தநாள் வாழ்த்து பாடல் அருமையாக பாடியது சிறப்பு. எதிர்காலத்தில் டீச்சராக வர கடித வழி நேர்களின் சார்பாக வாழ்த்துக்கள் என்றிருக்கிறார். கடந்த 7ஆம் தேதி காலை 6:55 பசுந்தளிர் நிகழ்ச்சியில் 3ஆம் வகுப்பு மாணவி ஏ அனன்யா அவர்கள் ஆங்கில பாடலும் தமிழ் பாடலும் அழகாக பாடினார்கள். எதிர்காலத்தில் மருத்துவராக வேண்டும் என்ற மழலையின் ஆசை நிறைவேற என்னுடைய வாழ்த்துக்கள் என்றிருக்கிறார். தொடர்ந்து இணைந்திருப்போம் பண்பலை 100.3 கடித மலர்கள்.
1: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள் நாகப்பட்டினம்.
0: நேர்களே, நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் GL மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ
2: காரைக்கால் GL மருத்துவமனை
3: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
2: GL மருத்துவமனை
3: காரைக்கால்.
0: செங்கல் சூளை மற்றும் இதழில் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
4: நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை
5: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
4: VPN கண் மருத்துவமனை தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயூன் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்குண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர்.
6: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் பாக ராமு நகை மாளிகை ஜெயங்குண்டம்.
0: நேர்களே, நமது பண்பலியில் நாளை காலை 11:00 காரைக்கால் முருகன் ஜுவல்லர்ஸ் வழங்கும் அணிகலன்களும் ஆலோசனைகளும் சிறப்பு தொடர்.
7: எங்கும் கண்ணீராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள் முருகன் ஜுவல்லர்ஸ்.
0: நாளை மாலை 6:20

0: சிறப்பு தொடர்
1: எங்கும் கண்ணீராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள் முருகன் ஜுவல்லர்ஸ்.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும்
2: உபயோக பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
4: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை 7:30 காரைக்கால் ONGC காவிரி எசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
5: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
0: நமது பண்பலையில் நாளை மாலை 4:30 வைக்கிங் பனினர் பிரிப்ஸ் வழங்கும் தேநீர் நேரம்.
6: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: இணைந்திருக்கின்றோம் பண்பலை 100.3 கடித மலர்கள் நிலைய நிகழ்ச்சிகள் பற்றிய நேயர்களின் கருத்துக்கள் நேரலையில் தொடர்ந்து நிகழ்ச்சியில் அம்பத்தூர் ஆர்ஜி முத்துலட்சுமி மற்றும் ஆர்ஜி செல்வம் அவர்களுடைய கடிதங்கள். இது கடந்த 1 சனிக்கிழமை மாலை 4 ஒளிபரப்பான மனம் விழுதிய நிகழ்ச்சியில் சகோதரர் திட்டச்சேரி எம் சாகுல் ஹமீத் அவர்களுடைய பாடல் தெரிவும் அதற்கேற்ற பாடல்களுக்கான சிறப்பாக விளக்கமும் அமைந்தது. வழங்கிய பண்பலைக்கு பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் என்றிருக்கின்றன. தொடர்ந்து திட்டச்சேரி கமர் நிஷா, முகமது இப்ராஹிம், ஆப்ரிதா நஸ்ரீன், சாயிரா பானு இவர்களுடைய கடிதங்கள். இது சனிக்கிழமை மாலை 4 ஒளிபரப்பான மடம் வேதை நிகழ்ச்சியில் திட்டச்சேரி எம் எஸ் சாகுல் ஹமீத் அவர்களின் பாடல் தெரிவும் அதற்கான விளக்கங்களும் மிகவும் அருமையாக இருந்தது. அனைத்து பாடல்களும் தத்துவ பாடல்களாக அமைந்திருந்தது. பங்கு பெற்ற நேயருக்கும் வழங்கிய காரை பண்பலைக்கும் எங்களது பாராட்டுகள் என்றிருக்கின்றன. நாகூர் ஹாஜியார் பேக்கரி ஊழியர்கள் முகமது ரசூல், நெடுஞ்செழியன், ஞானசேகரன், ரேணுகா, விஜயராணி, சித்ரா இந்த நேயர்களின் கடிதம். இது ஷேக் சபியுதீன், இதே மனம் விழுதே நிகழ்ச்சியிற்கு திட்டச்சேரி எம் சாகுல் ஹமீத் அவர்களுடைய படைப்பு சூப்பராக இருந்தது. பாடல்கள் யாவும் தேனினும் இனிமையாக இருந்தது. பங்கு பெற்ற நேயருக்கும் பண்பலைக்கும் வாழ்த்துக்கள் என்றிருக்கிறார்கள். வாழ்மங்கலம் அபி, நாட்டார்மங்கலம் தனலட்சுமி அவர்களுடைய கடிதம். இது சனிக்கிழமை மாலை 4:00 முதல் 4:30 வளம் வந்த மனம் வேதை நிகழ்ச்சியில் எம் சாகுல் ஹமீத் அவர்களுடைய பாடல் தொகுப்பு இடம்பெற்ற பாடல்களும் அருமையாக இனிமையாகவும் அமைந்தது. வழங்கிய வானொலிக்கு மனமார்ந்த பாராட்டுகள் என்றிருக்கின்றன. நிகழ்ச்சியை தொடர்ந்து சீர்காழி வட்டம் மேலமாத்தூர் கலைஞர்தாசன் பாரி அவர்களுடைய கடிதங்கள். இது கடந்த 31 அன்று 12:10 இரவு மலர் நிகழ்ச்சி கேட்டேன். அதில் கே ஜமுனா ராணி அவர்கள் பாடிய பாடல்கள் பண்பலையில் உலா வந்தது. அனைத்து பாடல்களும் சிறப்பாக இருந்தது. வழங்கிய வானொலிக்கு பாராட்டுகள் என்றிருக்கிறார். கடந்த 2 2 வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சி கேட்டேன். அதில் சொற்களுக்கு ஏற்ற தமிழ் வார்த்தைகள் நமது நேயர்கள் சிறப்பாக விளையாடினார்கள். இதையே அமைந்த பாடல்களும் சூப்பராக இருந்தது. வழங்கிய அறிவிப்பாளர் சகோதரி அவர்களுக்கும் பண்பலைக்கும் வாழ்த்துக்கள் என்றிருக்கிறார். கடந்த 3 அன்று பிற்பகல் 2 கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி கேட்டேன். அதில் பல அரிய வகை தகவல்களை தெரிந்து கொண்டோம். வழங்கிய காரை வானொலிக்கு பாராட்டுகள் பல என்றிருக்கிறார். தொடர்ந்து கடந்த 4 அன்று 10 இரவு மலரும் நிகழ்ச்சி கேட்டேன். அதில் பண்பலை 100.3 உலா வந்த அனைத்து பாடல்களும் சூப்பராக இருந்தது. வழங்கிய காரை வானொலிக்கு தொகுப்பாளர் அவர்களுக்கும் மனமார்ந்த பாராட்டுகளும் நன்றிகளும் என்றிருக்கிறார். கடந்த 6 அன்று 2 டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சி கேட்டேன். அதில் குழந்தைகள் நல மருத்துவர் அவர்கள் தாய்ப்பாலின் அவசியத்தை சிறப்பாக கூறினார்கள். நிகழ்ச்சி சிறப்பாக தந்தது. வழங்கிய காரை பண்பலைக்கு பாராட்டுகள் பல என்றிருக்கிறார். கடித மலர்கள் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் கடிதங்கள் கூடூர் மாலதேவி அவர்களுடையது. கடந்த 3 காலையில் தொடங்கி நிகழ்ச்சிகள் அனைத்தும் சிறப்பாக இருந்தது. பசுந்தளி நிகழ்ச்சி மிகவும் சூப்பர். குழந்தைகள் சிறப்பாக கேள்வி பதில், கதைகள், பாட்டு என அசத்துகின்றனர். நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள். மதியம் 2:05 வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சியில் பிறமொழி வார்த்தைகள், அவற்றுக்கு தகுந்த தமிழ் பெயர், தராசு, தபால் போன்ற நிறைய வார்த்தைகளின் பெயர்களை தெரிந்து கொண்டும் வழங்கிய பண்பலைக்கு நன்றிகள் பாராட்டுகள் என்றிருக்கிறார். இந்த நேயரின் அடுத்த கடிதம் இது. கடந்த 4 செவ்வாய்க்கிழமை மாலை 4 ஊறுமுறவும் நிகழ்ச்சி கேட்டேன். நிகழ்ச்சி திருவிழிமிலை வீழிநாத சுவாமி ஆலயத்திலிருந்து ஒளிபரப்பானது. கேட்டு மகிழ்ந்தேன். அனைத்து நேயர்களும் இத்திருத்தலத்தின் சிறப்பு பற்றியும் ஊரின் சிறப்புகள் பற்றியும் எடுத்து கூறினார்கள். வழங்கிய வானொலிக்கும் அறிவிப்பாளர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் என்றிருக்கிறார். கடந்த 5 திருவாரூர் மற்றும் கூடூர் மாலாதேவி ரவீந்திரன் அவர்களுடைய கடிதம் இது.

ஊருமுறும் நிகழ்ச்சி எங்கள் ஊருக்கு வந்தது, எங்கள் கிராம நேயர்களை சந்திக்க சிறப்பாக இருந்தது, நன்றி என்று இருக்கிறார். தொடர்ந்து விளமல் ஏ காவேரி எத்திராஜ் அவர்களுடைய கடிதங்களை பார்க்கலாம். கடந்த 1ஆம் தேதி 6:55 ஒளிபரப்பான பசுந்தளிய நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சியில் 5ஆம் வகுப்பு படிக்கும் குட்டி சேர் அக்ஷன் அவர்கள் பாடல்கள் பாடியது சிறப்பாக இருந்தது. வருங்காலத்தில் காவல்துறை அதிகாரியாக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்றிருக்கிறார். கடந்த 1ஆம் தேதி 4 மணிக்கு ஒளிபரப்பான சூப்பர் ஹிட் நிகழ்ச்சியான மனம் வேதை நிகழ்ச்சியில் திட்டச்சேரி எம் எஸ் சாகுல் ஹமீத் அவர்களுடைய பாடல்களை கேட்டேன். பாடல்களும் அதற்கான விளக்கங்களும் அற்புதமாக இருந்தது. வழங்கிய வானொலிக்கு பாராட்டுகள் என்றிருக்கிறார். தொடர்ந்து 6:55 ஒளிபரப்பான பசுந்தளிர் நிகழ்ச்சி சிறப்பாக இருந்தது. நிகழ்ச்சியில் செல்வன் கே இளமுருகன் அவர்கள் விடுகதை சொன்னது கொழுக்கட்டை பாடல் பாடியதும் சிறப்பாக இருந்தது. கடந்த 3ஆம் தேதி 2:30 ஒளிபரப்பான சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் யூ ஸ்ரீனிவாஸ் அவர்களின் மாண்டலின் இசை கேட்டேன். நிகழ்ச்சி சிறப்பாக இருந்தது. வழங்கிய பண்பலைக்கும் சகோதரர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் என்றிருக்கிறார். கடந்த 4ஆம் தேதி காலை 6:55 ஒளிபரப்பான பசுந்தளிர் குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சியில் 5ஆம் வகுப்பு படிக்கும் குட்டிஸ் நிதீஸ்வரன் அவர்கள் குறிஞ்சி மலர்கள் பற்றியும் செந்தமிழ்நாடு என்று பாடலை பாடியது சிறப்பாக இருந்தது. வழங்கிய வானொலிக்கு பாராட்டுகள் என்றிருக்கிறார். இதே நேயர் கடந்த 4ஆம் தேதி மாலை 4 மணிக்கு ஒளிபரப்பான ஊரும் உறவும் நிகழ்ச்சி திருவேழிமிழலை என்ற ஊரில் இருந்து சிறப்பாக ஒளிபரப்பான நிகழ்ச்சியை கேட்டேன். ஊரின் சிறப்புகள் பற்றியும் கோவிலின் சிறப்பு பற்றியும் அறிந்து கொண்டேன். ஊருக்கு பெயர் எப்படி வந்தது என்பதையும் விவசாயிகள் நிறைந்த ஊர் என்பதையும் அந்த ஊர் மக்கள் எடுத்து கூறியதை கேட்டு தெரிந்து கொண்டேன். வழங்கிய வானொலிக்கு நன்றிகள் என்றிருக்கிறார். கடந்த 5ஆம் தேதி காலை 6:55 ஒளிபரப்பான பசுந்தளிர் குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சியில் குட்டிஸ் எம் தேவதுர்கா அவர்கள் பிறந்தநாள் வாழ்த்து பாடியது சூப்பராக இருந்தது. படித்து சிறந்த ஆசிரியராகுவதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்றிருக்கிறார். தொடர்ந்து இணைந்திருங்கள் நேர்களை. காரைக்கால் பண்பலை 100.3 கடித மலர்கள்.

0: நேயர்களுக்கு விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி நூலகனின் நல்வாழ்த்துக்கள்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: நேயர்களுக்கு உலகணிந்த நல்வாழ்த்துக்களை சொல்லுவோம். நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்.
2: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
3: முதல் தரமான ஆடைகளும் தள்ளுபடிகளில் பற்பல காம்போ ஆஃபர்கள் நாகப்பட்டினம்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: தள்ளுபடி முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். பூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3 கடிதமலர்கள் நிகழ்ச்சியில். தொடர்ந்து கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜன் அஜிபுதீன் அவர்களுடைய கடிதம் இது. கடந்த 3ஆம் தேதி ஆடிப்பெருக்கு நேரலை நிகழ்ச்சி திருவாரூர் கமலாலய குளக்கரையில் இருந்து ஒளி உலா வந்தது. ஆடிப்பெருக்கு நேரலை நிகழ்ச்சிகள் அனைத்தும் சிறப்பாக இருந்தது. நிகழ்ச்சியில் அதிகமான நேயர்கள் சிறப்பான கருத்துக்களை பதிவு செய்திருந்தனர். நிகழ்ச்சி சிறப்பாக இருந்தது, வழங்கிய வானொலிக்கு வாழ்த்துக்கள் என்றிருந்தனர். கடந்த 4ஆம் தேதி 10:05 சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சி குழப்பமின்றி முடிவடைக்க என்ற பொருளில் இடம்பெற்ற சிந்தனை அரங்கம் நேயர்கள் சுருக்கமாக பேசியது நிகழ்ச்சிக்கு சிறப்பாக அமைந்தது. நிதானத்துடன் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய நினைக்கும் போது குழப்பமின்றி முடிவெடுக்க முடியும் என்பதை நிகழ்ச்சியின் கருத்தாக அமைந்தது. வாழ்த்துக்கள் என்றிருக்கிறார். தொடர்ந்து அலிவலம் ஜெயலட்சுமி கணேசன் அவர்களுடைய கடிதங்களிலிருந்து. கடந்த 1ஆம் தேதி மாலை 4 மணிக்கு மனம் விழுதை நிகழ்ச்சி கேட்டேன். அதில் திட்டச்சிறியவன் சாகுல் ஹமீத் அவர்களுடைய பாடல்களும் பாடலுக்கு விளக்கமும் தந்திருந்தார்கள். ரொம்ப சிறப்பாக இருந்தது, வழங்கிய வானொலிக்கு நன்றிகள் என்றிருக்கிறார். கடந்த 2ஆம் தேதி 7:30 உழவர் அரங்கம் நிகழ்ச்சி கேட்டோம். இதில் சுயதொழில் செய்து வரும் டி கௌசல்யா அவர்களுடைய நேர்முகம் சிறப்பாக இருந்தது. இதில் சணல் பை துணி தயார் செய்து விற்பனை செய்து வருவதும் தன் அனுபவங்களை சொன்னார்கள். மேலும் உழைப்பு தன்னம்பிக்கை பற்றியும் சொன்னார்கள். சிறப்பாக இருந்தது என்றிருக்கிறார். கடந்த 3ஆம் தேதி அன்று ஆடிப்பெருக்கு சிறப்பு நிகழ்ச்சிகள் பல ஊர்களில் இருந்து நேயர்களை சந்தித்து ஆடிப்பெருக்கு சிறப்புகளை அறிவிப்பாளர்கள் கேட்டவுடன் நேயர்களும் சொன்னார்கள். இதில் எங்கள் ஊர் அருகில் உள்ள திருவாரூர் கமலாலய குளக்கரையிலிருந்து ஆடிப்பெருக்கு நிகழ்ச்சி சிறப்பாக அமைந்தது, வழங்கிய பண்பலைக்கும் சகோதரர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் என்றிருக்கிறார். திட்டச்சேரி மு அன்பருதீன் அவர்களுடைய கடிதம் இது. கடந்த 1ஆம் தேதி பண்பலையில் வலம் வந்த மனம் விழுதை நிகழ்ச்சி சிறப்பாக இருந்தது. நிகழ்ச்சியில் திட்டச்சேரி அம்மா சாகுல் ஹமீத் அவர்களுடைய பாடல் தெரிவுகளும் விளக்கங்களும் சிறப்பாக அமைந்தது, வழங்கிய வானொலிக்கு வாழ்த்துக்கள் என்றிருக்கிறார். எம் மைதிலி முருகேசன் கங்களஞ்சேரி அவர்களுடைய கடிதம் இது. கடந்த 3ஆம் தேதி அன்று காலை 10 மணிக்கு ஆடிப்பெருக்கு நிகழ்ச்சிகள் சிறப்பாக இருந்தது. நிகழ்ச்சியை வழங்கிய வானொலிக்கு மனமார்ந்த பாராட்டுகளும் நன்றிகளும் என்றிருக்கிறார். மயிலாடுதுறை கோ ஒப்பிலாமணி மல்லிகாமணி அவர்களுடைய கடிதங்கள் இது. காரை வானொலி வாயிலாக 7 மணிக்கு பசுந்தளிர் நிகழ்ச்சி, 6:55 பசுந்தளிர் நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள். தினமும் கேட்கிறேன். தினமும் ஒரு குழந்தை மழலை மொழியில் பாடல், திருக்குறள், கதை என அசத்தி வருகிறார்கள். வரும் காலத்தில் என்ன ஆக வேண்டும் என்பதையும் கூறுகிறார்கள். அவர்களுடைய ஆசைகள் நிறைவேற என்னுடைய வாழ்த்துக்கள் என்றிருக்கிறார். தொடர்ந்து அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் கலைவாணன் மெர்சிராணி வான்மதி மோனிகா அமீர்பாலன் சரவணன் தமிழரசி இவர்களுடைய கடிதங்கள் இது. கடந்த 1ஆம் தேதி 9:05.2 நிகழ்ச்சி கேட்டேன். நீங்கள் முதலில் பாடிய பாடல் என்ற தலைப்பில் வந்த தகவல்கள் ரசிக்க வைத்தது. 10:05 சொல்லரங்கம் நிகழ்ச்சி ஒரு எழுத்தில் மாறும் மற்றொரு தமிழ் சொல் என்ற நிகழ்ச்சி சிறப்பாக அமைந்தது. 12:10 ஒளி உலா வந்த மனதில் நின்றவை நேயர்களின் கடித வழி விருப்ப பாடல்கள் சிறப்பாக அமைந்தது. அன்றைய 10 மணிக்கு இரவு மலரும் நிகழ்ச்சியிலும் ஜானகி

0: அம்மா அவர்களின் பாடல்கள் சிறப்பாக வந்தது. வழங்கிய வானொலிக்கு மனமார்ந்த பாராட்டுகளும் நன்றிகளும் என்றிருக்கிறார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் திருமலை ராயன்பட்டினம் தட்சிணாமூர்த்தி அவர்களுடைய கடிதம் இது. கடந்த 7ஆம் தேதி பசுந்தளி நிகழ்ச்சி கேட்டேன். நிகழ்ச்சியில் குழந்தைகள் சிறப்பாக பாடல்களை பாடுகிறார்கள். நிகழ்ச்சி சிறப்பாக இருக்கிறது. ஆலமரத்தில் விளையாட்டு பாடலை பாடிய குட்டிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் என்றிருக்கிறார். கடந்த 6ஆம் தேதி பசுந்தளி நிகழ்ச்சி கேட்டேன். சிறுமி தீட்சையா பாரதியார் பாடல் பாடி சிறப்பாக அசத்தினார். அவருடைய எதிர்கால கனவு நிறைவேற என்னுடைய வாழ்த்துக்கள் என்றிருக்கிறார். கடந்த 3ஆம் தேதி ஆடு பெருக்கு நிகழ்ச்சி சிறப்பாக இருந்தது. வழங்கிய வானொலிக்கும் அறிவிப்பாளர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும் என்றிருக்கிறார். தொடர்ந்து நெய்வேலி பெரிய குறிச்சி பசுபதி அவர்களுடைய கடிதம் இது. கடந்த 21ஆம் தேதி அன்று ஒளிபரப்பான நிகழ்ச்சி அனைத்தும் சிறப்பாக இருந்தது. காரைப்பண்பலையின் நிகழ்ச்சிகள் சிறக்க என்னுடைய வாழ்த்துக்கள் என்றிருக்கிறார். ஆண்டிப்பாளையம் மதனசேகர் அவர்களுடைய கடிதம் இருந்து கடந்த 2ஆம் தேதி அன்று ஒளிபரப்பான நலம் நாடி நிகழ்ச்சியில் பெண் மருத்துவர் குழந்தைகளுக்காக தூங்கும் தகவல்களை சிறப்பாக வழங்கினார்கள். வழங்கிய பண்பலைக்கும் மருத்துவர் அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் என்றிருக்கிறார். நிகழ்ச்சி நிறைவாக லட்சுமாங்குடி டி செல்வராஜ் அவர்களுடைய கடிதம் இது. நான் பல வருடங்களாக காரைப்பண்பலை நிகழ்ச்சிகளை கேட்டு வருகிறேன். நிகழ்ச்சிகள் அனைத்தும் சிறப்பாக இருக்கிறது. வழங்கிய வானொலிக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் என்றிருக்கிறார். பண்பலையில் நேயர்கள் இதுவரை கேட்டது கடிதம் மலர்கள். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் நேயர்களே தமிழில் செய்திகள். தொடர்ந்து இணைந்துங்கள் பண்பலையோடு.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் இன்று தொடங்கியது. குற்றவியல் சட்டங்கள் மூலம் மக்களுக்கு உரிய காலத்தில் நீதி கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்ற சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு தலைவர்கள் பலர் மரியாதை செலுத்தியுள்ளனர். சீனாவில் டால்பின் புயல் காரணமாக அந்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா வென்றார். இனி விரிவான செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் இன்று தொடங்கியது. தேசிய ஒருமைப்பாடு மற்றும் நாட்டுப்பற்றை மக்களிடையே ஏற்படுத்தும் நோக்கில் நாடு முழுவதும் பேரணிகள் நடத்தப்படுகின்றன. இதனையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அந்தமானில் உள்ள ஸ்ரீ விஜயபுரத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த இயக்கத்தில் மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டில் தொடங்கிய இந்த இயக்கத்தின் மூலம் கோடிக்கணக்கான மக்கள் இல்லங்களில் தேசிய கொடி ஏற்றி வருவதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். நடப்பாண்டு சூரியபாத் திட்டத்தின் கீழ் உலகின் கிழக்கு பகுதியில் உள்ள இந்திய தூதரகத்தில் தொடங்கி மேற்கு பகுதியில் உள்ள அனைத்து தூதரகங்களிலும் தேசிய கொடி ஏற்றி வைக்கும் நிகழ்வு நடைபெற உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதனையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுச்சேரியில் இல்லந்தோறும் தேசிய கொடி பேரணியை இன்று தொடங்கி வைக்கிறார். இதனிடையே உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் மேற்குவங்கம் ஜார்க்கண்ட் உள்ளிட்ட மாநிலங்களில் இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்க பேரணி இன்று நடைபெற்றது. ஜம்மு காஷ்மீரில் உள்ள 20 மாவட்டங்களிலும் இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் தொடங்கியுள்ளது. இதனையொட்டி வந்தே மாதரம் பாடல் பேரணி கண்காட்சிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தொழில்நுட்பம் நம்பகத்தன்மை காலக்கெடு ஆகியவற்றின் அடிப்படையில் குற்றவியல் சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுச்சேரி காவல்துறைக்கான குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி விருதை இன்று வழங்கி பேசிய அவர் இந்த குற்றவியல் சட்டங்கள் மூலம் மக்களுக்கு உரிய காலத்தில் நீதி கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். புதுச்சேரி காவல்துறையில் 5000க்கும் குறைவானவர்களே பணியாற்றி வருவதாகவும் அவர் கூறினார். அப்பகுதியின் உள்நாட்டு பாதுகாப்பிற்கு காவல்துறையினர் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் அமித்ஷா பாராட்டு தெரிவித்தார். பல்லாண்டுகளாக பிரான்ஸ் ஆட்சியில் புதுச்சேரி இருந்தபோதிலும் இந்திய கலாச்சாரத்தையும் ஆன்மீக ஆற்றலையும் பேணி காத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். கடந்த 10 ஆண்டுகளில் புதுச்சேரியில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துவதற்காக மத்திய அரசு 13,762 கோடி ரூபாயை வழங்கியுள்ளதாகவும் அவர் கூறினார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டம் ஜல் ஜீவன் ஆயுஷ்மான் பாரத் நேரடி பண பரிமாற்றம் ஆகியவற்றின் மூலம் புதுச்சேரியில் 7

0: 170,000 பேர் பயனடைந்துள்ளதாக திரு அமித் ஷா கூறினார். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்ற சுதந்திரப் போராட்ட வீரர்களுக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தியுள்ளனர். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில், இவர்களின் தைரியமும் தியாகமும் ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஊக்கசக்தியாக விளங்குவதாக தெரிவித்துள்ளார். மகாத்மா காந்தி தொடங்கிய வெள்ளையனே வெளியேறு நாட்டின் சுதந்திர போராட்டத்திற்கு புதிய உத்வேகம் அளித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான சுதந்திரப் போராட்டத்திற்கு இந்த இயக்கம் வலு சேர்த்ததாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தொடர்பாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சுதந்திரப் போராட்ட வீரர்களின் தியாகத்தையும் தைரியத்தையும் தேசப்பற்றையும் நினைவு கூறுவதாக குறிப்பிட்டுள்ளார். ஜார்க்கண்ட் பணியாளர் தேர்வாணையத்தின் தேர்வு வினாத்தாள் முன்கூட்டியே வெளியான விவகாரம் தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இளைஞர்களின் கோரிக்கைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என ஐக்கிய ஜனதாதளம் கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் செய்தித் தொடர்பாளர் திரு ராஜீவ் ரஞ்சன் பிரசாத் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 15 நாட்களாக மாணவர்களும் இளைஞர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். ஜார்க்கண்ட் முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் போராட்டம் நடத்தி வரும் இளைஞர்களுடன் கலந்து ஆலோசித்து பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்றும் திரு ராஜீவ் ரஞ்சன் பிரசாத் அதில் வலியுறுத்தியுள்ளார். இந்நிலையில் இந்த பிரச்சினை தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என இளைஞர்கள் வலியுறுத்தி வரும் நிலையில், முதலமைச்சர் அதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என பிஜேபி கேட்டுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17 தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: சீனாவில் டால்பின் புயல் காரணமாக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த புயலால் 300,000 மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஷாங்காயில் உள்ள 2 விமான நிலையங்களில் 1,300 மேற்பட்ட விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. மணிக்கு 162 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் இந்த புயலால் சீனா மற்றும் வடக்கு தைவான் பகுதிகளில் பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் ஜீசியாங், ஃபியூஜியன் மாகாணங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பல்வேறு பகுதிகளில் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவு போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. உக்ரைன் அமெரிக்கா இடையே பேட்ரியாட் ஏவுகணை தடுப்பு ஏவுகணைகளை வாங்குவதற்கான ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளதாக உக்ரைன் அதிபர் திரு விளாதிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். செர்பியா தலைநகர் பெல்கிரேடில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த ஒப்பந்தத்தின்படி மாதந்தோறும் அமெரிக்கா தடுப்பு ஏவுகணைகளை உக்ரைனுக்கு வழங்கவுள்ளதாக கூறியுள்ளார். செர்பியாவில் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள திரு விளாதிமிர் ஜெலன்ஸ்கி அந்நாட்டு அதிபர் திரு அலெக்சாண்டருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். ஐரோப்பிய யூனியனில் இணைவது குறித்தும் தடையற்ற வர்த்தகம் குறித்தும் ஆலோசனை மேற்கொண்டதாக திரு ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டார். ஒடிசாவின் சம்பல்பூர், சுந்தர்கர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தொடர் மழையால் பைத்ராணி, சலந்தி ஆறுகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. பாபரக் மாவட்டத்தின் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. மழை வெள்ளத்தால் ஏராளமானோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உத்தராகண்ட் மாநிலத்தில் டேராடூன், நைனிடால், ஹரித்வார் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பல்வேறு சாலைகளில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் எச்சரிக்கையுடன் பயணம் மேற்கொள்ளுமாறு அம்மாநில அரசு கேட்டுக் கொண்டிருக்கிறது. கேரளத்தில் வயநாடு, கோழிக்கோடு, கண்ணூர், காசர்கோடு மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரளம் லட்சத்தீவு கடலோரப் பகுதிகளில் மணிக்கு 65 கிலோமீட்டர் காற்று வீசக்கூடும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கோட்டயம், பந்தனம்திட்டா மாவட்டங்களில் பெய்து வரும் கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கோட்டயத்தில் 129 நிவாரண முகாம்களில் மக்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகேயுள்ள பகுதிகளில் பயிர் நிலங்களை காட்டு யானைகள் சேதப்படுத்தி வருகின்றன. பயிர்களை காப்பதற்கான காவலில் இருந்த விவசாயி ஒருவர் யானை தாக்கி உயிரிழந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே காமையன்புரம் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி பசுவ செட்டி தனது தோட்டத்தில் மக்காச்சோளம் பயிரிட்டுள்ளார். இரவு நேரத்தில் வரும் காட்டு யானையிடமிருந்து பயிர்களை காப்பதற்காக

0: காவலில் இருந்தார். இன்று அதிகாலை தோட்டத்திற்குள் புகுந்த யானையை விரட்ட முயன்றபோது யானை துரத்தி தாக்கியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் மற்றும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தை ஒட்டிய பகுதிகளில் கடந்த 3 மாதங்களில் யானை தாக்கி 4 பேர் உயிரிழந்துள்ள சம்பவம் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளது. ஈரோட்டிலிருந்து PC மூர்த்தி.
1: விளையாட்டுச் செய்திகள். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையன் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா வென்றார். இன்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் அவர் 14-21, 21-14, 21-14 என்ற செட் கணக்கில் சீனாவின் ஹாங் கியாங் ஜியை வென்றார். கொழும்பில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான கிரிக்கெட் போட்டி பயிற்சி ஆட்டத்தின் 3வது நாளான இன்று உணவு இடைவேளை வரை இலங்கை கிரிக்கெட் 11 அணி 2வது இன்னிங்ஸில் 3 விக்கெட் இழப்பிற்கு 106 ரன் எடுத்துள்ளது. முதல் இன்னிங்ஸில் இலங்கை கிரிக்கெட் 11 அணி 8 விக்கெட் இழப்பிற்கு 363 ரன் எடுத்த நிலையில் ஆட்டத்தை டிக்ளேர் செய்தது. இந்தியா முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 357 ரன் எடுத்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. மும்பையில் நடைபெற்று வரும் பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக ஸ்குவாஷ் போட்டியின் இறுதியாட்டத்தில் இந்தியா இன்று ஹாங்காங் சீன அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இளந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் இன்று தொடங்கியது. குற்றவியல் சட்டங்கள் மூலம் மக்களுக்கு உரிய காலத்தில் நீதி கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்று சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு தலைவர்கள் பலர் மரியாதை செலுத்தியுள்ளனர். சீனாவில் டால்பின் புயல் காரணமாக அந்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா வென்றிருக்கிறார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: இது நம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 12:50.
3: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ₹5000 தள்ளுபடி.
4: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ₹20,000 வரை தள்ளுபடி. July 15 to August 15 மட்டுமே.
5: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
2: ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
6: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
7: மழை செல்வங்களின் மழை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தல, இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய பசுந்தல நிகழ்ச்சியில முதன்மையா ஒரு கதை கேப்போமா? கண்மணின்னு ஒரு சிறுமி தினமும் பள்ளிக்கு பேருந்தில் தான் போவாளாம். ஒரு நாள் அவள் பள்ளிக்கு போகிறப்போ வழக்கமா கண்மணி ஏறுற பேருந்து அன்னைக்கு வரலையாம். அதனால கண்மணி வேறொரு பேருந்துல பயணம் செய்ய ஆரம்பித்தாளாம். அப்போ அந்த பேருந்து பயணத்துல கண்மணி பக்கத்துல ஒரு புதிய நண்பரும் கிடைச்சாங்களாம். ஆனா அவங்க சோகமா அமர்ந்திருந்தத கவனிச்சாலாம் கண்மணி. கண்மணி உடனே ஒரு புன்னகையோட, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு அந்த பக்கத்து சீட்ல உட்கார்ந்து இருக்கிற அந்த பெண்மணி கிட்ட கேட்டாலாம் கண்மணி. சிறுமியான கண்மணியோட புன்னகை அவங்களுடைய சோகமான பாவனையை மாற்றி அவர்களுடைய நாளையே மகிழ்ச்சியா மாற்றினுச்சா. இந்த கதை மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு புன்னகை கூட ஒருவரின் மனதை மாற்றும் என்பது. வணக்கம் நேர்களை. அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசந்தல நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழையை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
8: வணக்கம் பாப்பா.
9: வணக்கம்.
8: உங்க பேர் என்ன?
9: தாரணி.
8: என்ன சொல்ல படிக்கிறீங்க?
9: 3வது வகுப்பு படிக்கிறேன்.
8: சரிங்க பாப்பா, எங்க நேர்களுக்காக என்ன சொல்லதா இருக்கீங்க?
9: நரிக்கதை.
8: எங்க சொல்லுங்களா?
9: ஒரு ஊர்ல ஒரு நரி இருந்தது. அந்த நரிக்கு பசிச்சுதான். பேட்டருக்கு குட்டியா ஒரு மரத்துல திராட்சை இருந்ததான். அந்த திராட்சைய போய் எட்டி எட்டி பார்த்ததான் அதுக்கு எட்டலையாம். மறுநாளும் வந்து அது எட்டி பார்த்ததான் அதுக்கு எட்டலையா. மறுநாளும் வந்து எம்பி எம்பி பார்த்ததான் அதுக்கு எட்டலையோ. இந்த பழம் உங்களுக்கு புளிக்கும், இந்த பழம் வேணான்னு போயிட்டு. அடுத்தது காக்கா கதை சொல்லுங்க. ஒரு ஊர்ல ஒரு காக்கா இருந்ததான். அந்த காக்காவுக்கு தண்ணி தாகம் அடிச்சுதான். அங்க ஒரு வீட்டுக்கிட்ட ஒரு ஜார்ல தண்ணி இருந்ததுதான், கொஞ்சமா தண்ணி இருந்ததுதான். மூக்கு விட்டு பார்த்துதான் அதுக்கு எட்டலையா. குட்டி குட்டி கருக்கசு எடுத்துட்டு வந்து போட்டு

0: மேல தண்ணி வந்துதான், அத குடிச்சிட்டு சந்தோஷமா பறந்து போயிட்டான்.
1: சூப்பரா கதை சொன்னீங்க. நீங்க குட்டியா இருக்கீங்கல்ல, படிச்சு பெரிய ஆளான பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? வருங்காலத்துல சிறந்த மருத்துவர் ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பு சார்பாக வாழ்த்துக்கள்.
0: நன்றி.
2: இதுவரை பசந்தளர் நிகழ்ச்சியில் மழை செல்வங்களின் மழை மொழியில் இணைந்தோம்.
3: ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கிய பசுந்தளிர் கேட்டோம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
4: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை கைவளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
3: நேர்களை காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 Facebook, Instagram, YouTube, X வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இணைந்திருங்கள் பண்பலை 100.3. நேரம் 12:55. பண்பலையில் இனி கேட்கலாம். தாயிலார் என தொடங்கும் மழையூர் எஸ் சதாசிவம் அவர்கள் பாடிய பன்னிசை பாடல்.

சிந்தனை துளி. வீட்டிற்கு ஒரு மரம் வளர்ப்போம், புவியின் வெப்பத்தை தணிப்போம். அக்கறையுடன் கூறுவது ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை. நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3.

நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 1 மணி. நேர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் தேன்மழை. நேர்களை, இன்றைய தேன்மழை நிகழ்ச்சியானது உங்களின் கடித வழி விருப்ப பாடல்களாக ஒலி ஒலா வரும். நிகழ்ச்சியில் தொடக்கமாக ஒலிக்கவிருக்கும் இந்த பாடல் வில்லுப்பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் நன்னிலம் நாராயணன், காரைக்குடி கனகவல்லி, அஸ்வினி கல்யாண், சுகன்யா ராமநாதன், நிலாயினி வெண்பா, ஆதிரா இனியா.

தென்மழையில் அடுத்ததாக ஒலிக்கவிருக்கும் இந்த பாடல் ரிச்சா மாமா திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் திருமங்கலக்குடி தேவிகா, கோபாலசாமி, கௌரி பத்மநாபன், அமுதவல்லி, கார்த்திகேயன்.

0: நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரிப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நமது பண்பலையில் நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தாருப்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நமது பண்பலையில் நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்ட் உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்ட் இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்ட் உரம்.
3: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
4: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நமது பண்பலையில் நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல் அமுது தார்பைகள் கிரீனேட் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். பண்பலையில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தேன் மழை. நிகழ்ச்சியில் ஒழிக்கவிருக்கும் இந்த பாடல் மௌனம் சம்மதம் திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் சென்னை கொன்ற த்ரூப் பிரகாஷ், ஆண்டிமடம் பத்மா நீலமேகம், அப்சரா நீலமேகம், சிலுவைச்சேரி சிவாஜி.

0: காய்ச்சாத பானினா.
1: நமது பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கவிருப்போர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
1: நேர்களுக்கு நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கவிருப்போர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் மற்றும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க

அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. பண்பலையில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தேன்மழை. நிகழ்ச்சியில் ஒழிக்கவிருக்கும் இந்த பாடல் கற்பூரமுல்லை திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் பட்டீஸ்வரம் சாந்தி, சாமிநாதன், விஷ்ணு, அனுக்ரீதி, நிலாஷினி.

0: நேர்களுக்கு தங்களின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேர்களுக்கு தங்களின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர். நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்.
2: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
0: பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கவிருப்போர் காரைக்கால் முருகன் ஜுவல்லரி.
3: எங்கும் கண்ணீராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள் முருகன் ஜுவல்லர்ஸ்.
0: பண்பலையில் நாம் கீட்டு ரசித்துக் கொண்டிருப்பதா தேன் மழை. நிகழ்ச்சியில் ஒழிக்கவிருக்கும் இந்த பாடல் பூவே பூச்சுடவா திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு

0: எண்ணற்ற கலெக்ஷன்கள் முருகன் ஜுவல்லர்ஸ்.
1: பண்பலையில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பதா தேன் மழை நிகழ்ச்சியில் ஒழிக்கவிருக்கும் இந்த பாடல் பூவே பூச்சுடவா திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் மாண்டிப்பாளையம் மதனசேகர், தீபக், வெங்கடேஸ்வரன், தீபிகா, இடிலரசி.

0: தென்மழை நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில் நிறைய பேர் கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. யார் யாரெல்லாம் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். கமெண்ட்ஸில் யாரெல்லாம் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கடலூர் துறைமுகம் சுரேஷ் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மதுரை சண்முகம் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அசோக்ராஜ் கனிமொழி அவங்களும் ஐயாவாடியிலேருந்து கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா நாகை பாபு அமிர்தராயன் கோட்டையிலேருந்து பாரிவல்லல். அதுக்கப்புறமா நிறைய கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. திருமூலஸ்தானம் வீரசுந்தரி அவங்களும் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்ச் ரவிச்சந்திரன் அவங்களும் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. செங்குந்தபுரம் நடராஜன் அவரிக்காடு வித்யா வீரமணி இது போல் நிறைய கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குங்க. காரைக்கால் புதுத்துறையிலேருந்து செல்வகுமார் அவங்களும் அவங்களோட கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சத்தியங்கிறவங்களும் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லினம் சுப்பிரமணியன் இவங்களோட கமெண்ட்ஸு நமக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறம் சவுதியிலிருந்து சத்ருதீன் சாகுல் அவங்களும் வந்துட்டு கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா யார் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா, நல்ல மம்பளவாணன் அவங்களும் ஒரு கமெண்ட்ஸை போட்டிருக்காங்க. இது போல் நிறைய கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அக்கரைப்பட்டிலேருந்துட்டு போப் அப்படின்னு ஒருத்தவங்க கமெண்ட் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் காரைக்கால் நளினி அவங்களும் கமெண்ட்ஸ் தன்னுடைய கமெண்ட்ஸை போட்டிருக்காங்க. அப்புறம் காட்டுமன்னார் கோவில் டி மடப்புறத்துலேருந்து திரு வேல்முருகன் அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் திருப்பட்டினம் நளினி சங்கர் அவங்க ஒரு கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அமுதா சேகர் அவங்களும் அவங்களோட கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா பூந்தோட்டத்துலேருந்து கார்த்தி அவங்களுமே அவங்களோட கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. நீங்களும் உங்களுடைய கமெண்ட்ஸை நம்ம காரைக்கால் பண்பலை ஃபேஸ்புக் பேஜில் கொடுங்க. நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. இது தேன்மழை. நேரம் 1:30.
1: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். நாகப்பட்டினம்
0: தென்மழையில் உழக்கவிருக்கும் இந்த பாடல் அழகன் திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் திருபுவனம் தென்றல் நகர் லக்ஷ்மி ரவி சத்யபாமா அலமேலுமங்கை விஜயன் நரசிங்கன்பேட்டை ஐயப்பன்.

தென்மழை நிகழ்ச்சியில் ஒலிக்கவிருக்கும் இந்த பாடல் சின்ன மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் கூத்தூர் அப்துல் கரீம் செல்லமுத்து, ஷாகிந்தா, சித்திகா சலாமத் சுகைனா.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: தேன்மழையில் நிறைவாக ஒலிக்கவிருக்கும் இந்த பாடல் அக்னி நட்சத்திரம் திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் நாகப்பட்டினம் சிவா பாரதி, பிரகாஷ் பால்முனீஸ்வரன், படக்கடை வரதராஜன், பாப்பா கோவில் ரவி, நாகூர் ரஹீம், தஸ்னிம்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள். வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் மக்களின் நம்பகத்தன்மையை உறுதி செய்வதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இல்லந்தோறும் தேசிய கொடி ஹர்கர் திரங்கா இயக்கம் இன்று தொடங்கியது. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள 15 நீதிபதிகள் இன்று பதவியேற்றனர். தமிழக திருக்கோவில் குளங்களை சீரமைப்பது உள்ளிட்ட முக்கிய அறிவிப்புகள் நடப்பு பட்ஜெட் கூட்டத்தொடரில் வெளியிடப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். 20 வயதிற்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் பட்ட போட்டியில் இந்தியா இன்று 3 பதக்கங்களை கைப்பற்றியது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு அறிமுகப்படுத்திய 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் மக்களின் நம்பகத்தன்மையை உறுதி செய்வதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் குடியரசுத் தலைவரின் காவலர் வண்ண விருதுகளை இன்று வழங்கி பேசிய அவர், தொழில்நுட்பம் சார்ந்த விரைவான நீதியை வழங்க இந்த சட்டங்கள் வழிகோலுவதாக கூறினார். காலத்திற்கு பொருந்தாத ஆதிக்க சட்டங்களை களைய மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்த அமைச்சர், புதிய குற்றவியல் சட்டங்களின் மூலம் பொதுமக்களுக்கான நீதி உறுதி செய்யப்படுவதாக குறிப்பிட்டார். முன்னதாக புதுச்சேரி கோரிமேடு காவல் பயிற்சி பள்ளியில் இவ்விருதை வழங்கி காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையும் அமைச்சர் ஏற்றுக்கொண்டார். நாடு முழுவதும் இல்லந்தோறும் தேசிய கொடி ஹர்கர் திரங்கா இயக்கம் இன்று தொடங்கியது. குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அந்தமான் ஸ்ரீ விஜயபுரத்தில் இந்த இயக்கத்தை தொடங்கி வைத்தார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுச்சேரியில் ஹர்கர் திரங்கா இயக்கத்தை இன்று தொடங்கி வைக்கிறார். வரும் 15 தேதி நாட்டின் 80th சுதந்திர தினம் கொண்டாடப்படும் நிலையில் தேசபக்தி, ஒற்றுமை, கலாச்சார பாரம்பரியத்தை நிலைநாட்டும் வகையில் பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் தேசிய கொடியை ஏற்றுமாறு பிரதமர் அழைப்பு விடுத்துள்ளார். வெளிநாடுகளில் உள்ள 200 மேற்பட்ட இந்திய தூதரகங்களிலும் ஹர்கர் திரங்கா இயக்கத்தை ஒட்டி பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் 84th ஆண்டு நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்ட செய்தியில், இந்த இயக்கத்தில் பங்கேற்ற சுதந்திர போராட்ட வீரர்களின் துணிச்சல், தியாகம், தேசப்பற்று ஆகியவை இளம் தலைமுறையினருக்கு தொடர்ந்து உத்வேகம் அளிப்பதாக கூறினார். தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளின் செய் அல்லது செத்துமடி என்ற முழக்கத்தால் ஈர்க்கப்பட்டு சுதந்திர போராட்டத்தில் அவர்கள் தேசத்தை ஒன்றிணைத்ததாக தெரிவித்துள்ளார். இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள செய்தியில், இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு வித்திட்ட வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்றவர்களின் தியாகத்தை நாடு என்றென்றும் நினைவு கூறுவதாக கூறியுள்ளார். அமெரிக்காவுடனான வர்த்தகம், பாதுகாப்பு, சவாலான தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். அமெரிக்க துணை அதிபர் ஜே டி வான்ஸுடன் தொலைபேசியில் ஆலோசனை மேற்கொண்ட பிரதமர், பிராந்திய மற்றும் சர்வதேச வளர்ச்சி, பரஸ்பர நல்லிணக்கம் குறித்து இருவரும் விவாதித்ததாக கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தியறிக்கை. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள 15 நீதிபதிகள் இன்று பதவியேற்றனர். தலைமை நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி அவர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். இதன் மூலம் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை தற்போது 51 அதிகரித்துள்ளது. இந்த பதவியேற்பு விழாவில் சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். தமிழகத்தில் இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள திருக்கோவில் நிலங்கள் சட்டவிரோதமாக பதிவு செய்யப்பட்டதாக பெறப்படும் புகார்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். திருச்சி ஸ்ரீரங்கத்தில் புனரமைக்கப்பட்ட கிழக்கு கோபுர வாசலை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு இன்று திறந்து வைத்து பேசிய

0: அவர் தமிழக திருக்கோவில்களின் திருப்பணிகள், கோவில்களுக்கு வழங்கப்பட வேண்டிய நிதி, குளங்களை சீரமைப்பது தொடர்பான முக்கிய அறிவிப்புகள் நடப்பு பட்ஜெட் கூட்டத்தொடரில் வெளியிடப்படும் என்றார். ஸ்ரீரங்கம் அடிமனை விவகாரத்தில் சட்ட வல்லுநர்களின் ஆலோசனை பெறப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையிலேயே வரும் 1ஆம் தேதி முதல் திருக்கோவில்களில் செல்போன் கொண்டு செல்ல தடை விதிக்கப்படுவதாக அமைச்சர் தெளிவுபடுத்தினார். தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவை அனைவரும் ஒருங்கிணைந்து எதிர்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரை காந்தி அருங்காட்சியகத்தில் மதுரை தூய்மை மாரத்தான் நிகழ்ச்சியை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், மக்கள் தொகை அடிப்படையில் தமிழகத்திற்கான மக்களவைத் தொகுதிகள் குறைய வாய்ப்புள்ளதாக அச்சம் எழுந்துள்ள நிலையில் 39 தொகுதிகளை உறுதி செய்ய வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். அரசு பேருந்து சேவைகளை பொதுமக்கள் முறையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மாநில சிறு குறு நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா கேட்டுக் கொண்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் பேருந்து நிலையத்திலிருந்து தவசலிங்கபுரம் கந்தசாமிபுரம் வரை செல்லும் புதிய பேருந்து சேவையை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், இதன் மூலம் மாணவர்கள் பெரிதும் பயனடைவார்கள் என்றார். MBBS BDS படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியல் நாளை வெளியிடப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 72,627 பேர் விண்ணப்பித்துள்ள நிலையில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு வரும் 13ஆம் தேதி தொடங்குகிறது. நாமக்கல்லில் போதைப்பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை மாநில வணிகவரி பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ் செல்வன் இன்று தொடங்கி வைத்தார். 1000-க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற இந்த ஓட்டத்தில் போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. காவிரி விவகாரத்தில் தமிழக அரசு தனது கடமையை செய்து வருவதாக காங்கிரஸ் கட்சியின் திரு கே வி தங்கபாலு தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 82வது பிறந்தநாளை முன்னிட்டு ஸ்ரீபெரும்புதூரில் 35வது ஜோதி யாத்திரையை தொடங்கி வைத்த அவர் இவ்வாறு கூறினார். தமிழகத்தில் தேசிய குடற்புழு நீக்க சிறப்பு முகாம் நாளை தொடங்குகிறது. மாநிலத்தில் 1 முதல் 19 வயது வரையிலான 2,06,00,000 குழந்தைகள், வளரிளம் பருவத்தினர் உட்பட 50,00,000-க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு குடற்புழு நீக்க மாத்திரைகள் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் குழந்தை திருமணங்களில் ஈடுபடுவோர் மீது சிறை உள்ளிட்ட கடும் தண்டனை விதிக்கப்படும் என்று ஆட்சித்தலைவர் திரு மோகனச்சந்திரன் எச்சரித்துள்ளார். கும்பகோணம் மகாமக பெருவிழா வரும் 2028ஆம் ஆண்டு மார்ச் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் தமிழ்நாடு பாரம்பரிய குழுவினர் ஆய்வுப் பணிகளை தொடங்கியுள்ளனர். மத்திய தொல்லியல் துறை, இந்து சமய அறநிலையத்துறை, ஊரக வளர்ச்சித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த 14 பேர் கொண்ட குழுவினர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். மாமன்னர் ராஜேந்திர சோழனின் பிறந்த நாளான ஆடி திருவாதிரை விழா அரியலூர் கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் ஆலய வளாகத்தில் நாளை நடைபெறுகிறது. நீலகிரி கூடலூர் அருகே தனியார் காபி தோட்டத்தில் புலி தாக்கி முதியவர் உயிரிழந்த நிலையில் வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதேபோல் ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் காமையன்புரத்தில் காட்டு யானை தாக்கி விவசாயி உயிரிழந்தது அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 3 மாதங்களில் மட்டும் யானை தாக்கி இதுவரை 4 பேர் உயிரிழந்துள்ளதால் போதிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினர். குற்றால அருவிகளில் வார விடுமுறையொட்டி இன்று காலை முதலே சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து காணப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: குற்றாலத்தில் சீசன் களைகட்டி வரும் நிலையில் இன்று வார விடுமுறையை கொண்டாடிட சுற்றுலா பயணிகள் பிரதான அருவியான குற்றால மெயின் அருவி, 5 அருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் தற்போது ஆர்ப்பரித்து வரக்கூடிய தண்ணீரில் குளித்து மகிழ்ந்து செல்வதால் எங்கு பார்த்தாலும் மக்கள் கூட்டம் மிகுந்து காணப்படுகிறது. பல பகுதிகளிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் குடும்பம் குடும்பமாக வருகை புரிந்து இங்குள்ள அருவிகளில் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: கபினி அணையிலிருந்து காவிரிக்கு 12,000 கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. அணை முழு கொள்ளளவை எட்டும் தருவாயில் உள்ளதால் உபரிநீர் முழுவதும் வெளியேற்றப்படுகிறது. இதனிடையே மேட்டூர் அணைக்கு வரும் தண்ணீரின் அளவு இன்று வினாடிக்கு 5,500 கனஅடியாக குறைந்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 78.3 அடியாகும். ஒகேனக்கல் காவிரியாற்றில் வினாடிக்கு 5,000 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. நெல்லை மாவட்டம் சொரிமுத்து ஐயனார் திருக்கோவிலுக்கு ஆடி அமாவாசையொட்டி பக்தர்கள் பூஜை பொருட்கள் கொண்டு செல்ல இன்று ஒருநாள் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நெல்லை மாவட்டம் களக்காடு முண்டந்திரை புலிகள் காப்பகம் பாவநாசம் வனச்சரகத்திற்குட்பட்ட காரையாறு அருள்மிகு சொரிமுத்தையனார் திருக்கோவிலில் ஆடி அமாவாசை திருவிழா வரும் 12ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு ஆடி அமாவாசை திருவிழா முன்னேற்பாடு பணிகள் காரணமாக பாவநாசம் வனச்சரகத்திற்குட்பட்ட புகழ்பெற்ற அகஸ்தியர் அருவி உள்ளிட்ட பகுதிகளுக்கு கடந்த 7ஆம் தேதி முதல் வருகின்ற 16ஆம் தேதி வரை பொதுமக்கள் மற்றும் சுற்றுலாப் பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கோவிலுக்கு செல்லும் பக்தர்களுக்கு இன்று அவர்கள் பூஜைக்கான பொருட்களை கொண்டு செல்ல தனியார் வாகனங்களுக்கு ஒருநாள் மட்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: ஸ்ரீவில்லிபுத்தூர் அருள்மிகு ஆண்டாள் திருக்கோவில் ஆடிப்பூர

0: திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான 5 கருட சேவை இன்றிரவு நடைபெறுகிறது. அமெரிக்காவில் நடைபெறும் 20 வயதிற்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் பட்ட போட்டியில் இந்தியா இன்று 3 பதக்கங்களை கைப்பற்றியது. உயரம் தாண்டுதலில் வசந்தகுமார் மெக்வால் வெள்ளிப்பதக்கத்தையும், நீளம் தாண்டுதலில் ஷானவாஸ் கான் வெண்கலப்பதக்கத்தையும் கைப்பற்றினார். ஈட்டி எறிதல் போட்டியில் ஆஷிஷ் யாதவ் வெள்ளிப்பதக்கத்தை வென்றார். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் அஷ்மிதா சாலியா கைப்பற்றியுள்ளார். கனடாவில் நடைபெறும் ATP டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் யூகி பாம்பரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை பிரான்ஸ் இணையை இன்றிரவு எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் மக்களின் நம்பகத்தன்மையை உறுதி செய்வதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இல்லந்தோறும் தேசிய கொடி ஹர்கர் திரங்கா இயக்கம் இன்று தொடங்கியது. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள 15 நீதிபதிகள் இன்று பதவியேற்றனர். தமிழக திருக்கோவில் குளங்களை சீரமைப்பது உள்ளிட்ட முக்கிய அறிவிப்புகள் நடப்பு பட்ஜெட் கூட்டத்தொடரில் வெளியிடப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். 20 வயதிற்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் பட்ட போட்டியில் இந்தியா இன்று 3 பதக்கங்களை கைப்பற்றியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 1:55. நேர்கள் பண்பலையில் இணை கேட்கலாம் மெல்லிசை பாடல்.

0: மனதோறும் இசையிலேயும் தரும் வித காரைக்கால் 100.3 பண்பலை. நேரம் 2 மணி. பண்பலையில் நேயர்கள் இனி கேட்கலாம். லஞ்ச் பிரேக்கில்
1: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.
2: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்திலிருந்து நான் டாக்டர் சரவண ராஜமாணிக்கம் பேசுறேன். 45 வருஷமா நாமக்கல் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் இந்த தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த அறுவை சிகிச்சைகளை நாங்கள் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்குறோம். ஒரு ஒரு வருஷமும் புது புது விஷயங்களை வந்துட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேஷண்ட்டோடைய கஷ்டங்களை குறைக்கிற மாதிரி இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸை வந்துட்டு உள்ளுக்கு கொண்டாந்துட்டு இருக்கோம். வணக்கம் நேர்களே, இந்த டைம் நேயர் ஒருத்தர் கேட்டிருக்காரு. சார், எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே ஸ்மோக்கிங் பழக்கம் இருக்கு, சிகரெட் பிடிச்சிக்கிட்டே இருப்பேன். சின்ன வயசில் பீடி பிடிச்சேன், இப்போ பீடி பிடிக்கிறதில்ல, ஆனால் இப்போ சிகரெட் பிடிக்கிறேன். எனக்கு ஒரு அறுவை சிகிச்சை பிளான் பண்ணியிருக்கோம் சார். எனக்கு வயிறு வலிக்குது, அதுக்கு குடல் ஏதோ ஆப்ரேஷன் பண்ணுங்கிறாங்க. எவ்வளோ நாள் நான் சிகரெட் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் எனக்கு இது பிடிக்கலைன்னா எனக்கு கை கால்லாம் உதறும், வேலை செய்ய முடியாது சார், என்னுடைய வேலை அப்படி. ஆப்ரேஷனுக்கு அப்புறம் எத்தனை நாள் கழித்து நான் பிடிக்கலாம், சிகரெட் பிடிக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. இது உங்களுக்கு கேட்குறதுக்கு, யாராவது சிகரெட் பிடிக்காதவங்க இந்த நான் பேசுகிறது கேட்குறீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேடிக்கையாக இருக்கலாம். ஏன்னா நமக்கு சிகரெட் பிடிக்கிறது இல்லை, ஸோ சிகரெட் பிடிக்கிறவங்களோட கஷ்டம் நமக்கு தெரிகிறது இல்லை. ஆஸ் எ டாக்டர் நாங்கள் ஈஸியாக சொல்லிவிடுவோம், பாருங்கள் இந்த மாதிரி 2 வாரம் சிகரெட் பிடிக்கக்கூடாது, அப்புறம் முடிஞ்ச வரைக்கும் ஆப்ரேஷன் அறுவை சிகிச்சையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சிகரெட்டே பிடிக்கக்கூடாது அப்படின்னு நாங்கள் சொல்லிவிடுவோம். பட் எத்தனை பேர் அதில் அதை கடைப்பிடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி ஒரு 10% கூட இதை கடைப்பிடிக்க மாட்டாங்க. வேடிக்கைக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு பேஷண்ட்டுக்கு ஆப்ரேஷன் வந்து தேதி கொடுத்துட்டேன். ஆப்ரேஷனுக்கு 2 நாள் முன்னாடி அவங்க ஒய்ஃப் வந்து என்கிட்ட கேட்குறாங்க, சார் பண்ணாதீங்க சார் ஆப்ரேஷன், இவர் வந்து நேற்று வரைக்கும் பிடிச்சிட்ருக்காரு சார் சிகரெட்டு, எனக்கு தெரியாமல் போய் கமுக்கமாக பிடிச்சிட்ருக்காரு அப்படின்றாங்க. அவரை கூப்பிட்டு நைஸாக பேசினா அவர் என்னங்கிறாரு, சார் சத்தியமாக சொல்கிறேன் சார், நான் சிகரெட்டே பிடிக்கல அப்படிங்கிறாரு. ஆனால் பார்த்தாலே தெரியுது, ஆஸ் எ டாக்டர் எங்களுக்கு ஒரு பேஷண்ட்டு இல்லை ஒரு நபரை பார்த்தாலே தெரியும் இவர் சிகரெட் பிடிக்கிறாருன்னு. உதடல எழுதி ஒட்டியிருக்கும், நீங்கள் எவ்வளோ தான் சென்ட் போடுங்க, எவ்வளோ தான் லிப்ஸ்டிக் அடிங்க, எவ்வளோ தான் இது பண்ணுங்கள், சிகரெட் பிடிக்கிறவங்களே நாங்கள் ஈஸியாக மோபம் பிடிச்சிரும், ஸ்மெல்லே இல்லைன்னா கூட அதுக்கான அறிகுறிகள் இருக்குது. ஸோ நேர்களே, 2 வாரத்துக்கு முன்னாடி அறுவை சிகிச்சைக்கு முன்னாடி நீங்கள் சிகரெட்டை நிறுத்தலைன்னா ஆப்ரேஷனுக்கு அப்புறம் வர விளைவுகள் ஆல்மோஸ்ட் டபுள் ஆகிடுது. ஏதாவது வூண்ட் இன்ஃபெக்ஷன் வருதுன்னா டபுள் டைம் இன்ஃபெக்ஷன் ஆகிடும். ஏதாவது ரத்த சேதாரமாகும்னா டபுள் ரத்த சேதாரமாகும். ஏதாவது காம்ப்ளிகேஷன் மற்றபடி உயிர் சேதாரமாகலாம்னா டபுள் டைம் உயிர் சேதாரமாகும். ஸோ இதை வேடிக்கையாக நினைக்க வேணாம், கஷ்டப்பட்டு எப்படியாவது ட்ரை பண்ணுங்கள் 2 வாரம் அதை நிறுத்துறதுக்கு. ஆப்ரேஷனுக்கு அப்புறமும் அட்லீஸ்ட் ஒரு 3 வீக்ஸ் 3 வாரமாவது சிகரெட் பிடிக்காமல் இருக்கிறது நல்லது. ரொம்ப கஷ்டமான விஷயம், உங்கள் டாக்டர்கிட்ட நீங்கள் இந்த ரொம்ப கஷ்டம் சார் எப்படி சார் மேனேஜ் பண்ணணும்னு நீங்கள் ஒரு வார்த்தை கேட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு இந்த மாதிரி மாத்திரையோ இல்லை ஒரு பபுள் கமோ இல்லை பேச்சோ ஸ்டிக்கர் ஒட்டுற மாதிரி இருக்கும் நெஞ்சில், அதை வச்சுக்கிட்டா உங்களுக்கு அது ஈஸியாக மேனேஜ் பண்ணிடலாம்.
3: நேர்களே, புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம், நோட் பண்ணிக்கோங்க. 73 73 23 33 33 இந்த நம்பருக்கு

0: வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. ஏதாவது கேள்வினா நீங்க கேட்கலாம், நாங்க பதிலளிக்கிறோம்.
1: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம், தரம், தனித்துவம், தனி கவனம்.

இது இசை அலைகளின் நூற்று காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை துளி. பச்சை பூமி வேண்டுமா? கையில் துணிப்பையை ஏந்துங்கள். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். நேரம் 2:05.

0: பண்பலையில் நேயர்கள் இனி கேட்கலாம். லஞ்ச் பிரேக்கில் வார்த்தை விளையாட்டு. நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சியில் பங்கு பெற அழைக்கலாம் நேர்களே. 0 4 3 6 8 இணைப்பு எண்ணுடன் 2 3 1 2 3 1 2 9 9 4 8 0 2 9 9 5 8 0 96 66 42 72 31. இது பண்பலையின் வார்த்தை விளையாட்டு.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: என்ன நேயர்களே, வார்த்தை விளையாட்டு விளையாட ஆர்வமா எல்லாரும் ரெடி ஆயிட்டீங்களா? நம்ம காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தை இப்ப நீங்க பாத்துருந்தீங்கன்னா இன்னைக்கு வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சி என்ன விளையாட போறோம்னு தெரிஞ்சிருக்கும். வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சிக்காக ஒரு போஸ்டர் போட்டிருக்கோம். அதாவது இன்னைக்கு என்ன விளையாட போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கலைந்துள்ள பழமொழியை கண்டுபிடிங்க. பழமொழி, நம்ம வழக்கத்துல எத்தனையோ பழமொழிகளை பேசுகிறோம், சொல்கிறோம், அதை கடைபிடிக்கவும் செய்கிறோம் இல்லைங்களா? அந்த பழமொழியை நான் வந்து வார்த்தைகளை கலைத்து போட்டு சொல்லுவேன். அந்த வார்த்தைகளை நீங்கள் சரியான முறையில் அடுக்கி அந்த பழமொழி முழுமையாக என்னன்றதை இன்னைக்கு சொல்ல போகிறீங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, கை மண் கற்றது அளவு அப்படின்னு நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன்னு வச்சுங்க. இந்த வார்த்தைகளெல்லாம் வைத்து பார்த்தால் என்ன ஒரு பழமொழி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கற்றது கை மண் அளவு, கல்லாதது உலகளவு அப்படின்னு சொல்லலாம். இந்த கற்றது கைமண் அளவு, இதுதான் இன்னைக்கு அதில் நான் சொல்லக்கூடிய அந்த உதாரணம். இந்த வார்த்தைகளை வைத்து நம்ம உருவாக்கக்கூடிய ஒரு பழமொழி. இது மாதிரி நிறைய பழமொழிகள் இருக்குது இல்லைங்களா? அதுலேருந்து வார்த்தைகளை நான் இடம் மாற்றி கொடுப்பேன், நீங்கள் அதை முறையாக வரிசைப்படுத்தி அந்த பழமொழி என்னன்னு இன்றைக்கி சொல்ல போகிறீங்க. அப்படியே நம்ம காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்திலும் வாட்ஸ்அப் பக்கத்துலேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வார்த்தை விளையாட்டு விளையாட ரெடியாக இருங்க.
4: ஜனு தரிக்கிட்டு தக்க ஜனு தரிக்கிட்டு தக்க ஜனு தரிக்கிட்டு தக்க ஜனு தரிக்கிட்டு தக்க ஜனு

0: வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சியோட நாம் இணைந்திருக்கின்றோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில கலைந்துள்ள பழமொழியை கண்டுபிடிக்க போறீங்க. நேயர்கள் யார் வந்து இப்ப லைன்ல முதல் நேயரா வராங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வருக, வணக்கம். வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சி விளையாட வரும் நேயர், வருக, வணக்கம். வணக்கம், நலமா இருக்கேன் ஸ்ரீ கிருஷ்ணா. விளையாடலாமா? உங்களுக்கான பழமொழி திருவினை முயற்சி ஆக்கும். அவ்வளவுதான், சிறப்பா சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் ஸ்ரீ கிருஷ்ணா. அடுத்து வரவிருக்கும் நேயர், வருக, வணக்கம்.
1: இனிய மதிய வணக்கம்.
0: சொல்றது யாருங்க?
1: சகோதரிக்கு வணக்கம் கூறுவது ராஜேந்திரன் மணக்குடி.
0: எளிமையாதான், கற்றது உலகளவு கைமண் கல்லாதது.
1: அதாவது கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு, கடல் அளவு, ரெண்டும் சொல்லலாம்.
0: கல்லாதது உலக அளவு,
1: ஆமா
0: அதுதான் நம்ம உலக வழக்கம்.
2: மேலமங்கநல்லூரா?

0: ஆமா மேடம்.
1: சரி, உங்களுக்கான வார்த்தை சொல்லாமா?
0: சொல்லுங்க மேடம்.
1: உங்களுக்கான பழமொழி, உண்டு வாழ்வு பட்டால் ஒன்று,
0: ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு,
1: ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. சிறப்பா சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்து வரவிருக்கும் நேயர், வருக வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: யார் பேசுறீங்க?
2: சிவபூர்ல இருந்து சோமசுந்தரம் பேசுறேன்.
1: சோமசுந்தரம் சார், உங்களுக்கான பழமொழி சொல்லாமா?
2: சொல்லுங்க.
1: அளவுக்கு அமுதம் மிஞ்சினால் நஞ்சு,
2: அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு.
1: அவ்வளவுதாங்க. சூப்பர் சூப்பரா சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இன்னைக்கு நேயர்கள்லாம் வந்து ரொம்ப எளிமையான விளையாட்டுனால சூப்பரா விளையாடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில பங்கு பெறணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா 0-4-3-6-8 இந்த இணைப்பெண்ணோட 2-3-1-2-3-1-2-9-9-9-8-0-9-9-5-8-0 இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு நிகழ்ச்சியில பங்கு பெறலாம். கலைந்துள்ள பழமொழியை கண்டுபிடிக்கலாம். இப்ப யார் வராங்கன்னு கேட்கலாம். வருக வணக்கம்.
3: வணக்கம் ஜோதி.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: பாக்கம் சுமதி.
1: சுமதிமா, உங்களுக்கு சொல்லலாமா?
3: சொல்லுங்க.
1: உங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, வாய்க்கு கைக்கு எட்டவில்லை எட்டியது.
3: வாய்க்கு எட்டியது கைக்கு எட்டவில்லை.
1: திரும்ப சொல்லுங்க.
3: கைக்கு எட்டியது
1: கைக்கு எட்டியது
3: வாய்க்கு எட்டவில்லை.
1: அப்படியே நீங்க உல்டாவா சொல்லிட்டீங்க ஃபர்ஸ்ட். இல்ல, கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை. இதுதான் சரி. வாழ்த்துக்கள்மா. நேர்களே, நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அற்ற காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
4: ஓஎன்ஜிசி, மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி.
5: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர் சில்க்ஸ்.
1: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாமல் சித்தா பார்மா விடங்கலூர் இணை வழங்கும் என் சொல்லாமது.
5: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சியோட இணைந்திருக்கின்றோம். நேரம் 2:16:26 ஆகிடுச்சு. நிகழ்ச்சியில தொடர்ந்து யார் வராங்கன்னு கேட்கலாம். வருக வணக்கம். சரியானது, சிறப்பா சொல்லிட்டீங்கம்மா, வாழ்த்துக்கள். அடுத்து வரும் நேயர், வருக வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
1: யார் பேசுறீங்க?
6: திருத்துறைப்பூண்டி தேவி மேடம். நல்லா இருக்கீங்களா?
1: சூப்பரா இருக்கும் தேவிமா, சொல்லலாமா?
6: நன்றும்
1: பிறர் தர வாரா நன்றும், நன்றும் பிறர் தர வாரா தீதும், தீதும்
6: தீதும் நன்றும் பிறர் தர வாரா.
1: அவ்வளவுதான், ஈஸியா சொல்லிட்டீங்களா? எளிமையா தானே இருந்துச்சு? தீதும் நன்றும் பிற தர வாரா, சிறப்பா சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் நேர்களே. காரைக்கால் பண்பலை 100.3 வார்த்தை விளையாட்டு.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: நமது பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுத்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
3: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப் டவுன் ஹால் ரோட் கும்பகோணம்.
2: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருத்திரிப்பூண்டி ஏபிசி கோல்ட் பேலஸ்.
4: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
5: ஏபிசி கோல்ட் பேலஸ் திருத்திரைப்பூண்டி.
2: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். இன்னைக்கு நிகழ்ச்சியில கலைந்துள்ள பழமொழிய கண்டுபிடிங்கன்னு சொன்னது போதும் நம்ம நேயர்கள்லாம் ரொம்பவே அருமையா நேயர்கள்லாம் அந்த பழமொழிய கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. சவுண்டோட வந்திருக்காங்க, யார் வந்திருக்காங்கன்னு கேட்கலாம். வருக வணக்கம்.
6: அன்பான தோழிக்கு பாசமான மதிய வணக்கம்.
2: வணக்கம். யார்?

0: பேசுறீங்க?
1: எரவாஞ்சேரி கலாவதி ராஜம்மா.
0: கலாவதிமா, உங்களுக்கான பழமொழி சொல்லலாமா?
1: சொல்லுங்க
0: பாருங்க. உங்களுக்கு துரும்பும் குத்த சிறு உதவும் பல். நீங்க கேள்வியெல்லாம் கேட்க தேவையில்ல, நான் சொல்லிட்டு கிளம்புற அப்படின்ற மாதிரி கிடக்கடன்னு சொல்லிட்டீங்க. சிறு துரும்பும்
1: பல் குத்த உதவும்.
0: சிறப்பா சொல்லிட்டீங்கம்மா, வாழ்த்துக்கள்.
1: நன்றி நன்றி
0: நன்றிங்க நன்றி. அடுத்து வரும் நேயர் வருக. வணக்கம்.
2: நலமா
0: இருக்கேன் சார். யார் பேசுறீங்க?
2: செந்தில்
0: கண்ணன் சார். உங்களுக்காக சொல்லலாமா?
2: சொல்லுங்கம்மா.
0: தனக்கு கையே உதவி தன்.
2: தனக்கு தானே தன் கை தன் உதவி.
0: தனக்கு தனக்கு கையே உதவி தன். இதை வரிசைப்படுத்தி முழுமையா சொல்லுங்க. அவ்வளவுதாங்க ஐயா, அதுக்குதான் ஃபர்ஸ்ட் கேட்டுக்கணும். கேட்டுட்டீங்கன்னா முழுசா
2: வந்துடும்.
0: சரி பரவாயில்ல, நல்ல முயற்சியில் வச்சுக்கலாம்.
2: படபடப்பு வேற ஒண்ணும்
0: படபடப்பு இருக்க கூடாதே.

0: நன்றி. அடுத்து வரும் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: நலமா இருக்கேன் சார். யார் பேசுறீங்க?
1: செந்தில்கண்ணன்
0: சார். உங்களுக்காக சொல்லலாமா?
1: சொல்லுங்கம்மா.
0: தனக்கு கையே உதவி தன்.
1: தனக்கு தானே தன் கை தன் உதவி.
0: தனக்கு தனக்கு கையே உதவி தன். இதை வரிசைப்படுத்தி முழுமையா சொல்லுங்க. அவ்வளவுதாங்க ஐயா. அதுக்குதான் கேட்டுக்கணும். கேட்டுட்டீங்கன்னா சரி பரவாயில்ல. நல்ல முயற்சியில் வச்சுக்கலாம்.
1: உங்களுக்கெல்லாம்
0: படபடப்பு இருக்க கூடாதே. இத்தனை காலம் நேயந்தீங்க அப்புறம் என்ன? வணக்கம். யார் பேசுறீங்க? சுபாமா, ரொம்ப ஆக்டிவா இருக்கீங்க. லஞ்ச் சாப்பிட்டாச்சா?
2: சாப்பிட்டாச்சு மேடம்.
0: அதுவும் ஆக்டிவா இருக்கீங்க. இல்ல, நிகழ்ச்சி முடிச்சிருதா? விழுந்தது பாலில் நழுவி பழம். எங்கயா முன்னொரு முறை சொல்லுங்க. அவ்வளவுதான். சிறப்புங்க. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. எப்படி நேயர்கள்லாம் இன்னைக்கு நிகழ்ச்சியில ரொம்ப சிறப்பா சொல்லிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் ஒரு 11 பழமொழிய பாத்துட்டோம். அடுத்தது பாக்கலாம் தானே. வருக. வணக்கம். கூட வராங்களே, யாரு? கவிதாமா? உங்க தோழி கிட்ட பேசிட்டு இருக்கீங்களா? ஆறுபாதி கவிதா. ஆறு பாக்கமா? அதுங்க தப்பா சொல்லிட்டாங்க. சரி, உங்களுக்கான பழமொழி சொல்லலாமா?
3: சொல்லுங்க.
0: எல்லாமே எனக்கு எளிமைதான். கோடி கூடி நன்மை வாழ்ந்தால் சொல்லுங்க.
3: கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை.
0: அவ்வளவுதான். எளிமையா இருந்துச்சா?
3: இருந்துச்சு.
0: சிறப்புங்க. வாழ்த்துக்கள். நன்றி நிகழ்ச்சியில் இருந்ததற்கு. நன்றி. நேர்களை நாளை காலை 7 மணிக்கும் மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் மாப்பிள்ளை மன்னார்சாமி, நாளை மாலை 5 மணிக்கு நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டர்சோஸ் வழங்கும் உலாவரும் நேரம், நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சிகள்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். பூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
3: லஞ்ச் பிரேக்கில் வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சியுடன் நாம் இணைந்திருக்கின்றோம். நேர்களே, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சியில் பங்கு பெற அழைக்கலாம். 0436 8 இணைப்பெண்ணுடன் 2311 2991 2998 0 2999 5 8 0 9565642 7231. வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சியில அடுத்து இணைவரும் நேயர் யார், எங்கிருந்து கேட்கலாம்? வருக, வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
3: யார் பேசுறீங்க?
4: அறிவழகன்.
3: அறிவழகன் சார், உங்களுக்கான வார்த்தை சொல்லாமா? உங்களுக்கான பழமொழி, தெரியும் அழகு அகத்தின் முகத்தில்.
4: அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்.
3: அவ்வளவுதாங்க ஐயா, சிறப்பா சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள்.
4: நன்றி
3: நன்றி. அடுத்து வரவிருக்கும் நேயர், வருக, வணக்கம்.
5: அம்மா வணக்கம். நான் சேலம் மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர் பேசுற நிலமா இருக்கீங்களா?
3: சூப்பரா இருக்கும், சொல்லலாமா?
5: சொல்லுங்க சொல்லுங்க. எல்லாம் ரொம்ப எளிமைப்படுத்திட்டு இருக்கீங்க, எல்லாரையும் ஜெயிக்க வைக்கிறீங்க.
3: ஆமா, இன்னைக்கு எல்லாருமே சொல்ற மாதிரி அமைஞ்சிடுச்சு. உங்களுக்கு சொல்றேன், வாழ்வே குறைவற்ற செல்வம் நோயற்ற.
5: நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் இல்லையா?
3: சிறப்பு, சிறப்பா சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள்.
5: நன்றி
3: நன்றி நன்றி. அடுத்த நிகழ்ச்சியில இணைவரும் நேயர், வருக, வணக்கம்.
6: ஹலோ மேடம்,
3: மயிலாடுதுறையில இருந்து யார் பேசுறீங்க?
6: கலியமூர்த்தி மேடம்.
3: கலியமூர்த்தி, சொல்லலாமா உங்களுக்கு?
6: ஆ சொல்லுங்க.
3: கற்பவர் கரையில நாள் கல்வி சில.

0: இன்னொரு முறை சொல்லவா? நல்லா நல்லா கேட்டுக்கோங்க. கற்பவர் கரையில நாள் கல்வி சில. தெரியுதுங்களா உங்களுக்கு? ரொம்ப ஈஸி தான் இது, ரொம்ப எளிமையான ஒரு பழமொழி தான். கற்பவர் கரையில நாள் கல்வி சில. கல்வி கல்வி கரையில
1: சில.
0: இன்னும் ஒரு வார்த்தை இருக்குதுங்களே. சரி, நல்ல முயற்சி, நல்ல முயற்சி. இன்னொரு நேயர்கிட்ட கேட்கலாமா? நன்றிங்க, நன்றிங்க ஐயா. அடுத்து வரும் நேயர் வருக. வணக்கம். வணக்கம் என்னாச்சி? வணக்கம், வார்த்தை விளையாட்டு.
2: வணக்கம் மேடம், காரைக்கால்
0: பத்மாவதிமா. உங்களுக்கான பழமொழி
2: சொல்லுங்க மேடம்.
0: கற்பவர் கரையில நாள் கல்வி சில. கல்வி கரையில கற்பவர் நாள் சில, இதுதான் சரியான பழமொழி. நேர்களே, நம் காரைக்கால் பண்பலை 100.3 நாளைக்காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ.
3: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
4: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
3: ஜிஎல் மருத்துவமனை
4: காரைக்கால்.
0: செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசை வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
5: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனையும்
6: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
5: பிபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
6: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசும் தளிர்.
7: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
8: எங்கும் கண்டிராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள். முருகன் ஜுவல்லர்ஸ்,
9: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை 7:30 காரைக்கால் ONGC காவிரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
10: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
0: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனேன பிரீஃப்ஸ் வழங்கும் தேநீர் நேரம்.
11: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
12: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
13: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: கொஞ்சி பேசி கொஞ்சி பேசி கொஞ்சம் பைங்கிளி.
1: லஞ்ச் பிரேக்கில் வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சியோட நாம் இணைந்திருக்கின்றோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில கலைந்துள்ள பழமொழியை கண்டுபிடிங்கன்னு சொன்னோம். நேயர்களை ரொம்பவே சிறப்பா விளையாடிக்கிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில அடுத்து வர நேயர் யாருன்னு கேட்கலாம். வருக, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: ஜெயந்தி. கோவிந்தராஜ் மேடம்.
1: ஜெயந்திமா, உங்களுக்கான பழமொழி
2: சொல்லுங்க மேடம்.
1: படாது செய்தவன் அடாது படுவான்.
2: படாது
1: செய்தவன் அடாது படுவான்.
2: அடாது செய்தவன் படாது படுவான்.
1: அடாது செய்தவன் படாது படுவான். விடைய சொல்றீங்களா? சரி, நான் சொன்ன வார்த்தையை ரிப்பீட் பண்றீங்களோன்னு நினைச்சிட்டேன். ஆமா, இது எப்பவும் தொடரும். ஆமா, நன்றிமா, நன்றி, சிறப்பா சொல்லிட்டீங்க. அடாது செய்தவன் படாது படுவான், இதுதான் சரியான பழமொழி. சிறப்பா சொல்லிட்டாங்க ஜெயந்திமா. அடுத்து யார் வராங்க கேக்கலாம். வருக, வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? சசிகலாமா, உங்களுக்கான பழமொழி எவ்வழி எவ்வழி குடிகள் அவ்வழி அரசன்.
3: சண்முகம்
1: சார், குத்தாலத்துல இருந்து. சண்முகம், சரி, உங்களுக்கான பழமொழி சொல்றேன். நண்பன் ஆபத்தில் உண்மையான உதவுவனே. உதவுவனே. நண்பன் ஆபத்தில் உண்மையான உதவுபவனே.
3: ஆபத்துக்கு உதவுபவன் நண்பன்.
1: நம்ம

0: சொல்லியிருக்க எல்லா வார்த்தையும் கலந்து சொல்லுங்க. நண்பன் ஆபத்தில் உண்மையான உதவுபவனே.
1: ஆபத்துக்கு உதவுபவன், ஆபத்துக்கு உதவுபவன்.
0: அடுத்தது வாங்க.
1: உண்மையான நண்பன்,
0: அவ்வளவுதான். சிறப்பு சிறப்பு. ஆபத்தில் உதவுபவனே உண்மையான நண்பன். நன்றிங்க நன்றிங்க. அடுத்து யார் வராங்க கேக்கலாம். வருக வணக்கம்.
2: இனிய மதிய வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: பஞ்சநதிக்குளம் கோவி இளவரசன்.
0: இளவரசன் சார், உங்களுக்கான பழமொழி சொல்லாமா?
2: சொல்லுங்க மேடம்.
0: பறந்தால் தூரத்தில் மழை தும்பி.
2: தும்பி பறந்தால் மழை தூரத்தில்.
0: மழை தூரத்தில் இல்லைங்களே. தும்பி பறந்தால் தூரத்தில் மழை. இதுதான் சரியான
2: பொருள்.
0: சரிங்க நன்றிங்க நன்றி. பரவாயில்ல, நல்ல முயற்சி. நன்றிங்க நன்றிங்க ஐயா.
3: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். நாகப்பட்டினம்.
0: நேர்களுக்கு உள்ள இந்த நல் வாழ்த்துக்களை சொல்லுவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
4: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேயர்களுக்கு நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ் உலகடைந்த நல்வாழ்த்துக்கள்.
5: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
0: இணைந்திருக்கின்றோம் பண்பலை 100.3 லஞ்ச் பிரேக்கில் வார்த்தை விளையாட்டு.

0: நேர்களே, நாளை காலை 11 மணிக்கு காரைக்கால் முருகன் ஜுவல்லர்ஸ் வழங்கும் அணிகலன்களும் ஆலோசனைகளும் சிறப்பு தொடர்.
1: எங்கும் கண்ணீராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள் முருகன் ஜுவல்லர்ஸ்.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல்ல
2: பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
4: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: லஞ்ச் பிரேக்கில் வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். நம்ம காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்துல நம்ம வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சிக்காக போடப்பட்டிருக்க இந்த போஸ்டர்ல 20 கமெண்ட்ஸ் வந்திருக்கு. யாரெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். கடலூர் துறைமுகம் சுரேஷ் அவர்கள் சொல்லியிருக்காங்க, கற்றது கைமணளவு, கல்லாதது உலகளவு இந்த பழமொழியை. அடுத்து அமிர்தராயன் கோட்டை பாரிவள்ளல் க அவங்க நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்து கடம்போடு வாழ்வு சி நல்லம்பெருமாள் அவங்களை தொடர்ந்து ஐயாவடி அசோக்ராஜ் கனிமொழி, அண்ணப்பன் பேட்டி எஸ் ஜோதி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. செந்தில் கண்ணன் சோபா பேரளத்திலிருந்து. அடுத்து திருமலஸ்தானம் வீரசுந்தரியமா சொல்லியிருக்காங்க. மதுரை சோ சண்முக சுந்தரம் நிறைவி NMP நச்சுப்பிள்ளை அவர்கள் அடுத்து வார்த்தை விளையாட தயாராகி இருக்கிறோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேமாத்தூர் அமுதா சேகர் நிறைவு பகுதிக்கே வந்துட்டோம் அமுதாமா. அடுத்து ஆரூர் கொடிக்கால் பாளையம் நிகழ்ச்சி சிறப்பு பெற வாழ்த்துக்கள் அப்படின்னு ஜான் ஹாஜா நஜிபுதீன் சார் சொல்லியிருக்காங்க. அடுத்து பன்னீர்செல்வம் மருதூர் வடக்கிலிருந்து நிகழ்ச்சி மென்மேலும் சிறக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பாலா கார்த்திகா அப்படின்ற ஐடியிலேருந்து வணக்கத்தோடு வந்திருக்காங்க. எரவாஞ்சேரி கலவதி ராஜமோகனம்மா சொல்லியிருக்காங்க, வணக்கம் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள். அடுத்து யாருங்க, மங்கை மடம் ஜெயந்தி கோவிந்தராஜ், காரைக்கால் புதுத்துறை செல்வகுமார், நிகழ்ச்சி அருமையாக இருக்கு நன்றின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, மதிய வணக்கத்தோட நன்னிலம் அம்பலவாணன் சார் வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து புஷ்பவனம் விஸ்வநாதன், நிகழ்ச்சி அருமை, அப்படியே லைன் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க, அடுத்த வாரம் கூட கண்டிப்பாக நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம். அடுத்து நன்னிலம் சுப்பிரமணியன். அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பட்டினம் நளினி சங்கர், பஞ்சநதிக்குளம் கோவி இளவரசன் சார் இவங்களை தொடர்ந்து. அடுத்து யாராவது கமெண்ட்ஸ் போடுறாங்களா அப்படின்னு தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு நேயரை சந்திக்கலாம். வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சியோட இணைவரும் நேயர் வருக, வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
5: லதாமா,
0: உங்களுக்கான பழமொழி எல்லாம் மின்னுவது அல்ல பொன், அடுத்து வரும் நேயர் என நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். யார் வராங்கன்னு கேக்கலாம்.
6: வணக்கம் மேடம்.
0: யார் பேசுறீங்க?
6: நாகை மாவட்டம் கோனேரி சுரேஷ்குமார். நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் சுரேஷ். உங்களுக்கான பழமொழி சுற்றம் பார்க்கின் இல்லை குற்றம், சுற்றம் பார்க்கின் இல்லை குற்றம். விரைவா
6: சுற்றம் பார்த்தேன், சுற்றம்
0: சொல்லுங்க. நல்ல முயற்சி, சுற்றம் பார்க்கின் குற்றம் இல்லை, அவ்வளவுதான். சிறப்புங்க, வாழ்த்துக்கள். நன்றிங்க, நன்றி நிகழ்ச்சியில இணைந்ததற்கு. இன்னைக்கு வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சியில நேயர்கள்லாம் ரொம்பவே சிறப்பா பங்கு பெற்று அவங்களுடைய பங்களிப்பை சிறப்பா சொன்னாங்க, பதிலையும் சொன்னாங்க.

0: அனைத்து நேயர்களுக்குமே வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லிக்கலாம். நிகழ்ச்சியில காரை பண்பலை 100.3 முகநூல் பக்கத்துல கமெண்ட்ஸ் பதிவு பண்ண அனைத்து நேயர்களுக்கும் நன்றியை சொல்லிக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே. காரைக்கால் பண்பலை 100.3 அனைத்து நிகழ்ச்சிகளும் கேட்டு பயன்பெறுங்கள். காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தருணத்தில் சந்திக்கலாம் நேயர்களே. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது சென்னை அஞ்சலக வானிலை அறிக்கை.
1: ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. காரைக்காலில் மழையில்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். கோயம்புத்தூர் மாவட்டம் உப்பாசி, சின்கொன்னா ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், சென்னை அம்பத்தூர், கோயம்புத்தூர் சின்னக்கல்லாறு, வால்பாறை ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை, வாலாஜா அம்மூர், வாலாஜா சோலையாறு ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், வேலூர் மாவட்டம் காட்பாடி, வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டப்பகுதி, செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம், சென்னை அண்ணா பல்கலைக்கழகம், காரைக்குடி, வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், புதுச்சேரி, ஆலந்தூர், சென்னை விமான நிலையம், ஸ்ரீபெரும்புதூர், மீனம்பாக்கம், சோழிங்கநல்லூர், உத்தரமேரூர், கேளம்பாக்கம், செம்பனார் கோவில், காஞ்சிபுரம் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், குடலூர் பசார், செய்யாறு, பணப்பாக்கம், பள்ளிக்கரணை, மேல்குடலூர், நாலுமுக்கு, ராணிப்பேட்டை, கலவை, ஸ்ரீமுஷ்ணம், பன்ருட்டி, லால்பெட், வேலூர், ஊத்துக்கோட்டை, தளி, அவலாஞ்சி, சென்னை ஆட்சியர் அலுவலகம், கமுதி, அயனாவரம் வட்டாட்சியர் அலுவலகம், பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், பெரம்பூர், பூவிருந்தவல்லி, பெரியாறு, ஊத்தூர், குடித்தாங்கி, காட்டுமன்னார் கோவில், கீழணை ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர், வேலூர் மாவட்டம் அம்முண்டி, திருவள்ளூர் மாவட்டம் செம்பரம்பாக்கம், விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை, திருப்பத்தூர், காவேரிப்பாக்கம், குன்றத்தூர், சென்னை திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம், கிருஷ்ணகிரி மாவட்டம் பரூர், சோழவரம், மகாபலிபுரம், மணல்மேடு, தேக்கடி, விருதாச்சலம், குழித்துறை, சீர்காழி, வானமாதேவி, மணல்மேடு, செங்கம், பாலம்மூர், விருஞ்சிபுரம், பொள்ளாச்சி, ஏற்காடு, பூண்டி, மீமாத்தூர், காரியக்கோவில் அணை, அரக்கோணம், மயிலாடுதுறை, சூரலக்கோடு, மேலாலத்தூர், உளுந்தூர்பேட்டை, வாலாஜாபாத், குடியாத்தம், திருவள்ளூர், மகாபலிபுரம், ரிஷிவந்தியம், மின்னல், ஜெயங்கொண்டம், கிருஷ்ணராயபுரம் ஆகிய இடங்களில் பதிவான மழையின் அளவு 1 சென்டிமீட்டர். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாக இருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 37.6 டிகிரி செல்சியஸ் ஈரோடில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.7 டிகிரி செல்சியஸ் திருப்பத்தூரில் பதிவாக இருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 11.9 டிகிரி செல்சியஸ். அதிக வெப்பநிலை கோயம்புத்தூர், நீலகிரி, கடலூர், ஈரோடு, கரூர், திண்டுக்கல், நாமக்கல், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாக இருந்தது. ராமநாதபுரம் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. கரூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாக இருந்தது. நீலகிரி, ஈரோடு பகுதிகளில் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், வடகடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி பகுதிகளில் பலத்த காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு, இடிமின்னலுடன் இருக்கக்கூடும். மற்ற இடங்களில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை, இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. நாளை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை, இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். நாளை மறுநாள் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு. 12ஆம் தேதியன்றும் 13ஆம் தேதியன்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், வடகடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு. 14ஆம் தேதியன்றும் 15ஆம் தேதியன்றும் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும். வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. இன்று தொடங்கி 13ஆம் தேதி வரை வட தமிழகத்தின் உட்பகுதிகளில் அதிகள வெப்பநிலை சற்று உயர்ந்து காணும்.

0: காணப்படக்கூடும். மற்ற இடங்களில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிக அளவு 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். நாளையும் இதே வானிலை நிலவும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் இருக்கும். வெப்பநிலை அதிக அளவு 19 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 29.7 டிகிரி செல்சியஸ். குறைந்த அளவு வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ். இன்றும் நாளையும் பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தென் தமிழக கடலோர பகுதிகள் குமரி கடற்பரப்பை ஒட்டி வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. சிந்தனை துளி. கவனம் சாலையில் இருக்கட்டும், கைபேசி பையில் இருக்கட்டும். அக்கறையுடன் கோருவது ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை. நேர்கே நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3.

0: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. பண்பலையில் நேயர்களை நீ கேட்டு ரசிக்கலாம். நாகை மோரா சன்ஸ் ரெடிமேட்ஸ் வழங்கும் LSC லைக் ஷேர் கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கும் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகை மோரா சன்ஸ் ரெடிமேட்ஸ்.
1: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மோரா சன்ஸ் நாகப்பட்டினம்.
2: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள் மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேர்களை காரைக்கால் பண்பலையின் 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 Facebook, Instagram, YouTube, X வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. LSE நிகழ்ச்சியில இன்னைக்கு என்ன கேள்வி கேட்டிருக்கேன் அப்படின்னு நம்ம காரைக்கால் பண்பலை Facebook பேஜ்ல போஸ்டர் போட்டாச்சுங்க. போஸ்டரும் போட்டாச்சு, நிறைய கமெண்ட்ஸும் அப்படியே வந்துகிட்டே இருக்கு பாருங்களேன். சரி ஓகே, போஸ்டர் போட்டுட்டீங்க, ஆனால் நாங்கள் தூரமாக வானொலி மட்டும் கேட்டுக்கிட்டு இருக்கோம், என்ன கேள்வி கேட்டிருக்கீங்கன்னு தெரியல அப்படின்னு நிறைய பேர் சொல்றது எனக்கும் கேட்குதுங்க. அதனால நானும் ஒரு முறை சொல்லணும்ல. இன்னைக்கு எல்எஸ்சியில் என்ன கேள்வி அப்படின்னா, நம்ம கிட்ட ஒரு வழக்கம் இருக்குங்க, ஒன்னாவே படிச்சிருப்போம், ஒன்னாவே வளர்ந்துருப்போம், சின்ன பிள்ளையிலேருந்து நம்மளை எப்பயுமே ஒரு ஜிகர தோஸ்து அப்படின்னே சொல்லுவாங்க. அந்தளவுக்கு நம்ம கூடவே இருந்த ஒரு நபர்களை ஏதோ ஒரு காரணத்தினால ரொம்ப நாள் ஆயிருக்கும் அவங்கள பார்க்கறது, பல வருடமானாலும் ஆகியிருக்கும். இந்த மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு நீங்க பார்க்குற உங்களோட சின்ன வயசு ஃப்ரெண்டை மொத முறை ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்க பேசுற ஃபர்ஸ்ட் வார்த்தை என்னவா இருக்கும் அப்படின்னாங்க இன்னைக்கு எல்எஸ்சி நிகழ்ச்சிக்கான கேள்வி. பல நாட்களுக்கு பிறகு உங்கள் சிறு வயது நண்பரை நண்பியை சந்தித்தால் நீங்கள் பேசும் முதல் வார்த்தை என்ன? இதுதான் இன்னைக்கு நம்ம எல்எஸ்சிக்கான கேள்வி. உடனே அவங்க ஃபோன் எடுங்க, ஃபேஸ்புக் போயிட்டு நம்ம காரைக்கால் பண்பலை அப்படின்னு தமிழில் தட்டச்சு செஞ்சு நம்ம காரைக்கால் பண்பலை ஃபேஸ்புக்குள்ளார போனீங்கன்னா எல்எஸ்சி நிகழ்ச்சிக்கான போஸ்டர் இருக்கு, அந்த போஸ்டருக்கு கீழே உங்களோட கமெண்ட்ஸை கொடுங்க. கமெண்ட்ஸ் கொடுக்கும்போது மூணே மூணு விஷயம் தாங்க, அந்த மூணு விஷயத்தில்

அந்த விஷயம் என்ன அப்படின்னா, உங்க பேரையும் ஊரையும் சொல்ல மறக்கவே மறக்காதீங்க. நிச்சயமா அதை சொல்லிருங்க. அது மட்டும் இல்லாம மூணாவது என்ன அப்படின்னா, கேள்விக்கு ரத்தின சுருக்கமா ஒரே வார்த்தையில பதில் கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாரோடைய கமெண்ட்ஸையும் விரைவா படிச்சு முடிச்சிடலாங்க. அதனால இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, உங்க பேரு, உங்க ஊரு, இந்த கேள்விக்கான பதில், நீங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசுற முதல் வார்த்தை அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத மட்டும் சொன்னீங்க அப்படின்னா நிகழ்ச்சி ரொம்ப எளிமையாகவும் ரொம்ப சூப்பராகவும் போவுங்க. ஓகே, உடனே கமெண்ட்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த பாடலை தொடர்ந்து வந்து அவங்களுடைய கமெண்ட்ஸை படிச்சிடலாம்.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: இன்னைக்கு எல்எஸ்சில என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, பல நாட்களுக்கு பிறகு உங்கள் சிறு வயது நண்பரை நண்பியை சந்தித்தால் நீங்கள் பேசும் முதல் வார்த்தை என்ன? இதுதாங்க இன்னைக்கு எல்எஸ்சில கேள்வி. இதுக்கு இப்போ வரைக்குமே ஒரு 30 தாண்டி கமெண்ட்ஸ் வந்துடுச்சுங்க. அந்த கமெண்ட்ஸ் இப்போ யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா, கடலூர் துறைமுகத்தை இந்த சுரேஷ் தான் சொல்லியிருக்காங்க. முதல்ல நண்பனை பார்த்தவொடனே கொஞ்ச நேரம் அமைதியாக நிற்பேன், அதுக்கப்புறம் கட்டி தழுவிக்கிட்டு அவங்கள பற்றி நலம் விசாரிப்பேன் அப்படின்னு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கங்க. அடுத்த கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னு பார்த்தா, பண்டாரவாடையிலேருந்து வழுவூர் ஸ்ரீகிருஷ்ணா தான் இந்த கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. என்னப்பா இந்த பக்கம் அப்படின்னு கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ் யாரோட கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஐயாவாடியிலேருந்து அசோக்ராஜ் கனிமொழி தான் சொல்லியிருக்காங்க. நீண்ட நாள் கழித்த நண்பனை பார்த்தா எப்படி இருக்குது, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு, வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களான்னு ஒரு நலம் விசாரிப்பை அழகாக சொல்லியிருக்காங்கங்க. அடுத்த கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னு பார்த்தா, மணக்குடியிலேருந்து ராஜேந்திரன் தான் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. முதல்ல எப்படி இருக்கீங்க, குடும்பத்தினர் எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு அன்புடன் கேட்பேன். அப்புறம் வந்து பழைய நாட்களோட குடும்பங்கள்லாம் நினைச்சு பேச ஆரம்பிப்போம் அப்படின்னு அந்த நினைவுகளை அழகாக பகிர்ந்துருக்காங்கங்க. அடுத்த கமெண்ட்ஸ் வந்து யார் சொல்லியிருக்காங்கன்னா, அனுஷா சங்கர் பணங்காட்டாங்குடியிலேருந்தான் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நீண்ட நாள் கழித்து நண்பரையோ நண்பியோ தோழியோ சந்திச்சா பார்த்து எவ்வளோ வருஷம் ஆச்சு, உன்னை பார்த்தது எப்படி இருக்கும், அதாவது அவங்கள பற்றி நலம் விசாரிப்போட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பேச வேண்டியதெல்லாம் பேசுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. இது போல் அடுத்தது கமெண்ட்ஸ் யார் கொடுத்துருக்காங்கன்னா, ஹரி அப்படிங்கிறவங்க ஒரு வாழ்த்துக்களை போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா பாபுராஜ படத்துலேருந்து முகமது இக்பால் ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு தான் நானும் நலம் விசாரிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கமெண்ட்ஸ் வந்து கலாவதி ராஜ்மோகன் இரவாஞ்சேரியிலேருந்து தான் சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களோட 10 படித்த தோழியை வந்து பார்த்தா அன்பு தோழி நலமாக இருக்கீங்களா அப்படின்னு அவங்கள பார்த்து நிறைய கதை பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. அதுக்கப்புறமா சத்யா மணக்குடியிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குது, நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. இது போல் கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. காட்டுமன்னார் கோவில் டி மடப்புறத்துலேருந்து யார் நமக்கு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, வேல்முருகன் அப்படிங்கிறவங்க தான் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னுடைய சிறு வயது நண்பர் குமார் அவங்கள வந்து பார்த்தா நாங்கள் என்னெல்லாம் பேசுவோம் அப்படின்னா, அவங்களோட ஃப்ரெண்டோட பேரை மென்ஷன் பண்ணி அவங்கள பார்த்து நல்லா பேசிப்பேன் அப்படின்னு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது காரைக்கால் நளினி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எப்படிமா நல்லா இருக்கீங்களா, பார்த்து பல வருஷம் ஆச்சு அப்படின்னு கேட்பேன், பார்த்த உடனே மனசுக்கெலாம் சந்தோஷமாக இருக்கும், சிரிப்பு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. இது போல் அடுத்து வந்திருக்க கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னு பார்த்தா, காரைக்கால் பண்பலைக்கு ஒரு வாழ்த்துக்களோட அமிர்தராயன் கோட்டை பாரிவல்லல் தான் இந்த கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. முதல்ல கட்டி அணைச்சி அவங்கள்ட்ட வந்து பேச ஆரம்பிப்பேன், வாயிலேருந்து வார்த்தையே வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. நண்பரை பார்த்தா எப்படி இருக்கீங்க, வீட்டிலலாம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ஒரு நலம் விசாரிப்போட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆண்டி மேடம் கார்த்திகேயன். அட கடவுளே தெய்வமே எப்படி இருக்க அப்படின்னு தான் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கார்த்திகேயன் பூந்தோட்டத்துலேருந்து. அதுக்கப்புறமா யார் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா, திருநெல்வேலி மாவட்டம் வீரநல்லூர்லேருந்து கருணாநிதி சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு காலையில் கூட நீண்ட நாளைக்கு பிறகு என்னோடய ஃப்ரெண்டை பார்த்தேன், நண்பா எப்படி இருக்கீங்க, நலமாக இருக்கீங்களா, ஃபேமிலியில் எல்லோரும் எப்படி இருக்காங்க அப்படின்னு ஒரு நலம் விசாரிப்பு இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. எப்படி இருக்கீங்க, நல்லா சுகமாக இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பேன் அப்படின்னு நமக்கு ஒரு கமெண்ட்ஸ் ரத்தின சுருக்கமாக அழகாக கொடுத்துருக்காங்க. நல்ல பெருமாள் அவங்க தான் நமக்கு இந்த கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்த கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னு பார்த்தா, கேவிஎஸ் நகர்லேருந்து குத்தாலம் கிருஷ்ணமூர்த்தி தான் இந்த கமெண்ட் சொல்லியிருக்காங்க. நண்பா என்ன தெரியுதா, எப்படி இருக்கீங்க அப்படின்னு நான் பேசுகிற முதல் வார்த்தை இதுவாக தான் இருக்கும்னு நமக்கு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கங்க.

மயிலாடுதுறை ரேவதி நகர்லேருந்து அஞ்சு ரவிச்சந்திரன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தோழியை சந்தித்தா வந்து எப்படி இருக்கீங்க, வாழ்க்கை எப்படி போகுது அப்படின்னு சொல்லிவேன், அந்த மாதிரி தான் கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா திட்டச்சேரியிலேருந்து ரஹ்மான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 20 வருஷங்கள் பிறகு நண்பர்கள் சந்தித்தா நான் என்ன பண்ணுவேன்னா அவங்கள ஆற தழுவி பழைய நினைவுகள்லாம் பகிர்ந்துப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. அடுத்த கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னு பார்த்தா, மஞ்சக்கண்ணிலேருந்து மோகனசுந்தரம், சத்யா, மோகேஷ் இவங்க, சர்வேஷ் இவங்க தான் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கீங்களா, உங்களை பார்த்து ரொம்ப நல்லாச்சு, வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு தான் நான் கேட்பேன் அப்படின்னு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கங்க. இது போல் நிறைய கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ போட்டிருக்க கமெண்ட்ஸ் யாரோடனா, சுப்பிரமணியன் தான் அந்த கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நன்னிலத்துலேருந்து எப்படி இருக்கீங்கன்னு தான் நானும் கேட்பேன், இங்கே வரதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாமே அப்படின்னு கேட்டிருப்பேங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ரிக்காட்லேருந்து வித்யா வீரமணியும் நமக்கு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கீங்களா, வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா அப்படின்னு ஒரு நல்ல விசாரிப்பு தாங்க முதல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. அப்புறம் கும்பகோணத்துலேருந்து குமரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னப்பா எப்படி இருக்கீங்க, அடிக்கடி ஒன்று நினச்சிப்பேன், ஆனால் பார்த்தா பார்க்கும்போது தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. அடுத்த கமெண்ட்ஸ் வந்துட்டு நிறைய கொடுத்துட்டே வராங்க. இந்த கமெண்ட்ஸ் வந்து நம்ம தமிழ் மொழியில் முதல் மொழியாக பேசி கொண்டு வருகிறோம், அதனால் நிகழ்ச்சி அனைத்தும் அவங்க வந்து கேள்விக்கு பதில் சொல்லாமல் வேற ஒரு கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா யார் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா, கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நஜ்முதீன் தான் சொல்லியிருக்காங்க, முதல்ல கட்டி தழுவி என் ஆறுயில் நண்பரே, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, குடும்பத்தில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா, பார்த்து ரொம்ப நாளாச்சு அப்படின்னு இந்த மாதிரி தான் என்னோட கம்யூனிகேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. அதுக்கப்புறமா பேரலத்துலேருந்து சந்தோஷ்குமார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் அப்படி ஒரு எதிர்பாராத நண்பனை சந்தித்தா அந்த நண்பரை மிக மிக ஆச்சரியமாக இருக்கிறீங்களே என்று கூறுவேன், நீங்கள் ஆளே அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத மாதிரி மாறிட்டீங்க அப்படின்னு வியந்து தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. ஜோதி அன்னப்பன்பேட்டையிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எப்படி இருக்கீங்க, என்னை மறந்துட்டீங்களா அப்படின்னு வாயெல்லாம் சிரிப்போட சந்தோஷமாக உங்களை பார்த்து பேசுவேன் அப்படின்னு நமக்கு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கங்க. அதுக்கப்புறமா யார் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, நெடுஞ்செழியன் இடக்கண்ணிலேருந்தா நமக்கு சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீண்ட நாள் கழித்த நண்பர் வந்தா நலமா இருக்கீங்களா, வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களான்னு ஒரு நலம் விசாரிப்பு தான் முதல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஓமன் நாட்டிலிருந்து வரதராஜன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எப்படி இருக்கீங்க, வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா அப்படிங்கிற கமெண்ட்ஸ் தான் இவங்களும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வேதாரண்யம் பயத்தவரங்காட்லேருந்து வடுகநாதன் தான் நமக்கு இந்த கமெண்ட்ஸை போட்டிருக்காங்க. அடடே பார்த்து ரொம்ப நாளாச்சே, ஊரில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா அப்படின்னு அவங்க குடும்பத்தில் இருக்க எல்லாரையும் நலம் விசாரிச்சுட்டு சூடாக டீ குடிக்க போவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. அடுத்த கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னா, மகிழ்ச்சி மேலோங்கி பழைய நினைவுகள் மனதில் தோன்றும், எப்படி இருக்கீங்க அப்படின்னு வாஞ்சையோட கேட்பேன் அப்படின்னு நமக்கு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ரமணி ராஜேஷ் சிதம்பரத்துலேருந்து. காரைக்கால் புதுத்துறையிலேருந்து செல்வகுமார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு மாலை வணக்கத்தோட என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க, என்ன நண்பா நல்லா இருக்கியா அப்படின்னு தான் கேட்பேன், நானும் என் நண்பன் இல்லையா அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. சமீபத்தில் அதுக்கப்புறம் ஒரு அவங்களுக்கு நடந்த ஒரு இன்சிடெண்ட்டோட சொல்லியிருக்காங்க யார் அப்படின்னு பார்த்தா, செந்தில் முருகன் விளக்கம்பாடியிலேருந்து கடலூர் மாவட்டத்துலேருந்து இந்த கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. அவங்க வந்துட்டு நிறைய கமெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க, அவங்களோட ஃப்ரெண்டு பார்த்ததும் ஆனந்த கண்ணீர்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட நல்லபடியாக பேசினதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மேலமாஞ்சூர்லேருந்து பத்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நண்பியை பார்த்த உடனே நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறது தாங்க முதல் வழக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. அடுத்த கமெண்ட்ஸ் யாருன்னா, சிவபுரியிலேருந்து சோமசுந்தரம் தான் சொல்லியிருக்காங்க, குமரேசா பார்த்து ரொம்ப நாளாச்சே, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டை பார்த்து கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. அதுக்கடுத்த கமெண்ட்ஸ் வந்துட்டு என்னென்னா, நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்தித்தால் எப்படி நண்பா இருக்கீங்க என்று அன்புடன் நலம் விசாரிப்பேன், பழைய நினைவுகளை பகிர்ந்து கொள்வேன் அப்படின்னு கோவகத்துலேருந்து இளங்கோவன் நமக்கு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இனிய நண்பகல் வணக்கத்தோட ஒருத்தவங்க கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க யாருன்னு பார்த்தா, மேலுவோடுதுறையிலேருந்து சேப்பு விஜயராகவன் தான் இந்த கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. அவங்களோட ஃப்ரெண்டு லிஸ்ட்டு எல்லாரோட பேரையும் எழுதியிருக்காங்கங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எப்படி இருக்கீங்க, நலமாக இருக்கீங்களா அப்படின்னு தாங்க முத கேள்வி கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் யார் அடுத்த கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, தேவனோட ஜோதிலட்சுமி தான் சொல்லியிருக்காங்க, அட நீங்களா பார்த்து எத்தனை நாள் ஆச்சே அப்படின்னு வயசோட தோற்றத்தை அந்த கோடுகள் அந்த இதை அவங்க இந்த வயசான காலத்தில் அந்த மாதிரி ஏஜ் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அவங்கள பார்க்கும்போது ஒரு ஆச்சரியமும் ஆச்சரியத்தோடு சேர்ந்து ஒரு சந்தோஷமும் நமக்கு வர்றது எப்போதுமே இயல்பு தாங்க. ஃப்ரெண்ட்ஸை அடிச்சுக்கலாம்.

0: ஆளே கிடையாதுங்க. அவங்க பேசினாலும் பேசலனாலும் எங்க இருந்தாலும் அவங்களோட நினைவுகள் நம்ம கிட்ட எப்போதுமே இருக்கதாங்க செய்யும்.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
3: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
4: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: உங்களுடைய கமெண்ட்ஸை நம்ம கருக்கல் பண்பு ஃபேஸ்புக் பேஜ்ல எல்எஸ்சி நிகழ்ச்சிக்கான போஸ்டருக்கு கீழே கமெண்ட்ஸை கொடுங்க. பாடல தொடர்ந்து வந்து படிச்சிடலாம்.

0: நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் தொல்லிவரும் பாட்டு. நமது பண்பலையில் நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: பண்பலையில் நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகள்

0: அனைவருக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: நமது பண்பலையில் நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல் அமுது தார்பாய்கள் கிரீனைட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. இன்னைக்கு LSC நிகழ்ச்சியில என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, பல நாட்களுக்கு பிறகு உங்கள் சிறுவயது நண்பரை நண்பியை சந்தித்தால் நீங்க பேசுற முதல் வார்த்தை என்ன அப்படின்னாங்க.

0: இன்னைக்கு எல்எஸ்சி நிகழ்ச்சியில என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, பல நாட்களுக்கு பிறகு உங்கள் சிறுவயது நண்பரை நண்பியை சந்தித்தால் நீங்க பேசுற முதல் வார்த்தை என்ன அப்படின்னு தாங்க கேட்டிருந்தேன். இது வரைக்குமே நிறைய கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. இந்த கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னு பார்த்தா, மருதூர் வடக்குல இந்த பன்னீர்செல்வம் தான் சொல்லியிருக்காங்க, முதலில் நலம் விசாரிப்பு அப்புறம் தாங்க மற்றதெல்லாம் அப்படின்னு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்த கமெண்ட்ஸ் வந்து புஷ்பவனத்துலேருந்து விஸ்வநாதன் சொல்லியிருக்காங்க, என்ன இந்த பக்கம் காத்தடிக்குது பார்த்து ரொம்ப நாளாச்சே அப்படின்னு தாங்க கேப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. அதுக்கப்புறமா நமக்கு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க செந்தில் கண்ணன் பேரில், என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வணக்கம், ஹலோ, என்னப்பா இந்த பக்கம் அப்படின்னு கேட்பேன். அதுக்கப்புறம் ஏன் என்கிட்ட பேசல, என்னெல்லாம் மறந்துட்டீங்களா அப்படின்னு நான் கேட்பேன் அப்படின்னு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கங்க. அதுக்கப்புறமா அம்மாப்பேட்டையிலேருந்து வைத்தியநாதன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எப்படிப்பா இருக்கீங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, வீட்டில் எல்லாரும் நலமா அப்படின்னு ஒரு நலம் விசாரிப்போட தான் கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. அதுக்கடுத்த கமெண்ட்ஸ் யாருன்னா, மணிக்கிராமத்துலேருந்து முரளிதரன் இந்த கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்களுடைய ஃப்ரெண்டை எப்படி கூப்பிடுவாங்களோ அந்த மாதிரியான ஒரு வார்த்தையில், அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் ஆச்சு உன்னை பார்த்து, நீங்கள் நல்லா இருக்கீங்களா, வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா அப்படின்னு ஒரு நலம் விசாரிப்போட இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. அடுத்த கமெண்ட்ஸ் யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா, மேமாத்தூர்லேருந்து அமுதா சேகர் சொல்லியிருக்காங்கன்னா, இவ்வளோ நாளாக உன்னை பார்க்கறதுக்கு சுச்சோ ரொம்ப நாளாச்சு உங்களை பார்த்து அப்படின்னு ஒரு கமெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்கங்க. அதுக்கடுத்த கமெண்ட்ஸ் யாரோடனா, கலைவாணி வெங்கடேஷ் தான் வாட்டார் மன்னார்குடியிலேருந்து சொல்லியிருக்காங்க, நான் முதல்ல வந்து கட்டி அணைச்சிட்டு அப்புறமா தான் நல்லா இருக்கீங்களான்னே கேட்பேன், அந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை அப்படின்னு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கங்க. மேலவாஞ்சூர்லேருந்து லதா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு தான் முதல் கேள்வி கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ் யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு மதிய வணக்கத்தோடு சொல்லியிருக்காங்க, யாருன்னா நன்னில மம்பளவானன் தான் சொல்லியிருக்காங்க, நீண்ட நாட்களுக்கு பிறகு நண்பனை சந்திக்கும் போது முதல்ல பேசுகிற வார்த்தை, உன்னை பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு எங்கே இருக்கீங்க அப்படின்னு ஒரு நலம் விசாரிப்பு இருக்கும் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்கங்க. அதுக்கப்புறமா யார் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா, காரைக்கால்லேருந்து மகேஷுடன் தான் சொல்லியிருக்காங்க, ரொம்ப நிகழ்ச்சி அருமையாக இருக்குது அப்படின்னு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்த கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னு பார்த்தா, கோவில்பட்டியிலேருந்து உதயகுமார் நமக்கு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு மதிய வணக்கத்தோட நீண்ட நாட்களுக்கு பிறகு ஃப்ரெண்டை பார்த்தா நல்லா இருக்கீங்களா, என்ன பண்ணுறீங்க, என்ன வேலை பார்க்குறீங்க, அடையாளமே தெரியாமல் மாறிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நலம் விசாரிப்பு தான் இருக்கும், பழைய நினைவுகள்லாம் பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. அதுக்கப்புறமா திருமூலஸ்தானத்துலேருந்து வீரசுந்தரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முதல் வார்த்தை வந்து காலங்கள் கடந்தாலும் கரைந்திராத நினைவுகள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்கள உடனே பார்த்த உடனே நிறைய பேசணும்னு தோணும் ஆனால் வார்த்தையே வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. அதுக்கப்புறமா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒன்றும் பேச மாட்டேன், இவன் ஏன் இங்கே வரான், எஸ்கேப் தான் அப்படின்னு அவங்கக்கிட்டேருந்து எஸ்கேப் ஆகிடுவேன் அப்படின்னு ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. தஞ்சை மாவட்டம் கதிராமங்கலத்துலேருந்து மீனா சாமிநாதன், அடடா ஏன் இப்படின்னு தெரியலையே. அதுக்கடுத்த கமெண்ட்ஸ் யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா, குன்னூர் கிராமத்துலேருந்துட்டு வீரகுமார் தான் சொல்லியிருக்காங்க, யாராக இருந்தாலும் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு தெரிஞ்சவங்களை கேட்கறது தாங்க வழக்கம், அந்த மாதிரி தான் நானே கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. அடுத்த கமெண்ட்ஸ் வந்து மங்கை மடத்துலேருந்து ஜெயந்தி கோவிந்தராஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னோடய சிறுவயது தோழியை சந்தித்தா, ஹாய் எப்படி இருக்கீங்க, வீட்டில் குழந்தைங்களா எப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான நலம் விசாரிப்பு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. அடுத்த கமெண்ட்ஸ் யார் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா, திருவாரூர் கொடிக்கால்பாளையம் சாகுல் ஹமீது ராஜா தான் சொல்லியிருக்காங்க, என்ன எப்படி இருக்கீங்க, உங்களை பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு அப்படின்னு ரொம்ப திகச்சு போய் கேட்பேன் அப்படின்னு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கங்க. இது போல உங்களுடைய கமெண்ட்ஸை நம்ம எல்எஸ்சி நிகழ்ச்சிக்கான போஸ்டருக்கு கீழே கமெண்ட்ஸாக கொடுங்கங்க, நிகழ்ச்சியில் நம்ம படிச்சிடலாம். பண்பலையில் நாம் கேட்டு ரசித்து கொண்டிருப்பது நகை மோரா சன்ஸ் ரெடிமேட்ஸ் வழங்கிய எல்எஸ்சி லைக்ஷன்
1: அதிரடி முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள் நாகப்பட்டினம்.
0: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 3:30.

நாம் தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம். எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட். கமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய வந்துகிட்டே இருக்குங்க. பல நாட்களுக்கு பிறகு உங்களோட சின்ன வயசு ஃப்ரெண்டை பார்த்தா மொதல் வார்த்தை என்ன பேசுவீங்க அப்படின்னு தான் கேட்டிருந்தேன். இதுக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. அடுத்த கமெண்ட்ஸ் யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா எழில் முத்துசாமி தான் நமக்கு இந்த கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உடலும் உள்ளமும் நலமா அப்படின்னு கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. அடுத்த கமெண்ட்ஸ் வந்துட்டு இரவஞ்சேரியிலேருந்து சின்னக்கண்ணன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் எனது சிறுவயது நண்பரை பார்த்தால் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டு ஆனந்த கண்ணீர்லாம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. அரியலூர் மாவட்டம் கீழக்குடியிருப்புலேருந்து சிங்கரவேலு அவங்க என்ன கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டு சின்ன வயசு நினைவுகளை பற்றிலாம் பேச ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. அப்புறமா கமெண்ட்ஸ் கொடுத்துருங்கவங்க யாருன்னு பார்த்தா, புவனகிரியிலேருந்து சுமதி தான் சொல்லியிருக்காங்க. முதல்ல அவங்க பேரை சொல்லி நீங்கள் அவங்க தானே அப்படின்னு கேட்பேன், அப்புறம் தான் அறிமுகத்தையே செஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் உண்மைதாங்க, திடீர்னு வந்து பேசுவாங்க. சில நேரம் அவங்களோட பேர் நமக்கு மறந்துருக்கோம், இல்லைன்னா நம்ம பேர் அவங்களுக்கு மறந்துருக்கோம். இது அவங்க தானா அப்படின்னு நாம் கேட்ட அந்த இடத்துல நம்ம தெரியாதுன்னு சொல்லிட முடியாது, தெரியும்னு சொல்லிட முடியாது. அந்த இடத்துல முழிப்போம் பாருங்க, ஒரு மொழி அதுக்கெல்லாம் அளவே இல்லை போங்க. அதுக்கடுத்த கமெண்ட்ஸ் யாரு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா, நீடாமங்கலத்துலேருந்துட்டு அவங்க பேர் வந்துட்டு மணிமாறன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ நாளாச்சு பார்த்து, நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிறத தான் கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா யாருக்கு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா, பருத்தியூர்லேருந்து சிந்துஜா மாரிமுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் அந்த ஸ்கூலில் தான் படிச்சிங்களா, வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்களாம். அதாவது நான் சொன்ன மாதிரி தாங்க, அது அவங்க தானான்னு ஒரு கன்ஃபர்மேஷன் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பேச்சையே ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. அவங்களுடைய கமெண்ட்ஸை நம்ம காரைக்கால் பண்பலை ஃபேஸ்புக் பேஜில் எல்எஸ்சி நிகழ்ச்சிக்கான போஸ்டருக்கு கீழே அழகாக கொடுத்துருங்கங்க. நிகழ்ச்சி இன்னும் இருக்குது, படிச்சிடலாம் வாங்க.

0: நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸ் வழங்கும். உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர் சில்க்ஸ்.
0: பண்பலையில் நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும். இன்சொல் அமுது.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமேக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ். நமது பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லாப் வழங்கும் பசந்தலர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
4: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 8:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ABC கோல்ட் பேலஸ். கும்பகோணம் உங்கள் கடை, தரமான தரப்பைகள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். பண்பலை நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கவிருப்போர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
0: பண்பலை நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கவிருப்போர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
6: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
7: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: பண்பலை நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கவிருப்போர் காரைக்கால் முருகன் ஜுவல்லரி.
8: எங்கும் கண்டிராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள் முருகன் ஜுவல்லர்ஸ்.
0: இன்னைக்கு எல்எஸ்சியில என்ன கேள்வி அப்படின்னா, பல நாட்களுக்கு பிறகு உங்களோட சின்ன வயசு ஃப்ரெண்டை பார்த்தா முதல்ல நீங்க பேசுற வார்த்தை என்னவா இருக்கும் தாங்க கேட்டிருக்கேன். அதுக்கு இப்போ வந்திருக்க கமெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு அழகாக படிச்சுடலாம் வாங்க. அடுத்த கமெண்ட்ஸ் யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா, வடக்கு பொய்கை நல்லூரில்

இந்த மணிகண்டன் தான் கொடுத்துருக்காங்க. ஆஹா மகாபிரபு, இங்கேயும் வந்துட்டீங்களா அப்படின்னு தாங்க நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. அடுத்தது நமக்கு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கவங்க யாருன்னு கேட்டால், நாகூர்லேருந்து யூசுப் மாலிக் தான் இந்த கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. அப்பா உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு தான் கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. அடுத்த கமெண்ட்ஸ் யார் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா, குத்தாலம் தோப்புத்தர்லேருந்து சிவசுப்ரமணியம் தான் சொல்லியிருக்காங்க. பல நாட்கள் கழித்து என்னோடய ஃப்ரெண்டை பார்த்தா என்ன கேட்பேன் அப்படின்னா, கட்டி தழுவி நலம் விசாரிப்பேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்கங்க. அடுத்து கமெண்ட்ஸ் யார் அப்படின்னு பார்த்தா, நட்பு என்றதுமே நயமானது, எத்தனை ஆண்டுகள் ஆனது இளமையாக, அதாவது அழகாக ஒரு கவிதை கொடுத்துருக்காங்கங்க. அதுக்கப்புறமா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, அவங்க வந்து புன்னகையோட பூரிச்சு அன்புட அவங்கள அணைச்சிப்பேன் அப்படின்னு நமக்கு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. வலங்கை மண்லேருந்து துரை. டிஆர் பட்டினத்துலேருந்துட்டு ரமேஷ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு மதிய வணக்கத்தோட என்னுடைய பழைய ஃப்ரெண்டை பார்த்தா என்ன நண்பா என்ன தெரியுதா அப்படின்னு கேட்டனால விசாரிப்பேன் அப்படின்னு தாங்க அவங்களும் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. கோவில்பட்டியிலேருந்து சுபா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா, நல்லா இருக்கீங்களா அடையாளமே தெரியலையே அப்படிங்கிறது தான் என்னோடய முதல் கேள்வியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. அடுத்த கமெண்ட்ஸ் வந்துட்டு மன்னார்குடியிலேருந்து சசிகலா தியாகராஜன் தான் சொல்லியிருக்காங்க. நீண்ட நாள் கழித்து தோழியை பார்க்கும்போது அளவற்ற மகிழ்ச்சியும் பழைய நினைவுகள்லாம் மீண்டு எழுந்துடும். பார்த்த உடனே ஆச்சரிய குரலில் ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டனால விசாரிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. நல்லா இருக்கீங்களா அப்படின்னு தான் கேட்பேன், அப்புறம் தான் பழைய நினைவுகள்லாம் பகிர்ந்துப்பேன் அப்படின்னு நமக்கு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ரவி பாப்பா கோவிலேருந்து. என்னுடைய அதிர்ஷ்டம், என் சிறு வயது நண்பரை வந்து தினம் தினம் சந்திச்சுக்கிட்டே தான் இருக்கேன் அப்படின்னு ஒரு கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. யாருன்னு பார்த்தா தில்லை வில்லாளன் வந்து குத்தாலத்துலேருந்தான் நமக்கு இந்த கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்கங்க. அடுத்த கமெண்ட்ஸ் யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா, காமேஸ்வரத்துலேருந்து செல்வி அறிவழகன், நீங்கள் எப்படி இருக்கீங்க, வீட்டில் எல்லாரும் நலமாக இருக்கீங்களா அப்படின்னு பழைய நினைவுகளை பற்றி பேச ஆரம்பிச்சிடுவோம் அப்படின்னாங்க நமக்கு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை நம்ம காரைக்கால் பண்பலை ஃபேஸ்புக் பேஜில் எல்எஸ்சி நிகழ்ச்சிக்கான போஸ்டருக்கு கீழே கொடுங்க, பாடலை தொடர்ந்து வந்து படிச்சிடலாம்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். நாகப்பட்டினம்
3: நமது பண்பலையில் நாளை காலை 7 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடசெட்டியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் மாப்பிள்ளை மன்னார் சாமி. நாளை மாலை 5 மணிக்கு நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்ஸ் வழங்கும் உலாவரும் நேரம். நமது பண்பலையில் நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடசெட்டியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை அனைத்தும் விளம்பரதார நிகழ்ச்சிகள்.

இன்னைக்கு நம்ம எல்எஸ்சி நிகழ்ச்சியில ரொம்ப நாள் கழிச்சு உங்களோட ஃப்ரெண்டு பார்த்தா நீங்க முதல் கேள்வி என்ன கேட்பீங்க அப்படின்னு தாங்க கேட்டிருந்தேன். அதுக்கு கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. இந்த கமெண்ட்ஸ் யாரு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா, யாரு அப்படின்னு நான் படித்தேன், இவங்களோட பேர் படிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அவங்க மறுபடியும் ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. திருத்துறைப்பூண்டிலேருந்து சுந்தரி பாஸ்கரன் என்ன சொல்லியிருக்காங்க, எப்படி இருக்கீங்க, உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு வாய்விட்டு சிரித்து சத்தமாக கேட்டுருவாங்க. அது எந்த இடமா இருந்தாலும் யோசிக்க மாட்டேன் அப்படின்னு நமக்கு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கங்க. அடுத்தது சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலேருந்து சோமசுந்தர பிரபு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் நண்பரை பார்த்தா நன்றாக இருக்கீங்களா அப்படின்னு முதல் கேள்வி கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. அதுக்கப்புறம் டிஆர்பட்டினம் நளினி சங்கர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எப்படிப்பா இருக்கீங்க, அம்மா அப்பாலாம் எப்படி இருக்காங்கன்னு ஒரு நலம் விசாரிப்பு தான் இருக்கும் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்கங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை நம்ம கரைக்கல் பண்பலை ஃபேஸ்புக் பேஜில் எல்எஸ்சி நிகழ்ச்சிக்கான போஸ்டருக்கு கீழே கொடுங்கங்க. கொடுத்தா இன்னும் 10 நிமிஷம் இருக்குது, அதுக்குள்ளே கமெண்ட்ஸ் வந்தால் கண்டிப்பாக படிச்சிடலாங்க.

எல்எஸ்சி நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோங்க. இன்னைக்கு நம்ம எல்எஸ்சியில என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, ரொம்ப நாள் கழிச்சு உங்களோட சின்ன வயசு ஃப்ரெண்டை பார்த்தீங்க அப்படின்னா முத என்ன பேசுவீங்க அப்படின்னு தாங்க கேட்டிருந்தேன். இதுக்கு இன்ன வரைக்குமே ஒரு 81 கமெண்ட்ஸ் வந்துருச்சு. அதுல மீதமுள்ள கமெண்ட்ஸை இப்போ படிச்சிடலாம் வாங்க. இந்த கமெண்ட்ஸ் யார் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா ஆனந்த் முத்துக்குமரன் தான் இந்த கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. நீண்ட நாளும் ரொம்ப நாள் கழிச்சு என்னோட ஃப்ரெண்டை பார்த்தா நல்லா இருக்கீங்களா, என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்னு நலம் விசாரிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்த கமெண்ட்ஸ் யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா நமக்கு பஞ்சநதி குளத்துலேருந்து கோவி இளவரசன் தான் சொல்லியிருக்காங்க. பழைய நண்பரை பார்த்த உடனே நலம் விசாரிச்சுட்டு பழையபடி பேசுவேன், பழைய நினைவுகள்லாம் நாங்கள் ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் யார் கொடுத்துருக்காங்கன்னா அதம்பாடிலேருந்து கலைச்செல்வி செல்வம் தான் சொல்லியிருக்காங்க. என்னோட தோழியை பார்த்தா ஆச்சரியத்தில் பேச்சு

வராம பார்த்துட்டு அப்படியே நிப்பேன், அதுக்கப்புறம் தான் நலம் விசாரிப்பேன், வீட்டுக்கு கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, குளஞ்சியப்பன் தான் சொல்லியிருக்காங்க, ஆனால் எந்த ஊருன்னு தெரியல. ஐயோ, உங்களை பார்த்து எவ்வளோ நாளாச்சு அப்படின்னு தான் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. இன்னைக்கு நம்ம எல்எஸ்சி நிகழ்ச்சியில் எல்லா நேயர்களுமே ரொம்ப ஆர்வமாக கலந்துக்கிட்டு கமெண்ட்ஸ் எல்லாம் பிச்சு உதறிட்டீங்க போங்க. அந்த அளவுக்கு நிறைய கமெண்ட்ஸ் நீங்கள் கொடுத்துட்டே இருந்தீங்க. இது போல் எல்லா நிகழ்ச்சிக்கும் உங்களுடைய கமெண்ட்ஸை நீங்கள் மறக்காமல் கொடுத்துருங்கங்க. காரைக்கால் பண்பலை அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜில் போயிட்டு தினந்தினம் நம்ம காரைக்கால் பண்பலையோட நிகழ்ச்சிகள் குறித்த போஸ்டர் வந்துகிட்டே இருக்கும். எல்லாத்துக்கும் உங்களோட கமெண்ட்ஸை கொடுத்துருங்கங்க. நேர்கை காரைக்கால் பண்பலையின் 1.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. நிகழ்ச்சியில் ஒலிக்கவிருக்கும் இந்த நிறைவான பாடலோடு நம்மிடமிருந்து விடைபெறுகிறது LSC. லைக், ஷேர், கமெண்ட்.

0: நேயர்கள், இப்பொழுது ஆர்.ஆர். கிரியேஷன்ஸ் மகாகவி பாரதி மேடை நாடகத்தின் வானொலி வடிவம் கேட்கலாம். எழுதியவர் ரம்யா அவர்கள், இயக்கம் கே.வி. நாராயணன் அவர்கள்.
1: வந்தே மாதரம், வந்தே மாதரம். 1906 பாரதிக்கு வயது 24. சென்னையில் சுதேசமித்திரன் என்ற நாளிதழில் உதவி ஆசிரியராக வேலை பார்த்து வந்த பாரதி அதிலிருந்து விலகி இந்தியா என்ற புரட்சிகரமான வாரப்பத்திரிகையில் பொறுப்பாசிரியராக பதவியேற்ற காலம். அவருடைய தீவிரமான நாட்டு விடுதலை பிரசங்கங்களாலும் சமூக புரட்சி கருத்துக்களாலும் பாடல்களாலும் அப்பத்திரிகை நாடெங்கும் பெரும் பரபரப்பை உண்டாக்கியது. அக்காலத்தில் தேசிய பணியில் ஈடுபட்டிருந்த தீவிர புரட்சியாளர்கள் பலர் பாரதியின் உற்ற நண்பர்களாயினர். எங்கும் வந்தே மாதரம், வந்தே மாதரம் என்ற கோஷம் எழுந்தது. விடுதலை வேட்கை முழங்கியது, முழங்கியது, முழங்கியது. எங்கும் சுதந்திர நாதம். இதோ சென்னப்பட்டினத்தில் பாரதியாரை அவரது இல்லத்தில் சந்திப்போமா?
2: என்று தணியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம். என்று தணியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம்.
3: எலை போட்டிருக்கேன், சாப்பிட வாங்க.
2: சாப்பாடா? வேண்டாம் செல்லம்மா, வேண்டாம், எனக்கு பசி இல்லை.
3: நிஜமா தான் சொல்றீங்களா? உங்களுக்கு பசிக்கிறதே இல்லையா?
2: ஆமாம் செல்லம்மா, என்னுடைய வயிற்று பசியை பற்றி நான் கவலைப்படுவதே இல்லை. ஆனால் ஒரே ஒரு பசி மட்டும் என்னை எப்பொழுதும் வாட்டிக்கொண்டே இருக்கிறது.
3: அது என்ன பசி?
2: சுதந்திர பசி.
3: சுதந்திர பசியா?
2: ஆமாம், சுதந்திர பசிதான். அதை போக்க முடியுமா உன்னால்?
3: அது என்னவோ எனக்கு தெரியாது, என்னால உங்க வயிற்று பசியத்தான் போக்க முடியும்.
2: ஆமாம் ஆமாம், நிச்சயம் நீ என் வயிற்று பசியை எப்படியும் போக்கி விடுவாய், அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் இந்த சுதந்திர பசி தனியே ஏதாவது மருந்து இருந்தாலும் கொடு, ஆனந்தமாக ஆனந்தமாக சாப்பிட்டு விடுகிறேன்.
3: அதுக்குத்தான் எப்போ பாடிக்கிட்டே இருக்கீங்களே, பாட்டு தான் நம்ம மனக்கவலைக்கெல்லாம் அருமருந்துன்னு சொல்லுவீங்களே.
2: ஆமாம், ஆனால் அதற்காக மட்டும் நான் பாடவில்லை செல்லம்மா. நாட்டு பற்றை மக்கள் மனதிலே ஊட்ட வேண்டியது என் போன்ற கவிஞர்களது கடமை. என் பாட்டை கேட்டு இந்த நாட்டு மக்கள் விழிப்புற வேண்டும், நம் தாயகத்தை மீட்க வேண்டும். அதற்காக ஓயாது ஒழியாது நான் பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். என் பாட்டு தரத்தாலே இந்த வையகத்தை பாலித்தர வேண்டும்.
3: ஆமா, அதுலயும் குறிப்பா இந்த என்று தனியும் இந்த சுதந்திர தாகம்ங்கிற பாடலை பாடும்போது பசி தாகம் ஏன் இந்த உலகத்தையே மறந்துடுறீங்களே.
2: சரியாக சொன்னாய் செல்லம்மா, சரியாக சொன்னாய். எனக்கு இந்த பாட்டின் மீது அளவு கடந்த பிரியம், அளவு கடந்த பிரியம். சுதந்திரத்தின் பெருமையை விளக்கி கூறும் இந்த பாட்டை நம் நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கும் வரையில் பாடுவேன். ஒருவேளை நான் சாவதற்குள் சுதந்திரம் கிடைக்காவிட்டால் சாகும் பொழுதும் இந்த பாட்டை பாடிக்கொண்டுதான் இருக்கிறேன். அன்னை பராசக்தி அருள்பாலி அம்மா, அருள்பாலி.
3: போதும் போதும், ஏன் எப்ப பார்த்தாலும் இப்படி அபசகுணமாவே பேசுறீங்க. உங்களை நம்பியே வாழ்ந்துட்டு இருக்க இந்த பேதையை மறந்துடுறீங்களே.
2: நெருப்பென்றால் உடனே வாய் சுட்டு விடுமா என்ன? ஆயினும் உன் மனம் நோகுமி, தவறுதான் செல்லம்மா. ஏதோ உணர்ச்சி வசத்தை சொல்லிவிட்டேன், அதை மறந்துவிடு. ஆ செல்லம்மா, இதோ பார்த்தாயா இந்த வார இந்தியா பத்திரிகையை? எனது அருமை நண்பர் தூத்துக்குடி வாவு சிதம்பரம் பிள்ளை வெள்ளைக்கார கப்பல் கம்பெனிக்கு எதிராக கப்பல் கம்பெனி ஆரம்பித்து கப்பல் விட போகிறார் என்று சொன்னேன் அல்லவா? சொன்னபடியே பம்பாயிலிருந்து கப்பல் ஒன்றை வாங்கி கப்பலுடன் புறப்பட்டு தூத்துக்குடி வருகிறாராம். கப்பலின் படமும் போட்டு தலைப்பும் பெரிதாக எழுதியிருக்கிறேன் பா. வந்து கொண்டிருக்கிறது தமிழகத்தின் மானங்காக்கும் கப்பல், தேசபக்தர் சிதம்பரனாரின் அரும்பெரும் முயற்சி வெற்றி, தூத்துக்குடி துறைமுகம் எங்கும் விழா கோலம். எப்படி பார்த்தாயா? இந்த விழாவிலேயே கலந்து கொள்ள நாளை நானும் தூத்துக்குடி செல்கிறேன். வெள்ளை பரங்கியர்கள் இந்த நாட்டை விட்டு ஓடும் நாள் இனி அதிக தூரத்தில் இல்லை செல்லம், அதிக தூரத்தில்.

0: வணக்கம் மாமா.
1: வணக்கம் பாரதி.
2: யார்? பிள்ளையும் சிவாவுமா? வாருங்கள் வாவு சிதம்பரம் பிள்ளை வாழ். வாருங்கள் தீரர் சுப்பிரமணிய சிவா. இருவரும் என் இல்லம் தேடி வந்ததை மிகவும் மகிழ்ச்சி. இப்படி அமருங்கள், சௌக்கியம்தானே? சூரியனும் சந்திரனும் இந்த சிறிய நட்சத்திரத்தை தேடி வந்திருப்பதை காண எனக்கு எவ்வளவு ஆனந்தம் உண்டாகிறது தெரியுமா? செல்லமா, செல்லம், இங்கே வா. இங்கே யார் வந்திருக்கிறார்கள் என்று பார். செல்லம், இவர்கள் யார் என்று தெரியுமா? இவர்தான் தூத்துக்குடி வாவு சிதம்பரம் பிள்ளை. இவருடைய சுதேசி கப்பல் கம்பெனியின் ஆரம்ப விழாவிற்கு நான் தூத்துக்குடி சென்று வந்தது உனக்கு ஞாபகம் இருக்கிறது அல்லவா?
3: ஓ,
2: இவர் என்னை விட வயதில் மூத்தவர். ஆனாலும் இவர் என்னை மாமா என்றுதான் அன்போடு அழைப்பார். நான் இவரை மாப்பிள்ளை என்று செல்லமாக கூப்பிடுவேன். எங்களுக்குள் அவ்வளவு அந்யோன்யம். அது மட்டுமில்லை செல்லம், நான் பிறந்த ஊரான எட்டயபுரத்துக்கு பக்கத்து ஊரான ஒட்டப்புடாரம் தான் இவர் பிறந்த ஊர்.
3: அப்படியா?
2: ஆமாமாமாம். நல்ல வருமானம் வந்து கொண்டிருந்த வக்கீல் தொழிலை விட்டுவிட்டு நம் நாட்டு விடுதலைக்காக பாடுபட முன்வந்தவர். இந்திய விடுதலை போராட்டத்திற்காக தன் உடல் பொருள் ஆவி அனைத்தும் ஈந்திட வந்திருக்கும் தியாகசீலர், வெள்ளையர்களை எதிர்த்து சுதேசி கப்பல் ஓட்டிய மாபெரும் தீரர், தென்னாட்டு தலகர் என போற்றப்படுபவர், கப்பலோட்டிய தமிழன், தேசபக்தர் சிதம்பரனார் என்றால் இந்த நாடே நன்கறியும்.
3: வணக்கம்.
0: வணக்கம் அம்மா. இவர் யார் தெரியுமா? பத்தலகுண்டு சுப்பிரமணிய சிவா, நாட்டு விடுதலைக்காக பாடுபடும் சூரர். இவர் தேச விடுதலையை பற்றி பிரசங்கம் செய்ய ஆரம்பித்தால் இவர் வாயிலிருந்து வெறும் வார்த்தைகள் மட்டும் வராது, நெருப்பு துண்டங்களாக வந்து விழும். ஜனங்கள் துடித்து எழுவார்கள், அவ்வளவு வீராவிசமாக பேசுவார்.
3: வணக்கம்.
1: வணக்கம் அம்மா.
2: செல்லம்மா, சுருக்கமாக சொன்னால் இவர்கள் இருவரும் இரட்டை குழல் துப்பாக்கி போன்றவர்கள். வெள்ளை அரசாங்கம் என்று அஞ்சி நடுங்குவதே இவர்கள் இருவரையும் கண்டுதான். என்னுடைய நாட்டு விடுதலை போராட்டத்துக்கும் இவர்கள் தான் தூண்டுகோல். இவர்கள் இருவருமே எனது இரண்டு கண்கள். செல்லம், வாராத மாமணி போல் வந்திருக்கும் இவர்களுக்கு இன்று மாபெரும் விருந்து படைக்க வேண்டும். நாங்கள் பேச போகிறோம், எங்கள் பேச்சு ஒரு விருந்தாகத்தான் இருக்கும். ஆனால் அதைவிட சுவையாக இருக்க வேண்டும் இன்று நீ படைக்க போகும் விருந்து.
3: ஆகட்டும், நிச்சயமாக.
0: என்ன மாமா, நீங்கள் சுதேசி மித்திரனிலிருந்து விலகி இந்தியா பத்திரிகையின் ஆசிரியர் ஆனதும் அந்த பத்திரிகையை பற்றி நாடெங்கும் பரபரப்பாக பேசப்படுகிறது.
2: எல்லாம் நீங்கள் இருவரும் எனக்கு கொடுத்த உற்சாகம்தான். அது சரி மாப்பிள்ளை, சுதேசி கப்பல் கம்பெனி இப்போது எப்படி நடக்கிறது?
0: அவ்வளவு நன்றாக இல்லை என்றே சொல்லலாம். வெள்ளையர்களின் ஆதிக்கத்திற்கு முன் மிகவும் சிரமப்பட்டுத்தான் நடத்த வேண்டியுள்ளது. சுதேசி கப்பலை ஆதரிக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணமும் உத்வேகமும் இன்னமும் கூட நம் மக்களுக்கு பரிபூரணமாக ஏற்படவில்லையே எனும் பொழுது மனதிற்கு சற்று வேதனையைத்தான் தருகிறது.
2: ஆமாம் ஆமாம், இந்த மக்கள் ஒன்றுபட்டு உணரும் நாள் என்றுதான் வருவோம். கவலை வேண்டாம், நாம் ஒன்றுபட்டு செயல்பட்டால் இந்த வெள்ளி ஆதிக்கும் நிச்சயம் மறையும். நம்முடைய வந்தே மாதரம் கோஷங்கள் ஒருங்கிணைந்து விண்ணை எட்டும் பொழுது சுதந்திர சூரியன் உதிப்பான். வெள்ளையர்கள் நம் மண்ணை விட்டு மிரண்டு ஓடப்போவது உறுதி. வந்தே மாதரம்,
4: வந்தே மாதரம், வந்தே மாதரம்.
2: இந்த கடற்கரை காற்று எவ்வளவு இதமாக இருக்கிறது! இதேபோல் சுதந்திர காற்றை நாம் சுவாசிக்க வேண்டும். ஆம் ஆம், ஆடை குலைவற்று நிற்கிறாள், அவள் ஆவென்று அழுது துடிக்கிறாள், ஆவென்று அழுது துடிக்கிறாள்.
5: பாரதியாரே, தங்களை நாங்கள் எங்கெல்லாம் தேடிக்கொண்டு வருகிறோம்?
2: யார்? சக்கரை செட்டியாரா? வாருங்கள் வாருங்கள் ஜெயராம் நாயுடு அவர்களே, வாருங்கள் ரகுநாதராவ் அவர்களே, வாருங்கள் நண்பர்களே, வாருங்கள். அதோ பாருங்கள் அந்த நீலமேகத்தை, அது நம் பாரத அன்னை விலங்குகளால் பிணைக்கப்பட்டு நிற்கும் உருவம் போலவும், அதை சுற்றியுள்ள செவ்வானம் அவளை சுற்றி எரிந்து கொண்டிருக்கும் தீப்பிழம்பு போலவும் தெரியவில்லை. பிணைக்கப்பட்ட விலங்குகளை அகற்ற முடியாமலும் தீயின் ஜுவாலைகளில் நின்றும் தப்ப முடியாமலும் அங்குமிங்கும் ஓடுவதை பார்த்தீர்களா? பார்த்தீர்களா?
6: பாரதியாரே, உங்களுக்கு எப்பொழுதும் இதே சிந்தனை தானா? நாட்டு விடுதலைக்கு அப்புறம் வழி தேடிக் கொள்ளலாம், முதலில் உங்கள் விடுதலைக்கு வழி தேடிக் கொள்ளுங்கள்.
2: என்ன ரகுநாதரே, எனக்கு

0: இப்பொழுது என்ன வந்துவிட்டது என்று இப்படி பதைபதைக்கிறீர்கள்?
1: ஆமாம் ஐயா, உங்களுக்கு ஆபத்து தான். வெள்ளை அரசாங்கம் உங்கள் மீது வாரண்ட் பிறப்பித்து விட்டார்கள். அவர்கள் எந்த நேரமும் தங்களை கைது செய்து விடலாம்.
0: தாராளமாக பிடித்துக் கொண்டு போகட்டுமே. அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பது இல்லையே. உச்சி மீது வானிடிந்து வீழ்கின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. நான் யார் தெரியுமா? பாரத மாதாவின் புதல்வன், பராசக்தியின் பக்தன். அவர்களால் என்னை என்ன செய்துவிட முடியும்?
1: பாரதி ஐயா, வீண் பிடிவாதம் வேண்டாம். நாங்கள் சொல்வதை கொஞ்சம் கேளுங்கள். தாங்கள் கொஞ்ச நாட்கள் போலீசாரின் கண்களில் படாமல் சென்னையை விட்டு நீங்கி தலைமறைவாக இருக்க வேண்டும்.
0: அதற்காக அந்நியனுக்கு அடிமைப்பட்டு சேவம் செய்து கொண்டு அடங்கி கிடக்க சொல்கிறீர்களா?
2: அப்படி இல்லை பாரதியாரே. இப்படி நாட்டு விடுதலை வேட்கை கொண்ட தலைவர்கள் எல்லாம் ஒருவருக்கு பின் ஒருவராக சிறைப்பட்டு விட்டால் அப்புறம் இந்த நாட்டு மக்களை தட்டி எழுப்புவது யார்? அவர்கள் மனதில் இன்னும் வேகமாக நாட்டு பற்றை உண்டு பண்ணி இந்த நாட்டை விடுதலை பெற செய்ய உம் போன்ற தலைவர்கள் சிலர் வெளியிலிருந்தே செயலாற்ற வேண்டியிருக்கிறது.
3: பாரதியாரி, தாங்கள் புதுச்சேரிக்கு சென்று சிறிது காலம் இருங்கள். புதுச்சேரி பிரெஞ்சுக்காரர்கள் கவர்மெண்ட், வெள்ளைக்காரர்கள் அங்கு வந்து தங்களை ஒன்றும் செய்ய முடியாது.
2: இதை பிடிங்கள். இந்த கடிதத்தை இவ்விலாசத்தில் உள்ள சிட்டி குப்புசாமி ஐயங்காரிடம் கொண்டு போய் கொடுங்கள். அவர் எனக்கு மிகவும் வேண்டியவர். தங்களுக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் அவர் செய்வார்.
0: ஓ, அப்படியா? பார்க்கலாம். இருட்டிவிட்டது, வாருங்கள். முதலில் வீட்டிற்கு போகலாம்.
1: இல்லை ஐயா, இல்லை. தாங்கள் உடனே புறப்பட்டாக வேண்டும். வீட்டிற்கு சென்றால் ஆபத்து. உங்கள் வீட்டை சுற்றிலும் போலீஸ்காரர்கள் கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார்கள்.
3: கவலைப்படாதீர்கள் பாரதியாரே. உங்கள் துணைவியாரையும் குழந்தை தங்கமாலையும் நாங்கள் பத்திரமாக பார்த்துக் கொள்கிறோம். கூடிய சீக்கிரம் உங்கள் இருப்பிடத்திற்கே அவர்களை தகுந்த துணியுடன் அனுப்பி வைக்கிறோம்.
2: பாரதி, இப்பொழுதே சைதாப்பட்டையில் ரயில் ஏறினால் காலையில் புதுச்சேரி போய் சேர்ந்து விடலாம். இரவு நேரமாதலால் ரயிலில் உங்களை ஒருவரும் அவ்வளவாக கண்டு கொள்ள முடியாது. எதற்கும் தாங்கள் ஜாக்கிரதையாக சற்று மறைந்தே செல்லுங்கள்.
0: தாங்கள் யார்? என்னை எப்படி தங்களுக்கு தெரியும்?
4: என் பேர் குவளை கிருஷ்ணமாச்சாரியார், குவளைக்கண்ணன்னு சொல்லுவா. நீங்க சென்னையிலிருந்து இந்த புதுச்சேரிக்கு வந்து சிட்டி குப்புசாமி அங்கராத்துல தங்கியிருக்கிறதா கேள்விப்பட்டு உங்களை காணலாம்னு வந்தேன். ஆனா உங்களுக்கு எந்த விதமான ஒத்தாசையும் செஞ்சு தரப்படாதுன்னு இந்த பிரெஞ்சு போலீஸ்காரா சிட்டி குப்புசாமி ஐயங்கார கடுமையாக கண்டித்ததை கேட்ட நீங்கள் அவருக்கு நம்மளால் எந்த கெடுதலும் வந்துடப்படாதுன்னுட்டு நீங்களாவே வாத்திலிருந்து வெளியே வந்துட்டேளா. அதை தெரிஞ்சுட்டு தான் நான் உங்களை தேடிட்டு வரேன்.
0: அப்படியா? அது சரி. நான் தான் பாரதி என்று தங்களுக்கு எப்படி தெரியும்?
4: உங்களோட உடை, முறுக்கின மீசை, நிமிந்த நட, இதையெல்லாம் வச்சு நீங்க தான் பாரதின்னு சுலபமா கண்டுபிடிச்சுட்டேன்.
0: ஓ, நான் உன்னை மாறுவேடத்தில் வந்த போலீசோ என்று சந்தேகப்பட்டேன். ஆனால் நீ என் சீடன் என்பதை அறிந்ததில் மிகவும் சந்தோஷம். துரோணாச்சாரியிடம் ஏகலைவன் கொண்டிருந்த பக்தி போன்றது உன்னுடையது. உணர்ச்சி பழகுதல் வேண்டா, உணர்ச்சிதான் நட்பா கிழமை தரும் என்ற வள்ளுவர் மொழிக்கிணங்க நீ என் மேல் அளவற்ற அன்பு கொண்டிருக்கிறாய். கண்ணா, இன்று முதல் நான் உன் குரு, நீ என் சீடன். அது மட்டுமல்ல, நாம் இருவரும் சகோதரர்கள், நெருங்கிய நண்பர்கள். என்ன, சரிதானே?
4: ரொம்ப நன்றிண்ணா, ரொம்ப நன்றி.
0: கண்ணா, உன் தொழில் என்னவென்று சொல்லவில்லையே.
4: நான் இங்க ஒரு பெருமாள் கோயிலில் அர்ச்சகரா பணிபுரிஞ்சுட்டு இருக்கேன். அது சரி, நீங்க இப்ப எங்க போயிட்டு இருக்க? தயவு செஞ்சு என்னோட வாங்கோ, நான் உங்களுக்கு வேண்டிய ஒத்தாசை செஞ்சு தரேன்.
0: வேண்டாம் கண்ணா, வேண்டாம். அதனால் உனக்கு மிகுந்த துன்பம் வந்து சேரும். என்னிடம் அன்பு கொண்ட ஒரே காரணத்திற்காக நீ ஏன் கஷ்டப்பட வேண்டும்? வேண்டாம் கண்ணா, வேண்டாம். என் வழியை நான் பார்த்துக் கொள்கிறேன்.
4: எதுக்கும் மனசு கிளேசப்படாதீங்கோனா, வாங்கோனா போலாம்.
0: கண்ணா,

0: கண்ணா, உன் அன்பை நான் என்னவென்று புகழ்வேன். திசை தெரியாமல் செல்லும் கப்பலுக்கு கலங்கரை விளக்கம் போல நீ வந்தாய். அந்த கண்ணபிரானே உன் உருவிலே எனக்கு சேவகம் செய்ய வந்தான் போலும். எல்லாம் நம்மையாளும் ஈசன் செயல். சரி, வா போகலாம்.
1: காந்திமதி, அடியா காந்திமதி, குடிக்க தண்ணி கொண்டாடி. அப்பப்பா, என்ன வெயில், என்ன வெயில். இதுல இந்த தொப்பி வேற, தொப்பியை கட்டின அருவி மாதிரி கொட்டுது பாரு.
2: இந்த மச்சான் தண்ணி, என்ன ஒரே அலுப்பா வந்திருக்க?
1: ஆமா, போலீஸ்காரன் உத்தியோகம்னா அப்படித்தானே? ஆமா அடி, அலுப்பு தான். கேவலம் ஒத்த ஆளு. இந்த வெள்ளக்கார அரசாங்கத்தை என்ன பாடுபடுத்துறாரு?
2: பொழுது விடுங்க, அந்த பாரதியாரை துரத்துறதே உன் வேலையா போச்சு மச்சான். நான் ஒன்று சொல்லுதேன் கேளு. பேசாம இந்த ஒன்னே முக்கால நான் உத்தியோகத்துக்கு ஒரு முழுக்கு போட்டுட்டு.
1: அது என்ன அப்படி சொல்லுது? அறக்காசு ஆனாலும் அரசாங்க உத்தியோகம் அதிகார வர்க்கம்.
2: உன் அதிகாரம் தான் தூள் பறக்குதே, பாக்குறேனே.
1: என் அதிகாரத்துக்கு என்னடி குறைச்சல? ஹெட் கான்ஸ்டபிள் ஏகாமரம்னா கொக்கான்னு.
2: நீ கொக்கு கணக்கா ஒத்த கால நின்னு தவம் பண்ணாலும் அந்த பாரதியார ஒன்னு செஞ்சுக்க முடியாதுன்னு.
1: முடியாதா? ஏண்டி முடியாது? அவரை சீக்கிரம் அந்த புதுச்சேரியை விட்டு ஓட வைக்கிறனா இல்லையா பாரு.
2: அவர் ஓடுறாரோ இல்லையோ, நீ தானோ அவர் பின்னால ஓடிக்கிட்டு இருக்க. மெட்ராஸ்ல இருந்து அவரை துரத்திக்கிட்டு இந்த புதுச்சேரிக்கே வந்து குடியேறிட்ட. ஆனா அவரை கொஞ்சமும் அசைக்க முடியலையே.
1: என்னாடி பண்றது? மெட்ராஸ்லயே அவர் அரெஸ்ட் பண்ற பொறுப்பை வெள்ளக்கார சர்க்காரு எங்கிட்ட ஒப்படைச்சிருந்தாங்க. நானும் வாரண்டோட ஜவான்களோட அவர் வீட்டுக்கு முன்னால ரெண்டு நாளா பழியோ பழின்னு கிடந்தேன். மனுஷன் எப்படியோ டபாய்ச்சுக்கிட்டு இங்க ஓடி வந்துட்டாருல.
2: அவரோட சாமர்த்தியம்.
1: விட்டுருவோமா இல்ல விட்டுருவோமான்னு அவரை எப்படியும் அரெஸ்ட் பண்ணி கொண்டாட பொறுப்பு என்னோடதுன்னு சொல்லி என்ன இங்க அனுப்பி வச்சிருக்காங்க.
2: இது பிரெஞ்சுக்காரங்க தேசம். உன் பாச்சா இங்க ஒன்னும் பலிக்காதுன்னு.
1: அடியே அடியே, பாரதியார அரெஸ்ட் பண்ணி கொண்டு போறனா என் வேலையா போயிருமேடி.
2: பெரிய வேலை, பிச்சாத்து வேலை. மச்சான், நான் ஒண்ணு சொல்லுதேன் கேளு. பேசாம இந்த ஒன்னே முக்கால நான் உத்தியோகத்துக்கு ஒரு முழுக்கு போட்டுட்டு.
1: போடுதடி, கூட சீக்கிரம் முழுக்கு போடுதடி. உத்தியோகத்துக்கு இல்ல, உனக்கு.
3: அண்ணா, அண்ணா.
0: யார்? குவளை கண்ணனா? வா கண்ணா, வா. நலந்தானே?
3: சௌக்கியம் தானா? ஆமா, நீங்க என்ன முத்தியால்பேட்டைக்கு போயிட்டு வரதா தானே சொல்லிட்டு போனேன். இத்தனை நாள் எங்க போயிருந்தேன், இங்க எப்போ வந்தேன்?
0: சற்று முன்புதான் வந்தேன் கண்ணா. நீ கடிதம் கொடுத்தபடி முத்தியாலுப்பேட்டைக்கு சென்று கிருஷ்ணசாமி செட்டியாரை போய் பார்த்தேன். அடே அப்பா, அவர் எனக்கு அமோக உபச்சாரம் செய்து விட்டார் போயேன். அவருடைய தயவால் புதுச்சேரியை சுற்றி உள்ள பல ஊர்களை சுற்றி பார்த்தேன். மக்களின் பழக்க வழக்கங்களையும் தெரிந்து கொண்டு வந்தேன். அது சரி, இங்கே ஏதாவது விசேஷம் உண்டா?
3: எவ்வளவோ விசேஷம் இருக்குன்னா, அதையெல்லாம் கேட்டா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவேன்.
0: ஆஹா, அப்படி என்ன விசேஷம் கண்ணா?
3: கடையத்திலிருந்து மன்னி செல்லம்மா, குழந்தைகள் தங்கலா தங்கம்மாலாம் வந்திருக்கானா?
0: என்ன, செல்லம்மாலும் குழந்தைகளும் வந்திருக்கிறார்களா? எப்படி வந்தார்கள்? எங்கே இருக்கிறார்கள்?
3: உங்க மச்சினர் அப்பாத்திரம் தான் அழைச்சிட்டு வந்தார். ஈஸ்வரன் தர்மராஜா கோயில் தெருல ஒரு வீட்டை வாடகைக்கு அமர்த்தி கொடுத்தேன். அப்பாத்திரம் அவசரமா ஊருக்கு போக வேண்டியிருந்தனால என்னை பார்த்துக்க சொல்லிட்டு புறப்பட்டு போயிட்டார்.
0: அப்படியா?
3: ஆமாண்ணா. அப்புறம் கொஞ்ச நாள்ல சென்னையிலிருந்து இந்தியா பத்திரிகையோட அதிபர் மண்டையம் சீனிவாசாச்சாரியார் அவளும் குடும்பத்தோட இங்கேயே வந்து வீடு அமர்த்திட்டு தங்கிட்டானா?
0: என்ன மண்டையம் அண்ணா, ஸ்ரீ சீனிவாச்சாரியார் அவர்களும் இங்கே வந்து விட்டார்களா?
3: அது மட்டும் இல்லைண்ணா, அதுக்கு பின்னாடி ஒவ்வொருத்தரா புரட்சி வீரர் சீமான் வாவே சுப்பிரமணியர், வங்கத்து புரட்சி திலகம் அரவிந்த் கோஷ வாளும் கூட இங்கேயே வந்து குடியேறிட்டானா?
0: என்ன சொல்கிறாய் கண்ணா, ஆச்சரியமாக இருக்கிறது.
3: ஆமாண்ணா, அவள்லாம் ஒவ்வொரு நாளும் உங்களோட வரவத்தானா எதிர்பார்த்து காத்துன்னு இருக்கா. அதோ அதோ அவளே வந்துட்டானா?
0: வாருங்கள் வாருங்கள், மண்டியம் ஸ்ரீ சீனிவாச்சாரியார் அண்ணா அவர்களே.

0: வாருங்கள், தமிழகத்தின் வீரக்கனல் வாவே சுப்பிரமணிய ஐயர் அவர்களே வாருங்கள், ரங்கத்தின் புரட்சி திலகம் அரவிந்த் கோஷ் அவர்களே வாருங்கள். ஆஹா ஆஹா, உங்கள் மூவரையும் ஒன்று சேர்ந்து பார்க்க எனக்கு எவ்வளவு ஆனந்தம் உண்டாகிறது தெரியுமா?
1: என்ன பாரதி, புதுவை வாசம் எப்படி? நீர் இல்லாத சென்னையில எனக்கு இருக்கவே பிடிக்கல ஐயா. குடும்பத்தோட புறப்பட்டு நானும் இங்கேயே வந்துட்டேன்.
0: மிகவும் சந்தோஷம் அண்ணா, மிகவும் சந்தோஷம். என்ன ரவீந்தர் அவர்களே, தாங்கள் அலிப்பூர் சிறையிலிருந்து மீண்டு வந்த பிறகு தங்களை பற்றி எந்த விதமான தகவலும் தெரியவில்லையே. தாங்கள் நடத்தி வந்த பத்திரிகைகள் எல்லாம் என்னவாயிற்று?
2: சிறையிலிருந்து நான் வெளிவந்த பிறகு நான் நடத்தி வந்த கர்மயோகி, தர்மா முதலிய பத்திரிகைகளை என்னால் நடத்த முடியாமல் போயிற்று. அரசாங்கத்தின் கெடுபிடிகள் அதிகமாகிவிட்டன. நீர் இங்கே இருப்பதாக அறிந்தேன். எப்படி எப்படியெல்லாமோ கஷ்டப்பட்டு இங்கு வந்து சேர்ந்தேன். உம்முடைய ஒத்துழைப்புடன் கர்மயோகியை இங்கிருந்து வெளியிடலாம் என்று எண்ணுகிறேன்.
0: ஓ, தாராளமாக செய்வோம், அற்புதமாக வெளியிடுவோம்.
1: பாரதி, நான் மட்டும் தனியா வரலப்பா. பத்திரிகை வெளியிட வேண்டிய அச்சுப்பொறி முதலில் சகலவிதமான சாமான்களையும் நானே எடுத்துட்டு வந்திருக்கேன். சென்னையில தடைப்பட்டு போன நம்மளோட இந்தியா பத்திரிகைய நம்ம இங்கே இருந்து ஜாம் ஜாம்னு நடத்திடுவோம்.
0: கேட்கையின் மனதிற்கு எவ்வளவு ஆனந்தம் உண்டாகிறது தெரியுமா? என் கைகளுக்கு புது தம்பி ஏற்பட்டு விட்டது. காட்டாற்று வெள்ளத்தை தடுத்து நிறுத்த முடியாது என்பதை போல பொங்கி வரும் நமது சுதந்திர வெள்ளத்தை அணை போட்டு தடுக்க யாராலும் முடியாது. ஆங்கில அரசாங்கம் நமக்கு அணை போட்டால் பிரெஞ்சு அரசாங்கத்தில் இருந்து கொண்டு அதை உடைத்தறிவோம். இங்கிருந்து நமது குரல் அனைத்தும் ஒன்று சேர்ந்து ஒலிக்கட்டும், பாரதம் எங்கும் முழங்கட்டும், மக்கள் விழித்து பொங்கி எழட்டும். வெள்ளை செந்தலை பரங்கியர்கள் பின்னங்கால்கள் பிடரியில் பட ஓங்கார கூச்சலிட்டு ஓடட்டும். நம் பாரத மாதாவின் விலங்குகள் அறுவடட்டும். அவள் ஆனந்தமாக சுதந்திரத்தை அனுபவித்து சிரிக்கட்டும், சிரிக்கட்டும், சிரிக்கட்டும, சிரிக்கட்டும்.
3: சபாஷ் பாரதி, சபாஷ். இந்த வெள்ளைக்காரர்கள் மட்டும் உமக்கு எதிரே நின்று உமது இத்தகைய ஆவேசமான வீரமொழிகளை கேட்க நேர்ந்தால் எங்களுக்கு வேண்டாம் ஐயா. இந்த பாரத நாடு இதோ பிடியும் என்று தூக்கி கொடுத்து விட்டு ஓடி போய் விடுவார்கள்.
0: ஐயரே, தாங்கள் மட்டும் என்ன சாமானியப்பட்டவர்களா? லண்டனில் படித்துக் கொண்டிருக்கும் பொழுதே இந்திய விடுதலை புரட்சி இயக்கத்தில் ஈடுபட்டு வெள்ளையர்கள் தந்த பாரிஸ்டர் பட்டத்தையே வேண்டாம் என்று தூக்கி எறிந்து விட்டவர் அல்லவா தாங்கள்?
2: தங்களை பிடிக்க வந்த வெள்ளையர்களிடம் பிடிபடாமல் மாறு வேடத்தில் கப்பலில் ஏறி பின் கடலில் குதித்து நீந்தி தப்பித்தும் வந்தவர் அல்லவா இவர்? புரட்சி இயக்கத்தில் ஈடுபட்டு செயலாற்றுவதற்கு ஏற்ற உடற்கட்டும் உறுதியும் செயல்திறனும் உடையவர் அல்லவா இந்த வாவேசு?
0: ஆனால் என் உடம்பில் அதற்கேற்ற பலம் இல்லையே. இதோ இந்த வெள்ளை துணியை இங்கே ஏன் நான் அணிந்திருக்கிறேன் தெரியுமா? குழிவிடுந்து ஒடுங்கி கிடக்கும் என் நெஞ்சு கூட்டை பார்க்க எனக்கே சகிக்கவில்லை ஐயரே, எனக்கே சகிக்கவில்லை.
3: கவலைப்படாதீரும் பாரதியாரே, ஆயிரம் பலசாலிகள் செய்யக்கூடிய காரியத்தை உமது ஒரே கவிதை செய்து விடுவே.
0: நீங்கள் எல்லோரும் என்னை தேடி வந்திருக்கிறீர்கள். உங்களை சரியானபடி உபசரிக்க கூட தற்சமயம் வழியில்லாதவனாக இருக்கிறேன்.
1: அதெல்லாம் அப்புறம் பார்த்துக் கொள்ளலாம் பாரதி. முதலில் உங்க வீட்டுக்கு போவோம். செல்லம்மா உன்னை காண துடிச்சின்றிருக்காவோ? உமக்கும் அப்படித்தான் இருக்கும், ஆனா வெளியில சொல்வீரா? கண்ணா, மூளை கண்ணா, நீ இருக்கும் சாமான்களை எல்லாம் ஒரு தள்ளு வண்டியில வச்சு அங்க கொண்டு வந்துரு. நாங்க முன்னாடி போயிட்டே இருக்கோம்.
4: ஆட்டுண்ணா.
5: வணக்கம் ஐயா.
0: யார்? கனக சுப்பிரத்தினம்மா. வா வா, இப்படி உட்கார். ஏதாவது விசேஷம் உண்டா?
5: இந்த நாட்டில் சமூகத்தில் பெண்களின் அடிமைத்தனத்தை போக்கவும் அவர்கள் சம உரிமை பெறவும் அவர்களின் நிலை உயரவும் ஏராளமான பாடல்கள் எழுதியிருக்கிறீர்கள். கைம்பெண்கள் மறுமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தி கூட என்னிடம் கூறியிருக்கிறீர்கள்.
0: ஆமாம் சுப்பு, நேற்றைக்கு கூட இங்கு ஒரு துஷ்டி வீட்டிற்கு சென்றிருந்தேன். நல்ல வாலிப வயதில் அந்த குடும்பத் தலைவன் இறந்து விட்டான். அவனுடைய மனைவியும் மிகவும் இளம் வயது. இனி காலமெல்லாம்

0: அவள் கைம்பன் கோலத்திலேயே வாழ வேண்டும். இந்த சமுதாயத்தின் சட்ட திட்டங்களை நினைத்து பார்க்கும் பொழுது எனக்கு மிகவும் வேதனையாக இருக்கிறது, மிகவும் வேதனையாக இருக்கிறது.
1: அதனால்தான் கைம்பெண்கள் மறுமணத்தை வலியுறுத்தி நான் ஒரு பாடல் புனைந்துள்ளேன். அதை தங்களிடம் காட்ட வேண்டும் என்று கொண்டு வந்தேன். தலைவி தன் வாயிலாக வருந்துவதாகவே எழுதியிருக்கிறேன்.
0: அப்படியா? மிகவும் சந்தோஷம். எனக்கும் கூட அதை பற்றி பாடல் எழுத ஆர்வம் இருந்தது.

0: சரியாக வருந்துவதாகவே எழுதியிருக்கிறேன்.
1: அப்படியா, மிகவும் சந்தோஷம். எனக்கும் கூட அதை பற்றி பாடல் எழுத ஆர்வம் இருந்தது, நேரம் வாய்க்கவில்லை. நல்லவேளை நீ எழுதியிருக்கிறாய். எங்கே, அதை கொடு.
0: இந்தாருங்கள்.
1: என்னை மணந்தார், இறந்தார் என் குற்றமல்ல. இறந்தவுடன் மங்கள நான் நல்லாடைகள், புனைமலர், குங்குமம், அணிகள் போனதுண்டு. பேஷ் பேஷ், மணவாளன் இறந்தால் பின் மணத்தல் தீதோ? பாடாத தேனீக்கள், உலவாத தென்றல், பசியாத நல்வயிறு பார்த்ததுண்டு. அற்புதம், அற்புதம், மிகவும் அற்புதமான கவிதை. பாடாத தேனீக்கள், உலவாத தென்றல், பசியாத நல்வயிறு பார்த்ததுண்டு. அபாரம் சுப்பு, அபாரம். ஆமாம், இவ்வளவு திறமையை இத்தனை நாட்கள் எங்கே ஒளித்து வைத்திருந்தாய்?
0: எல்லாம் தங்கள் ஆசீர்வாதம் தான் ஐயா. ஒரு சிறு விண்ணப்பம்.
1: என்ன?
0: நான் என்றும் தங்கள் சிஷியன்தான், தங்கள் தாசன் தான். எனவே பாரதிதாசன் என்ற புனைப்பெயரில் நான் கவிதைகள் எழுத விரும்புகிறேன். தங்களின் அனுமதி வேண்டும்.
1: ஓ, தாராளமாக எழுது. 100,000 பாடல்கள் எழுது. அன்னை பராசக்தி அருள் புரிவாள். உன்னுடைய புரட்சிகரமான பாடல்களால் நம் சமுதாயத்திலே மண்டி கிடக்கும் மூட கருத்துக்களும் மூட பழக்க வழக்கங்களும் கண்மூடி போக வேண்டும். என் ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டு.
0: மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி. வணக்கம் அம்மா.
2: வாங்க, வீட்ல எல்லாரும் நலந்தானே?
0: ஆமாம் அம்மா.
1: செல்லம், நம் கனக சூப்பரத்தினம் எவ்வளவு அருமையாக கவிதைகள் எழுதுகிறார் தெரியுமா? இனிமேல் பாரதிதாசன் என்ற புனைப்பெயரில் நிறைய கவிதைகள் எழுதப் போகிறார் பார்.
2: நீங்க ஒருத்தர் எழுதது போதாதா? அவராவது குடும்பத்தை கவனத்தை கொண்டு சௌக்கியமா இருக்கட்டுமே. அவரையும் ஏன் இப்படி கெடுக்கிறீங்க?
1: பார்த்தாயா சுப்பு, செல்லம்மாள் கூறுவதை. கவிஞர்கள் எல்லோரும் குடும்பத்தின் விரோதிகளா? செல்லமா, என்ன விஷயமாக வந்தாய்?
2: சாப்பிட வரீங்களா? இலை போடட்டுமா?
1: அப்படியா, இன்னைக்கு என்ன கறி வைத்திருக்கிறாய்?
2: உங்களுக்கு பிடித்த கறி வகைகள் தான் வச்சிருக்கேன், தவிர பால் பாயசமும் வச்சிருக்கேன்.
1: பால் பாயாசமா? பேஷ் பேஷ், 2 இலைகள் போடு. சுப்புரத்தினமும் இலை இலை, பாரதிதாசனும் என்னோடு சாப்பிடட்டும்.
2: ஆகட்டும். இத பாருங்க, இந்த பாலை சாப்பிட்டுட்டு அப்புறம் எழுதுங்க.
1: செல்லம்மா, இந்த பாட்டை பார்த்தாயா? பராசக்தியிடம் ஒரு வரம் கேட்கிறேன். மனதில் உறுதி வேண்டும். ஆம், மனதில் உறுதி வேண்டும். வாக்கினிலே இனிமை வேண்டும். நினைவு நல்லது வேண்டும். நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும்.
2: அத்தோட நம்ம வயிறு நிறைய வேணும்னு கொஞ்சம் சேர்த்துக்கங்க.
1: என்ன சதா சோற்று பிரச்சனை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறாய்? அரிசிக்கும் உப்பு புளிக்குமே கவிஞன் கவலைப்பட்டுக் கொண்டிருந்தால் அவனால் எப்படி கவிதைகள் எழுத முடியும்? எல்லோரும் வீட்டை பற்றியே நினைத்துக் கொண்டிருந்தால் அப்புறம் இந்த நாட்டை பற்றி கவலைப்படுவதுதான் யார்?
2: தாராளமா நீங்க நாட்டை பற்றி கவலைப்படுங்க, நான் வேண்டான்னு சொல்லல. அத்தோட வீட்டை பத்தியும் கொஞ்சமாவது கவலைப்படணும் இல்லையா?
1: செல்லம், எனக்கு ஏதாவது சன்மானம் வந்தாலோ பொருள்கள் கிடைத்தாலோ அதை அப்படியே உன்னிடம் கொண்டு வந்து கொடுத்து விடுகிறேன். வேறு என்ன செய்ய வேண்டும் என்கிறாய்?
2: யாரு இல்லைன்னு சொன்னாங்க. அத்தி புத்தா போல நீங்க எப்பவாவது கொண்டு வர பணம் அவ்வப்போது வீட்டு செலவுகளுக்கு உதவுது. ஆனா நிரந்தரமா ஒரு வருமானம் இல்லாம நாம எத்தனை நாளைக்கு தான் இப்படி காலம் தள்ளுறது?
1: கவலைப்படாதே, கவலைப்படாதே, அன்னை பராசக்தி இருக்கிறாள். அவள் கூடிய சீக்கிரமே நம் கவலைகளை
2: தீர்ப்பாள். அடுத்த வேளை சாப்பாட்டுக்கும் பராசக்தி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? நான் அக்கம் பக்கம் வீடுகள்ல கெஞ்சி கூத்தாடி கொஞ்சம் அரிசி வாங்கி வச்சிருந்தா சமயங்கள்ல நீங்க அதையும் காக்கைகளுக்கும் குருவிகளுக்கும் போட்டுட்டு அவைகள் திங்கறத வேடிக்கை பாக்குறீங்க, பாட்டும் படிக்கிறீங்க.
1: பாவம், வாயில்லாத ஜீவன்கள், அவைகளுக்கு நம்மை விட்டால் யார் கதி? உனக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லை செல்லம்மா.
2: நம்ம குழந்தைகளை பட்டினி போட்டுட்டு மற்ற ஜீவராசிகளுக்கு இறக்கம் காட்ட எனக்கு தெரியாது.
1: செல்லம்மா, நீ என்னிடம் ஒம்புக்கு வருகிறாய், இதில் வீணாக குழந்தைகள் பெயரை ஏன் இழுக்கிறாய்?
2: நம்ம குழந்தைகளுக்கு நகரட்டு போடணும்னு நான் கேட்கல, நல்ல துணிமணிகள் வேணும்னு கூட கேட்கல. பெத்த தோஷத்துக்காக அவங்களுக்கு வயிறார சோ

0: போட வேண்டியது நம்ம கடமை இல்லையா?
1: அப்படியானால், அப்படியானால் எனக்கு மட்டும் குழந்தைகள் மேல் பாசம் இல்லை என்றா சொல்கிறாய்?
0: நான் அப்படி சொல்லல. வெளியில வச்சு யாராவது உங்களுக்கு சன்மானமோ பொருளோ கொடுத்தா அதெல்லாம் வீட்டுக்கு வந்து சேருறதில்ல. வழியிலேயே ஏழைகளுக்கோ இல்லது கஷ்டப்படுறவங்களுக்கோ அதை அப்படியே கொடுத்துடுறீங்க. பிச்சைக்காரங்களோ குடுகுடு பாண்டியோ பாம்பாட்டியோ வந்தா இருக்கிற ஒன்று ரெண்டு நல்ல துணிமணிகளை கூட அவங்களுக்கு போட்டு விட்டுடுறீங்க. இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனா சொல்லாம இருக்கவும் முடியல. இப்படியே போயிட்டு இருந்தா நமக்கு விடிவு காலம் தான் எப்போ?
1: இதோ பார், நீ இப்படி தொந்தரவு பண்ணினால் நான் பேசாமல் தலையில் துணியை போட்டுக்கொண்டு எங்காவது போய்விடுவேன்.
0: நீங்க இந்த பக்கம் போனா நானும் அந்த பக்கம் போயிடுறேன். இந்த கஷ்டம் எதுக்கு? குழந்தைங்க எப்படியாவது போகட்டும்.
1: என்ன சொன்னாய், என்ன சொன்னாய்? என் குழந்தைகள் எப்படியாவது போகட்டும் என்றா சொல்கிறாய்? அவைகளை காப்பாற்ற எனக்கு திறமை இல்லை என்றா சொல்கிறாய்? செல்லம், செல்லம், நீ யாரிடம் பேசுகிறாய் என்பதை மறந்து விட்டாயா?
0: உங்களை போல என்னால சதா பராசக்தியை வர கேட்க முடியாது. உங்களை தான் கேட்பேன். இதுக்கு கோபம் எதுக்கு? நான் என்ன தப்பு செஞ்சேன்?
1: சரி சரி, வருத்தப்படாது. தப்பிதம் என் பேரிலேயே இருக்கட்டும். என் சுபாவம் உனக்கு தெரியாதா? நம் சண்டையில் வீணாக குழந்தைகள் பேரை ஏன் இழுக்கிறாய்? அவை ஒரு பாவமும் அறியாதவை. நமக்கு தங்க கிளிகள் போல இரண்டே குழந்தைகள். அவைகளுக்கு தங்கத்தால் கவசம் பண்ணி போடலாம். நாம் கொடுத்து வைக்கவில்லை. ஆயினும் நம்மால் முடிந்ததை செய்வோம். சரி சரி, இனிமேல் அவர்களை நல்லபடியாக கவனித்துக் கொள்வது என் பொறுப்பு. என்ன, இப்போது சந்தோஷம் தானே?

0: என்னடா கோளை கண்ணா, என்ன விஷயம்?
1: அண்ணா, பாரதியாரை காணுமாண்ணா.
2: என்னது?
1: ஆமாண்ணா,
2: பாரதியார காணவில்லையா?
0: என்னடா சொல்ற கண்ணா?
1: ஆமாண்ணா, அவர் இந்த ஊர்லயே இல்லையாண்ணா. அவர் ஊரை விட்டு எங்கேயோ போயிட்டாரண்ணா. மன்னி தெல்லம்மா ரெண்டு நாள் அழுதுட்டே இருக்காளாண்ணா. நேற்கு இப்பதான் விஷயம் தெரிஞ்சது. உடனே உங்களை ரெண்டா ஓடி வரேன்.
2: அப்படியா?
0: இரு, முதல்ல பாரதியார் வீட்டுக்கு போய் பார்ப்போம், என்னன்னு விசாரிப்போம். அவர் எங்க இருக்காருன்னு தேடி பார்ப்போம். அவர் திரும்பி வர வரைக்கும் செல்லம்மாவையும் குழந்தையும் இங்க வந்து இருக்க சொல்லலாம்.
1: அதான் நல்லது.
0: இரு இரு, கொஞ்சம் இரு, இந்த புறப்பட்டு நான் வரேன்.
3: நல்லதோர் வீணை செய்தே அதை நலம் கெடு. இவர் எங்க போனார், என்ன ஆனார்னு ஒண்ணுமே தெரியலையே. நான் ரெண்டு குழந்தைகளை வச்சுட்டு தவியா தவிக்கிறேன். பராசக்தி, நீதான் எங்களுக்கு நல்ல வழி காட்டணும்.
1: எல்லாம் கேள்விப்பட்டோம். இதோ மண்டைய அண்ணா வந்திருக்கா. பாரதி அண்ணா வர்ற வரைக்கும் நீங்களும் குழந்தைகளும் அவ ஆத்துல இருக்கலாம். பயம் இல்லாம இருக்கும்னா?
3: எனக்கு இங்க இருக்கிறதுல ஒரு பயமும் இல்லை. ஆனா அவரை பத்தி நினைச்சா தான் கவலையா இருக்கு. புதுச்சேரி விட்டு வெளியே வந்தா அவரை போலீஸ்கார பிடிச்சிட்டு போயிடுவாங்கன்னு பயமா இருக்கு.
0: ஒன்னும் பயம் இல்லம்மா. சொல்றா கண்ணா, பாரதிக்கு புதுச்சேரி அலுத்து போச்சு. ஊர் சுத்தணும்ன்ற எண்ணெய் வந்துடுச்சு. நம்ம கிட்ட சொன்னா போக விட மாட்டோம். அதனால சொல்லாம போயிட்டான். கூடிய சீக்கிரமே திருப்பி வந்துருவாருமா. கோளைக்கண்ணா, அவங்களுக்கு இங்க தனியா இருக்கிறது கொஞ்சம் பயமா இருக்கும். பாரதி வர வரைக்கும் அவள குழந்தைகளை கூட்டிண்டு நம்ம வீட்டுல வந்து இருக்க சொல்லு.
3: இல்ல இல்ல, இங்க எனக்கு ஒன்னும் பயம் இல்ல. ஆனா இந்த வீட்டுல சாமான்கள் போட்டது போட்டபடி விட்டுட்டு அங்க வந்து இருக்க முடியாது. அவரை நினைச்சா தான் துக்கமா இருக்கு. போலீஸ்காரங்க அவரை பிடிச்சு அந்தமான் தீவுக்கு எங்கேயோ அனுப்பிட்டா என்ன செய்யறது?
1: வீணா பயப்படுற, அவர் சீக்கிரமே திருப்பி வந்துருவார் பாருங்களே.
3: அதுக்கு இல்ல கண்ணா, அவரால அடக்கமா இருக்க முடியாது. சத்தம் போட்டு பாடாமலும் பேசாமலும் இருக்க முடியாது. எதையாவது பார்த்து திடீர்னு பாட ஆரம்பிச்சுட்டா ஆபத்து வந்துருமே.
0: நீங்க சொல்றது சரிதான். ஆனா இந்த

0: பாரதி அப்படிலாம் செஞ்சிட மாட்டார். நாலு ஊர்களை சுத்தி பார்த்துட்டு வந்துருவார். கண்ணா, இந்த 20 ரூபாய அவள்கிட்ட குடு, கொஞ்சம் செலவுக்கு வச்சுக்கட்டும்.
1: வேண்டாம் கண்ணா, அவசியம் இல்லை.
2: பிரியத்தோட தர்றத வேண்டான்னு சொல்லாத ஏழ்மணி, அவசர செலவுக்கு ஆகுமோ இல்லையோ?
0: நாங்கள் போயிட்டு வரோம். சாயங்காலம் ஆகுது. அந்த குழந்தைகளை அழைச்சிண்டு நம்ம வீட்டுக்கு வந்து போக சொல். மனத்துக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும்.
1: ஆகட்டும், அப்படியே வர.
2: சரி மணி, நாங்கள் போயிட்டு வரோம். மணி,
3: பாரதி எங்கே ஐயா நீ போனாய்? எங்கு தேடியும் நீ உன்னை கிடைக்கவில்லையே. என்ன செய்வது? யாரை உதவிக்கு கேட்பது? ஓ அரவிந்த கோஷ் அவர்களே, வாவேசொய்யர்களே, வாருங்கள், உங்களைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன்.
4: அப்படியா? ஆமாம், பாரதியாரை பற்றி ஏதாவது தகவல் கிடைத்ததா?
3: இல்லை, புதுச்சேரி எல்லைக்குள்ளேயே அவர் இல்லை போல் இருக்கிறது. அவரை எல்லோருக்கும் தெரியும். போலீசார் கண்களில் படாமல் எப்படித்தான் திரிகிறாரோ, எங்கேதான் இருக்கிறாரோ? விசித்திரமான மனிதர் ஐயா அவர்.
5: ஆனால் ஒன்று, பாரதி கெட்டிக்கார், அவரை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. சீக்கிரம் வந்து விடுவார் என்றே நான் நினைக்கிறேன்.
3: நானும் கூட அப்படித்தான் நினைத்தேன். செல்லம்மாளுக்கு கூட தைரியம் கூறினேன். ஆனால் இவ்வளவு நாட்களாகியும் அவர் திரும்பி வராததை நினைக்கும் பொழுது எனக்கு மனது ரொம்ப கஷ்டப்படுகிறது.
5: அதோ பாருங்கள், அங்கே யார் வருகிறார்கள் என்று? குவளைக்கண்ணனோடு வருவது நம் பாரதியார் மாதிரி இல்லை.
4: ஆமாம், நடையை பார்த்தால் அப்படித்தான் தெரிகிறது.
5: ஆமாம்,
4: ஆனால் தோற்றம் வேறு மாதிரி உள்ளதே.
6: வணக்கம் அண்ணா. என்ன ஐயரே, அரவிந்தரே, என்ன அப்படி பார்க்கிறீர்கள்? எல்லோரும் நலம்தானே?
3: யார், பாரதியாரா? இதென்ன இப்படி மாறிவிட்டீர்? அடையாளமே தெரியவில்லையே. நீ செய்தது நியாயமே இல்லை. சொல்லாமல் கொல்லாமல் எங்கே போய்விட்டீர்? பாவம் செல்லம்மாளும் குழந்தைகளும் புழுப்பால் துடித்து போய்விட்டனர்.
6: என்னென்ன செய்வது? உங்கள் பலத்தின் பேரில் தான் போனேன். முதலிலேயே சொன்னால் என்னை போக விட்டிருப்பார்களா அவர்கள்?
4: பாரதி, நீர் எங்கேதான் போனீர்?
6: எங்கே போனீனா? தஞ்சாவூர், கும்பகோணம், மாயவரம், சீர்காழி, சிதம்பரம், காரைக்கால், நாகூர், வேளாங்கண்ணி, திருநள்ளாறு என்று பல ஊர்களுக்கும் சென்று வந்தேன்.
5: என்ன சொல்லுகிறாய் பாரதி?
6: ஒரு முறை சென்னைக்கு கூட சென்றேன். என்ன ஆச்சரியமாக இருக்கிறதா? அது மட்டுமில்லை, திடீரென்று ஒரு நாள் நான் பிறந்த ஊரான எட்டயபுரத்திற்கு சென்றேன். என் வீட்டை சுற்றி போலீஸ்காரர்கள் பாரா கொடுத்து கொண்டிருந்தனர். அவர்களுக்கு டிமிக்கு கொடுத்து விட்டு நள்ளிரவில் வீட்டை தட்டி எல்லோரையும் எழுப்பி அவர்களை ஆச்சரியத்தில் மூழ்கடித்து விட்டேன். அவர்கள் எவ்வளவோ வற்புறுத்தியும் தங்காமல் இரவோடு இரவாக புறப்பட்டு வந்து விட்டேன்.
5: ஓய் பாரதி, இருந்தாலும் உமக்கு துணிச்சல் ஜாஸ்தி தான் ஐயா.
4: உண்மைதான். ஆமாம், இத்தனை நாட்களில் ஏதாவது புதுப்பாடல் எழுதினீரா?
6: புதுப்பாடல் தானே, ஓ எழுதியிருக்கிறேன். பாருக்குள்ளே நல்ல நாடு, எங்கள் பாரத நாடு என்று புதுப்பாட்டு எழுதியிருக்கிறேன்.
3: சரி, எப்படியோ பாரதி பத்திரமாக திரும்பி வந்த விசேஷத்தை கொண்டாட இன்று வடை பாயசத்துடன் உங்களுக்கு விருந்து வைக்கப் போகிறேன். குவளைக்கண்ணா, நம் வீட்டிற்கு போய் வேண்டிய ஏற்பாடுகளை செய்து விட்டு வா.
7: இந்த போலீஸ் சூப்பரண்ட வர சொன்னேன், இன்னும் காணுமே.
8: எஸ் சார், நீங்க வர சொன்னதா தகவல் வந்தது.
7: வா மேன், இந்திய சுதேசிங்களை பத்தி உன் கண்காணிப்பு எவ்வளவு தூரத்தில் இருக்கு மேன்?
8: அவங்க நடவடிக்கைகளை அப்பப்ப நம்ம சிஐடிகள் வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க.
7: நோ நோ நோ, அது போதாது. அவங்கள இந்த பிரெஞ்சு பிரதேசத்தை விட்டு சீக்கிரமா விரட்டணும். பிரிட்டிஷ் அரசாங்கம் நம்மளை குறை சொல்லிட்டு இருக்கு மேன்.
8: அவங்கள வலுக்கட்டாயமா நம்மால ஒன்றும் செய்ய முடியலையே. பிரெஞ்சு சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு தான் அவங்க நடந்துக்கிறாங்க. அதோட இங்கே இருக்கிற ஜனங்களோட ஆதரவும் அவங்களுக்கு அதிகமாகிட்டே வருது.
7: கரெக்ட். சமீபத்தில் நாம கொண்டு வந்த குடியிருப்பு சட்டத்தினால கூட அவங்கள வெளியேற்ற முடியல, அப்படித்தானே?
8: ஆமாம் சார், இந்த சட்டத்தால் நிச்சயமாக அவங்க வெளியேடுவான்னு தான் நினைச்சோம், நடக்கலையே.
7: ஒய் ஏமேன்,
8: அந்த சுதேசிகள் குழுவில் கவிஞர் பாரதியார் தான் முக்கியமானவர். அவர் இங்கே இருக்கிற 5 மேஜிஸ்ட்ரேட்டுங்க அத்தாட்சியை வாங்கி இந்திய சுதேசிகள் எல்லாரையும் பிரெஞ்சு குடிமக்களாக பதிவு செஞ்சிட்டார்.
7: நானும் கேள்விப்பட்டிருக்கேன்.

0: சொல்கிற அந்த பாரதியாரை பற்றி அவர் பல வகையில் வசீகரமாக பேசி ஜனங்களை அவர் பக்கம் இழுத்துட்டு இருக்கார் இல்லையா?
1: எஸ் சார்.
0: பிரிட்டிஷ் அரசாங்கம் அளவே இல்லாத கோபத்தில் இருக்காங்க.
1: இந்த பாரதி, பாவேஷ் ஐயர், அரவிந்த கோஷ், இந்த மூணு பேரையும் தனித்தனியாக பிரித்து புதுவையை விட்டு விரட்டிடுங்க சார்.
0: குட், ஐ வில் சீட் இட்.
2: யாரு? கோளைசாமியா? நமஸ்காரம் சாமி. எங்க இவ்வளவு அவசரமா போறீங்க?
3: வாரம் பெரியவரே, பாரதியார் என்ன அவசரமா வர சொன்னாராம், அதனாலதான் போயிட்டு இருக்கேன்.
2: பாரதி சாமி எப்படி இருக்காங்க? சௌக்கியமா இருக்காங்களா?
3: சௌக்கியம்தான்.
2: ஆமா சாமி, இப்பெல்லாம் நம்ம பாரதி சாமியும் அவங்களோட சேர்ந்த மற்ற சுதேசி சாமிகள் யாரையும் ஜாஸ்தி பார்க்க முடியலையே. ஏன் சாமி?
3: அதை ஏன் கேட்கிறார் பெரியவரே? அரசாங்கத்தோட தொந்தரவு ரொம்ப ஜாஸ்தியாக போச்சு. இந்தியா பத்திரிகை நின்று போச்சு. அதோட ஆசிரியர் மண்டையன் சீனிவாசாச்சாரியாரும் குடும்பத்தோடு திரும்பவும் சென்னைக்கே போயிட்டார். அநேக சுதேசி நண்பாளும் போயிட்டா. பாரதியாரும் தன்னோட மனைவி மக்களையெல்லாம் திருநெல்வேலி பக்கத்தில் உள்ள கடையத்தில் போய் இருக்கும்படி அனுப்பி வச்சிட்டார். வாவேசு ஐயர், அரவிந்தர், பாரதி, இவா மூணு பேர் மட்டும்தான் இப்போ இங்கே இருக்கா. இவாளுக்கும் இப்போ போலீஸ் தொந்தரவு ரொம்ப ஜாஸ்தி. பாரதியாருக்கும் புதுச்சேரி வாசம் சலிச்சு போச்சு.
2: அப்படியா சமாசாரம்? நல்லவங்களுக்கு தான் எவ்வளவு துன்பம் வருது, அவங்களுக்கும் ஒரு நல்ல காலம் வராமலா போகும்.
3: ஆ, வரும் வரும், நிச்சயம் வரும். நான் வரட்டுமா பெரியவரே? பாரதியார் காத்துன்னு இருப்பார்.
2: சரி, போயிட்டு வாங்க சாமி. சாமி, பாரதி சாமிய நான் ரொம்ப கேட்டதா சொல்லுங்க.
3: ஆட்டோ ஆட்டோ, சொல்றேன் சொல்றேன்.
4: யார் நீங்கள்? என் வழியை மதித்துக் கொண்டு ஏன் நிற்கிறீர்கள்? விலகி நில்லுங்கள். நான் யார் தெரியுமா?
5: தெரியும் தெரியும், நீங்க தான் புரட்சி கவிஞர் பாரதியார்னு எங்களுக்கு நல்லாவே தெரியுமே. புதுச்சேரியில இருந்து நாங்க உங்களை தொடர்ந்துக்கிட்டு தான் வரோம். ஆனா இங்க கடலூர்ல தான் உங்களை தனிமேல மடக முடிஞ்சது.
4: ஏன்?
5: வேற என்ன, உங்களை கைது செய்யணும்னு உத்தரவு.
4: அரசியல் கைதிகளுக்கெல்லாம் விடுதலை என்று உங்கள் சர்க்கார் அறிவித்திருக்கிறதே, தெரியாதா?
5: உண்மைதான் உண்மைதான், ஆனா அது பொதுவான அரசியல் கைதிகளுக்கு. நீங்க தீவிரமான அரசியல்வாதி, உங்க மேல உள்ள வாரண்ட் இன்னும் நீக்கப்படல. தயவு செஞ்சு சண்டை போடாம கத்தாம எங்களோட போலீஸ் கொட்டடிக்கு வந்துடுறீங்க.
4: ஓஹோ, இதுவும் உங்கள் அரசியல் பித்தலாட்டங்களில் ஒன்று?
5: வாயன்னா வரத விட்டுட்டு சும்மா ஒன்னு பேசிட்டு நிக்கிறீங்க. முதல்ல கிளம்புங்க.
4: நில், பாரத மாதாவின் புதல்வன், பராசக்தியின் பக்தன், கவியரசன் பாரதிக்கு மாற்றான் விளங்கிடுவதா? சேச்சே, அவமானம் அவமானம். நானே வருகிறேன், என்னதான் நடக்கும் பார்த்து விடுகிறேன். தலையை சீவி விடுவார்களோ? எங்கே போக வேண்டும், வாருங்கள். எனக்கு ஜபர்தஸ்தாக இரண்டு புறமும் தடிபிடித்துக் கொண்டு வாருங்கள். நான் கவியரசன், மரியாதையாக அழைத்து செல்லுங்கள்.
6: ஐயோ, என்னயா இந்த ஆளு, தொட்டா சுடும்போலகுத இந்த கட்சிக்கிறான். ஐயப்பா.
4: ஓய் ஏட்டு, நான் ஒழுங்காக உங்களுடன் வர வேண்டுமானால் நான் சொன்னபடி இரண்டு பக்கமும் தடிபிடித்துக் கொண்டு வாருங்கள். அப்படித்தான்.
5: எங்களுக்கு வேற வழியே கிடையாது. இல்ல, எங்க பொழப்பு போட்டு மாச சம்பளம் வேணுமே.
6: வாயா போலாம்.
4: என்னை சிறையில் அடைத்து விட்டால் என் வீரமும் தீரமும் உடைந்து போய்விடும் என்று எண்ணிவிட்டார்களோ? பாரதியை புரியாதவர்கள் இவர்கள். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. சிறையில் அடைத்து வாட்டிவிட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே.
7: பராசக்தி பராசக்தி, அவள் பார்த்துக் கொள்வாள்.
4: கோளைக்கண்ணா, நீயும் சென்னைக்கே குடிவந்து விட்டது எனக்கு எவ்வளவு ஆறுதலாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறது தெரியுமா?
3: அண்ணா, புதுவையில் நீங்கள் இருந்த அந்த 10 வருஷம் எவ்வளவு இன்பம்.

0: மா கழிஞ்சது தெரியுமா? கண்ணன் இல்லாத கோகுலம் போலையும், ராமன் இல்லாத அயோத்தி போலையும், நீங்க இல்லாத அந்த புதுச்சேரி நகரம் எனக்கு நரகமா காட்சி அளித்திருத்துனா. எனவே இங்கேயே ஒரு கோயிலில் என்னோட பூஜை தொழிலை வச்சுண்டு நான் இங்கேயே குடி வந்துவிட்டேன்னா, இனி உங்களை விட்டு எந்த சந்தர்ப்பத்திலும் பிரியவே மாட்டேன்னா பிரியவே மாட்டேன்.
1: சபாஷ் கண்ணா, மிகவும் அருமையாக பேசுகிறாயே.
0: எல்லாம் உங்களோட ஆசீர்வாதம் தான்ண்ணா. வீட்டுக்கு போயிருந்தேன்ண்ணா. மன்னி மட்டும்தான் இருந்தா, குழந்தைகள் தங்கம்மாவும் சகுந்தலாவும் வரலையா?
1: என் குழந்தைகள் தங்கம்மாளுக்கு கடையத்தில் வைத்து திருமணமாகிவிட்டது.
0: அப்படியா?
1: மாப்பிள்ளை பையன் சொந்தம்தான், வேலை பார்க்கிறான், நல்ல பையன். தங்கம்மாள் இப்போது புக்ககத்தில் சௌக்கியமாக இருக்கிறாள். என்னுடைய ஒன்றுவிட்ட தம்பி விசுவநாதன் காசியில் இருக்கிறான். அவன் கடையத்திற்கு வந்திருந்தான். போகும் பொழுது சகுந்தலாவையும் உடன் காசிக்கே அழைத்து சென்று விட்டான். சகுந்தலாவை அவன் பொறுப்பில் வைத்துக் கொள்ளப் போகிறானாம்.
0: அப்படியா? கடவுள் அவளுக்கு ஒரு குறையும் வைக்க மாட்டாருண்ணா. அது சரி, நீங்க இப்போ ஆபீஸை விட்டு ஆத்துக்குத்தானே போயிட்டு இருக்க?
1: ஆமாம்.
0: ஆமா, பஸ்ஸில் போகாம ஏன் நடந்தே போயிட்டு இருக்க?
1: பஸ்ஸில் தானே. ஓ, போகலாமே, ஆனால் காசு இல்லையே அப்பா.
0: என்ன?
1: காலையில் வரும்போது டிஃபனுக்கும் பஸ்ஸுக்குமாக செல்லம்மாள் ஏதோ சில்லறை கொடுத்து அனுப்பினார். ஆனால் அது எப்படியோ செலவாகிவிட்டது.
0: ஓ, வீட்டை விட்டு கிளம்பின உடனே தெருவில் யாராவது ஐயா சாமின்னு வந்து நின்றுப்பா, உடனே கையில் உள்ளது அப்படியே போட்டுட்டு நடந்தே போயிருப்பே.
1: ஆண்டவன் கொடுத்த கால்கள் இருக்கையில் நடப்பதற்கு என்னப்பா?
0: அதுக்கு சொல்லலைன்னா நான் உங்களுக்கு புத்திமதி சொல்றதா நினைச்சிக்கப்படாது. இப்படியே நீங்கள் வர்றதையெல்லாம் செலவழிச்சுட்டா பின்னாடி குடும்பத்தோட நிலைமையை பற்றியும் கொஞ்சம் யோசிக்க வேண்டாமாண்ணா.
1: குடும்பம் தானே. என் அன்னை பராசக்தி இருக்கிறாள், அவள் பார்த்து கொள்வாள். அது சரி, நாளை இங்கு நமது தேசப்பிதா காந்திஜி வருகிறாராம், அவரை பார்க்க நான் செல்கிறேன். நீயும் வருகிறாயா?
0: அப்படி ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சா, அதுவும் உங்க மூலம் எனக்கு கிடைச்சா, அது நான் பிறர்க்கறிய பாக்கியம் பெற்றவனா வேணாம்.
1: சபாஷ், அப்படியானால் நாளை காலை நீ என் வீட்டிற்கு வந்து விடு. அங்கிருந்து இருவரும் காந்தியடிகளை பார்க்க செல்வோம்.
0: சரிண்ணா, அப்படியே வந்துடுறேன்ண்ணா.
1: தேசப்பிதாவுக்கு என் பணிவான வணக்கங்கள்.
2: வாருங்கள் வாருங்கள். தாங்கள்?
1: என் பெயர் சுப்பிரமணிய பாரதி.
2: சுப்பிரமணிய பாரதி? ஓ, தாங்கள் தானா அது? தங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆமாம், இவர்
1: பெயர் கோளைக்கண்ணன், ஒரு கோயில் அர்ச்சகர், எனது நெருங்கிய சிநேகிதன்.
2: ஓ, அப்படியா? மிகவும் சந்தோஷம்.
1: தங்களை பார்க்க வெறும் கையுடன் வந்துவிட்டேனே என்று நினைக்கும் போது மிகவும் வேதனையாக இருக்கிறது.
2: ஏன் அப்படி சொல்கிறீர்கள்?
1: இல்லை, விடுதலை என்னும் பரிசுடன் தங்களை காண வேண்டும் என்று நினைத்தேன், அது முடியாமல் போய்விட்டதே என்றுதான் வருத்தப்படுகிறேன்.
2: ஆஹா ஆஹா, பாரதி, நான் கேள்விப்பட்டபடியே தாங்கள் விடுதலையை பற்றியே சிந்தித்து கொண்டே இருக்கிறீர்கள். மிக்க மகிழ்ச்சி. ஆயினும் தங்களிடம் சற்று வேகம் தென்படுகிறதே.
1: நம் பாரத மாதா சங்கிலியால் பிழைக்கப்பட்டிருக்கும் போது என்னால் எப்படி வேகப்படாமல் இருக்க முடியும் அடிகளே?
2: எந்த நேரத்திலும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டும், அப்போதுதான் நாம் எண்ணுவது கைகூடும்.
1: என்னால் ஒருபோதும் உங்களைப் போல் பொறுமையை கடைபிடிக்க முடியாது அண்ணலே.
2: பாரதி அவர்களே, தாங்கள் பெண்ணின் பெருமையை பற்றி பாடியிருக்கிறீர்கள் அல்லவா? நம் பாரத அன்னையும் ஒரு பெண்தானே. பெண் என்பவள் பொறுமையின் பிறப்பிடம்.
1: ஆயினும் இன்று ஒரு பெண் தன்னந்தனியே எந்தவித பயமுமின்றி நடுநசியில் வெளியே செல்ல முடிகிறதோ அன்றுதான் நம் நாட்டிற்கு உண்மையான சுதந்திரம் கிடைக்கும் என்று தாங்களே கூறியிருக்கிறீர்களே. அதையேதான் நான் பெண் விடுதலை பற்றியும் அவளுக்கு வேண்டிய நெஞ்சுரம் பற்றியும் ரவுத்தரம் பற்றியும் கூறியிருக்கிறேன். அடிகளே, நாளை கடற்கரையில் சுயராஜ்ய கூட்டம் நடைபெறுகிறது, தாங்கள் வந்து சிறப்புரையாற்ற வேண்டும்.
2: பாரதி, நான் இன்று ஊருக்கு புறப்படுகிறேன், அடுத்த முறை வரும்போது கண்டிப்பாக வருகிறேன். கூட்டத்தை சற்று தள்ளி வையுங்களேன்.
1: தாங்கள் வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி, நாளை கட்டாயம் சுயராஜ்ய கூட்டம் நடைபெறும்.
2: ஓ, குவளைக்கண்ணனாரே, உங்கள் பாரதியை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள், அவர் இந்த நாட்டின் சொத்து.
0: ஆகட்டும் அண்ணலே, இந்த அடியேனுக்கு ஆசி கூறுங்க.
2: ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம் ராம்.
1: அப்பொழுது நாங்கள் வருகிறோம் அண்ணன்.

0: சென்று வாருங்கள்.
1: குலைக்கண்ணரே, குலைக்கண்ணரே, பாரதியாரை கோவில் யானை இழுத்து கீழே போட்டு விட்டது.
2: என்ன, நிஜமாவா?
1: ஆமாம், வழக்கம் போல பாரதியார் யானைக்கு அருகில் சென்று தேங்காய் பழம் கொடுத்தார். இன்று யானைக்கு மதம் பிடித்திருக்கும் போல இருக்கிறது. என்றும் இல்லாதபடி அது பாரதியாரை துதுக்கியால் தூக்கி கீழே போட்டு விட்டது. யானையின் கால்களுக்கு இடையில் பாரதியார் மயங்கி கிடக்கிறார். யானை பாகனையும் காணவில்லை.
3: யாரும் யாரும் யானைக்கு அருகில் செல்ல
2: பயப்படுகிறார்கள்.
1: ஜெயராமன் ஆயிடு சார், உங்களை தான் தேடிக்கொண்டு வருகிறோம்.
4: பாரதியாருக்கு தற்போது உடல்நலம் மிகவும் சரியில்லையாம். படுத்த படுக்கையாக இருக்கிறாராம். தங்களுக்கு தான் தெரியுமே,
0: நாட்டுக்கு உடைத்த அந்த நல்லவருக்கு தான் எத்தனை எத்தனை சோதனைகள்.
1: இல்லாவிட்டால் வழக்கம் போல் தனக்கு ஆசையுடன் தேங்காய் பழம் பிரசாதம் கொடுக்க வந்த பாரதியாரை அந்த பார்த்த சாரதி கோயில் யானை அன்று மட்டும் ஏன் துதுக்கியால் தூக்கி அடிக்க வேண்டும்?
4: நல்ல வேலை, நம் குவளைக்கண்ணன் மட்டும் அன்று தைரியமாக அவரை காப்பாற்றிராவிட்டால் பாரதியாரை இன்று நாம் உயிரோடு பார்த்திருக்கவே முடியாது.
1: குவளைக்கண்ணனுக்குத்தான் பாரதியாரிடம் என்ன பக்தி, என்ன விசுவாசம்! பாரதி ஒரு மகான். அவருக்கு 39 வயதுதான் ஆகிறது. இந்த வயதில் அவருக்கு இப்படி ஒரு தீராத வியாதி வந்திருக்க வேண்டாம். சதா பராசக்தி பராசக்தி என்று துதி பாடிக்கொண்டே இருப்பார். அந்த பராசக்தியோ அவரை இப்படி வேதனைப்படும்படி செய்துவிட்டாளே.
4: இனி சென்னை கடற்கரை அவருடைய வீராவேசமான பாடல்களையும் பேச்சையும் கேட்க முடியாமல் வெறிச்சோடி கிடக்கும். நாட்டுப்பற்றை முழங்கி வந்த பத்திரிகைகள் முடங்கி கிடக்கும். தேசப்பற்றை வளர்த்து வந்த நெஞ்சங்கள் தூண்டுகோல் இல்லாமல் துவண்டு கிடக்கும். தமிழ் இலக்கிய உலகமே இருண்டு விட்டது போல் ஆகிவிடும்.
1: 1000 வருடங்களுக்கு ஒரு முறைதான் இத்தகைய கவிஞர்கள் பிறப்பதுண்டு என்று சொல்வார்கள். பாரதியார் காலத்தில் நாமும் வாழ்ந்திருந்தோம் என்று சொல்லிக் கொள்வதே நமக்கு பெருமை அல்லவா?
0: ஆமாம் ஆமாம், வாருங்கள் வாருங்கள், அத்தகைய கவிஞர் பெருமானின் உடல்நலம் விசாரித்து ஆறுதல் சொல்வோம்.

0: என்னுடைய கடைசி காலத்தில் என்னுடைய அருமை நண்பர்களாகிய உங்களை எல்லாம் அருகிலே பார்க்க எனக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது தெரியுமா
1: அண்ணா? கடைசி காலம் கடைசி காலம்னு சொல்லாதேண்ணா, எங்க நெஞ்சே வெடிச்சுடும் போல இருக்குண்ணா. நீங்க சீக்கிரமே தேறி எழுதிடுவேண்ணா, தேறி எழுதிடுவேன்.
2: விடுதலைக்கு வித்திட்ட வீர திலகமே, சுதந்திர எழுச்சியின் சுடர் விளக்கே, மனித குலத்தின் மாமணியே, பாரதியாரே, மறுபடியும் மறுபடியும் மரணத்தை பற்றியே பேசுகிறீர்களே, எங்கள் மனம் எவ்வளவு வேதனைப்படுகிறது தெரியுமா?
0: என் சாவை பற்றி நான் கவலைப்படவில்லை நண்பர்களே, என் கடமைகளை நான் ஆற்றிவிட்டேன். ஆயினும் இப்பொழுது எனக்குள்ள ஒரே குறை என்னவென்றால், என்னுடைய அருமை நண்பர் தூத்துக்குடி பாபு சிதம்பரம் பிள்ளையை கடைசியாக ஒருமுறை பார்க்காமல் போகிறேனே என்றுதான் என்னுடைய சாவை பற்றி அவருக்கு எழுதும் பொழுது கடைசி வரை அவர் நினைவாகவே இருந்தேன் என்று எழுதுவீர்களா?

0: ஆகட்டும் பாரதியாரே, தாங்கள் மனம் தளரலாகாது. தாங்கள் தேறி எழுந்து இன்னும் பல்லாண்டு காலம் வாழ்ந்திருந்து இந்த நாட்டுக்கு தொண்டு செய்ய போகிறீர்கள், தொண்டு செய்ய போகிறீர்கள், இது உறுதி.
1: எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. நான் இல்லாவிட்டாலும் நம் நாட்டு மக்கள் மகான் காந்தியடிகளின் வழியில் நின்று செயல்பட்டு கூடிய சீக்கிரமே நம் தாய் நாட்டை மீட்பர். நான் என்றைக்கோ எழுதி வைத்துவிட்ட சுதந்திர பள்ளுவை பாடி கழிப்பர். இந்த நாடு சுதந்திரம் அடைவதை பார்க்காமல் என் ஜீவன் ஓய்ந்தாலும் என் நெஞ்சு மட்டும் வேகாது வேகாது. யாரது என் செல்லம்மாளா அழுவது? அழாதே செல்லம், வள்ளுவருக்கு வாசி அமைந்தது போல எனக்கு நீ அமைந்தாய். காலமெல்லாம் உன்னை ஓடாக தேய்த்து கொண்டு எனக்கு தொண்டு செய்தாய். ஆனால் நான் உனக்கு ஒரு நல்ல துணிமணி நகை நட்டு என்று ஏதாவது எப்போதாவது வாங்கி கொடுத்ததுண்டா? இல்லையே, கடைசி வரை என்னால் உன்னை சந்தோஷமாக வைத்துக் கொள்ளவே முடியவில்லையே. கடைசியில் உன்னை அனாதையாக இந்த உலகத்திலே விட்டு செல்வதற்காக என்னை மன்னித்து விடு செல்லம்மா, என்னை மன்னித்து விடு. பாரதி என்றைக்காவது அழுதிருக்கிறானா? எங்கே உன் கண்களை துடைத்துக் கொண்டு அந்த பாட்டை பாடு, அந்த பாட்டை பாடு என்று தணியும் இந்த சுதந்திர தாகம். பாடு செல்லம்மா, பாடு பாடு.
2: என்று தணியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள்
3: வந்தே மாதரம்.
4: பாரதி,
5: பாரதி,
6: பாரதி,
7: பாரதினா, பாரதி, நாம் ஆர்க்கும் குடியெல்லாம் நம்மளை அஞ்சோம்னு அந்த யமனையே எழுத்து பேசுறேன்னா உங்களுக்கா நான் இந்த கதி? பாரதா அண்ணா.

0: பராசக்தி பராசக்தி
1: பராசக்தி
0: பராசக்தி
1: பராசக்தி பராசக்தி.
2: நேயர்கள், இதுவரை ஆர்ஆர் கிரியேஷன்ஸ் மகாகவி பாரதி மேடை நாடகத்தின் வானொலி வடிவம் கேட்டீர்கள். எழுதியவர் ரம்யா அவர்கள், இயக்கம் கே வி நாராயணன் அவர்கள், இசை எம் கந்தசாமி, அமைப்பு எஸ் அண்ணாமலை பாண்டியன், ஜே ஜெயா.

கரிப்பு மனிதனின் உயிர் காப்பு. நதிகள் நம் நரம்புகள், குளங்கள் நம் கண்கள். உங்கள் நலனில் அக்கறையோடு இது காரைக்கால் பண்பலை 100.3. காரைக்கால் பண்பலை 100.3 நேயர்கள் இனி கேட்கலாம் வைக்கிங் பனிங்கள் பிரிப்ஸின் கலக்கல் நேரம். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் வைக்கிங்.

0: நகைச்சுவை விருந்தளிக்கும் சிறப்பு நிகழ்ச்சி. நெகி தொலைபேசி வழியை தொடர்பு கொண்டு நீங்க உங்க பிடித்தமான நகைச்சுவையை சொல்லலாம். அந்த நகைச்சுவை எல்லாரும் சிரிக்கிற மாதிரி இருக்கணும், ஆனா யாரு மனசும் கஷ்டப்படக்கூடாது இல்லையா? வானொலியில சொல்லி எல்லாரும் சிரிக்கிற மாதிரி நல்ல ஆரோக்கியமான நகைச்சுவையை சொல்லலாம் வாங்க. ஆமா, இன்னைக்கு நீங்க சிரிக்கும் போது ஏதாவது ஒரு காமெடி ஜோக் சொல்றாங்க அப்படின்னு நீங்க சிரிக்கும் போது பாத்தீங்கன்னு சொன்னா வேகமா சிரிப்பீங்களா சைலண்டா சிரிப்பீங்களா? அது இன்னைக்கு உங்களுக்கான க்வெஸ்சன். நல்லா சிரிங்க, ஆனா வேகமா சிரிப்பீங்களா மெதுவா சிரிப்பீங்களா அதை பத்தி ஷேர் பண்ணுங்க. நீங்க டயல் பண்ணலாம் 0433 68 என்கின்ற முன் இணைப்பக எண்ணை தொட்டு 2311 2311 2999 8 0 2999 5 8 0 அலைபேசி எண் இருக்குங்க 9566 4 2 7 2 3 1 காரைக்கால் பண்பலை 100.3 இது கலக்கல் நேரம். ஜாலியா சிரிப்போம் வாங்க. நம்ம நிகழ்ச்சியில வரக்கூடிய நேரம் என்ன சொல்ல போறாங்க கேட்டலாம். வணக்கம். ஹலோ,
1: வணக்கம் சார்.
0: வணக்கங்க.
1: அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வேதாரண்ய வட்டம் சேத்தாக்குடி வடக்கு செல்வ பாரதி.
0: சொல்லுங்க பாரதி சார்.
1: ஒரு ஸ்கூல்ல நடந்த நிகழ்ச்சி. சின்ன பையன் வந்து சார் கேக்குறாரு, அந்த ரூம்ல வந்து வாட்ச் இருக்கு, மணி என்னன்னு பாத்துட்டு வாடா அப்படின்னு. அந்த பையன் எனக்கு என்ன மணி பார்த்து தெரியாது சார் அப்படின்னு
0: சொன்னான்.
1: சரி சரி, போய் அந்த சின்ன முள்ளு இதுல இருக்கு பெரிய முள்ளு இதுல இருக்குன்னு பாத்துட்டு வா அப்படின்னு சொன்னேன். சரி என்ன, போய் பாத்துட்டு வந்து சொன்னானா ரெண்டு முள்ளுமே கிடையாதுலாம் சார்
0: சொல்லிட்டாரு. சரி, ரொம்ப நன்றிங்க செல்வபாரி சார், ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியில கூடிய அடுத்த நீங்க. வணக்கம். வணக்கங்க. சொல்லுங்க.
2: மாடு ஏன் சார் பால் தருது?
0: நீங்களே சொல்லுங்க.
2: ஏன்னா அது டீ காஃபி தர
0: முடியாது. சரிங்க.
2: மகாராசா மனைவி காத்தடிச்சா ஏன் சார் பறக்குறாங்க?
0: யாரு?
2: மகாராசா மனைவி காத்தடிச்சா பறந்துருவாங்களா? ஏன் சார்
0: தெரியலையே, என்ன புதுசா இருக்கு?
2: அவங்க பத்துக்கு ராணிங்களா சார்?
0: சரிங்க, ஓகே ஓகே, நன்றிங்க. நம்ம நிகழ்ச்சியில வந்து கமெண்ட் சொன்னதுக்கு. நம்ம நிகழ்ச்சியில கூடிய அடுத்த நீங்க. வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம் சார்.
0: சொல்லுங்க.
3: திருப்பதி தேவி சார், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கும் சார்.
0: சொல்லுங்க தேவி மேடம்.
3: ஒரு கணவன் மனைவி கிட்ட கேட்டாங்க, ஏன்னா பிரியாணியில வரும் பேஸ்ட் வாசனையா வருதுன்னு. நம்ம வீட்டுல சால்ட் இல்லைன்ட்டு கோல்கேட் சால்ட் போட்டு
0: சொல்லுங்க.
4: வணக்கம் குருவது ராஜேந்திரன், மணக்குடி.
0: சொல்லுங்க.
4: ஐயா, எனக்கு ஒரே பசி, ஒரே பசி. நேரம் பார்த்து அந்த நேரம் பார்த்து மழை.

0: போய் மலையில என்ன பாத்தி போயிடுச்சு. ஏன் மழை பெஞ்சிருக்கோம்?
1: என்ன மழை? எனக்கு குழுலாம் வேற கொடுக்கறீங்களே, என்னன்னு தெரியலையே.
0: அப்ப பெஞ்சது வந்து அடமழை.
1: ஓ, சாயங்கால நேரத்துல பசி வர கிளம்பி.
0: அப்புறம் எங்க வீட்டு காலண்டருக்கு பிடிச்ச பழம் என்ன தெரியுமா உங்களுக்கு?
1: உங்க காலண்டருக்கு பிடிச்சதா?
0: ஆமா, பழம் காலண்டருக்கு ஒரு பழம் பிடிக்கும்.
1: நீங்க வேகமா சிரிப்பீங்களா மெதுவா சிரிப்பீங்க? நீங்க ஒரு நகைச்சுவை கேட்கும் போது வேகமா சிரிப்பீங்களா மெதுவா சிரிப்பீங்களா?
0: அடக்க முடியாது.
1: ரொம்ப நன்றிங்க. நம்ம நிகழ்ச்சியில் நன்றி.

0: நம்ம நிகழ்ச்சியில் இருக்கக்கூடிய அடுத்த நேயர் என்ன நிகழ்ச்சியை சொல்ல போறாங்க அப்படிங்கிற நம்ம அவனோட காத்திருக்கிறோம். கேட்டலாம், வணக்கம். ஹலோ,
1: வணக்கம் சார்.
0: வணக்கங்க.
1: என்ன
0: வாயில சாப்பிடுவாங்க? தாமரையா? புளியோதரையா? பயங்கரமா இருக்கு. சரிங்க, ஓகே, ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி கிருஷ்ணா. நிகழ்ச்சி அடுத்த நீங்க. வணக்கம். நலமா இருக்கேன். சொல்லுங்க.
2: செந்தில்கண்ணன் பேரலாம்.
0: சொல்லுங்க. செந்தில்கண்ணன் சார்,
2: ஒரு போஸ்ட்மேனுக்கு ஆஸ்பத்திரியில போஸ்ட்மேன் கொண்டாடி டெலிவரி ஆயிருந்துச்சான். அவர் வந்து ஆஸ்பத்திரியில பணம் கேட்டதுக்கு வெயிட்டுக்கு தகுந்தபடிதான் பணம் கேட்டாங்க.
0: வேற வேற ஏதாவது ஜோக் வச்சிருக்கீங்களா? வாங்கிட்டு சிரிங்க. ரொம்ப மகிழ்ச்சி நிகழ்ச்சி வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியில கூடிய இடத்துல சந்திப்போம். வணக்கம். ஜில்லுன்னு ஒரு மாலை வணக்கம். சூப்பரா இருக்க. ஏன் மழை பெய்தோ? சரி, நல்லது. சொல்லுங்க.
3: நான் என்று உங்கள் அன்பான் சுந்தரன் பாரதியாச முருகன்.
0: சொல்லுங்க முருகன் சார்.
3: சார், ஒரு யானை சவாரம் கோயிலுக்கு போதான் சார்.
0: சரி,
3: வெள்ளிக்கிழமையான மசூதிக்கு போதான், ஞாயிற்றுக்கிழமையானாக்கா சர்ச்சுக்கு
0: போதான். ஏன் ஏன் யானை கட்டலையோ?
3: யானைக்கும் மதம்
0: இருக்கு. சரிங்க, நன்றி முருகன். நிகழ்ச்சியில சந்திப்போம். அடுத்த நேயர் வணக்கம். சொல்லுங்க. இரமாஞ்சேரியிலிருந்து யாரு? சோபனா. சொல்லுங்க. கடல் தண்ணி ஏன் உப்பா இருக்கு அப்படின்னு கேக்குறீங்க? மீன் அழுகுதா? என்னங்க?
4: அதெல்லாம் இல்ல சார்.
0: சொல்லிடுங்க சோபனா. சொல்லுங்க.
4: கடல் தண்ணி இடிச்சாங்களா? ஈர்மிக்கல் சார்.
0: அதனாலயா? ரொம்ப நன்றி. நம்ம கலக்கல் நேரம் நிகழ்ச்சி அடுத்த நேயர் வணக்கம். யாருங்க? எங்க இருந்து? மேமாத்தூர். அமுதா. சொல்லுங்க அமுதா.
5: சார், கணவன் வந்து மனைவி வந்து மரியாதை கொடுக்குறாங்களோ இல்லையோ, உங்க புடவை மரியாதை கொடுக்குமா சார்? அது
0: என்னன்னு தெரியலீங்களே. சொல்லுங்க.
5: பீரோ திறந்த உடனே வந்து அவங்க
0: யோசிக்கிறீங்க.
5: பையன் சார், பேப்பர்ல அப்பா பேர் எழுதி கொண்டு ஃப்ரிட்ஜில் வச்சானா சார்?
0: சொல்லிடவா? அப்பா பேர் கெட்டு போக கூடாது நினைக்கிற நல்ல பையன். சரிங்க, ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க. நேர்களை காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். இது வைக்கிங் மினிமல் பிரீத்ஸின் கலக்கல் நேரம் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் கூடிய அடுத்த நேயர் யார் இங்க இருந்து வராங்க, என்ன சொல்ல போறாங்க, ஜோக்கு தானே? கேட்டுருவோம். வணக்கம். வணக்கங்க. வணக்கம். சொல்லுங்க. மகிழி. சொல்லுங்க.
6: ஒரு ஒரு ஒரு அப்பா வந்து கேரட் வாங்கிட்டு வந்தானா.
0: சரி.
6: பையன் கேரட்டே சுத்தி சுத்தி பாத்துட்டு
0: இருந்தானா.
6: ஏன்டா பாக்குறேன்னு கேட்டா அதுக்கு என்ன சொல்லிருப்பான்?
0: நான் இப்படி சித்துறேன்னு என்ன என்ன

0: கேரட்டை சுற்றி வர தெரியலீங்களே 24 கேரட்டா என்ன பங்கெடுத்துங்க. ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில வந்ததுக்கு. நம்ம நிகழ்ச்சிக்குரிய அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம். வணக்கங்க. இஞ்சிக்குடி பிரவாகினி சொல்லுங்க.
1: எல்லா கிளியும் பறக்கும், ஆனா ஒரு கிளி மட்டும் பறக்காது.
0: பொம்மை கிளியா?
1: சங்கலி.
0: சரிங்க, ஓகே. அப்புறம்
1: யார் அடிச்சா வலிக்காது சார்?
0: யாரு அடிச்சா வலிக்காது? வலிக்காம அடிக்கிறவங்க அடிச்சா வலிக்காதோ சொல்லுங்க.
1: நல்லா
0: பேசுங்க கமலிஷா, சூப்பரா ஜோக் சொல்லுங்க.
1: நீ யாருன்னு எனக்கு தெரியும், நம்ம ரெண்டு பேரும் யாருன்னு இந்த ஊருக்கே தெரியும்.
0: என்னங்க இது, திடீர்னு இப்படி வந்துட்டீங்க கடைசியா? நான் ஒண்ணு செய்ய கமலிஷா. என்னங்க
1: இன்னொரு காமெடி இருக்கு,
0: அது என்னவா இருக்க போது தெரியலையே சொல்லுங்க.
1: ஒரு தீ, அதுல கைய விட்டா எதுவுமே ஆகாது,
0: தொடர்ந்து நிகழ்ச்சி எல்லாம் கேக்குறீங்களா கமலிஷா? நீங்க சிரிக்கும் போது வேகமா சிரிப்பீங்களா மெதுவா சிரிப்பீங்களா? ஜோக் எல்லாம் கேட்டா பயங்கரமா சிரிப்பீங்க இல்லையா? இப்படி தானே சிரிப்பீங்க. சரிங்க, ரொம்ப நன்றி கமலிஷா நிகழ்ச்சியில வந்ததுக்கு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: காரைக்கால் பண்பலை 100.3 நகைச்சுவை கலக்கல் நேரம். ஆமாங்க, நீங்க சிரிக்கும் போது ஜோக் எல்லாம் கேட்டு சிரிச்சீங்கன்னா வேகமா சிரிப்பீங்களா மெல்லமா சிரிப்பீங்களா? அதுதான் இன்னைக்கு உங்களுக்கான க்வெஸ்சனா கேட்டேன். அது மட்டும் இல்லாம நிறைய ஜோக்லாம் நம்ம நேயர்கள் சொல்லிட்டு நம்ம சிரிக்க வச்சிருக்காங்க. அப்படி நீங்களும் சொல்லணும் ஆசைப்படுறேன். நீங்களும் ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க நம்ம கரைக்கல் எஃப்எம்க்கு. அடுத்து நம்ம நிகழ்ச்சியில் யார் எங்கேருந்து வராங்க, என்ன கேட்க போறாங்க, என்ன சொல்ல போறாங்க கேட்டுடலாமா? சொல்லுங்க. வணக்கம்.
4: வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா?
3: நலமா இருக்கேன். நீங்க நலமா இருக்கீங்களா? நன்றிங்க. சொல்லுங்க யார் எங்க இருந்து?
4: மூணு ஆசிரியர் கணத்துக்குள்ள இருந்து வராங்க.
3: பேர் சொல்லுங்க, பேர் சொல்லுங்க.
4: தமிழ் ஆசிரியர்
3: செந்தில்குமார், விளக்குடி. அடிக்கடி பேசுவீங்களா? பேர் எப்போதும் சொல்லிடுங்க, முன்னாடி சொல்லிட்டு ரொம்ப அழகா இருக்கும். யார் சொல்ற நாங்க தெரிஞ்சு போகும் இல்லையா? சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க. என்னமோ மூணு விலங்கு,
4: மூணு ஆசிரியர்கள் கணக்குள்ள இருந்தாரு.
3: ஆஹா, இது பெரிய ஜோக்காச்சே.
4: தமிழ் ஆசிரியர், இங்கிலீஷ் ஆசிரியர், கணக்காசிரியர்.
3: ஏன் இப்படி? ரொம்ப நன்றி செந்தில்குமார் சார், விளக்குடி வந்து பேசுறீங்க. நன்றி. நம்ம நிகழ்ச்சியில கூடிய அடுத்த நேயர் வணக்கம் சொல்லுங்க. ஊசி வாங்குறாரு. சரி, அந்த ஊசி அது அது வந்து குண்டூசி. சரியா ரதிமதனா? சரிங்க, ரொம்ப நன்றிங்க. நிகழ்ச்சியெல்லாம் கேளுங்க. நீங்க எப்படி சிரிப்பீங்க? மெதுவா சிரிப்பீங்களா, ஜாலியா வேகமா சிரிப்பீங்களா? நல்லா சிரிங்க. சரிங்க, ரொம்ப நன்றிங்க, ரொம்ப ஹாப்பியா இருங்க. நம்ம நிகழ்ச்சியில கூடிய அடுத்த நேர் சந்திக்க போறோம். வணக்கம்.

0: இனிய மாலை வணக்கம் ஐயா.
1: வணக்கங்க.
0: நண்பர்கள் குணசேகர்
1: ஐயா சொல்லுங்க.
0: ஒரு ஆங்கில வாத்தியார் வகுப்புல வந்து பாடம் நடத்திக்கிட்டே இருந்தாருங்களா?
1: சரி.
0: கடைசி செஞ்சில ஒருத்தர் வந்து தொங்க வரண்டு பேசிக்கிட்டே இருந்தாரா?
1: சரி. வணக்கம்.
2: எங்க அப்பா விரட்டிட்டு வர்றாரா அப்படின்னு இருக்காங்க. அப்பாவை கேட்டா நாய் என்னை விரட்டிட்டு வருது அப்படின்னா.
1: ஓ, இப்படியே ரன்னிங் ரேஸ் நடந்திருக்கு. நீங்க வேணா குடி சார், நீங்க வந்து எப்படி மெதுவா சிரிப்பீங்களா வேகமா சிரிப்பீங்களா?
2: என்னங்கய்யா,
1: நீங்க ஒரு ஜோக் எல்லாம் கேக்குறீங்க, அப்படி காமெடி பார்க்கும்போது வேகமா சிரிப்பீங்களா மெதுவா சிரிப்பீங்களா? சந்திப்போம். வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
3: மீனா மாவட்டம் செந்தில்குமார் பேசுறேன்.
1: ஐயா சொல்லுங்க.
3: ரெண்டு பேரும் வீட்டு கடைக்கு போனாங்க. மைசூர் பாக்கு கேட்டாங்க. ரெண்டு பேரும் உட்காந்து இருந்தாங்களாம். மைசூர் பாக்கு ரெண்டு பேரும் கொண்டாந்து வச்சாரு வீட்டுக்காரு.
1: சரி.
3: ஒரு பக்கம் உடஞ்சி
1: விட்டான்.
3: ஐயா மைசூரை உடஞ்சிட்டு கொண்டாந்து வைக்கிறது அப்படின்னாங்களாம்.
1: சரி. நீங்க எப்படி சிரிப்பீங்க, வேகமா சிரிப்பீங்களா மெதுவா சிரிப்பீங்க சார்? என்னோ தெரியல. சரி, நம்ம நிகழ்ச்சி பண்ணி அடுத்த சந்திப்போம். வணக்கம். வணக்கம் ஐயா. நல்லம்பல் அன்பு சார் சொல்லுங்க.
3: ஆடிக்கிட்டே
1: போறாரோ? சரிங்க, ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க சார். நன்றிங்க சார். நம்ம நிகழ்ச்சி கூடிய அடுத்த நேயர் வணக்கம் சொல்லுங்க. நார்த்தாங்குடியில இருந்து கலைச்செல்வி மேடம் சொல்லுங்க. மேடம்
4: சார், ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டு இருக்காரு சார். ஒருத்தர்
1: சாப்பிட்டு இருக்காரு
4: ஹோட்டல்ல சாப்பிட்டு இருக்காங்க சார்.
1: சரி.
4: சாப்பிடும் போது அந்த ஹோட்டல்ல வந்து ஒரு பாட்டு போட்டுருக்காங்க சார். என்ன பார்த்தா கண்ணொரு பக்கம் இன்னொரு பக்கம்
1: பெரிய
4: அப்ப சார் பாடி
1: சொல்லுங்க. அதையும் பாடி காட்டுங்க. வணக்கம். காரைக்கால் பண்பலை 100.3 லிட்டர் நாம் இணைந்திருக்கிறோம். இது கலக்கல் நேரம். நம்ம நிகழ்ச்சியில வணக்கம்.
5: ஹலோ.
1: வணக்கங்க சொல்லுங்க.
5: மாலை வணக்கம். நல்லதே நடக்கும். இவரு வந்து பூம்புகார் ஜீவி இளங்கோவன் சார்.
1: பூம்புகார் இளங்கோவன் சார் சொல்லுங்க. இளங்கோவன் சார்
5: மாணவரை பார்த்து சார் ஆபீஸ் கேட்கிறாரு. காலவாத்துல மாவட்ட பக்கத்துல எழுதா மாறனா நெத்தில எழுதா அப்படின்னு கேட்கிறாரு.
1: கொஞ்சம் புரியலீங்க நீங்க.
5: பையன்
1: அதான் புரியல. பையனுக்கு புரியல எனக்கு. சரி.
5: மரணம்
1: சரியாது.

0: என்ன தெரியல, ஏதாவது நல்லதா சொல்லுங்க. காமெடியில கொஞ்சம்
1: நடுவில்
0: சூப்பர். சரிங்க, ரொம்ப நன்றி இளங்கோவன் சார், சூப்பராக நிகழ்ச்சியில் வந்து பங்கெடுத்துக்கிட்டீங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: வணக்கம், கலக்கல் நேரம். வணக்கங்க
1: சார். மேட்டுப்பாளையம் நாகராஜன்.
0: சொல்லுங்க நாகராஜன் சார்.
1: மூணு பேர் உட்கார்ந்து பேசியிருந்தாங்க சார். மூணு பேர் நின்று பேசியிருந்தாங்க சார்.
0: சரி, மூணு பேர் நின்று
1: பேசினதை கேட்டு கையனே அதிர்ச்சி ஆயிட்டாரன் சார். சொல்லுங்க
0: சொல்லுங்களேன்.
1: நான் சீட்ல இருக்காதான் தூங்கிடுவேன் நல்லா அப்படின்னாரோ.
0: அது சரி. அப்புறம் சரிங்க நாகராஜன், நம்ம நிகழ்ச்சியில் அப்படியே எடுத்துனேன். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கங்க.
2: நான் திருவாரூர் மாவட்டம் பனங்குடியிலேருந்து லதா பேசுகிறேன் சார்.
0: பனங்குடி லதா மேம், சொல்லுங்க.
2: வந்து குக்கர் வந்து கீழே வச்சாங்களா சார்?
0: சரி,
2: உடனே அது மேலே பறந்துச்சுங்க சார். ஏன் சார்?
0: ஆ, அந்த ப்ரெஷர் குக்கரா?
2: பட்டர் பேஸ்ட்.
0: சரி, அடுத்து
2: ஒரு ஊரில் ஒரு ஆறு வந்து பாலாவே போனிச்சுங்களா சார்? ஏங்க சார்?
0: அது பேர் பாலாரோ? வணக்கம். சொல்லுங்க
3: சார், கோழியா சார் முட்டை போடுது?
0: அதுக்கு அதுக்கு 1 2 3 தெரியாததுனால முட்டை போடுது. சரியா?
3: மார்க் போட தெரியாதுங்க.
0: சூப்பர். அப்புறம்
3: திருமணங்கள்ல ஏங்க மரக்கன்று கொடுக்குறாங்க?
0: ஏன் கொடுக்குறாங்க மரக்கன்று சொல்லுங்களேன். திருமணம் 1000 காலத்து போயிடாதீங்க. ஒரு கேள்வி, நீங்களும் இப்ப ஜோக்கு கேட்கும் போது என்ன செய்ய, வேகமா சிரிப்பீங்களா மெதுவா
3: சிரிப்பீங்களா?
0: ஜோக் எல்லாம் கேட்கும் போது வேகமா சிரிப்பீங்களா மெதுவா சிரிப்பீங்களா? உங்க சிரிப்பு ஸ்மைல் எப்படி இருக்கும்? கொஞ்சமா தான், வால்யூம் கம்மியா இருக்கும். அப்படிதான். சரிங்க சார், ரொம்ப நன்றி. அது மட்டும் கல்யாண வீட்டுல வாழை மரம் எல்லாம் கட்டுறாங்க இல்லையா, ஏன் தெரியுமா? பயங்கரமான ஆளுங்க நீங்க. சூப்பரா, தேங்க்ஸுங்க, ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில வந்ததுக்கு.

0: அங்குஷ பாசமேந்தி அபயமே வரதம் தாங்கும் பங்கையக்கரத்தல் பீதாம்பரமணி இடையல் பொற்பூண் பைங்கள நிரம்ப பூண்டாள் பதினாறு கலையெழுத்துள் பொங்கிய ஓரெழுத்தாள் புவனே சிபாதம் போற்றி கணபதியே சரணம் கணநாதா ரட்சிப்பாய் கந்தனுக்கு மூத்தோனே கவசத்தை தந்திடுவாய் மாதாவின் கவசத்தை மங்களம் பெருகிடவே மங்கள கணபதியே மகிந்தன கருள்வீரே பஞ்சமுக கணபதியே மனமாசருத்து தேசருளி வல்லவை கணபதியே வல்வினைகளை போக்கி மகத்தான உன்னருளை மாறிபோல் பொழிந்திட்டு பூலோகம் ஓய்வு பெற புவனேசி கவசமீவாய் புவனேஸ்வரி தாயே புவனமெல்லாம் ஓய்வு பெற புண்ணியத்தால் உன்னாமம் போற்றுகிறேன் கேட்டிடம்மா என் இருதயத்துள்ளிருந்து என் அறிவாகியே நீ சீர்மிக்க மாதாவே சீக்கிரமே வந்திடம்மா பாக்கியம் பல வேண்டி பகர்கின்றேன் கவசத்தை பாலாம்பிகை தாயே பறிவுடனே வந்திடம்மா படைப்புக்கு முன்புள்ள பராசக்தி தாயே கேள் பாலன் இவனையுமே பார்த்து நீ ரட்சிப்பாய்.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது சக்தியின் திருவிழா.
0: தேவாதி தேவர்களும் தேவி உன்னை வழிபட்டே
1: ஆடி மாத சிறப்பு தொடர்
0: லலிதாம்பிகை தாயே சடுதியில் வந்திடம்மா மார்க்கண்டமா முனிவர் மகான் துர்வாச ரிஷி.
1: இன்று இடம்பெறுவது உலக பிரசித்தி பெற்ற அம்மன் திருக்கோவில்களில் ஒன்றான ஒடிசா பூரி விமலா சக்தி

0: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ். இன்றைய நிகழ்ச்சிகள் வழங்குவோர் மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ்.
1: மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் ஆடி அட்டகாசம். மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் ஆடி அட்டகாசம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு. நம்ம ஊரின் நம்பிக்கை ARC நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.

ஓம் சக்தி பராசக்தி. எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பருதி முன் பணியை போல, நன்னிய நின்முன் இங்கு நசிந்திடல் வேண்டும் அம்மா. அன்பார்ந்த நேயர்களே, ஆடி மாத சக்தி பீட தொடரில் இன்று நாம் தரிசிக்க போவது ஒடிசா மாநிலம் பூரியில் அமைந்துள்ள புனித விமலா சக்தி பீடம். விமலா திருக்கோவில் தாயாரின் அருள், புராண வரலாறு, சிறப்புகள் ஆகியவற்றை பற்றி அறிந்து கொள்ளலாம் வாருங்கள். விமலா சக்தி பீடம் எங்கு இருக்கிறது? ஒடிசா மாநிலத்தில் பூரி நகரில் உள்ள ஜெகநாத் டெம்பிளில் திருக்கோவிலுடைய வளாகத்திற்குள் விமலா அம்மன் சன்னதி அமைந்திருக்கிறது. இது இந்தியாவின் மிக முக்கியமான சக்தி பீடங்களில் ஒன்றாக போற்றப்படுகிறது.

தக்ஷன் நடத்திய யாகத்தில் அவமதிக்கப்பட்டதால் சதிதேவி யாககுண்டத்தின் தன்னை அர்ப்பணித்தார். துயருற்ற சிவபெருமான் சக்தியின் உடலை ஏந்தி உலகமெங்கும் அலைந்தார். அப்போது மகாவிஷ்ணு தனது சுதர்சன சக்கரத்தால் சதியின் உடலை பல பகுதிகளாக பிரித்தார். அந்த உடல் உறுப்புகள் விழுந்த இடங்களே சக்தி பீடங்களாக விளங்குகின்றன. சதிதேவியினுடைய பாதம் அல்லது பாதத்தின் ஒரு பகுதி விழுந்ததாக பரம்பரையாக நம்பப்படுகிறது. எனவே இந்த தலம் விமலா சக்தி பீடமாக போற்றப்படுகிறது.

மயிலாடுதுறை ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு. நம்ம ஊரின் நம்பிக்கை ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.

சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடரில் இன்று நாம் தரிசித்துக் கொண்டிருப்பது உலக பிரசித்தி பெற்ற அம்மன் திருக்கோவில்களில் ஒன்றான ஒடிசா பூரி விமலா சக்தி பீடம். விமலா அம்மன் இங்கு ஆதிபராசக்தியின் அருளுருவாக வழிபடப்படுகிறார். ஜெகநாதருக்கு படைக்கப்படும் மகா பிரசாதமும் முதலில் விமலா அம்மனுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட பிறகே முழுமையான பிரசாதமாக கருதப்படுகிறது. சக்தியின் வழிபாடும் வைணவ மரபும்

ஒன்றிணைந்திருக்கும் அபூர்வ தலமாக இது விளங்குகிறது. பக்தர்களுடைய நம்பிக்கையின்படி குடும்ப ஒற்றுமை, மன அமைதி, கல்வி மற்றும் ஞானம், தொழில் முன்னேற்றம், தடை நீக்கம், செல்வ வளம் ஆகியவற்றிற்கான தெய்வமாக விமலா அம்மனை வழிபடுகின்றனர்.

0: மயிலாடுதுறை ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு. நம்ம ஊரின் நம்பிக்கை ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
1: நேர்களை, நாம் இணைந்திருக்கிறோம். இது மயிலாடுதுறை ARC நடே செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் சக்தியின் திருவிழா. ஆடி மாத சிறப்பு தொடரில் இன்று நாம் இடம்பெற்று தரிசித்துக் கொண்டிருப்பது உலக பிரசித்தி பெற்ற அம்மன் திருக்கோவில்களில் ஒன்றான ஒடிசா பூரி விமலா சக்தி பீடம்.

0: முக்கிய திருவிழாக்களாக நவராத்திரி, துர்கா பூஜை, சரத் நவராத்திரி, ஜெகநாதர் தொடர்பான முக்கிய திருவிழாக்களில் போதும் விமலாமனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன.
1: ஜப குசும பாசுராம் ஜப விதோ ஸ்மரேதம் பிதா.
0: இங்கு அருள்பாலிக்கும் விமலா அன்னைக்கு பக்தர்களுக்கு கருணையும் ஞானமும் துணிவும் வழங்கும் பராசக்தியாக வணங்கப்படுகிறார். ஜெகநாதருக்கு படைக்கப்படும் மகா பிரசாதமும் முதலில் விமலாமனுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட பிறகே முழுமையான பிரசாதமாக கருதப்படுவது இந்த தலத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பாக சொல்லப்படுகிறது. விமலா அன்னையை மனமுருகி வழிபடுவோர் அவர்களுடைய குடும்ப ஒற்றுமைக்கும் மன அமைதிக்கும் கல்வி வளர்ச்சிக்கும் தொழில் முன்னேற்றத்திற்கும் செல்வ வளம் மற்றும் தடை நீக்கம் போன்ற பல நன்மைகளை பெறுவார்கள் என்பது பக்தர்களின் ஆழ்ந்த நம்பிக்கையாக இருக்கிறது.

அன்பார்ந்த நேர்களே, இறைவனை நோக்கி எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நம்மை நல்வழிப்படுத்தும். விமலா அன்னையின் திருவருளால் அனைவரின் இல்லங்களிலும் ஆரோக்கியம், அமைதி, செழிப்பு, ஆனந்தம் நிலைத்திருக்கட்டும்.

மயிலாடுதுறை ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு. நம்ம ஊரின் நம்பிக்கை ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.

0: சார்ந்த நேர்களே, அன்னையின் அருள் இருந்தால் அச்சமில்லை என்பார்கள். விமலா அன்னையை மனமாற வழிபடுவோம். நம் வாழ்வில் அமைதி, ஆரோக்கியம், வளம், ஆன்மீக உயர்வு ஆகியவை பெருக இறைவியை பிரார்த்திப்போம்.
1: ஓம் சிடி சிடி துர்க்கே நமோ நமஹ. ஓம் சிற்பரி சங்கரி நமோ நமஹ.
0: இன்றைய ஆடி மாத சக்தி பீட தொடர் நிகழ்ச்சியை கேட்ட அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து மீண்டும் மற்றும் ஒரு சக்தி பீடத்தின் சிறப்புகளோடு உங்களை சந்திக்கிறோம் நேர்களே. அதுவரை அனைவருக்கும் அன்னையின் அருள் கிட்டும் என்கின்ற மனநிறைவோடு வணக்கம் கூறி விடைபெறுகிறோம்.

0: மயிலாடுதுறை ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு. நம்ம ஊரின் நம்பிக்கை ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
1: நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல், திருபாரூர் அருண்டர் பேசுது நலமாய் வாழ கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல். மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் திருபாரூர் அருண் என்ற பேச, செங்கல் சூளை மற்றும் விதையநெல் விழுதிற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்ற
2: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை,
3: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
2: ஜிஎல் மருத்துவமனை
3: காரைக்கால்.
1: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா சிவிர்ஜன் பேக்கரியின் தேதியும் செய்தியும் கேட்கலாம். நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா சிவிர்ஜன் பேக்கரி.
4: VPN கண் மருத்துவமனை
5: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
4: VPN கண் மருத்துவமனை தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
1: நிகழ்ச்சியில் இனி வாணிஜெயராம் பாடியிருக்கும் பாடல்.

0: மயிலாடுதுறை ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு. நம்ம ஊரின் நம்பிக்கை ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
1: இன்று நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமேஜ் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதி விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர் கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
2: முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கப்பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: நாளை காலை 11 மணிக்கு முருகன் ஜுவல்லர்ஸ் காரைக்காலின் அணிகலன்களும் ஆலோசனைகளும் சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் காரைக்கால் முருகன் ஜுவல்லர்ஸ்.
3: வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
1: நாளை காலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்லர்ஸின் இன்சொல் நமது நிகழ்ச்சியினை

0: வழங்குகிறார்கள் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்லர்ஸ்.
1: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்லர்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை இரவு 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட்டின் உழவர் அரங்கம் கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட்.
2: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
0: நாளை மாலை 4:30 வைக்கிங் பணிகள் பிரீப்ஸின் தேநீர் நேரம். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் வைக்கிங் பணிகள் பிரீப்ஸ்.
3: எங்கும் கண்ணீராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள் முருகன் ஜுவல்லர்ஸ்.
0: நேயர்கள், இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஏஆர்சி நடிகர் செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸின் சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடரில் இன்று இடம்பெறும் இடம்பெற்ற உலக பிரசித்தி பெற்ற அம்மன் திருக்கோவில்கள் ஒன்றான ஒடிசா பூரி விமலா சக்தி பீடம். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ்.
3: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம். மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு. நம்ம ஊரின் நம்பிக்கை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில் மயிலாடுதுறை.
0: நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3. நேயர்கள், இனி கேட்கலாம் பண் இசை நிகழ்ச்சியில் நந்தா என தொடங்கும் பாடல். பாடியவர் தருமபுரம் பி. சுவாமிநாதன் அவர்கள்.

0: citizens to participate enthusiastically in the Har Ghar Tiranga movement and renew their collective resolve to contribute towards building a Viksit Bharat. In a social media post, Mr. Modi said, "Tricolor is the pride of the nation and a constant source of inspiration to always give the best for the country." The Prime Minister expressed happiness, saying that this year's efforts are dedicated to Vande Mataram as it marks its 150th anniversary. Raksha Mantri Rajnath Singh today said that Operation Sindoor sent a global message that India will go to any extent to ensure the safety of its citizens while protecting the Sindoor worn by women of this country. The minister said this at the inaugural event of the Sindoor Maharaktadan Yatra blood donation camp at the base hospital in New Delhi. The Raksha Mantri commended the Indian Defence Forces for eliminating terrorists and their handlers based in Pakistan and ensuring that those who dared to cast an evil eye on India faced dire consequences. Underlining Sindoor Maharaktadan Yatra, Mr. Singh asserted that while Operation Sindoor showcased courage, the mega blood donation camp represents compassion. Union Education Minister Prahlad Joshi today held a meeting with the secretary and senior officials of the Education Ministry on matters concerning the National Testing Agency NTA. In a social media post, Mrs. Joshi said they deliberated on key matters requiring attention and the steps ahead to further strengthen institutional mechanisms, streamline processes and ensure greater responsiveness to students. He said that the government's main focus remains on building a robust, transparent and credible examination ecosystem that serves the aspirations of every student. The Ministry of Housing and Urban Affairs has said that over 1 crore 25 lakh houses have been sanctioned so far under the Pradhan Mantri Awas Yojana Urban, PMAYU and PMAYU 2.0. Of these, more than 1 crore houses have been completed and handed over to beneficiaries across the country, with around 1 crore of the houses having been allotted to women. India has crossed 300 gigawatt of non-fossil fuel-based installed electricity generation capacity. The landmark achievement made on the 31st of last month represents more than 60% of the 500 gigawatt capacity target set for 2030. The Ministry of New and Renewable Energy in a statement said that the share of non-fossil fuel-based electricity capacity in the country's total installed electricity generation capacity has reached over 54%. Typhoon Dolphin has made landfall along China's eastern coast this afternoon, affecting Zhejiang and Fujian provinces. Following the typhoon's landfall, country's National Meteorological Center has issued a red alert for heavy rainfall in the country. Meanwhile, Shanghai's two airports cancelled more than 1,300 flights, while authorities relocated around 3 lakh people in surrounding regions. Heavy rain is expected across Zhejiang, Fujian, Shanghai, Jiangsu, Anhui, Jiangxi, Hubei, Henan and Shandong till Wednesday. The typhoon is expected to move northwestwards and gradually weaken after landfall. India's medals tally rises to 3 at the World Athletics Under 20 Championships in United States. India's Basant Kumar Meghwal won a silver in high jump, while Shahnawaz Khan won a bronze in the long jump today. In the men's high jump, 19-year-old Meghwal cleared his personal best of 2.21 meter, and in the men's long jump, Shahnawaz also clinched bronze with a best effort of 7.84 meters. And with that, we end this news bulletin.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் வான்மதி. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் தொழில்நுட்பம், காலக்கெடு மற்றும் நம்பிக்கை ஆகிய 3 முக்கிய தூண்களை அடிப்படையாக கொண்டவை என்று திரு அமித்ஷா கூறினார். தனது குடிமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய இந்தியா எந்த எல்லைக்கும் செல்லும் என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். தேசிய தேர்வு முகமையில் மேற்கொள்ளப்பட வேண்டிய அடுத்தகட்ட நடவடிக்கைகள் குறித்து மத்திய அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி ஆய்வுக் கூட்டம் ஒன்றை நடத்தினார். வரும் 15 தேதி நாட்டின் 80th சுதந்திர தினம் கொண்டாடப்பட உள்ளதை முன்னிட்டு ஹர்கர் திரங்கா இயக்கம் இன்று தொடங்கி வரும் 17 தேதி வரை நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தின் 84th ஆண்டு நிறைவை முன்னிட்டு இதில் பங்கேற்ற சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை செலுத்தியுள்ளனர். மகாத்மா காந்தியின் செய் அல்லது செத்துமடி என்ற முழக்கத்தால் ஈர்க்கப்பட்டு இந்த இயக்கத்தில் பங்கேற்ற சுதந்திர போராட்ட வீரர்கள்

0: துணிச்சல், தியாகம், தேசப்பற்று ஆகியவை இளம் தலைமுறையினருக்கு தொடர்ந்து உத்வேகம் அளித்து வருவதாக குடியரசு துணைத்தலைவர் வெளியிட்டுள்ள செய்தியில் தெரிவித்துள்ளார். இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு வித்திட்ட வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்ற வீரர்களின் தியாகத்தை நாடு என்றென்றும் நினைவு கூறுவதாக பிரதமர் வெளியிட்டுள்ள செய்தியில் கூறியுள்ளார். மேலும் காலனி ஆதிக்கத்திற்கு எதிராக துணிச்சலுடன் போராடி உயிர் தியாகம் செய்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அவ்வியக்கம் தொடர்பாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தையும் தைரியத்தையும் தேசப்பற்றையும் தாம் நினைவு கூறுவதாக தெரிவித்துள்ளார். புதுச்சேரி காவல்துறைக்கான குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி விருதை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று வழங்கினார். பிரெஞ்சு ஆளுநர் டியூப்ளெக்ஸின் கீழ் 1741 ஆண்டு முறையாக உருவாக்கப்பட்ட புதுச்சேரி காவல்படை 1963 ஆண்டு அக்டோபர் 1 தேதியன்று இந்திய காவல்படையின் ஒரு பகுதியாக மாறியது. குடியரசுத் தலைவரின் காவலர் வண்ண விருது என்ற இந்த வரலாற்று சிறப்புமிக்க அங்கீகாரத்தின் மூலம் நாட்டில் இந்த மிக உயர்ந்த கௌரவத்தை பெறும் 18வது மாநிலமாக புதுச்சேரி திகழ்கிறது. இத்தகைய உயரிய விருதை பெறும் புதுச்சேரி காவல்துறைக்கு வாழ்த்து தெரிவித்து திரு அமித்ஷா, குடியரசுத் தலைவரின் காவல்துறை வண்ணக்கொடியை பெறுவது எந்தவொரு ஒழுக்கமான காவல்படையின் வாழ்விலும் மிக பெருமைக்குரிய தருணம் என்று கூறினார். கோரிமேடில் உள்ள காவலர் பயிற்சி பள்ளி மைதானத்தில் நடைபெற்ற இவ்விழாவில் தலைமை விருந்தினராக கலந்து கொண்ட திரு அமித்ஷா பேசுகையில், காலனி ஆதிக்க கால சட்டங்களுக்கு பதிலாக மோடி அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் தொழில்நுட்பம், காலக்கெடு மற்றும் நம்பிக்கை ஆகிய 3 முக்கிய தூண்களை அடிப்படையாக கொண்டவை என்று கூறினார். இந்த குற்றவியல் சட்டங்கள் மூலம் மக்களுக்கு உரிய காலத்தில் நீதி கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக திரு அமித்ஷா தெரிவித்தார். மேலும் புதுச்சேரியில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களுக்காக மத்திய அரசு சுமார் 13,762 கோடி ரூபாய் வழங்கியுள்ளதாகவும் கூறிய அமைச்சர், ஜல்ஜீவன் இயக்கம், ஆயுஷ்மான் பாரத், பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா மற்றும் நேரடி பண பரிமாற்றம் உள்ளிட்ட திட்டங்கள் மூலம் புதுச்சேரியில் சுமார் 7.7 லட்சம் மக்கள் பயன்பெற்றிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் பேசுகையில்,
1: குடியரசுத் தலைவரின் இந்த தேசிய விருது புதுச்சேரி காவல்துறையினரின் உழைப்பிற்கும் தியாகத்திற்கும் அர்ப்பணிப்பிற்கும் கிடைத்தொரு மிகப்பெரிய அங்கீகாரம். உலக அளவில் புகழ்பெற்றொரு அமைதியான சுற்றுலா தலமாக புதுச்சேரி வளர்ந்து வருகிறது. உலகம் முழுவதும் இருந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் நம்பிக்கையோடு புதுச்சேரிக்கு வருகிறார்கள். அதற்கு காரணம் நமது காவல்துறை. புதுச்சேரியின் சட்ட ஒழுங்கை பாதுகாப்பதுதான். அதற்காக காவல்துறை டிஜிபி, காவல்துறை உயர் அதிகாரிகள், காவல்துறை வீரர்கள் மற்றும் அவர்களுடைய குடும்பத்தாரையும் நான் மனதார பாராட்டுகிறேன். புதுச்சேரி காவல்துறையை வலுப்படுத்த 70 சப் இன்ஸ்பெக்டர்ஸ், 850 போலீஸ் கான்ஸ்டபிள்ஸ், 500 ஹோம்கார்ட்ஸ் உட்பட்ட சுமார் 1400 புதிய பணி நியமனங்கள் போன 2 வருஷத்தில் நம்ம பண்ணியிருக்கிறோம். துடிப்பான இளைஞர்கள் காவல்துறை பணியில் சேர்ந்து இருக்கிறார்கள். ஐஆர்பிஎன் உட்பட சுமார் 2300 காவலர்களுக்கு ஸ்பெஷல் கிரேட் பதவி உயர்வு மற்றும் சுமார் 300 காவலர்களுக்கு டைரக்ட் ப்ரமோஷன் வழங்கப்பட்டு இருக்கிறது. மாநில அளவில் நம்முடைய சிறப்பான செயல்பாட்டு தேசிய அளவில் நாட்டின் வளர்ச்சிக்கு பங்களிக்க வேண்டும்.
0: நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய முதலமைச்சர் திரு ரங்கசாமி, புதுச்சேரி காவல்துறைக்கு கிடைத்துள்ள குடியரசுத் தலைவர் விருது காவல்துறையின் சிறப்பான பணிக்கு கிடைத்த பெருமையும் வெற்றியும் ஆகும் என்று கூறினார். மேலும் அவர் கூறுகையில்,
2: புதுச்சேரியை பொறுத்தவரை காவல்துறையானது குற்றங்களை தடுப்பது மட்டுமல்லாது குற்றவாளிகளை கண்டுபிடித்து தண்டிப்பதிலும் முதலிடத்தில் பெற்று வருகின்றது என்பதை எண்ணும் பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த விருதனை பெற்றிருக்கின்ற நாம் சிறந்த முறையில் மேலும் பணியாற்றுவோம் என்ற நம்பிக்கையை உறுதி செய்கிற நிலையில் உங்களுடைய பணிகள் சிறக்க வேண்டும். அதற்கு தேவையான உதவியை இந்த அரசு நிச்சயமாக செய்து கொடுக்கும். காவல்துறையை பலப்படுத்துவதில் நம்முடைய அரசு மிகுந்த கவனமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதிக நிதியை ஒதுக்கி கொடுத்து கொண்டிருக்கின்றது. காவல்துறையை நவீனமயமாக்க வேண்டும் என்ற நிலையிலும் அரசானது பல நடவடிக்கைகளை எடுத்துக் கொண்டிருக்கின்றது. அதற்கு நம்முடைய மத்திய அரசு நமக்கு மிகவும் உறுதியாக இருந்து கொண்டிருக்கின்றது.
0: முன்னதாக புதுச்சேரி காவல்துறையின் பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த வீரர்கள் பங்கேற்ற அணிவகுப்பினையும் திரு அமித்ஷா பார்வையிட்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
3: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற

0: எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இந்தியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
1: தனது குடிமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் இந்த நாட்டின் பெண்கள் அணியும் சிந்தூரத்தை பாதுகாப்பதற்கும் இந்தியா எந்த எல்லைக்கும் செல்லும் என்ற உலகளாவிய செய்தியை ஆபரேஷன் சிந்தூர் தெரிவிப்பதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று புதுடெல்லியில் நடைபெற்ற ரத்ததான முகாமின் தொடக்க விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாதிகளையும் அவர்களின் ஆதரவாளர்களையும் ஒழித்ததற்காகவும் இந்தியா மீது தீய எண்ணம் கொண்டவர்களுக்கு தகுந்த பாடம் புகட்டியதற்கும் இந்திய பாதுகாப்பு படைகளை அமைச்சர் பாராட்டினார். மத்திய நுகர்வோர் விவகாரங்கள், உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி, நாட்டில் சர்க்கரையின் தற்போதைய கையிருப்பு நிலை, உற்பத்தி அளவுகள் மற்றும் நடப்பு சர்க்கரை பருவத்திற்கான அதன் தேவை ஆகியவற்றை மதிப்பிடுவதற்கான உணவு மற்றும் பொது விநியோகத்துறையின் செயலாளர் மற்றும் மூத்த அதிகாரிகளுடன் ஒரு ஆய்வுக் கூட்டத்தை இன்று நடத்தினார். அமெரிக்காவுடன் வர்த்தகம், பாதுகாப்பு, தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். அமெரிக்க துணை அதிபர் திரு ஜே டி வான்ஸுடன் தொலைபேசியில் ஆலோசனை மேற்கொண்ட திரு மோடி, பிராந்திய மற்றும் சர்வதேச வளர்ச்சி, பரஸ்பர நல்லிணக்கம் குறித்து இருவரும் விவாதித்ததாக கூறினார். வரும் 15ஆம் தேதி நாட்டின் 80வது சுதந்திர தினம் கொண்டாடப்பட உள்ளதை முன்னிட்டு ஹர்கர் திரங்கா இயக்கம் இன்று தொடங்கி வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதுகுறித்து கூடுதல் தகவல்கள்.
2: ஆசாதிக்கா அம்ருத் மகோத்சவ் கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக தொடங்கப்பட்ட இந்த இயக்கத்தின் மூலம் கோடிக்கணக்கான மக்கள் தங்கள் இல்லங்களில் தேசிய கொடியை ஏற்றி வருகின்றனர். தேசிய ஒருமைப்பாடு மற்றும் நாட்டுப்பற்றை மக்களிடையே ஏற்படுத்தும் நோக்கில் நாடு முழுவதும் பேரணிகள் நடத்தப்படுகின்றன. இதன் ஒரு பகுதியாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அந்தமானில் உள்ள ஸ்ரீ விஜயபுரத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். நடப்பாண்டு சூரியபாத் திட்டத்தின் கீழ் உலகின் கிழக்கு பகுதியில் உள்ள இந்திய தூதரகத்தில் தொடங்கி மேற்கு பகுதியில் உள்ள அனைத்து தூதரகங்களிலும் தேசிய கொடி ஏற்றி வைக்கும் நிகழ்வு நடைபெற உள்ளதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்தை ராஜீவ்காந்தி சிலை அருகில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர், அமைச்சர்கள், பாஜக மாநில தலைவர் மற்றும் 500க்கும் மேற்பட்ட பள்ளி கல்லூரி மாணவர்கள் உட்பட 1000க்கும் மேற்பட்டோர் மூவர்ண கொடிகளுடன் பங்கேற்றனர்.
1: கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் அஸ்மிதா சலிஹா வென்றார். தென்கொரியாவின் ஹாசன் நகரில் இன்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் சீன வீராங்கனையான ஹான் குவின் ஜியை 14-21, 21-14, 21-14 என்ற செட் கணக்கில் அஸ்மிதா வென்றார். அமெரிக்காவில் நடைபெறும் 20 வயதிற்கு உட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியில் உயரம் தாண்டுதல் பிரிவில் வசந்த்குமார் மேக்வால் வெள்ளிப்பதக்கத்தையும், நீளம் தாண்டுதலில் ஷானவாஸ் கான் வெண்கலப் பதக்கத்தையும், ஈட்டி எறிதல் போட்டியில் ஆஷிஷ் யாதவ் வெள்ளிப்பதக்கத்தையும் பெற்று தொடர்ந்து இந்தியாவிற்கு 3 பதக்கங்கள் கிடைத்துள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட 3 புதிய குற்றவியல் சட்டங்கள், தொழில்நுட்பம், காலக்கெடு மற்றும் நம்பிக்கை ஆகிய 3 முக்கிய தூண்களை அடிப்படையாக கொண்டவை என்று திரு அமித்ஷா கூறினார். தனது குடிமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய இந்தியா எந்த எல்லைக்கும் செல்லும் என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தேசிய தேர்வு முகமையில் மேற்கொள்ளப்பட வேண்டிய அடுத்தகட்ட நடவடிக்கைகள் குறித்து மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி ஆய்வுக் கூட்டம் ஒன்றை நடத்தியுள்ளார். வரும் 15ஆம் தேதி நாட்டின் 80வது சுதந்திர தினம் கொண்டாடப்பட உள்ளதை முன்னிட்டு ஹர்கர் திரங்கா இயக்கம் இன்று தொடங்கி வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
3: நேரம் 6:20. நேர்களிடம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3. நேர்கள் இனி கேட்கலாம். நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாக்ஸ் ஜுவல்லர்ஸின் இன் சொல்லமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
4: வீட்டு உபயோக பொருட்கள்
5: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
6: நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
5: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
6: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள்
5: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
6: மொத்த விற்பனையில் பொன் விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்.
3: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் மயிலாடுதுறை ஏஆர்சி.

0: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
1: நகை வாங்க போறீங்களா? அப்போ பரிசும் சேர்த்து வாங்கலாம். மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை ஆடி மாத சிறப்பு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு அற்புதமான மெகா பரிசுகள் வழங்கப்படும். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
2: இன்சொல் அமுது வழங்குகிறார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
3: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம்.
4: நம்ம எல்லார்ட்டையும் நட்பா உறவா இருக்கணும்னு நினைக்கிறோம், ஆனா எல்லார்ட்டையும் இருக்க முடியல. அப்போ யார் யார்கிட்ட உறவு பாராட்டணும்? நமக்கு பிடிக்காத, நமக்கு ஏதாவது தொந்தரவு கொடுக்கறவங்களோட உறவு இருக்கணுமா வேண்டாமா?
3: சில பேர் கேட்டா வேண்டாம் சார் தான் சொல்லுவாங்க. ஆனா நமக்கு ஒரு அழகான இலக்கியம், அதை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லுதுங்க. அதுக்கு நம்ம உடம்புல இருக்கிற ஒரு முக்கியமான உறுப்பை வச்சு சொல்லுது. மனித உடல்ல ரொம்ப கடினமான உறுப்பு எதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கொஞ்சம் கூட யோசிக்காம சொல்லலாம், பற்கள் தான். அதான் நமக்கு ஒரு பெரிய உதவி செய்யுது. அந்த 32 பற்கள் சொல்லாங்களே, அதுதான் உணவை மென்று அதன் சுவையை அனுபவிக்க உதவுது. கடினமான உணவை கூட எளிதாக உண்பதற்கு துணையா இருக்குது. ஆனா அந்த பல்லு சில நேரத்துல நாக்க கடிச்சிருது. அப்ப என்ன பண்றது? வலி ஏற்படுது, துடிக்கிறோம். அப்ப எனக்கு இனிமேல் இந்த பல்லே வேணாம் அப்படின்னு கோச்சுக்கிறோமா? இல்ல, அந்த பல்லு சில நேரங்கள்ல கடிச்சு நமக்கு துன்பத்தை தந்தாலும் வாழ்க்கை முழுக்க அதுதானே நமக்கு உணவை சக்தியா ஆற்றலா மாத்தி தருது. இந்த அனுபவத்தை ஒரு அழகான நீதியா மாத்திருக்கிறாங்க. அதுக்கு ரொம்ப அழகான அந்த பாட்டு, பகை சேரும் என்னான்கு பற்கொண்டே நன்னா வகை சேர் சுவையருந்து மாவோல் தொகை சேர் பகைவரிடம் மெய்யன்பு பாவித்து அவரால் சுகமுறுதல் நல்லோர் தொழில். எப்படியா மெய்யன்பு பாவித்து சுகமுறுதல்? என்னது 8-4-32 பல்ல சொல்றாங்க. அந்த பல்ல சில நேரங்கள் நமக்கு துன்பம் தந்தாலும் அதோட துணை இல்லாம வாழ முடியாது. அது போல வாழ்க்கையில எல்லாரும் நம்ம பாராட்டுறவங்களா, எல்லாரும் நம்ம கருத்துக்கு உடன்பாடு கொண்டவங்களா இருப்பாங்களானா? இல்லைங்க. சில நம்மோட பகைமை கூட பாராட்டலாம். அதுக்காக அவங்கள்ட்ட இருக்க நல்லதை நாம இழந்துடணுமான்னு கேட்கிறார். மாற்றான் விட்டு தோட்டத்து மல்லிகைக்கு மலர் இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ ஒரு பணியிடத்துல மட்டும் கடுமையா நடந்துக்கிற ஒரு அதிகாரி இருக்கலாம், ஆனா அவற்ற இருக்கிற அனுபவம் அவற்றை நம்ம பகிச்சுக்கிட்டோம்னா கிடைக்காம போயிருங்க. ஒரு கருத்துல நம்மோட ஒத்து போவாத கூட இருக்கலாம், ஆனா அவங்கள்ட்ட இருக்க அறிவு திறமை நமக்கு பயன்படலாங்க. அதனாலதான் மெய்யன்பு பாவித்துன்னு புலவர் சொல்றார். அதாவது பகையை வளர்க்காம நாகரிகத்தோட நிதானத்தோட பழகி நமக்கு தேவையான நன்மைகளை பெற்றுக்கொள்ளணுங்க. அதுதான் நல்லோரோட பண்பா. இதுக்கு இன்னொரு பொருளை சொல்லலாங்க. வாழ்க்கையில எல்லா உறவும் எப்போதும் இனிமையா இருக்குமா, நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்குமா? இல்ல, சில நேரங்கள்ல நெருக்கமான உறவு கூட நம்ம வருத்தலாம். அதற்காக உறவுகளே வெறுத்துட்டா நம்ம வாழ்க்கை வெறுமையா போயிருங்க. அப்ப அந்த வெறுமையிலிருந்து நம்ம காப்பாத்திக்கணும்னா என்ன செய்யணும்னா, உறவுகளை பத்தி யோசிக்காம அந்த உறவுகள்ட்ட இருந்து நாம் பெறக்கூடிய நல்ல விஷயங்களை யோசிக்கலாம். பற்கள் சில நேரங்கள்ல நாக்க கடிக்கலாம், அதற்காக நாம் புன்னகை இழந்து விடுவதில்லை. அதுபோல சில மனிதர்கள் மனதை காயப்படுத்தலாம், அதற்காக நாம் மனிதநேயத்தை இழந்துடக்கூடாதுங்க. வாழ்க்கையில உண்மையான முதிர்ச்சிங்கிறது நம்மை சுற்றி இருப்பவர்கள்ல குறைகளை மட்டும் பார்க்கறதுல இல்ல, அவர்களிடம் இருக்கும் நன்மைகளை உணர்ந்து அவற்றை பயனாக்கி கொள்வதில் தான் இருக்குது. நல்ல யோசனையோட நன்றி, வணக்கம்.
2: இன்சொல் அமுது வழங்கினார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாக்ஸ் ஜுவல்லர்ஸின் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
5: உபயோக பொருட்கள்
6: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்கியோர் மயிலாடுதுறை ARC காமாக்ஸ் ஜுவல்லர்ஸ்.
7: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நேரில் நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
9: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்கலாம். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் நாகை மூரா சென்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. இன்று மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ நிகழ்ச்சியில் கோடை வெயிலில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளும் வழிமுறைகள் குறித்து ஆலோசனைகள் வழங்குகிறார் காரைக்கால் உயிர் வேதியியல் மருத்துவ வல்லுநர் பேராசிரியர் டாக்டர் வி சண்முக பிரியா அவர்கள். 6:45 இசைத்தூரிகை, 7:00 இந்திய அரசின் சட்டம் மற்றும் நிதியமைச்சகம் வழங்கும் விளம்பரதார

பிரியா அவர்கள். 6:45 இசைத்துவருகே இரவு 7 மணிக்கு இந்திய அரசின் சட்டம் மற்றும் நிதியமைச்சகம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டுரத்தின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட்டின் உழவர் அரங்கம் நிகழ்ச்சியில் பருத்தி சாகுபடி அனுபவங்கள். காரைக்கால் மாவட்டம் அகலங்கண்ணு கே சரவணன் அவர்களின் நிர்முகம் கேட்கலாம். 8:00 நாகை மூராசன் ரெடிமேட்ஸின் காற்றில் வரும் கானம் தொலைபேசி வழி நேர் விருப்பமாக. 8:30 புதுச்சேரி கோரிமேடு மைதானத்தில் இன்று நடைபெற்ற புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் கொடி வழங்கும் விழா நிகழ்வின் மத்திய அரசின் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்வின் வானொலி தொகுப்பு கேட்கலாம். தொடர்ந்து காற்றில் வரும் கானம் ஒலி விழா வரும். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 9:15 பொன்னியின் செல்வன்கள். 9:30 இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடையின் என் சொல் நமது வழங்குகிறார் திருவாரூர் முனைவர் இராஷ் அறிவழகன் அவர்கள். 10:00 இரவு மலரும் கேட்கலாம் கடித வழியை நேர் விருப்பமாக. 11:00 காற்றலையில் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 11:10 துயில் முன் ஒலி விழா வரும். இனி நாளைய நிகழ்ச்சி குறிப்புகள். நாளை நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் திருச்சியன் சீலம் மங்கனல் மங்கள், காரைக்கால் PSR தங்க மாளிகை, விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் வெலரி, காரைக்கால் முருகன் ஜுவல்லர்ஸ். நாளை காலை நேர்களை நாளை காலை 6:00 குரலோசை. தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்கலாம். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 6:10 எனித்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சி படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை. 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட். காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு கேட்கலாம். இதுவரை ஒலி விழா வந்தது லைட் ஹவுஸ். நேற்று இன்னும் சிறுநொடியில் தொடர்வது விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள் சென்னையிலிருந்து.

0: மருமகளே.
1: என்னம்மா?
0: இந்த வீட்டுக்குன்னு சில சட்டம் இருக்கு.
1: அதாவது?
0: அதாவது இங்க கேஷ் பாரம்பரியம் இல்ல.
1: அப்ப கொடுக்கல் வாங்க.
0: அத நாங்க டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணிடுவோம்.
1: ஓ,
0: அதாவது யுபிஐல இருந்து.
1: அப்படியா?
0: ஆமா, பாரு இன்னொரு சட்டம் இருக்கு.
1: அது என்னம்மா?
0: முகத்தை காட்டுறது கூட யுபிஐ கிட்ட காட்டு.
1: நீங்க வேற அம்மா.
2: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
3: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
4: ஏ ரீமா, சோலார் பேனல் போட்டுக்கோ, சோலார் பேனல் போட்டுக்கோன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதையே தான் சொல்றாங்க. ஆனா பிரதமர் சொன்ன பிறகு தான் நான் முடிவு பண்ணேன்.
5: பாரத் சர்க்கார் கா லக் சோலார் பவர் சே பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹே.
4: நம்ம பிரதமர் சொன்னதால தான் நான் சோலார் பேனல் போட்டேன். இப்போ என் கரண்ட் பில் ஜீரோ ஆயிடுச்சு. நீங்களும் போட்டுடுங்க.
6: பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். சூரியகர்.
7: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். சர்க்கரை விநியோகம் சீராக இருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி அறிவுறுத்தியுள்ளார். சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கு ஊக்கம் அளிக்கப்படும் என்று தமிழக அரசு கூறியுள்ளது. இலவச மின் இணைப்பு கோரி விண்ணப்பித்த விவசாயிகளுக்கு அதனை உடனடியாக வழங்க தவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பார்கவி பெல்லனா வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர், வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டுடன் இந்த இயக்கத்தில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். சர்க்கரை உற்பத்தி குறித்து மத்திய உணவு அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த ஆய்வின்போது நடப்பு பருவத்தில் சர்க்கரை கையிருப்பு குறித்தும் அதன் சீரான விநியோகம் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. சர்க்கரை விநியோகம் சீராக இருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று திரு பிரல்லாத் ஜோஷி இந்த கூட்டத்தில் அறிவுறுத்தினார்.

0: தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியில் சிறு குறு தொழில்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மதன் ராஜா கூறியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கான நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளுடன் தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு வருவதாக கூறினார். இதுதொடர்பாக மாவட்டம் தோறும் முகாம் நடத்த அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் காரணமாக சிறு குறு தொழில்துறை வளர்ச்சி கண்டு வருவதாகவும் அவர் கூறினார். இந்த துறையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் தமிழக அரசு வழங்கும் என்றும் திரு மதன் ராஜா தெரிவித்தார். வேளாண் மின் இணைப்புக்காக தட்கல் முறையில் விண்ணப்பித்த 60,000 விவசாயிகளுக்கு உடனடியாக மின் இணைப்பு வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 8 மாதங்களுக்கும் மேலாக மின் இணைப்புக்காக இவர்கள் காத்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இதற்காக 1,500 கோடி ரூபாயை வசூலித்துள்ள மின்வாரியம் மின் இணைப்பை வழங்க மறுப்பது அநீதியாகும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். காவிரி டெல்டா மாவட்டங்களில் உள்ள நெல் கொள்முதல் நிலையங்களில் தேங்கி கிடக்கும் நெல் மூட்டைகளை உடனடியாக கொள்முதல் செய்ய தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அமமுக பொதுச்செயலாளர் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உரிய நேரத்தில் நெல் கொள்முதல் செய்ய தமிழக அரசு மறுப்பது கண்டனத்திற்கு உரியது என்று குறிப்பிட்டுள்ளார். கொள்முதல் செய்யப்பட்ட நெல் முறைப்படி கிடங்குகளுக்கும் அரவை ஆலைகளுக்கும் அனுப்பி வைக்கப்படுவதையும் தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு டிடிவி தினகரன் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட அரசு கல்லூரிகளின் முன்னேற்றம் அவசியம் என்று சென்னை IIT இயக்குநர் திரு காமகோட்டி கூறியுள்ளார். சேலத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விக்சித் பாரத் 2047 அப்படிங்கிற ஒரு பெரிய கனவை நமக்கு கொடுத்திருக்காரு. அந்த இலக்கு நம்ம ரீச் பண்ணறதுக்கு குறிப்பாக கிராமத்தில் இருக்கும் குழந்தைகளுக்கு ஹையர் எஜுகேஷன் டெக்னாலஜி பத்தி அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதற்காக IIT மெட்ராஸ், IITM ஃபார் ஆல், அனைவருக்கும் IITM அப்படின்னு பல எஃபர்ட்ஸ் எடுத்திருக்கோம். Tier 2 சிட்டிஸ்ல, குறிப்பா சேலத்துல கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இவங்க செய்யும் பெரிய தொண்டு அந்த விக்சித் பாரத் 2047ங்கிற இலக்கு இருக்கு. கிராமத்தில் இருக்கும் குழந்தைகள் பலருக்கு வாழ்க்கையில் பண வசதி அவ்வளவாக இல்லாத குழந்தைகளுக்கு இன்னைக்கு அவங்க வந்து ரொம்ப பிரமாதமான எஜுகேஷன் கொடுக்கறாங்க.
0: சர்வதேச பழங்குடியினர் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. இதையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்நாளையொட்டி உதகையில் நடைபெற்ற விழாவில் ஏராளமானோர் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நீலகிரி மாவட்டத்தில் பண்டைய பழங்குடியின மக்களான தோடர், கோத்தர், இருளர், காட்டுநாயக்கர், பணியர், ஆளுக்குறும்பர், முள்ளுக்குறும்பர், வெட்டக்குறும்பர் ஆகிய பழங்குடியின மக்கள் வசித்து வரும் நிலையில் உதகை பழங்குடியினர் பண்பாட்டு மையத்தில் மாவட்ட நிர்வாகம், மாவட்ட வனத்துறை மற்றும் பழங்குடியின மக்கள் ஆகியோர் இணைந்து பூர்வீக குடிமக்களின் சர்வதேச தின விழாவினை கொண்டாடினர். இந்த விழாவில் பழங்குடியின மக்களின் பாரம்பரிய நடன நிகழ்ச்சி அனைவரையும் கவரும் விதத்தில் இருந்தது. மேலும் தோடர் எம்ப்ராய்டரி ஆடைகள், கைவினைப் பொருட்கள், மண்பாண்டங்கள், உலோக வீட்டு அலங்கார பொருட்கள், மலைத்தேன், பழங்குடியினர் ஓவியங்கள், பழங்குடியினர் விளைவிக்கும் சிறுதானியங்கள், இசைக்குருவிகள் அடங்கிய கண்காட்சி நடைபெற்றது. மேலும் பழங்குடியினரின் வாழ்வியலை விளக்கும் விதமாக இடம்பெற்றிருந்த புகைப்பட கண்காட்சியினை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். உதகையிலிருந்து சரவணன்.
0: பாரம்பரிய நெல் திருவிழா கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூரில் இன்று நடைபெற்றது. பெண் விவசாயிகள் இணைந்து இந்த திருவிழாவை நடத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் பகுதியில் உள்ள பெண் விவசாயிகள் 100க்கும் மேற்பட்டோர் இணைந்து முன்னோர்களின் உணவினை காக்கும் வகையில் பாரம்பரிய நெல் திருவிழா 2026 நடத்தினர். இதில் 200க்கும் மேற்பட்ட பாரம்பரிய நெல் விதைகள், இயற்கை விவசாயம் மூலமாக விளைந்த கிழங்கு வகைகள், தானியங்கள், கனிகள், அதிலிருந்து தயாரிக்கப்பட்ட ஊறுகாய், தின்பண்டங்கள் போன்றவை காட்சிக்கு வைக்கப்பட்டது. பெண் விவசாயிகள் இணைந்து கும்மி பாட்டு பாடி நடனமாடிய படி வந்து இந்த நிகழ்ச்சி

0: கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து நூற்றுக்கணக்கான இயற்கை விவசாயிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
1: மாவட்ட செய்திகள். நாமக்கல் மாவட்டத்தில் போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டத்தை மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்செல்வன் தொடங்கி வைத்தார். திருவாரூர் அருகே உள்ள சமூக நீதி விடுதியில் மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தென்காசி மாவட்டம் புளியங்குடி அருகே ரேஷன் அரிசியை கடத்திச் சென்ற ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் ஆறுபாதி பகுதியில் தென்னிந்திய அளவிலான கராத்தே, சிலம்பம் மற்றும் யோகாசன போட்டிகள் நடைபெற்றன. வேளாங்கண்ணி திருவிழாவையொட்டி மும்பை பாந்த்ராவிலிருந்து வேளாங்கண்ணிக்கு வரும் 27ஆம் தேதியும் அடுத்த மாதம் 2ஆம் தேதியும் சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மறுமார்க்கத்தில் இந்த ரயில் வரும் 30ஆம் தேதியும் அடுத்த மாதம் 4ஆம் தேதியும் இயக்கப்படுகிறது. குற்றால அருவிகளில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய இளையோர் வலுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பார்கவி பெலானா வெண்கலப்பதக்கம் வென்றார். உஸ்பெகிஸ்தானின் டாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 53 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆசிய கோப்பைக்கான ஃப்ரீ ஸ்டைல் ஸ்கேட்டிங் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப்பதக்கம் வென்றது. ஜப்பானின் சைட்டானாவில் நடைபெற்ற இப்போட்டியில் சிரி பண்டாகா வெள்ளிப்பதக்கத்தையும் சம்வித் வெங்கடேஷ் வெண்கலப்பதக்கத்தையும் வென்றனர். பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. மும்பையில் நடைபெற்ற இப்போட்டியின் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. பலாரட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சன்யா வாட்ஸ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆஸ்திரேலியாவின் விக்டோரியாவில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலக அமெச்சூர் பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கப்பதக்கங்களை வென்றது. நைஜீரியாவின் அபுஜாவில் நடைபெற்ற இப்போட்டியின் 20 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் ஷெஜல் சஞ்சையும், 17 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் சாக்கெட் குமாரும், 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் பூஜா ராணியும் தங்கப்பதக்கம் வென்றனர். லெக்சிங்டன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யந்தா பூனாச்சா, ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-7, 6-3, 11-9 என்ற சிற்கணக்கில் அமெரிக்காவின் கால் போலிங், ஆண்ட்ரே இலாகின் இணையை வென்றது. அமெரிக்காவின் யூஜனில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியின் மகளிர் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளது. உலக இளையோர் வில்வித்தை போட்டியில் பங்கேற்பதற்காக 8 பேர் கொண்ட இந்திய அணி கொரியா புறப்பட்டுச் சென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இல்லம்தோறும் தேசிய கொடி இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். சர்க்கரை விநியோகம் சீராக இருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி அறிவுறுத்தியுள்ளார். சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கு ஊக்கம் அளிக்கப்படும் என்று தமிழக அரசு கூறியுள்ளது. இலவச மின் இணைப்பு கோரி விண்ணப்பித்த விவசாயிகளுக்கு அதனை உடனடியாக வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. ஆசிய இளையோர் வலுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பார்கவி பெலானா வெண்கலப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: இனி விளம்பரங்கள்.
3: காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க, பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே. இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ, அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
4: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
5: என் பேர் லட்சுமி பிரபா, நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோள தாலுக்கா பக்கத்துல இருக்க வடக்கமுடி கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கியிருக்கோம். 23,000 வாங்கணும். ஒரு உதவியாக ரொம்ப சமயமாகவும் இருக்கு. எங்களுக்கு அவங்க ரொம்ப நன்றி. எங்களுக்கு எல்லாம் வேலை வெள்ள வெடுத்து அறுவடை பண்ண முடியாம
6: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
7: இந்திய கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும். அல்லது
6: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப்லைன் எண் 1444-7 அழைக்கவும்.
3: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
8: பிளாட்ஃபார்ம்
9: மடையா திருந்துடா.
8: பேமெண்ட்ஸ் பண்ண நோ ஓபன் வை.

0: அதாவது ஃப்ராட்க்கு சொல்லுங்க பை பை. ஆர்பிஐ சொல்கிறது
1: சரியா தொடங்குங்க, ஃபைனான்சியலி ஸ்மார்ட் ஆகுங்க. ஆகாஷ்வாணி
2: மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
1: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
3: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.

0: நேயர்கள் இனி கேட்கலாம் காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
1: உங்கள் கடை காரைக்கால்
2: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
3: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை, இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை, டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
4: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 மணி வரை செயல்படுகிறது.
3: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
4: தொடர்புக்கு 8925936936.
5: நலமாய் வாழ. கோடை வெயிலில் இருந்து நம்மை பாதுகாக்கும் வழிமுறைகள் குறித்து ஆலோசனைகள் வழங்குகிறார் காரைக்கால் உயிர் வேதியியல் மருத்துவ வல்லுநர் பேராசிரியர் டாக்டர் வி. சண்முகப்பிரியா அவர்கள். இந்த கோடை விடுமுறையில தான் வந்து எல்லாரும் சுற்றுலா போறது வழக்கம். இந்த சுற்றுலா போகும்போது இந்த வெயில் காலத்துல என்னென்ன விஷயங்கள்லாம் கவனிக்கணும்,
6: எந்த இடத்துக்கு போகிறோம் அதை வந்து தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ நார்மலாக இருக்கிறத விட நம்மளே நம்மளை வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சருக்கு வந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறது வந்து தவிர்க்கணும். முக்கியமாக வந்து கோடை வாசலங்கள்னு சொல்லிட்டு இந்த குளிர் பிரதேசங்களுக்கு தான் போவாங்க. அதுவும் வந்து இப்போது டெம்பரேச்சர்ஸ் வந்து அங்கேயுமே வந்துட்டு முன்னாடி இருந்த மாதிரியான இல்லை, ரொம்ப வந்து கூட்ட நெரிசல் கன்ஜெஷனால இப்போ வந்து அங்கேயுமே டெம்பரேச்சர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனில் இருக்கிற மாதிரிலாம் இல்லை. அதனால் எங்கே போகிறோங்கிறத வந்து டிசைட் பண்ணணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எவ்வளோ நேரம் நம்ம ட்ராவல், இப்போ பஸ்ஸோ இல்லை வேனோ எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா எவ்வளோ நேரம் வந்து ட்ராவல் பண்ணுறாங்கங்கிறதையும் அவங்க வந்து கால்குலேட் பண்ணிக்கணும். ட்ராவலிங்கில் என்ன ஆகும்னா அந்த ஹீட் வேவ்ஸ், சூடான காற்றுக்கு ரொம்ப நேரம் அவங்க எக்ஸ்போஸ் ஆகிறதுனால வந்து கண் ட்ரை ஆகிறது, ஸ்கின் ட்ரை ஆகிறது, நாக்கு வறட்டு போகிறது, அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். இன்னொன்று பெரியவங்களை கூட்டிகிட்டு போகும்போது அவங்கள வந்து ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணவோ இல்லை வந்து ரொம்ப நேரம் அவங்கள வாழ்ச்சிட்டு நம்ம சுற்றுறதோ முடியாது. அதனால் நம்ம பிளான் பண்ணும்போது குழந்தைங்க எத்தனை பேர், பெரியவங்க எத்தனை பேர் இருக்காங்க, எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண போகிறோம், எந்த பிளேஸ்க்கு போகிறோம், அங்கே எத்தனை நாள் ஸ்டே, அதெல்லாம் அந்த இடத்தோட டெம்பரேச்சர், ஃபுட்டு அதெல்லாம் நம்ம ஜென்ரலாக எல்லாத்தையும் பிளான் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த சுற்றுலா போகிறதெல்லாம் பார்த்துக்கணும். சுற்றுலா போகிற டைம்லையுமே கூட வந்து அங்கே வந்து சுற்றி பார்க்குற டைம் வந்து எந்த டைம் நம்ம சூஸ் பண்ணிக்கணும். இந்த எக்ஸ்ட்ரீம் வெதர் டெம்பரேச்சர்ஸ் இருக்கிற டைமுக்கு வந்து வெளியில் அலையிறதை கம்மி பண்ணிக்கிட்டு மார்னிங் ஈவினிங்கிற மாதிரி இப்போ கோயிலுக்கு இல்லை வெளியில் எங்கேயும் சுற்றி பார்க்க போகிறாங்கன்னா வெளியில் இருக்கிற டைமோட அளவை வந்து அவங்க வந்து கரெக்டாக பிளான் பண்ணிக்கணும். அது மாதிரி எமர்ஜென்சி நம்பர்ஸ் கையில் வச்சுக்கணும், ஃபர்ஸ்ட் எய்டு, ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன், அந்த மாதிரி டக்குன்னு அவங்கள வந்துட்டு ஆம்புலேட் பண்ணுற மாதிரியான பிளேசஸ் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். எங்கே போகிறோங்கிறது ரொம்ப முக்கியம். அது மாதிரி ட்ராவலிங் டைம் அது எல்லாத்தையுமே அவங்க கரெக்டாக பிளான் பண்ணிக்கிட்டு போனாங்கன்னா ஹீட் ஸ்ட்ரோக் இந்த மாதிரியான பிரச்சனைகள், ஹீட் எக்ஸாஷன் அந்த மாதிரி பிரச்சனைகளை தவிர்த்துக்கலாம்.
5: ஓகே டாக்டர், இந்த ஓஆர்எஸ் பவுடர் அப்படி சொன்னீங்க, அது குடிக்கும்போது வந்து டீஹைட்ரேஷன் ஆகாது அப்படின்னு சொன்னீங்க, அது எப்படி ஹெல்ப் பண்ணுது டாக்டர் நமக்கு?
6: ஓஆர்எஸ்ல வந்து அது குளுக்கோஸ் மட்டும் கிடையாது, அதில் நமக்கு உடம்புக்கு தேவையான அளவுக்குள்ள எலக்ட்ரோலைட்ஸ், சோடியம், பொட்டாசியம் அதெல்லாமும் அது வந்து WHO கரெக்டாக கால்குலேட் பண்ணி அது சரி விகிதத்தில் அதை கலந்துருக்கும். ஸோ ஓஆர்எஸ் வந்து குடிக்கிறோம்னா நம்ம உடம்புல சுகர் நம்ம உள்ளே எடுத்துக்கும் போது அதோடய சேர்ந்து சோடியம், பொட்டாசியம் அது எல்லாமுமே வந்து நம்ம உடம்புக்கு சரியான அளவுக்கு சேர்றதுனால தான் அது வந்து ஒரு இமீடியட் அதனோட இஃபெக்ட் இருக்கும். இந்த மாதிரி டிஹைட்ரேட் ஆகிறவங்களுக்கு உடனே வந்துட்டு இந்த ஓஆர்எஸ் கொடுக்கணுங்கிறத ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்டாக வலியுறுத்துறாங்க. முதல்ல அதை கொடுத்துட்டு பேஷண்ட்டை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்கள தேவைப்பட்டுச்சுன்னா கேஷுவாலிட்டிலேயோ இதுலையோ அட்மிட் பண்ணி அவங்களுக்கு ரொம்பவே டிஹைட்ரேட் ஆயிருந்தாங்கன்னா குளுக்கோஸ் அது மாதிரி ஏதாவது IV ஃப்ளூயிட்ஸ் வந்து உடனே கொடுத்து அவங்கள பண்ணிக்கலாம். பட் மெயினானது வந்து ஓஆர்எஸ் தான் ஃபஸ்ட்டு, அதை கொடுத்துட்டாலே வந்து பேஷண்ட்ஸ் எலக்ட்ரோலைட் பேலன்ஸ்லாம் வந்துட்டு நல்லா ஸ்டெபிலைஸ்.

0: ஆயிடுவாங்க.
1: அந்த ஓஆர்எஸ் வந்து எப்படி எடுத்துக்கணும் டாக்டர்?
0: அது வந்து அதுலேயே அளவு கொடுத்துருப்பாங்க, ஒரு லிட்டர் தண்ணியில் அதை கலந்துட்டு சின்ன குழந்தைங்களா இருந்தால் சிப் பை சிப் அவங்களுக்கு கொடுக்கலாம், பெரியவங்கன்னா அது ஒரு 300 ml இருக்கும். அவங்க வந்து ஸ்லோவாக அவங்களுக்கு ஒரு டைம் எடுத்து ஒரு 5 minutes எடுத்துகிட்டு அவங்களை வந்து பொறுமையாக அதை குடிக்க சொல்லணும். சில பேருக்கு குடித்தோடனே வாந்தி எடுத்துருவாங்க, அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் அவங்கள வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணிவிட்டு சிப் பை சிப் அவங்களுக்கு கொடுத்து ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்கள அப்டேட் பண்ணலாம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. கோடை வெயிலில் இருந்து நம்மை பாதுகாக்கும் வழிமுறைகள் குறித்து ஆலோசனைகள் வழங்கினார் காரைக்கால் உயிர் வேதியியல் மருத்துவ வல்லுநர் பேராசிரியர் டாக்டர் வி. சண்முகப்பிரியா அவர்கள்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
4: உங்கள் கடை காரைக்கால்,
5: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
3: மேல்வி நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
5: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.

நெற்றி உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. தலைக்கவசம் நம் உயிர் கவசம். தலைக்கவசம் சுமை அல்ல, உங்களை காக்கும் இமயம். உங்கள் நலனில் அக்கறையோடு ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
3: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள் பூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நேரம் 7:15. தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
1: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்றவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் கலந்துரையாடினார். தேசிய தேர்வு முகமையின் செயல்பாடுகள் குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். மத்திய பிரதேசத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். அமெரிக்காவுடன் நேரடி பேச்சுவார்த்தையில் ஈரான் ஈடுபடவில்லை என்று அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. இலங்கை லெவன் அணிக்கு எதிரான 3 நாள் பயிற்சி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்றவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று கலந்துரையாடினார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் வீரர்களின் அனுபவங்களை பிரதமர் கேட்டறிந்தார். கிளாஸ்கோவில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியா 13 தங்கம், 17 வெள்ளி, 9 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. நாட்டு மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக எந்தவொரு நடவடிக்கையையும் மத்திய அரசு மேற்கொள்ளும் என்பதற்கு ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை எடுத்துக்காட்டாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தீவிரவாதத்தை ஒடுக்குவதற்காக பாதுகாப்பு படையினர் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் பாராட்டுக்குரியது என்று அவர் தெரிவித்தார். உடல் நலனை சீராக பராமரிப்பதற்கு இளையோர் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் திரு

0: ராஜ்நாத் சிங் வலியுறுத்தினார். தேசிய தேர்வு முகமையின் செயல்பாடுகள் குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், தேர்வு நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்படுவது குறித்து இதில் விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். தேசிய தேர்வு முகமையை வலுப்படுத்தும் நடவடிக்கை குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக திரு பிரலாத் ஜோஷி கூறியுள்ளார். ஞாயிறுதோறும் சைக்கிள் பயிற்சி இயக்கத்தில் இதுவரை 30 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றுள்ளதாக மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். குஜராத் மாநிலம் ஹனோலில் நடைபெற்ற இந்த இயக்கத்தில் பங்கேற்று அவர் பேசினார். இந்த இயக்கத்திற்கு மக்களின் ஆதரவு அதிகரித்து வருவதாகவும் அவர் கூறினார். போதைப்பொருள் ஒழிப்புக்கான விழிப்புணர்வு நடவடிக்கைகளில் இளையோர் கூடுதலாக பங்கேற்க வேண்டும் என்றும் திரு மன்சுக் மாண்டவியா கேட்டுக் கொண்டார். பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 1,25,00,000க்கும் கூடுதலான விண்ணப்பங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதில் 1 கோடிக்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டப்பட்டு பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 1 கோடிக்கும் மேற்பட்ட ஒதுக்கீடுகள் பெண்களின் பெயர்களில் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேசத்தின் வளர்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தனி கவனம் செலுத்தி வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் கூறியுள்ளார். இன்று போபால் விமான நிலையத்திலிருந்து புதிய விமான சேவைகளை சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடுவுடன் இணைந்து தொடங்கி வைத்து அவர் பேசினார். கடந்த 3 ஆண்டுகளுக்குள் தாட்டியா, சாட்னா மற்றும் ரேவாவில் புதிய விமான நிலையங்கள் தொடங்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இதற்கான ஒப்புதல்களை மத்திய அரசு விரைவாக வழங்கியதாகவும் திரு மோகன் யாதவ் தெரிவித்தார். ஜார்க்கண்டில் தேர்வு முறைகேடு தொடர்பாக போராட்டம் மேற்கொண்டு வரும் மாணவர்கள் தங்களது பிரச்சினைகளுக்கு பேச்சுக்கள் மூலம் தீர்வு காண வேண்டுமென்று அம்மாநில ஆளுநர் திரு சந்தோஷ்குமார் கங்குவார் கேட்டுக் கொண்டுள்ளார். ராஞ்சியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மாணவர்களின் நலனில் முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரனுக்கு அக்கறை உள்ளதாக கூறினார். முதலமைச்சர் அளிக்கும் உறுதிமொழிகள் மீது மாணவர்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்றும் திரு சந்தோஷ்குமார் கங்குவார் கேட்டுக் கொண்டார். இதனிடையே போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர் அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் அமைச்சர்களிடையேயான பேச்சுக்கள் ராஞ்சியில் இன்று மாலை நடைபெற்றன. இந்த பேச்சுக்களுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில அமைச்சர் திரு சுதிவ்யா குமார், தேர்வு முறைகேடு தொடர்பான வழக்கை விசாரிப்பதற்கென சிறப்பு நீதிமன்றம் ஏற்படுத்தப்படும் என்றார். இது தொடர்பான வழக்குகளில் 90 நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். தேர்வு முறைகேடு தொடர்பான நிதி பரிமாற்றம் குறித்து அமலாக்கத்துறை விசாரணைக்கு பரிந்துரைக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். இருப்பினும் தங்களது கோரிக்கைகள் ஏற்கப்படவில்லை என்றும் போராட்டம் தொடரும் என்றும் மாணவ பிரதிநிதிகள் தெரிவித்தனர். நாட்டின் வளர்ச்சியில் பழங்குடியினர் முக்கிய பங்கு வகிப்பதாக ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். சர்வதேச பழங்குடியினர் தினத்தையொட்டி இன்று விஜயவாடாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். உரிய வாய்ப்புகள் வழங்கப்பட்டால் பழங்குடியினர் எந்தவொரு உயரத்தையும் எட்டுவார்கள் என்றும் அவர் கூறினார். இதற்கு எடுத்துக்காட்டாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு திகழ்வதாகவும் திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லம்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: பாட்னா, கொல்கத்தா, மும்பை மற்றும் பஞ்சாப், ஹரியானா உயர்நீதிமன்றங்களுக்கான தலைமை நீதிபதிகள் நியமனத்திற்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் குழுமம் ஒப்புதல் அளித்துள்ளது. இதன்படி தில்லி உயர்நீதிமன்ற நீதிபதி திரு காமேஸ்வர் ராவ் பாட்னா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாகவும், மும்பை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு ரவீந்திரா குகே கொல்கத்தா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாகவும் நியமிப்பதற்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர். இதேபோல் அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி திரு மகேஷ் சந்திர திரிபாதி மும்பை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாகவும், பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்ற நீதிபதி திரு அஸ்வினிகுமார் மிஸ்ரா அதன் தலைமை நீதிபதியாகவும் நியமிப்பதற்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர். அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டிருந்தபோது சிறையில் இருந்தவர்களுக்கு மாதந்தோறும் 10,000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்கப்படும் என்று மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்தி அதிகாரி கூறியுள்ளார். இன்று கொல்கத்தாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், அவசர நிலையின் போது ஜனநாயகத்தை காப்பதற்காக

0: போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் எதிர்கொண்ட துயரங்கள் அளவிட முடியாது என்று குறிப்பிட்டார். பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் தொடர்பான வழக்குகளின் விசாரணை குறித்த காலத்திற்குள் நிறைவடைய வேண்டியதன் அவசியத்தை தேசிய மகளிர் ஆணைய தலைவர் திருமதி விஜயா ரஹாத்கர் வலியுறுத்தியுள்ளார். பெங்களூருவில் இது தொடர்பான மண்டல மாநாட்டின் நிறைவு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். பெண்களுக்கு எதிரான கொடுங்குற்றங்களில் ஈடுபடுவோர் உடனடியாக தண்டிக்கப்பட வேண்டியது அவசியம் என்றும் திருமதி விஜயா ரஹாத்கர் கூறினார். மத்திய பிரதேசத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். தார் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் கண்டெய்னர் லாரி கார் மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். மணிப்பூரில் 7 தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் கைது செய்தனர். மேற்கு இம்பால் மற்றும் பிஷ்ணுபூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் கடந்த 24 மணி நேரத்தில் மேற்கொண்ட சோதனையின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து ஏராளமான ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்தனர். நேபாளத்தில் 8 கட்சிகள் இணைந்து புதிய கூட்டணியை உருவாக்கியுள்ளன. JSP, JP, AJP, NUPN, PLP, NSSP, BSPN மற்றும் KRM கட்சிகள் இணைந்து இக்கூட்டணியை உருவாக்கியுள்ளன. இதற்கு முற்போக்கு கூட்டணி என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. ரஷ்யா மீது யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 5 பேர் உயிரிழந்தனர். பெலகோராட் நகரை குறிவைத்து யுக்ரைன் இந்த தாக்குதலை நடத்தியதாக ரஷ்யா கூறியுள்ளது. இதற்கு பதிலடியாக யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்தனர், 13 பேர் காயமடைந்தனர். அமெரிக்காவுடன் நேரடி பேச்சுவார்த்தையில் ஈரான் ஈடுபடவில்லை என்று அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு சையத் அப்பாஸ் அராக்சி கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இரு நாடுகளுக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்துவதற்காக பல்வேறு நாடுகள் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார். இலங்கை லெபன் அணிக்கு எதிரான 3 நாள் பயிற்சி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கொழும்பில் நடைபெற்ற இப்போட்டியின் கடைசி நாளான இன்று 207 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய இந்தியா 4 விக்கெட் இழப்பிற்கு 214 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இந்தியா முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 357 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொண்டது. இலங்கை முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்புக்கு 363 ரன் எடுத்திருந்த நிலையிலும் இரண்டாவது இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்புக்கு 200 ரன் எடுத்திருந்த நிலையிலும் ஆட்டத்தை முடித்துக் கொண்டது. ஸ்வீடனில் நடைபெற்று வரும் யூரோப் ஸ்பாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியின் முதலாவது தகுதிச்சுற்று ஆட்டத்தில் சிண்ட்ரெல்லா தாஸும் இரண்டாவது தகுதிச்சுற்று ஆட்டத்தில் ஹர்மித் தேசாயும் வெற்றி பெற்றனர். அஸ்தானா சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியின் இறுதி தகுதிச்சுற்று ஆட்டத்திற்கு இந்தியாவின் சித்தார்த் ராவத், கரண் சிங், சசிகுமார் முகுந்த் ஆகியோர் தகுதி பெற்றுள்ளனர். டேவிஸ் கோப்பை டென்னிஸ் போட்டியில் இந்தியா தென்கொரியா இடையேயான காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டம் சியோலில் அடுத்த மாதம் 18 மற்றும் 19 தேதிகளில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்றவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் கலந்துரையாடினார். தேசிய தேர்வு முகமையின் செயல்பாடுகள் குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். மத்திய பிரதேசத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். அமெரிக்காவுடன் நேரடி பேச்சுவார்த்தையில் ஈரான் ஈடுபடவில்லை என்று அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. இலங்கை லெவன் அணிக்கு எதிரான 3 நாள் பயிற்சி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25. நெர்லி நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3.

0: இனி கேட்கலாம். காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டுரத்தின் உள்ளவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
1: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
2: நமது காரைக்கால் கேஎம்சி மருத்துவமனையில் விபத்து, வாகன விபத்து, இருதய நோய், பக்கவாதம் உட்பட அனைத்து அவசர சிகிச்சைக்கான வசதி கேஎம்சி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. அவசர சிகிச்சைக்கு எம்டி பொது மருத்துவர் இரவு நேரத்திலும் பணியில் உள்ளார். மக்கள் நலனில் 25 ஆண்டுகளாக கேஎம்சி மருத்துவமனை காரைக்கால்.
0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மக்கசோலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு.
3: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.

0: மங்கள்யான் சூப்பர் கோல்ட் விவசாயிகளின் நண்பன்.
1: உழவர்களுக்கு
2: சுபா, இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன், பதில் சொல்றியா?
3: கேள்வி தானக்கா, கேளுங்க கேளுங்க. அப்படி என்னதான் கேக்குறீங்கன்னு நானும் பாக்குறேன்.
2: ஒரு மனுஷன் வீட்டுல சுகமா வாழ்றதுக்கு என்னென்னலாம் தேவை சொல்லு.
3: என்னக்கா, ஏதோ கஷ்டமான கேள்வி கேட்க போறீங்கன்னு நினைச்சேன், இவ்வளவு ஈஸியான கேள்வியா கேக்குறீங்க? இதை கேட்டீங்கன்னா ஒரு பெரிய லிஸ்டே இருக்குக்கா. நிறைய ட்ரெஸ், நல்ல சாப்பாடு, பொழுது போக்குறதுக்கு கையில ஒரு செல்லு, காத்து வாங்கறதுக்கு ஏசி, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாமேக்கா.
2: இல்ல இல்ல, நீ சொன்னதே போதும். ஆனா நான் எதிர்பார்த்தது இது இல்லம்மா. நீ ஒரு விவசாய கல்லூரியில படிச்ச பிள்ளையாச்சே, விவசாயம் சம்பந்தமா வீட்டுல சுகமா இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யலான்னு சொல்லுவேன்னு நான் பார்த்தேன். நீ வேற விதமால போயிட்ட.
3: ஏங்கா, நீங்க ஒன்னு மனசுல வச்சுக்கிட்டு அதையே நானும் சொல்லணும்னு நினைச்சா எப்படிக்கா?

0: இல்லம்மா, நீ ஒரு விவசாய கல்லூரியில் படித்த பிள்ளையாச்சே, விவசாயம் சம்மந்தமாக வீட்டில் சுகமாக இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யலான்னு சொல்லுவேன்னு நான் பார்த்தேன். நீ வேற விதமால போயிட்ட.
1: ஏங்கா, நீங்க ஒன்னு மனசுல வச்சுக்கிட்டு அதையே நானும் சொல்லணும்னு நினைச்சா எப்படிக்கா? நீங்க என்ன நினைச்சீங்க அத சொல்லுங்கக்கா.
0: இது நான் நினைச்சது இல்ல சுபா, ஒரு இயற்கை விஞ்ஞானி நினைச்சது. அதாவது ஒரு வீடு வளமா இருக்கணும்னு வச்சுக்கோ, ஏன் வீட்டுக்கு முன்னாடி ஒரு வேப்ப மரம், பக்கத்துல ஒரு முருங்க மரம், வெளியே ஒரு பப்பாளி, குளிக்கிற இடத்துல ஒரு வாழை மரம்.
1: இருங்க இருங்க, மீதிய நானே சொல்றேன். பாத்திரம் கழுவுற இடத்துல ஒரு தென்னை மரம், அதுல ஒரு எலுமிச்ச மரமும் அவசியம் இருக்கணும். அதோட நிழல்ல ஒரு கருவேப்பிலை செடியும் வச்சிடலாம். வீட்டுக்கு ஒரு நெல்லி செடி இருக்கிறது கட்டாயம். இதுங்களெல்லாம் பாதுகாக்கிற வேலியில நாலு சீதா மர கண்ணு வைக்கிறது ரொம்ப சிறப்பு. இவ்வளவும் சொன்ன பிறகு மாமரத்தை விட்டு வச்சா எப்படி? இதெல்லாம் இருந்ததுன்னா ஒருத்தர் கூட பசியோட தூங்க மாட்டாங்க. சொன்னது சரியாக்கா?
0: விவரமான பொண்ணுதான் சுபா நீனு. ஆனா இவ்வளவும் தெரிஞ்சும் நம்ம வீட்டுல இதெல்லாம் வச்சிருக்கோமானா
1: கேள்விக்குறிதான்.
0: இது கூடவே சேர்ந்து இன்னொரு விஷயத்தையும் நம்ம வளர்க்கணும் சுபா.
1: இது என்னக்கா கூடுதல் வளர்ப்பு?
0: அதான் சுபா, அது கூடவே சேர்த்து ஒரு பனைமரத்தையும் வளர்க்கறது.
1: அக்கா, பனைமரம் வீட்டுக்கு மட்டும் இல்லக்கா, நாட்டுக்கே நல்லது.
0: ஆமா சுபா, கண்டிப்பா. பாலைவனத்துல பனைமரம் வளராது, ஆனா பனைமரம் இருக்கிற இடம் பாலைவனமா ஆகாது.
1: அடடடா, இத கல்வெட்டுலயே எழுதலாம் போல இருக்கே.
0: நீ கல்வெட்டுல எல்லாம் எழுத வேணாம் சுபா, காது கொடுத்து கேட்டு இதுக்கான வேலைய செஞ்சா போதும்.
1: செஞ்சிருவோம்.
0: ஒரு பனைமரம் வளர்க்கறது அப்படிங்கறது 1000 அடிக்கு கீழே போய் தண்ணிய உறிஞ்சி டேங்க்ல நிரப்புறதுக்கு சமமா சுபா.
1: அப்படியாக்கா? பொதுவா பனைமரம் நிலத்தடி நீரை இழுத்து மேல கொண்டு வரும்னு தெரியும், அது 1000 அடிக்கு கீழே கூட போகுமா?
0: ஆமா சுபா, கண்டிப்பா போகுமா. அதனாலதான் அந்த காலத்திலாம் கிணத்த சுத்தி பனைமரமா வளர்ப்பாங்களாம். கிணத்த சுத்தி இருக்கிற பனைமரத்தினால கிணத்து தண்ணி வத்தவே வத்தாதான்.
1: இது நான் கூட கேள்விப்பட்டிருக்கேங்கா. ஆமாங்கா, இத பத்தி எங்க பாட்டி கூட ஒன்னு சொல்லுவாங்க.
0: என்ன சுபா சொல்லுவாங்க சொல்லு.
1: பனைமரத்தோட கழுத்து திருகி உழுந்துச்சுன்னா விளைஞ்ச நிலம் வறண்ட நிலமா போயிடுமா?
0: கேட்டில, அந்த அளவுக்கு மகத்துவம் பொருந்தினதுதான் இந்த பனைமரம். அதனால இனியாச்சும் கண்ணில் படுற இந்த பனை விதையெல்லாம் பொறுக்கி
1: பனங்கிழங்காக்கி சாப்பிடணும்னு சொல்றீங்களாக்கா?
0: பனங்கிழங்காக்கி சாப்பிடுறது தப்பு இல்ல, அதுல பாதி கண்ணையாவது நட்டு வையின்னு தான் சொன்னேன்.
2: கேட்டது உழவர்களுக்கு.
3: நேயர்கள், இதுவரை கேட்டது காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரத்தின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
3: மேலும் நிகழ்ச்சியினை வழங்கியோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் இப்பொழுது விற்பனையில். மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல. மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்,
5: மங்கள்யான் சூப்பர் கோல்டு. உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
3: நேரில் நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது
6: காரைக்கால் ONGC காவிரி அசட்டின்
1: உழவர் அரங்கம்.
6: இந்நிகழ்ச்சியை வழங்குபவர்
1: காரைக்கால் ONGC காவிரி அசட்.
7: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
8: அது என்ன தாத்தா உயரமா இருக்குது?
9: அது ONGC-யோட சின்ன வகை ரிகம்மா. அங்க என்ன எடுக்கிற வேலை நடந்துகிட்டு இருக்கு.
8: அதுல என்ன என்ன தாத்தா எடுப்பாங்க?
9: கச்சா எண்ணெய் எடுக்கறாங்க.
8: அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க?
9: அந்த கச்சா எண்ணெயை சுத்தப்படுத்தி தான் நம்ம போக்குவரத்துக்கு தேவையான எரிபொருளை கொடுக்கறாங்க. அப்பாவோட பைக்குக்கும் சொந்தக்காரங்க காருக்கும் தேவையான பெட்ரோலை கொடுக்குது. ஸ்கூல் பஸ், சரக்கு லாரி, மக்கள் பயணம் செய்யற பஸ்ஸுக்கு தேவையான டீசலையும் கொடுக்குது. இப்பெல்லாம் ஒரு போன் பண்ணாலே சமையலுக்கு தேவையான எரிவாயு சிலிண்டர் நம்ம வீட்டு வாசலுக்கே வருது இல்ல. இந்த வளர்ச்சிக்கு காரணம் ONGC தாமா?
8: ஆதா, ONGC-னால ஆபத்து அது இதுன்னு சொல்றாங்க.
10: எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னு

0: திருக்குறள்ல சொல்லிருக்காங்க இல்லையா, நல்ல விஷயங்களை நல்லபடியா புரிஞ்சுகிட்டா எல்லாம் நல்லாவே நடக்கும்.
1: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
0: நம்ம கிராமத்துல மேல்நில தொட்டி, சுத்தமான குடிநீர் இயந்திரம், விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய சூரிய சக்தியில இயங்கக்கூடிய பம்பு, குளம், கண்மாய், இதெல்லாம் தூர்வாரி நமக்கு நல்லது பண்ணி கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்திருக்காங்க, மருத்துவ முகாம் நடத்தி இருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
2: அப்போ ONGC நல்லதான் கொடுத்தது, நமக்காக கொடுத்தது.
3: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC என்றும் மக்கள் பணியில்.
4: செல்வியக்கா வீட்டுலதான் இருக்கீங்களா?
5: ஏன் சுபா, வீட்டுலதான் வேலை பார்த்துட்டு இருக்கேன்.
4: எப்ப பார்த்தாலும் வேலை பார்த்துட்டே இருக்காதீங்கக்கா, வெளியிலயும் அக்கம் பக்கம் என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்குங்க.
5: இப்படி என்ன நடந்துட்டு சுபா, ஏதோ சொல்ல வரப்புல இருக்கு.
4: அன்னைக்கு உங்க வீட்டு வாசல்ல உட்காந்துதான் நானும் பூங்கொடியும் விவசாய நிகழ்ச்சி கேட்டுட்டு இருந்தோம், ஆனா கடைசி வரைக்கும் நீங்க வரவே இல்லையக்கா.
5: நான் எங்க வெளியில வந்து நிகழ்ச்சியை கேக்குறது, நான் தான் அன்னைக்கு வீட்லயே இல்லையா, வெளியில போயிருந்தேன்.
4: ஓ அப்படியா, சரிக்கா. அன்னைக்குதான் நீங்க விவசாய நிகழ்ச்சியை கேக்கல, இன்னைக்காவது நிகழ்ச்சியை கேளுங்க.
5: ஆமா சுபா, நானும் இன்னைக்கு நிகழ்ச்சியை கேட்கணும்னு தான் இருக்கேன். இன்னைக்கு காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு வட்டம் அகலங்கண்ணு கே சரவணங்கிறவங்க பருத்தி சாகுபடி அனுபவங்களை பத்தி பேச போறாங்களா சுபா? வா வா, ரேடியோ வைக்கிறேன், நம்ம ரெண்டு பேரும் உக்காந்து நிகழ்ச்சியை கேட்போம்.
6: உணவளிக்கும் கரங்களை போற்றும் இந்த நேரத்தில் மண்ணோடு வாழ்ந்து நமக்கு உணவு தர ஒரு உழைப்பாளரை இன்று விவசாய நிகழ்ச்சியில சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் ஐயா.
7: வணக்கம்.
6: முதல்ல உங்களை பத்தின அறிமுகம் நேர்கள்கிட்ட பகிர்ந்துக்கோங்க.
7: என் பேரு கே சரவணன், காரைக்கால் மாவட்டம் ஆலங்கண்ணிலிருந்து வந்திருக்கேன்.
6: சரிங்க, நீங்க என்ன மாதிரியான விவசாயம் செஞ்சுட்டு வரீங்க?
7: நான் நெல் சாகுபடி, பருத்தி சாகுபடி.
6: ஓ, இப்ப இந்த குறுவையில பருத்தி போட்டிருக்கீங்க. எத்தனை ஏக்கர்ல விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க?
7: நான் 5 ஏக்கர்.
6: ரசாயன முறையில விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல இயற்கை முறையில விவசாயம் பண்ணிட்டு வரீங்களா?
7: ரசாயன முறையில தான், இயற்கைக்கு கொஞ்சம் கொஞ்சமா திரும்பிட்டு இருக்கோம்.
6: இப்ப இந்த குறுவையில பருத்தி சாகுபடி பண்ணிருக்கீங்களா? இந்த சம்பால நெல் சாகுபடி பண்ணிருப்பீங்க, என்ன ரகம் போட்டிருந்தீங்க?
7: சம்பால PPT 5020 பிரிச்சு பிரிச்சு போட்டிருந்தோம். இது ஒரு 3 ஏக்கர், அது ஒரு 2 ஏக்கர்.
6: மொத்தம் உங்களுக்கு 5 ஏக்கருங்களா? 5 ஏக்கர்ல நெல்லு பருத்தி
7: மாறி மாறி. ஆமா.
6: விதையெல்லாம் எங்க வாங்குறீங்க?
7: இதை தனியார் மார்க்கெட்ல வாங்கிட்டு இருக்கோம்.
6: உங்க பகுதியில மண்பாங்கெல்லாம் எப்படிங்க?
7: களிமண் வகையை சேர்ந்தது.
6: அதனால வேற எதுவும் மாற்றுப்பயிர் எதுவும் யோசனை இல்லைங்களா உங்களுக்கு?
7: இதுதான் நாங்க காலகாலமா பண்ணிட்டு இருக்கோம், மாற்றுப்பயிருக்குன்னு போகல. உளுந்து பயிர் அடிச்சோம், அது கொஞ்சம் சரியா வரல இப்ப சூழ்நிலைக்கு. எள்ளும் சாகுபடி பண்ணி பார்த்தேன், அதுவும் கொஞ்சம் சுமாரா இருந்தது. அதனால இப்ப சம்பாவுக்கு போவோம், அதுக்கு அடுத்தது வந்து
6: பெரும்பாலான அதிகமா வருது. நீங்க முறைகள்லாம் மேற்கொண்டு வரீங்க?
7: சம்பா அறுவடைக்கு முடிஞ்ச கையோடயே கொஞ்சம் நிலம் காய போட்டு புழு ஏகத்துக்கும் வலுவோட்டிடுவோம்.
6: எத்தனை சாலு கிட்ட அடிப்பீங்க?
7: ரொட்டை வெட்டி வச்சு ஒரு 2 சாலு அடிச்சிருவோம். அதுக்கப்புறம் அந்த மண்ணை கொஞ்சம் லைட்டா காய விட்டு கைவண்டி வச்சு பாரணிச்சிடுவோம். முன்னாடி ஒரு 3 அடி அகலம் பருத்தி போடுற அளவுக்கு கைவண்டி விட்டு பார் அணைச்சிட்டு அதை கொஞ்சம் களைகளை காய விட்டு அதுக்கப்புறம் பாரு தண்ணியை கட்டி தண்ணியை வச்சுட்டு அந்த பழம் வந்தோடனே பறிச்சு போட்டுருவோம். நாம் செஞ்சுட்டு இருக்க முறை அதான் பண்ணிட்டு இருக்கேன்.
6: உரங்கள்லாம் எதுவும் கொடுக்க மாட்டீங்களா?
7: இப்ப வெதை போடுற பருவம் தானே, போட்டதுக்கு அப்புறம் தானே உரம்லாம்.
6: இப்ப நெல் விவசாயத்துக்கு நம்ம தொழு உரம் கொடுக்கலாம் பண்ணுவோம்,
7: தொழு உரம்
6: அதே மாதிரி பருத்திக்கு தேவையில்லைங்களா?
7: தொழு உரம் இருந்ததுன்னா அடிச்சுட்டு இப்போ புரிஞ்சு போட்டுவோம்.
6: இப்ப பருத்திக்கு நீங்க உரங்கள் கொடுப்பீங்களா இல்ல மாட்டீங்களாங்கய்யா?
7: தொழு உரமா?
6: ஆமா,
7: தொழு உரம் போடுவோம். தொழுவரம் போட்டு புரிஞ்சு ஓட்டும் போதே போட்டுருவோம்.
6: ஒரு ஏக்கருக்கு எத்தனை டன் தேவைப்படுங்க?
7: இப்ப நான் என்கிட்ட சொந்த மாடு ஒரு 10 மாடு இருக்குது, அதனால இருக்கிற வேண்டிய அது நான் இருக்கிற ஒரு 15 டிப்பர் அளவுக்கு தேவை கொண்டே கொட்டிடுவோம். அதனால வெளியில வாங்கிட்டு நமக்கு தெரியும், நான் டிப்பர் கணக்குல.
6: சரிங்க, இப்ப நிலத்தை தயார் பண்ற முறையை பத்தி சொல்லிருக்கீங்க, எப்படி விதைகள் விதைப்பீங்க, எந்த பருவத்துல தெளிக்கணும்?
7: இது வந்து மாசி பட்டம் தான், நம்ம தைப்பட்டம்னால இப்ப அறுவடை முடிக்க முடியல, அதனால மாசி பட்டம் தான். மாசி பட்டத்துல போடுவோம், 3x3 பட்டத்துல 2 அடி 2 அடி மண்ணுக்கு தகுந்த மாதிரி போட்டுப்போம். 2 அடி விதைய போட்டு அகலம் வந்து 3 அடி, ஏன்னா கைவண்டி போறதுக்கு 3 அடி போட்டாதான் கைவண்டி விட்டு

0: களை வெட்ட முடியும். ஆட்கள்லாம் இப்போ கிடையாது. இந்த ஆட்கள் இல்லாமல் வேலை செய்யறது இப்போ கைவண்டி முறையில் இருக்கிறதுனால தான் பருத்தி நாங்களாம் சாவடி பண்ணுறோம். ஆட்கள் வச்சுன்னா அதுக்கு முன்னாடிலாம் ஆட்கள் வச்சு களை வெட்டிட்டு இருந்தோம். அதெல்லாம் இந்த காலத்தில் நடக்காது, முடியாது. இப்போ போட்ட பஞ்சை எடுக்கிறதுக்கே ஆள் வரமாட்டேங்கிறாங்க. அதனால மிஷினரி இருக்கிறதுனால தான் விவசாயம் ஏதோ பண்ணிட்டு இருக்கோம்.
1: ஐயா, நீங்க பண்ணிட்டு வர இந்த பருத்தி சாகுபடிக்கு இயந்திரங்கள் தான் பயன்படுத்திட்டுறீங்க, இயந்திரம் மூலமா தான் நீங்க களைகளை எடுத்துட்டு இருக்கீங்கன்றீங்க. ஏதேனும் மானியத்துல வாங்கினீங்களாயா?
0: ஆமாம், வேளாண்துறை மூலயமா தான் மானியத்தில் வாங்கினேன். 50,000 ரூபா, அதாவது வண்டியோட தொகையில் 50,000 ரூபா கொடுத்துருவாங்க, பாக்கி நம்ம கட்டணும். இப்போ நான் எடுத்தப்போ அந்த வருஷத்துலேருந்து 75,000 ரூபா, அந்த 75,000 ரூபா போக பாக்கி பணம் நம்ம நான் ஒரு 95 ரூபா அளவுக்கு கட்டினேன். அப்போ உள்ள ரேட்டுக்கு நான் எடுத்து ஒரு 6-7 வருஷம் ஆகுது. நம்ம 5 வருஷம் கழிச்சு கூட எடுத்த வண்டி வேணாலும் போடலாம். அதுமாரி அரசோட உதவி நிறைய இருக்குது விவசாயத்துக்கு.
1: சரிங்க, இப்போ பருத்தி சாகுபடிக்கு ஏதாவது ஸ்கீம்ஸ் இருக்குங்களா?
0: நடைமுறையில் பருத்தி இப்போ 1 ஏக்கர் போட்டால் நம்ம 10,000 ரூபா பணம் மானியமாக கொடுத்துட்றாங்க அரசு.
1: எல்லா விவசாயிகளுக்குமே?
0: எல்லா விவசாயிக்குமே. ஏக்கருக்கு 10,000 ரூபா. அது நீங்கள் வந்து 50 கோடி பண்ணாலும் அதுக்கு ஆவரேஜ் பண்ணி அதுக்குள்ள பணம் வந்துடும். 11,000 ரூபா ஏற்றி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க.
1: சரிங்க,
0: இப்போ அதெல்லாம் கொடுக்கறதுனால தான் நாங்கள் விவசாயம் திருப்பி பண்ணுறதுக்கு ஒரு கொஞ்சம் ஆர்வம் இருக்குது.
1: அரசாங்கம்
0: ஆமாம், இப்போ என்னுடைய நஷ்டத்தை அது கொஞ்சம் ஈடுகட்டுது.
1: அரசாங்கம் மூலயமா மானியம் தராங்கன்றீங்களா இந்த 10,000 ரூபா, அதுக்கு என்னென்ன ஆவணங்கள்லாம் நம்ம வேளாண் துறைக்கு எடுத்துகிட்டு போகணுங்க ஐயா?
0: உழவர் உதவியத்தில் நம்மளோட இது இருக்கும், நம்மளோட லிஸ்ட் இவ்வளவு சாகுபடி பண்ணுறோம் ஒன்று. அது மூலயமா அப்ளிகேஷன் வாங்கி நம்ம வந்து கர்ணன் போய் கர்ணன் தாசினா ஆறே அவங்கள்ட்ட வந்து நம்ம நிலச்சான்று வாங்கணும். நிலச்சான்று வாங்கி இவ்வளோ 2 ஏக்கர், அப்போ 2 ஏக்கர் நிலம் இருந்தால் தான் கைவண்டி வாங்கலாம். இப்போ வந்து குறைச்சிருக்காங்க, அப்போ 2 ஏக்கரு. அதுக்குள்ளே நிலச்சான்றை வாங்கி நம்ம கொண்டு வேளாண் துறையில் கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் அவங்க பரிசீலனை பண்ணிவிட்டு நமக்கு அலாட் பண்ணுவோம்.
1: இப்போது இயந்திரங்கள் தான் உங்கள் நீங்கள் பண்ணிட்டு வர பருத்தி சாகுபடிக்கு உதவியாக இருக்குதுன்றீங்க. எத்தனை ஆட்கள் வேலையே அது ஒரு இயந்திரம் பண்ணுறதுங்க ஐயா உங்கள் பருத்தி சாகுபடி?
0: இப்போ சாதாரணமாக அதுக்கு முன்னாடி இந்த இயந்திரம்லாம் இல்லாதப்போ ஒரு 100 குழி பருத்தி போட்டோன்னா குறைஞ்சது 7 ஆள் 8 ஆள் களவட்டும். இப்போ இந்த மிஷினரி வந்ததுனால டைம் குறையுது நமக்கு. ஒரு இப்போ ஒரு நம்ம 2 ஏக்கர் போட்டிருக்கோம்னாக்கா ஒரு நாளே வண்டி கைவண்டி வச்சுருக்கோம், வந்து வெட்டி கொடுத்துட்டு போடுவாங்க. ஆள் வச்சு வெட்டினாக்கா அது வந்து 5 நாளாகவும் 6 நாளாகவும் அதுக்குள்ளே பதமும் மாறி போயிடும், பல சிக்கல் இருக்குது. இதில் வந்து இப்போ ஆள் சம்பளத்தை பார்த்தாக்கா இப்போ உப்பு உள்ளதுக்கும் 24,000 2,400 ரூபா, கைவண்டி ஒரு 2,000 ரூபாய்க்கு வெட்டி கொடுத்துட்டு
1: போயிடறாங்க.
0: இப்போ என்ன பொறுத்தவரைக்கும் கைவண்டி என்கிட்ட சொந்தமாக இருக்குது, நானே வெட்டிடுவேன்.
1: ஏதாவது பயிற்சி போய் கத்துக்கிட்டீங்களா?
0: பிறந்ததே விவசாய குடும்பம், சின்ன பிள்ளையிலேருந்து விவசாயம்னா.
1: எத்தனை ஆண்டுகளாக விவசாயத்தில் ஈடுபட்டு வரீங்க?
0: நான் இப்போ எனக்கு 56 வயசு ஆகுது, கிட்டத்தட்ட ஒரு 15 வயசுலேருந்து 30 வருஷமா விவசாயத்தில். இப்போ 10th+2 வரைக்கும் படித்தேன், அதுக்கப்புறம் மேலே தொடர முடியல, அதுக்கப்புறம் ஃபுல்லாக விவசாயத்துக்கு இறங்கிட்டேன்.
1: விவசாயம் தவிர வேற ஏதாவது தொழில் பண்ணிட்டு வரீங்களா?
0: மாடு வளர்க்குறோம், அது எங்கள்
1: விவசாய சார்ந்த உபதொழில் தான் பண்ணிட்டு வரீங்க?
0: ஆமாம், வேற எந்த வேலையும் செய்யலை.
1: சரி,
0: அதுக்கே டைம் பற்றி. இப்போ நான் ஒரு 5 ஏக்கர் செய்யணுன்னா என்னுடைய திறமையில தான் செஞ்சுட்டு இருக்கேன். ஏன்னா ஆள் கிடைக்காததுனால நான் அனைத்து வேலையும் நானே பார்த்துக்கிட்டு நானே ஓடி
1: செஞ்சிருக்கேன். சரி, இப்போ விதை எப்படி போடுறது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, எந்த காலகட்டத்தில் உரங்கள் கொடுப்பீங்க?
0: ஒரு 15 நாள் சொன்ன களை வெட்டி 15 நாளில் கொஞ்சம் யூரியாவும் டிஎபியும் லேசாக கலந்து ரொம்ப அதிகமாக கொடுத்தா செடி பாதிக்கப்படும்.
1: 15 நாள்
0: ஒரு 3 இலை 4 இலையில் இருக்கும். அப்போ லேசான உரத்தை கொடுத்து தண்ணி வச்சுருவோம். அந்த பதம் காஞ்சதுக்கு அப்புறம் செடியை ஒரு 15 நாளில் அடுத்து ஒரு 20 நாளில் வளர்ந்துடும், வளர்ந்து வரணும். அதுக்கப்புறம் களை வெட்டிடுவோம். இந்த இடைப்பட்டு சொன்னேன்னு அதை களை வெட்டி போட்டுடுவோம். அதை காய விட்டு திருப்பி தண்ணி வச்சு பாறை அனுப்புவோம். அப்போ உரம் கனமாக கொடுக்கணும். அப்போ இப்போ ஏக்கருக்கு இப்போ களைப்புரம் எடுத்துக்கிட்டால் ஒரு 1.5 முட்டை, அப்புறம் வேப்ப முண்டாக்கு ஒரு 25 கிலோ, பொட்டாசு அது குறையும். இப்போ விலை அதிகமாக இருக்கிறதுனால பொட்டாசு ஒரு 10 கிலோ அளவுக்கு சேர்த்துப்பேன். சேர்த்துட்டு கலந்து நுண்ணோட்டம் சேர்த்து ஒரு 5 கிலோ நுண்ணோட்டம் அதையும் சேர்த்து எல்லாத்தையும் ஒரே கலவை போட்டு
1: 20
0: அது கலப்போகிறோம். கலப்போகிறோம் வைக்கலாம், இல்லை டிஏபி வைக்கலாம், டிஏபி யூரியா வைக்கலாம். எல்லாத்தையும் கலந்து பாரு செடிக்கு செடி வச்சு அதாவது அதிகப்படியாக வைக்கலாம்.
1: 5 நாளைக்கு ஒரு தடவை வைக்கணுங்களா?
0: ஆமாம், பருத்திக்கு வந்து தண்ணி வைக்கிறப்பெல்லாம் உரம் போட்டால் தான் அதை நம்ம வளர்க்கலாம். இப்போ நான் களைவெட்டி சொல்கிறேன், களைவெட்டி வைக்கிற உரத்தை சொல்கிறேன்.
1: நீர் மேலாண்மை எப்படி பண்ணுறீங்க?
0: நீர் மேலாமல் போர்வெல் தான், அது அரசோட போர்வெல் தான். வேளாண் துறையில் போர் போட்டு கொடுத்துருக்காங்க. அவங்க அந்த போர் போட்டு கொடுக்கலன்னா நாங்கள் எங்களை போல விவசாயம்லாம் விவசாயம் பண்ண முடியாது கோடை சாகுபடி. ஏன்னா எங்கள் நேரம் பக்கம்லாம் தண்ணி கிடையாது. இப்போ அவங்க கவர்மெண்ட்டில் போர் போட்டு ஒரு 1000 அடி அளவுக்கு போர் போட்டு கொடுத்ததுனால அந்த தண்ணி நல்லா இருக்கனால தான் நாங்கள் இப்போ சாகுபடி பண்ணி குருவையும் அதில் தான் நட்டுருக்கோம், பருத்தியும் அதெல்லாம் போட்டுருக்கோம்.
1: இப்போது பூ பூக்கிற தருவத்துலேயும் காய் வைக்கிற தருணத்துலையும் வந்து நீர் மேலாண்மையில் கவனிக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்குங்க இல்லைங்களா? அப்போது என்ன பண்ணுவீங்க? உங்கள் போர்வெல்ல சப்போஸ் தண்ணி வரலைங்களா?
0: அதுதான் எங்களுக்கு போர் பழுது அடைஞ்சிட்டுனாக்கா நாங்கள் கலந்தரையில் வந்து சொல்லி

0: அவங்க ஆள் அனுப்பி செஞ்சு கொடுத்துருவாங்க. அதுல மின்ன பண்ணுவாங்க நமக்கு முன்னாடி, ஏன்னா அவங்க போர்கள் ஃபுல்லா ஒரு 110 போர் இருக்கு வேளாண்மறையில. அவங்க எல்லா போரையும் அவங்க பார்க்கும்போது அங்கங்கே ஃபால்ட்டு இருக்கும்போது அந்த லைன் பேர் தான் வருவாங்க. அப்போ நம்ம கொஞ்சம் பாதிப்பு வரதும் செய்யும், காஞ்சிடும். அந்த டைமுக்கு தண்ணி வைக்கிறது கொஞ்சம் சிக்கல் தான்.
1: நீங்கள் முன்பே சொல்லிட்டீங்க களைகளை இயந்திரங்கள் மூலமாக தான் நான் எடுக்கிறேன் அப்படின்ட்டு. எடுத்த களைகளை அப்படியே மடித்து உழுதுருவீங்களா திரும்பவும், இல்லை தனி எருக்குழி மாதிரி வச்சிருக்கீங்க?
0: இல்லை, இந்த களை வெட்டும்போதே அதில் மடிஞ்சிடும். மடிஞ்சது நம்ம காயப்பட்டாவே அந்த வெட்டுப்பட்ட களை போயிடும். ஆனால் களைங்கிறது வேற நிறைய இருக்கும் மண்ணில், திரும்பி தண்ணி வைக்கும் போதும் திரும்பியும் வரதும் செய்யும்.
1: எத்தனை நாள் கழிச்சு வயல முளைச்சிருக்க களைகள் எடுப்பீங்க?
0: தண்ணி வந்து பறிச்சபோது ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை வைப்போம். வைக்கிறப்ப இப்ப நாங்க முத களை வெட்டுறோம், அப்போ கொஞ்சம் கம்மியா இருக்கும். அடுத்து விதை போடுறோம், அப்புறம் ஒரு களை, அப்போ கொஞ்சம் குறையும். அதுக்கப்புறம் ஒரு களை வெட்டி பாராமரிச்சிருவோம். ஆக 3 வாட்டி செய்யும்போது கொஞ்சம் களை குறையும். மண்ணோட தன்மைக்கு தகுந்த மாதிரி எப்படி காயுதோ நம்ம தண்ணி வைக்கிறோமே, தண்ணி வச்சு காஞ்சி ஒரு 10 நாள்ல இந்த வெயில் அடிக்கிறது 10 நாள்ல காஞ்சிடும், இல்ல 1 வாரம் காயும். அந்த 1 வாரம் ஆனவனே மறுபடியும் வண்டி விடணும். நம்ம வண்டி போகும்போது வெட்டுறதுக்கு அந்த ஈரப்பதம் நமக்கு எப்போ சரியா இருக்கோ அப்போ விடுவோம்.
1: உங்களுடைய 40 வருஷம் விவசாயத்துல இருக்கிற அனுபவத்துல உங்க வயல்ல களைகளை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு எந்த காலநிலையாவது இருந்திருக்குங்களா?
0: பொதுவா பருத்தியில மழை பெஞ்சிட்டாவே களை அதிகமா வந்துடும். இடைவெளி நிறைய இருக்கிறதுனால பயிர் மூட பட்டம் வளர்ந்து படம் மூடினா கொஞ்சம் களை குறையும். அதுக்கு முன்னாடி வளரும் பருவத்திலேயே களையும் வரும். அதுக்கு நாங்கள் இந்த களைவொலி தான் அடிச்சுட்டு இருக்கோம். களைவொலி அடிச்சு தான் அதை கட் பண்ணுறோம். அதுவும் ஒரு குறிப்பிட்ட ஒரு 15 நாள் 20 நாள் தான் இருக்கும். அதுக்கப்புறம் அதுவும் திருப்பியும் முளைக்கிடும். களைங்கிறது நம்ம முற்றிலும் அழிக்க முடியாது. எங்கள் கிராமத்தை பொறுத்தவரை சம்பா தாளடி
1: சொல்ல போனா உங்களுக்கு நீர் மேலாண்மையில பிரச்சனை இல்லைன்றீங்க. பூச்செடி சாகுபடி பண்ணலாங்களே?
0: பூச்செடி தான் அந்த நேரத்துக்கு படுகையில கொஞ்சம் பேர் செய்யறாங்க. வயவு இல்ல, அந்த கழிவு மண்ணுக்கு அது சரியா வராது. பூச்செடி எல்லாம் நம்ம லாபத்தை எடுத்து எதிர்பார்க்க முடியாது. அது இன்னும் ஆள் எடுக்கிறது ரொம்ப சிரமமான வேலை. ஆளே வரமாட்டாங்க. சாதாரண பூத்த பஞ்சு எடுக்கிறதுக்கு ஆள் வரமாட்டாங்க. பூ எடுக்க எங்க ஆள் வர போறாங்க? விவசாயத்துக்கு பெரிய சிக்கல் வந்து ஆள்
1: பற்றாக்குறை தான். அதுவும் கடந்த ஒரு 4 ஆண்டுகளாவே பெரும்பாலான விவசாயிகள் சொல்றது என்னன்னா, எங்களுக்கு ஆட்கள் பற்றாக்குறை
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காரைக்கால் ONGC காவிரி அசட்டின் உழவர் அரங்கம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போ காரைக்கால் ONGC காவிரி அசட்.
3: ONGC பாதுகாப்பு விதிமுறைகளை எல்லாம் கடைபிடிக்கிறது மட்டும் இல்லாம அரசின் பசுமை தீர்ப்பாய வழிகாட்டுதலையும் பின்பற்றி தான் செயல்படுறாங்க. பொதுவா நம்ம குடிக்கிற தண்ணி 30 அடியிலிருந்து 160 அடி ஆழத்துல கிடைக்குது. ஆனா ONGC 12,000 அடி வரைக்கும் இரும்பு குழாய்களை இறக்கி அதை சுத்திலும் சிமெண்ட் கலவையை நிரப்பி பாதுகாப்பு உரைகளை ஏற்படுத்தி தான் எண்ணெய் எடுக்கிறாங்க. அதனால குடிநீரும் பாதுகாப்பா இருக்கும், விவசாய நிலங்களுக்கும் எந்த பாதிப்பும் இல்ல.
4: நில வளம், பசுமை வளம் எப்பவும் நல்லாதான் இருக்கு. ONGC என்றும் மக்கள் பணியில்.
5: செல்வியக்கா, பருத்தி சாகுபடி அனுபவங்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்க காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு வட்டம் அகலங்கண்ணு கே சரவணன் அவங்க 5 ஏக்கர்ல பருத்தி சாகுபடி செஞ்சிருந்தாங்களாம். இப்ப ஒரு வழியா அறுவடையே முடிச்சிட்டாங்களாக்கா. அதுல எப்படி களை எடுத்திருந்தாங்க, என்னென்ன மாதிரியான அரசு திட்டங்களை இவங்க பயன்படுத்திட்டாங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க.
6: அது மட்டும் இல்ல சுபா, அவங்க பாசனத்துக்காக பயன்படுத்துற போர் கூட அரசாங்க உதவியாலதான் வாங்கி பயன்படுத்துறாங்களாம் சுபா.
5: இந்த மாதிரிதான்க்கா, நமக்காகவே அரசு வகுக்கிற திட்டங்களையும் பயிற்சிகளையும் நம்ம முழுமையா பயன்படுத்திக்கணும். எனக்கு நிகழ்ச்சி கேட்க ரொம்பவே ஆர்வமா இருக்குக்கா. வாங்க அடுத்த பகுதி கேட்போம்.
1: பூச்சிகள்லாம் என்னென்ன பூச்சிகள்லாம் வயல்ல வந்திருக்குங்க?
0: பருத்தியை பொறுத்தளவு நம்ம களை வெட்டி தண்ணி வச்சோம்

0: அசுனி பேன் வரும், அதுக்கு இந்த மருந்து வாங்கி ஒன்று அடிப்போம், அதுக்கும் கண்ட்ரோல் ஆகிடும். அதுக்கப்புறம் பாறை அணைச்சி வைக்கும்போது காய்ப்புழு இந்த ஹைபிரிட் சீடில் வர்றதில்லை, காய்ப்புழு வந்து சாதாரண பூச்சியில் அதிகமாக வரும், இப்போ அது வர்றதில்லை. மற்றபடி இந்த சப்பாத்தி பூச்சி தான் பெரிய பிரச்சனைகளுக்கு.
1: அதுக்கு இயற்கை முறையெல்லாம் எந்த வைத்தியமும் பண்ண முடியாதுங்க.
0: இயற்கை முறையெல்லாம் நாங்கள் செய்யலை, ரசாயனம் வந்தால் மருந்துகளில் போய் மருந்து வாங்கிட்டு சப்பாத்தி பூச்சியில் ஏகப்பட்ட மருந்து இருக்குது, ஆனால் அது கண்ட்ரோல் ஆகுறது அவ்வளோ முழுமையாக கண்ட்ரோல் படுத்த முடியும்.
1: இந்த சப்பாத்தி பூச்சிக்கு அதிக மழை பெஞ்சதுன்னா அதில் போயிடும் அப்படிம்பாங்க.
0: அதில் உள்ள அந்த ஒரு ஒட்டும் தன்மை இருக்கும், அதில் அது கரைஞ்சி போயிட்டுனாக்கா முடிஞ்சிடும். அதை பரப்புறதே எறும்பு தானே, அதான் அடுத்து செடிக்கு போக முடியாது. எறும்பு அது இனிப்பான ஒரு திரவத்தை சுரக்கும் போது அந்த இனிப்பான திரவத்துக்கு எறும்பு வந்து அதை எடுத்துட்டு போய் அடுத்த செல்லு விட்டு அடுத்த செல்லு விட்டோன்னு அப்படியே பரவும் அது. அதனால கனமான மழை பெஞ்சுன்னா அழிஞ்சிடும், கனமான மழை பெஞ்சா பருத்திக்கும் நமக்கு அதுக்கும் ஆபத்தாயிடும்.
1: நோய்கள் பொறுத்த வரைக்கும் நிறைய நோய்கள் நம்ம பருத்தி சாகுபடியில சொல்லலாம். நீங்க உங்க வயல்ல என்னென்ன நோய்கள்லாம் கண்டறிஞ்சிருக்கீங்க?
0: நான் பார்த்தோம்னா இழப்பு சொன்னா அதுக்கடுத்து இந்த சப்பாத்தி பூச்சி தான், மற்ற
1: நோய்கள் பருத்தி சாகுபடியில முக்கியமான ஒரு தொழில்நுட்பம்னா நுனிக்கல்லுதல். பெரும்பாலும் விவசாயி அதை பண்ண மாட்டாங்க.
0: பண்ணவன்னா எங்க எல்லாம் அந்த அளவுக்கு சரியா வளர மாட்டாங்க.
1: ஏங்க
0: 90 நாள்ல வளர்ந்ததுக்கு அப்புறம் கிள்ள சொல்றாங்க, அது ஆளை வச்சு கிள்றது யாருமே செய்யல. நுனி கிள்ளுனாக்க நல்லதுதான், சைட்ல கிளவடிச்சு காய்கள்
1: அதிகமா வரும்,
0: அதை யாரும் செய்யல. அந்த அளவுக்கு ஆரம்ப கட்டத்தில் பருத்தி போட்டப்போ வளர்ந்து இப்போ வளர்ச்சி எங்களுக்கு கம்மியாக போயிடுது, அதனால அது பெரும்பாலும் யாரும் செய்யலை.
1: பெண்ணுங்களும் நுனிக்கெழுதல் பண்ணல,
0: இந்த வருஷம் ரொம்ப வளர்ச்சி கம்மியாக போயிடுச்சு.
1: ஏன் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டுக்கும் என்ன வித்தியாசம் நீங்கள் கண்டறிஞ்சிங்க?
0: என்னுடைய இதுக்கு வந்து இந்த ஆண்டு எனக்கு பருத்தி கொஞ்சம் லாஸ் ஆகிடுச்சு. ஏன்னா இந்த பட்டம் கிழிச்சு தண்ணி வச்ச மாட்டிங்களா, தண்ணி வச்சுட்டு நான் வந்த அன்னைக்கே கனமான மழை, அதனால 15 நாள் வரைக்கும் தண்ணியை வடிக்கட்டவே முடியல. பார் கிழிச்சிருக்கேன், இருந்தாலும் எல்லா பாரையும் ஒன்றாக்கியும் வடிய விட்டுருக்கேன். இருந்தாலும் பங்குல உள்ள மேடு பள்ளத்தெல்லாம் அப்படியே அப்படியே தண்ணி நின்றுதுவாங்க, அதில் வந்து செடி ரொம்ப பாதிச்சு போயிடுச்சு. எப்படி இருந்தாலுமே அது பாதிக்க செய்யும், ஏன்னா பட்டம் கழிச்சு நம்ம தண்ணி வச்சவொடனே மழை பெய்யக்கூடாது 15 நாள் வரைக்கும். ஏன் மண்ணோட தன்மை பார் அணைச்சப்போ பல பலன்னு இருக்கும், நம்ம எருவும் கீழே போட்டு தான் மண்ணை போட்டு மூடுறோம். நான் தண்ணி வச்சோடனே அந்த உரம் நல்லா வேலை செய்யும், ஆனால் மழை பெஞ்சதுனால அந்த உரம் போட்டதுக்காகவும் செடியை கலரே மாறி போயிடும், பச்சை தன்மையை விட்டு வேற கலர் மாறி போயிடும். அதனால எனக்கு இந்த வருஷம் கொஞ்சம் லாஸ் ஆகிட்டு.
1: இதுக்கு மாற்று ஏதாவது ஐடியா?
0: அது ஏதோ பண்ணி பார்த்தோம், ஒன்றும் நடக்கலை. அதுக்குள்ள களை வந்துச்சு, களை ஏகப்பட்டு வந்துட்டு, மழை பெஞ்சிட்டாவே களை வந்துடும், ஏகப்பட்ட களை வந்ததுனால அதை ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியல. வெடிக்க ஆரம்பிச்சுன்னாக்கா நல்லா காய்ச்சி வெடிக்க ஆரம்பிச்சுன்னா ஒரு 5 வாரத்துலேயே முடிஞ்சிடும். வாரம் ஒரு தடவை இல்லை, எடுக்கெடுக்க பெஞ்சு வெடிச்சிட்டு
1: அதிகமான
0: காய்ச்சல் விழுந்தாலும் பூ கொட்டும், மழை பெஞ்சாலும் பூ கொட்டும். அது வைக்கிற பூ எல்லாம் காய்ச்சினா நம்ம விவசாயம் தாங்காது, நாங்களாம் எங்கேயும் மேலே போயிடுவோம். அது செடியை பார்த்தாலும் கீழே திரட்டி அளவு அந்த அளவுக்கு கொட்டும், அதுக்கு நம்ம கொஞ்சம் மருந்து வாங்கி அடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும்.
1: இப்போ பருத்தியில பருத்தி சாகுபடிக்கு என்னென்ன தொழில்நுட்பங்கள்லாம் நீங்கள் பயனடைஞ்சிட்டு வரீங்க?
0: இப்போ நான் வந்து என்னுடைய தொழில்நுட்பம்னா பருத்தியை பொறுத்தவரை நிறைய இளவழி உரம் கொடுப்பேன், இளவழி அப்ளை பண்ணுறது. கீழே வந்து களை அதிகமாக இருக்கிறதுனால கீழே நம்ம உரத்தை போட போட களையும் சேர்ந்து வரும், இளவழியை கொடுத்தா கொஞ்சம் பருத்தி செடி விரைவாகவும் எடுத்துக்கும். அதனால் தண்ணி வச்சு மறுநாள் ஒரு ஈரப்பதம் இருக்கும்போது ஒரு சிங்கிள் இளவழியாக உரம் கொடுத்துட்டே இருக்கும். அடுத்து இயற்கையாக உள்ள தயார் பண்ணி இந்த மீன் அமிலம்
1: நீங்களே பண்ணுவீங்களா?
0: நானே பண்ணுவேன், இப்போவும் இருக்குது கையில் மீன் அமிலம் இருக்குது, பஞ்சகாவியம் இருக்குது, நானே பண்ண மாடு இருக்குல்ல அதனால பஞ்சகாவே நான் பண்ணிடுவேன். அதனால நான் அப்போது சொன்னேன் இயற்கை கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பிட்டு இருக்கோன்ட்டு. ரசாயனத்தோடு இதையும் இந்த ப்ரே பண்ணுறதெல்லாம் மீன் அமிலம் பஞ்சகாவே இதை ப்ரே பண்ணிடுவோம், நல்லாவும் இருக்கும்.
1: ஓ, நீங்கள் இப்போ ரசாயன உரங்களும் கொடுக்குறீங்க நீங்கள் பண்ணிட்டு வர சாகுபடி?
0: முழுமையாக நான் வந்து இயற்கைக்கு இன்னும் போகலை, எங்கள் ஏரியாவில் யாருமே போகலை. அதனால நம்ம கொஞ்சம் கொஞ்சம் மண்ணுக்கு பாதுகாப்புன்ட்டு ப்ரே பண்ணுவோம், கொஞ்சம் தண்ணியை கலந்து நீரோட்டம் ஓடும் போது அதில் கொஞ்சம் விட்டுட்டு இப்போ மண்ணுக்கு கேடு இல்லாமல்
1: மீன் அமிலத்தையும்
0: 200 லிட்டர் தண்ணியில் ஒரு 3 லிட்டர் அளவுக்கு ஊற்றி விட்டோனாக்கா அது அப்படியே தண்ணி பாயும்போது லேசாக திறந்து வச்சோன்னா அது போயிட்டே இருக்கும்.
1: எந்த பருவத்தில் கொடுப்பீங்க? ஏன்னா ரசாயன உரங்களை கொடுக்குறீங்க, இப்போ இயற்கை உரங்களையும் எந்த பருவத்தில் கொடுக்குறாங்க?
0: இது வந்து இப்போ நான் சொல்கிற தண்ணியில் எப்போ நம்ம கொடுக்கலாம், தண்ணி பாய்ச்சிருப்போ கொடுக்கலாம், பயிராக இருந்தால் நெல்லாக இருந்தால் பருத்திக்கு எப்போ தண்ணி வைக்கிறோமோ அப்படின்ற பருத்தி பொறுத்தவரை அதுதான் இளவழியாக கொடுத்துருது, அது 15 நாளைக்கு ஒரு தரம் தண்ணி வைக்கிறோம், அது இளவழியாக கொடுத்துருவோம்.
1: சரிங்க, இப்போ மாடுகள் வள வச்சிருக்கீங்கன்றீங்க, இந்த மாடுகள்னால உங்களுக்கு தொழுவரமும் நீங்க உங்க வயலுக்கு தருது, பிறகு பஞ்சகாவியம் தயாரிக்கிறீங்க, இது விற்பனைக்குங்களா இல்ல உங்களோட சொந்த பையனுக்கு மட்டுமே?
0: என்னோட சொந்த இதுக்குதான், அது விற்பனை அளவுக்கு நம்ம செஞ்சு வைக்கிறதுக்கான டைம் கிடையாது, விவசாயத்துல மத்த வேலையை பாக்குறதுக்கு அதுல நம்ம டைம் இல்ல, என்னோட சொந்த இதுக்கு நான் செஞ்சு அடிச்சு.
1: இப்ப இந்த பருத்தி சாகுபடியில உங்களுக்கு எவ்வளவு மகசூல் வந்தது?

0: இந்த வருஷம் கொஞ்சம் இழப்பாக போனதுனால 100 குழியில் அதாவது 500 குழி 5 குண்டாலெலாம் எடுத்துருக்கிறேன். 100 குழி பறித்து சாப்பிட்டு போடணும்னா 500 குழா வரைக்கும் எடுத்திருக்கேன். ஆனால் இந்த வருடம் வந்து எனக்கு ரொம்ப லாசு, 1 குண்டால் அளவுக்கு தான் எடுத்தேன். எனக்கு இதே போயிட்டு இந்த தடை மழையால் தான், வேற ஒன்று நல்லா வந்த போயிடும், மழை பெஞ்ச ஒரே காரணத்தால் முடிஞ்சு போச்சு. 100 குழில் எடுக்க வேண்டியதே 2 ஏக்கர் எடுத்திருக்கேன். 100 குழில் 5 குவிண்டால் எடுப்பேன், 100 குழில் தான்.
1: இப்போ எவ்வளோன்னு எடுத்துக்கிட்டாங்க பருத்தி?
0: வெளி மார்க்கெட்டில் 80 ரூபா போகுது, 80-82 அப்படி. நான் 1 கிலோவோட வெளியில் போட மாட்டேன், ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் வந்து தான் போடுறது. 20 குவிண்டால் 30 குவிண்டால் இருந்தப்பையும் இங்கே தான் வருவேன். இப்போ இன்றைக்கி நான் 5 குவிண்டால் இருந்தப்பையும் இங்கே தான் உணவு போட்டேன்.
1: எவ்வளோ எடுத்துக்கிட்டாங்க?
0: இங்கே வந்து எனக்கு 92.49 ரூபா வரைக்கும் ஓடி, சராசரியாக 90 ரூபா அளவுக்கு வரும் அது எனக்கு ரேட்டு. இங்கே வெளி மார்க்கெட்டுக்கு பார்த்தா ஒரு 12 ரூபா இருக்குது கிலோவுக்கு. அதிகம் மெனக்கெடு கிடையாது, என்ன தாட்டு வாங்கி தைக்கணும் அதை கொண்டாந்து இங்கே வண்டி பிடிச்சி கொண்டாந்து வைக்கணும் அவ்வளோ வச்சுட்டாக்க. அதுக்கப்புறம் அவங்க ரேட்டு ஏழை முறையில் எடுத்து யார் அதிகமாக எடுத்துருவாங்களோ அவங்களுக்கு எங்களுக்கு எடுத்து கொடுத்துருவாங்க.
1: வேறு எந்த ஆவணங்களும் வைக்க தேவை கொடுக்க தேவையில்லை?
0: பேங்க் புக்கும் ஆதாரம் கேட்பாங்க, அவ்வளோதான். நமக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணத்தை ஏற்றி விட்டுருவாங்க, ஒரு வாரத்தில் பணம் ஏறிடும்.
1: ஏழை முறையில் போவீங்களா? அப்போ நீங்கள் பக்கத்தில்
0: இருக்கணும் தேவையில்ல. இப்போ ஆன்லைன்லேயே ஏற மாட்டாங்க, பார்த்துட்டு போய் ஆன்லைனில் அனுப்பி தான் அவங்க ரேட்டாக இவங்க இது பண்ணுறாங்க. அதில் வந்து எந்த இதுவும் இருக்காது நமக்கு. நம்ம பறித்து 1 ரூபா யார் கொடுத்து, 4 வியாபாரி வராங்களோ 4 வியாபாரியும் 4 வேலை போடுவாங்க. அதில் நம்ம பறித்து 1 ரூபா கூட யார் கேட்டிருந்தாலும் அவங்களுக்கு கொடுத்துட்டோம். அதனால் பறித்தோட வேலை இந்த வருஷம் பரவாயில்ல, நல்ல வேலை தான்.
1: ஆனால் உங்களுக்கு மகசூல் கம்மியாக
0: மகசூல் எனக்கு கம்மியாக
1: போச்சு ஐயா. இப்போது நீங்கள் உங்கள் வீட்டில் 10 மாடுகள் வச்சுருக்கீங்கன்றீங்க, எந்த ரக மாடுகளை நீங்கள் வளர்த்துட்டு வரீங்க ஐயா?
0: அது ஆரம்பத்திலேயே உள்ள காலத்துலேருந்து மாடும் உண்டு, 40 வருஷமாக மாடும் உண்டு. அதில் நாட்டு வகை மாடு எங்கள் அம்மா இருந்தப்போ நாட்டு வகை மாடு தான் வளர்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் நம்ம அதை வந்து இங்கே மருத்துவம் கால்நடையில் கொண்டு ஊசி போடும்போது கலப்பை நம்ம அவங்க போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மாறிடுறாங்க வந்து. நாட்டு மாட்டிலேருந்து மாறினது தான் வழி வழியாக அந்த ஊசி போட்டு மாறி இப்போ வந்து கலப்பினமாக தான் இருக்கு.
1: சரிங்க, இப்போ மாடுகளுக்கு தீவனம்லாம் என்னங்க கொடுப்பீங்க?
0: நம்ம வயலில் வைக்கலாம், ஒரு எல்லா வைக்கலாம், எவ்வளோ வைக்க 200 தரம் 300 தரம் இருந்தாலும் கொண்டு சேமித்து வச்சுப்பேன். பத்தாததுக்கு வாங்கிப்பேன் வைக்கலாம், ஏன்னா 10 மாட்டுக்கு 1 நாளைக்கு 2 தரம் ஆகும். அப்போ கிட்டத்தட்ட 400 தரம் அளவுக்கு எனக்கு வைக்க தேவைப்படும். அதனால வெளியிலையும் வாங்கி கொஞ்சம் வெளி விவசாயிட்ட வாங்கி ஸ்டோர் பண்ணிடுவோம்.
1: வேற வைக்கோல் மட்டும் தான் வைப்பீங்களா?
0: தீவனம் கரவை மட்டும் தீவனம் பண்ணாக்கா உண்டு, பில்லு அறுத்து
1: போட்டுருவோம். வயல்ல ஓரக்கழில வந்துட்டு இந்த கம்பு நேப்பியர் புல்ல வரலீங்களா?
0: அது போடல, அது 100 குழி செஞ்சோட மாடு வச்சுக்கணும் நல்லதுதான் அது. அது செய்யல, பில்லு அறுத்து போட்டுருவோம். நம்ம வயல்லாம் பில்லு கிடையாது, பில்லு பறிச்சு போட்டா பில்லுக்கு சொல்லவே வேணாம், வேற பில்லு பண்ண பில்லு தான் அறுத்துட்டு இருக்காங்க.
1: ஏன்னா நீங்க ரசாயன முறையில வேற பருத்தி சாகுபடி விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லைங்களா? அப்ப அதை சாப்பிடுற மாடுகளுக்கும் வந்து
0: மாடுகளுக்கு
1: நோய் மேலாண்மை, நோய் கோமாரி இந்த மாதிரி நோய் வந்துருச்சுன்னா, இப்ப மழைக்காலம் இல்லைங்களா, நீங்க வளர்த்துட்டு வர மாடுங்கள என்னென்ன பராமரிப்பு எல்லாம் பண்ணுவீங்க?
0: அதாவது மாட்டோட பராமரிப்புலயே மாட்டோட சுத்தமா இருக்கணும். சிமெண்ட் தர போட்டு சீட்டு தான் மேல போட்டிருக்கேன், சிமெண்ட் தர பைப் வசதி இருக்குது. அப்பப்ப மாட்டோட சுத்தம் பண்ணிட்டே இருப்போம், 3 வேளையும் மாட்டை குளிப்பாட்டிருவோம். காலையில கறக்கும் போதே வீட்டுல அவங்க எஞ்சி 4 மணிக்கு எஞ்சி மாடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு குளிப்பாட்டிட்டு தான் பாலே கறக்குறது. அதுக்கப்புறம் மத்தியானமா தண்ணி வைக்கும் போது 1 வாட்டி குளிப்பாட்டிருவாங்க. நைட்டு 1 மணிக்கு வைக்கிறதுக்கெல்லாம் நான் வச்சுட்டு மாட்டெல்லாம் சுத்தமா குளிப்பாட்டி விடுவோம்.
1: பராமரிப்பு வேற யாரும் இல்லைங்களா?
0: எங்க வீட்டுல நான் தான், 2 பொண்ணு, அவங்க படிக்கிற பொண்ணு, அவங்க எல்லாம் இதுக்கு வரல.
1: ரெண்டு பேருமே விவசாயத்துல
0: மட்டுமே வீட்டுல மாட்டை பாத்துப்பாங்க. நான் விவசாயம் பிள்ளை போடுறது வைக்க வைக்கிற அந்த வேலை நான் பாத்துப்பேன்.
1: இப்போ பால் வந்து மார்க்கெட் சொசைட்டில குடுப்பீங்களா?
0: இல்லை, தனியாக தான் கொடுத்துருக்கோம். இப்போ முன்னாடி சொசைட்டிலாம் கறந்தோம், அப்புறம் இடையில கொஞ்சம் சொசைட்டியில் எடுக்கல, அதுக்கப்புறம் தனியாட்ட வந்து வீட்டிலே வந்து எடுத்துட்டு போனாங்க. இன்ன வரைக்கும் தனியாக தான் கொடுத்துட்ருக்கோம்,
1: சொசைட்டியில் இல்லாம வெளியில
0: சொசைட்டியும் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. மற்றவங்க ஊற்றுறாங்க, சில ஆள் ஊற்றிட்டு வந்து கேட்குறவங்களுக்கு நாங்கள் நல்ல பாலாக இருக்குன்ட்டு நிறைய பேர் வந்து வாங்கிப்போம். 1 லிட்டர் 200 அப்படின்ட்டு பால் கட்ட வாங்கினாக்கா ரேட்டு கூட தான், நம்மகிட்ட கொஞ்சம் கம்மி தான். அதனால நிறைய அங்கே உள்ளவங்க பார்க்குற 10 பேர் அளவுக்கு வந்து வாங்கிட்டு
1: விடுவாங்க. இப்போ மழைக்காலத்தில் எப்படி மாட்டுகளை பராமரிக்கிறதுன்னு கேட்டுட்டு இருந்தோம். இப்போ நோய்கள்லாம் வந்துருச்சுன்னா உடனே மருத்துவரை அணுகுவீங்களா, இல்லை நீங்களே ஏதாவது கை வைத்தியம் பண்ணி மாடுகளுக்கு?
0: இல்லை, மருத்துவர் சென்னவில் டாக்டர் சொன்னால் உடனே வந்து பார்த்துருவாங்கல்ல, நாங்கள் அங்கே தான் சொல்கிறது. அதுமாரி அவங்களும் வந்து கால்நடை தொழிலேருந்து வந்து தடுப்பூசிலாம் கரெக்டாக போட்டு போயிடுவாங்க. அதுமாரி கோமார் நோய்க்கும் ஊசி போட்டுருவாங்க. ஒரு கோமார் நோயில் 2 தடவை நான் என் மாடு ரொம்ப இதாகிட்டு. அதுக்கப்புறம் எல்லாம் தடுப்பூசிலாம் கரெக்டாக வந்தாங்கன்னா போட்டுருது, அவங்களே வந்துடுவாங்க, வந்து ஏரியா

0: நல்லா போடுவாங்க. அப்போ நம்ம வந்து நம்ம கரெக்டாக இருந்து போட்டுக்கணும்.
1: இப்போ சிறு வயதுலேயே மாடு வளர்ப்பு பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லைங்களா? அப்போ உங்கள் அப்பா காலத்தில் அந்த நாட்டு வைத்தியம் இருக்கும் இல்லைங்களா?
0: ஆமாம்.
1: இப்போ தானே எல்லாருமே இங்கிலீஷ் மெடிசனுக்கு போயிட்டு இருக்கோம். அப்போ அந்த காலத்தில் இந்த கோமார நோய் வந்துருந்துன்னா என்ன முறைகள்லாம் பண்ணிட்டு வந்தாங்க?
0: இவ்வளோதான் வந்த மாதிரி எங்களுக்கு தெரியல, அவங்க என்ன செஞ்சாங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு இருக்க வரைக்கும் நான் கால்நடை அங்கே தென்னங்குடியில் பக்கத்தில் தென்னங்குடி பெரிய யூனிட் இருக்கு, அது வந்து சொல்லினா வந்து பார்த்துருவாங்க.
1: நீங்கள் பண்ணிட்டு வந்த பருத்தி சாகுபடியை பற்றி பல பயனுள்ள தகவல்களை எங்கள் கூட பகிர்ந்து கேட்டீங்க. மேலும் இந்த நிகழ்ச்சி கேட்குற விவசாயிகளாக இருக்கட்டும், நேர்களாக இருக்கட்டும், ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் உங்களை அலைபேசி மூலமாக தொடர்பு கொள்வாங்க. உங்களுடைய அலைபேசி எண் கொடுக்கலாமா?
0: கொடுக்கலாம்.
1: குறித்துக் கொள்ளுங்கள் நேயர்களே. காரைக்கால் மாவட்டம் அகலங்கண்ணு கே சரவணன் ஐயா அலைபேசி எண் 9524327179. மீண்டும் ஒரு முறை 9524327179. மிக்க நன்றி ஐயா.
0: என்னுடைய பருத்தி அனுபவத்தை நேரோடு பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த பண்பலைக்கும் நேர்கள் காண இருக்கும்.
1: நன்றி.
2: சுபா, நிகழ்ச்சியை கேட்டியா? காரைக்கால் மாவட்டம் திருநள்ளார் வட்டம் அகலங்கண்ணு கே சரவணங்கிறவங்க பருத்தி சாகுபடி அனுபவங்களை பத்தி பேசும்போது, பருத்தியில பூச்சி வந்தா அதை எப்படி கட்டுப்படுத்துறது, பூ கொட்டாம எப்படி பார்க்கறது, இலைவழி உரம் இப்படிலாம் கொடுத்து அதிகமா மகசூல் கொடுக்கற அளவுக்கு பருத்தியை உற்பத்தி செஞ்சாங்களா சுபா?
3: அக்கா, இவ்வளோ பராமரிப்பு செஞ்சாலும் பருத்தி சாகுபடியில எதிர்பாராம பெஞ்ச மழையினால அவங்களுக்கு இந்த வருஷம் பருத்தியில கிடைக்க வேண்டிய மகசூல் கிடைக்கலன்னு வருத்தப்படுறாங்கக்கா.
2: ஆமா சுபா, நானும் கேட்டேன். மீன் அமிலம், பஞ்சகவியம் போன்ற இயற்கை உரங்களை தயாரிச்சு பருத்திக்கு பயன்படுத்தியிருக்காங்க. அப்படி இருந்துமே அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு மகசூல் கிடைக்கலையா சுபா?
3: அவங்க வீட்டுல 10 மாடு இருக்கிறதுனால அதோட எருக்களையும் வயலுக்கு தான் முழுமையா பயன்படுத்துறாங்களாக்கா.
2: அடுத்ததா அவங்க பருத்தி பயிரிடும் போது நல்ல மகசூல் அவங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன் சுபா. எப்படியே சுபா, பருத்தி சாகுபடி அனுபவங்களை இன்னைக்கு ஒன்னால வேளாண் நிகழ்ச்சியில நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அது சரி, பூங்கொடி எங்க?
3: ஏங்கா, நிகழ்ச்சியே முடிஞ்சிட்டு இப்பதான் பூங்கொடி எங்கன்னு கேக்குறீங்களா?
4: நேயர்கள் இதுவரை கேட்டது
1: காரைக்கால் ONGC காவிரி அசட்டின்
4: உழவர் அரங்கம்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர்
4: காரைக்கால் ONGC காவிரி அசட்.
5: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.

நேற்று உங்கள் விமான காரைக்கால் பண்பலை 100.3. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், பூமியின் சுவாச பையை காப்பாற்றுவோம், மரக்கன்று நடுவோம், நாட்டை உயர்த்துவோம். உங்கள் நலனில் அக்கறையோடு ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: இனிமையான இரவு பொழுதில் நேர்களினை கேட்டு ரசிக்கலாம் நாகை மோராசன்ஸ் அண்ட் அனிமேட்ஸின் காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சியின் விளம்பர தர நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் நாகை மோராசன்ஸ் அண்ட் அனிமேட்ஸ்.
1: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மோராசன்ஸ் நாகப்பட்டினம். அதிரடி ஆடி தள்ளுபடி.

0: காற்றில் வரும் கானம் தொலைபேசி வழி நேயர் விருப்பம் நேரில் இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு உங்களுக்கு பிடித்தமான பாடலை கேட்டு ரசிக்கலாம். நீங்கள் டயல் பண்ண காரைக்கால் எஃப்எம் 100.3 0463 என்கின்ற முன் இணைப்புகை எண்ணை தொட்டு 2313 2313 இன்னொரு நம்பர் இருக்குது 2999480 இன்னொரு நம்பர் 2995580 செல் நம்பராக 9566427231 கால் பண்பலை 100.3 காற்றில் வரும் கானம் நம்ம காரை பண்பலை அப்படிங்கிற ஃபேஸ்புக் பக்கத்தில் இன்றைக்கி உங்களுக்கான கொடுக்கப்பட்ட போஸ்டரில் காற்றில் வரும் கானம் அப்படிங்கிற போஸ்டரில் மழையில் நனைந்த அனுபவம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் காரைக்கால் எஃப்எம் 100.3 தொடர்ந்து இசை கேட்க இணைந்திருங்கள். காரைக்கால் எஃப்எம் 100.3 நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் நேயர் யாருங்கிறது என்ன பாடல் கேட்க போகிறாங்க கேட்க நம்ம ஆளோட காத்திருக்கிறோம். கேட்டெல்லாம் வணக்கம்.
1: அன்பான அன்பருக்கு இனிய இரவு வணக்கம் சார்.
0: வணக்கங்க. வணக்கம்.
1: மதுரையிலிருந்து உங்கள் அன்பு தோன் ஆண்டனி.
0: ஆண்டனி சொல்லுங்க.
1: நல்லா
0: இருக்கேன். நீங்க நல்லமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சார்.
0: சூப்பர்.
1: தண்ணில் தெரியும் கதைகள் திரையப்படம் சார்.
0: சரி.
1: ஆக்சுவலி அது மூன்று சிங்கர்ஸ் பாடி இருப்பாங்க. எஸ் பி பையா, எஸ் பி சைலஜம்மா, அது இல்லம்மா. மறக்க முடியாத பாடல் ஒன்று. நானொரு பொன் ஓவியம் கண்டு இந்த பாடல் வந்து
0: ரொம்ப நன்றி. நன்றி.
1: தேங்க்யூ.

0: திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
1: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: நாளை காலை 8:30 வைக்கிங் பலியின் பிரீப்ஸின் துள்ளி வரும் பாட்டு கேட்கலாம். நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் வைக்கிங் பலியின் பிரீப்ஸ்.
3: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங் தான்.
2: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய்வாழ். நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் காரைக்கால் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். மேலும் நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
4: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
2: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரத்தின் உள்ளவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. மேலும் நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மக்கசோலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
5: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
2: நேரில் 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடையின் இன் சொல்லமுது கேட்கலாம். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் நாகப்பட்டினம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் கிரினேட் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. நாளை நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குகிறார்கள் திருச்சியின் சேலம் மங்களில் மங்கள் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி காரைக்கால் முருகன் ஜுவல்லரி.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களில் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
7: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
8: எங்கும் கண்ணீராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள் முருகன் ஜுவல்லர்ஸ்.
2: இன்று சர்வதேச உலக பூர்வ குடிமக்களின் தினம், அதாவது பழங்குடியினர் தினம். ஒவ்வொரு ஆண்டும் August 9 உலக பூர்வ குடிமக்களுடைய சர்வதேச தினம் கடைபிடிக்கப்படுகிறது. ஐக்கிய நாடுகள் சபை 1994 இந்த தீர்மானம் 42(2) மூலம் இந்த நாளை அறிவித்திருக்கிறது. 1982 August 9 ஜெனீவாவில் ஐநா பூர்வ குடிமக்கள் தொடர்பான பணிக்குழுவின் முதல் கூட்டம் நடைபெற்றதை நினைவு கூறும் வகையில் இந்த தேதி அனுசரிக்கப்படுகிறது. ஒவ்வொரு குறிப்பிட்ட நிலப்பரப்புடன் நீண்ட கால வரலாற்றை தொடர்புடைய கொண்டிருப்பவர்கள்தான் தனித்துவமான மொழி, பண்பாடு, பழக்க வழக்கம்

0: சமூக அமைப்பு, பாரம்பரிய அறிவு ஆகியவற்றை பாதுகாத்து வருபவர்கள் இந்த பூர்வக்குடி மக்கள் என பொதுவாக குறிப்பிடப்படுகின்றனர். நாம் தொடர்ந்து பேசலாம் இந்த சர்வதேச உலக பூர்வக்குடி மக்களை பற்றி. காரைக்கால் பண்பலை 100.3 காற்றில் வரும் கான நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கிறோம். தொலைபேசி நேரிற்ப நிகழ்ச்சிக்காக வரக்கூடிய அடுத்த நேயர் யார் இங்கிருந்து? வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கங்க.
1: திருமலை வீரசுந்தரி.
0: சொல்லுங்க வீரசுந்தரி.
1: ஆனந்தராகும் படத்துல இருந்து மேகம் கருக்குது மழை வேற பாக்குது அந்த பாடல் வரும் சார்.
0: உங்களுக்கு பிடித்தமான பாடல் வரும், காத்திருங்கள் வானொலியோடு.
1: நன்றி.
0: காரைக்கால் பண்பலை 100.3 காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியினுடைய போஸ்டர் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம மழையில் நனைந்த அனுபவம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். எல்லாருக்கும் ஒரு ஜில்லுன்னு இப்போ எங்கே பார்த்தோன்னா, இந்த காரைக்கால் சுற்றுப்புற பகுதி எல்லாம் மழை பெஞ்சிருக்குது, ரொம்ப ஜில்லாக பார்க்குது இல்லையா. அந்த மழையை பார்த்தோன்னே நமக்கு அந்த ஞாபகம் வந்துடுச்சு. மழையில் நினைக்கிற எப்போ இருந்தாலும் நம்ம வீட்டிலேருந்து இன்னொரு பகுதிக்கு போகும்போது அந்த மழையில் லேசாக தோறும்போது ஓடுவோம், நடந்து வருவோம், நிதானமாக வருவோம் இல்லையா. மழைனாவே அது ஒரு ஆச்சரியம் தான், ஒரு மகிழ்ச்சி தான், அது ஒரு ஆனந்தம் தான். அப்படி அந்த வகையில் கடலூர் துறைமுகம் சுரேஷ் சொல்கிறாங்க, இனி இரவு வணக்கம் மழையில் அணைந்த அனுபவம் நிறையவே இருக்குது, இயற்கை நமக்கு கொடுத்த பரிசுன்னு சொல்லிட்டு முதல்ல தொடங்கி வச்சுருக்காங்க, சூப்பராக சொல்லியிருக்காங்க. அடுத்து ஐயாவாடி அசோக் ராஜ் கனிமொழி என்ன சொல்கிறாங்க அவங்கன்னா, குறிப்பாக சொல்லணும்னா எங்கள் ஊரில் ஐயாவாடியிலேருந்து 7 கிலோமீட்டர் தூரத்தில் தான் நான் வேலை செய்கிறேன் கும்பகோணத்தில். வேலையை முடிச்சுட்டு வீடு திரும்பும்போது மழை வந்துச்சுன்னு சொல்லுங்களேன், நான் நினைஞ்சபடியே ஜாலியாக வீட்டுக்கு வருவேன். வீட்டில் உள்ளவங்க கேட்பாங்க, ஏன் நினைச்சிட்டு வரேன் அப்படின்னு கேட்பாங்க. நாங்கள் சின்ன வயசில் நினைஞ்சிட்டு வர ஞாபகம் வந்துச்சு, அதனால தான் மழையில் நினைஞ்சேன் அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி வணக்கம்னு அனுப்பியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், இனி இரவு வணக்கம் சார், என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க, மழையில் நினைஞ்ச அனுபவம் நிறைய இருக்குது சார் அப்படின்னு அமிர்தராயன் கோட்டை பாரிவல்லல் கமெண்ட் கொடுத்துருக்காரு. அதில் டான்ஸ் ஆடுற மாதிரிலாம் இமேஜ் போட்டிருக்காரு. அடுத்து மதுரை சோ சண்முக சுந்தரம், இனி இரவு வணக்கம் அப்படின்னு நினைப்பிருக்காங்க. அடுத்து புஷ்பவனம் விஸ்வநாதன், இனி இரவு வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், மழையில் நனைந்த அனுபவம் நிறைய உண்டு அப்படின்னு நினைப்பிருக்காரு. நிச்சயமாக திருமூலஸ்தானம் வீரசுந்தரி சொல்கிறாங்க, குடை இருந்தும் வேண்டாம் என்று காற்றோடு வீசி எறிந்தேன், சின்ன சிறு பிள்ளை போல தெருவிலே ஓடி திரிந்தேன், தலைமுடி வழியே சொட்டிய துளிகள் என் தோள்களை தொட்டு சென்றது, சில்லென்று அந்த தருணம் என் கவலைகள் யாவும் வென்றது. திருமூலஸ்தானம் வீரசுந்தரி அப்படின்னு அழகாக அனுப்பியிருக்காங்க.
2: மேகங்கறுக்குது மழை வர பார்க்குது, வீசி அடிக்குது காத்து காத்து.
3: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.
4: அது அது வந்து இந்த பாட்டு எதுக்கு உங்களுக்கு?
3: பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கணும் போல ஆசையா இருக்கு, பாடுங்கன்னா.

0: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: வாய்க்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். இது நாகை மூராசன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸின் காற்றில் வரும் கானம் தொலைபேசி வழி நேயர்விருப்பம். நம்ம நிகழ்ச்சியில் கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம் ஐயா.
0: வணக்கங்க.
1: நான் சிதம்பரம் புவனையில இருந்து சுமதி பேசுறேன்.
0: சொல்லுங்க.
1: எனக்கு வந்து செந்தமிழ் பாட்டு படத்துல இருந்து சொல்லி சொல்லி வந்தது இல்லையா, செந்தமிழ் பாட்டு அந்த படம்
0: உங்களுக்கு பிடித்தமான அந்த பாடல் வரும், காத்திருங்கள். ரொம்ப நன்றிங்க நிகழ்ச்சி வந்ததுக்கு.
1: நன்றி ஐயா.
0: நன்றி. சர்வதேச பழங்குடியினர் தினம், உலக பூர்வ குடிமக்களுடைய தினத்தை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா. உலகம் முழுவதும் சுமார் 476 மில்லியன் பூர்வ குடிமக்கள் 90 நாடுகளில் வாழ்ந்துட்டுருக்கிறாங்க. அவங்க சுமார் 5000 வெவ்வேறு பயன்பாடுகளை பிரதிநிதித்துவத்தை படுத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கருத்து சொல்லுது. பூர்வக்குடி சமூகங்களுடைய மிகப்பெரிய பங்களிப்புகளில் ஒன்று இயற்கையுடன் இணைந்து வாழும் அறிவும் அனுபவம் தான் அப்படிங்கிறாங்க. காடுகள், மலைகள், ஆறுகள், விதைகள், மருத்துவ தாவரங்கள், பாரம்பரிய உணவு முறைகள் உள்ளிட்டவற்றை பற்றிய தலைமுறை தலைமுறையாக பரிமாறப்படும் அறிவு அவங்கள்ட்ட இருக்குது. உலகில் பல்லுயிர் வளம் நிறைந்த பல பகுதிகளில் பூர்வக்குடி மக்களுடைய பாரம்பரிய நிலப்பரப்புகள் தொடர்புடையவை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உலகில் ஆயிரக்கணக்கான மொழிகள் பேசப்படுகின்றன. அவற்றில் பல பூர்வக்குடி மொழிகள் அழியும் அபாயத்தை எதிர்கொள்கின்றன. எனவே ஒரு மொழியை பாதுகாப்பது என்பது வெறும் சொற்களை பாதுகாப்பது மட்டுமல்ல, அந்த மக்களுடைய வரலாறு, நினைவுகள், அறிவு, பண்பாடு ஆகியவற்றை பாதுகாப்பது என்று சொல்லப்படுகிறது. அந்த நாளில் முக்கிய நோக்கமாக பொதுவாக இந்த நாள் வந்து அப்படி பூர்வக்குடி நாட்கள் என்ன நோக்கம் அப்படின்னு கேட்டோம்னா, பூர்வக்குடி மக்களுடைய நிலம் மற்றும் இயற்கை வளங்களை அவருடைய உரிமைகளாக பாதுகாப்பது, தனித்துவமான பயன்பாட்டை பாதுகாக்கும் உரிமை, தாய்மொழியை பாதுகாக்கும் உரிமை, கல்வி மற்றும் சுகாதாரத்திற்கான சம வாய்ப்பு, தங்களுடைய எதிர்காலம் தொடர்பான முடிவுகளில் பங்கேற்கும் உரிமை போன்ற பலவற்றின விஷயங்களை விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு நாம் சொல்லலாம். நேரில் நாளை காலை 6:15 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அரிசர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அரிசர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ்.
2: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
3: ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர் சில்க்ஸ்.
0: நேரில் நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்குலூர் எண்ணெயின் இன்சொல் நமது கேட்கலாம். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்குலூர் எண்ணெய். மேலும் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமேக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ்.
4: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேரில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்சியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பசுந்தளிர் கேட்கலாம். இந்நிகழ்ச்சியினை வழங்கு

0: காரைக்கால் கமர்சியல் டிரேடர்ஸ் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள். கமர்சியல் டிரேடர்ஸ் காரைக்கால். மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் கும்பகோணம்.
1: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நேர்களே, நாளை காலை 7:35 சைபாலின் தகவல் நேரம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் சைபால். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்ட் பேலஸ். மேலும் நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
2: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
3: ஏபிசி கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: நாளை காலை 7 மணிக்கு மயிலாடுதுறை ஏஏஆர்சி நடிகர் வளர்ச்சி மாப்பிள்ளை மன்னார் சாமி விளம்பரதார் நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை மாலை 5 மணிக்கு நாச்சியார் கோவில் அஸ்தமாளிகை கடல் மெட்ரஸ் ஸ்டோரியின் விழாவரம் நேரம் விளம்பரதார் நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ஏஏஆர்சி நடிகர் வளர்ச்சி தகவல் சுரங்கம் விளம்பரதார் நிகழ்ச்சி ஒளி விழாவரம்.

0: காரைக்கால் பண்பலை 100.3 காற்றில் வரும் காணம் அப்படிங்கிற இன்னைக்கு அந்த போஸ்டரில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, மழையில் நனைந்த அனுபவம் அப்படின்னு கேட்டிருந்தோம். அடுத்து அனுப்பியிருக்காங்க, என் மகளை பள்ளியில் விட்டுட்டு ஸ்கூட்டியில் வரும்போது மழையில் மாட்டிக்கிட்டேன் சார். பொறையாறுலேருந்து நனைஞ்சிக்கிட்டே வந்தேன், அதுவும் கெத்தாக இருந்தது சார். நன்றி அப்படின்னு அனுப்பியிருக்காங்க அன்னப்பன்பேட்டை ஜோதி. அடுத்து திட்டச்சிரியர் அப்துல் ரஷாக் என்ன அனுப்பியிருக்கார் அப்படின்னா, மழையில் நனைஞ்சாவே எனக்கு கொஞ்சம் உடம்பு ஒத்துக்காது, இருந்தாலும் நனைந்த அனுபவம் ரொம்ப இருக்குது, மனசுக்கும் உடம்புக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, தூய்மையான அந்த மழையில் நம்ம நினையும் போது அது எதுவும் உடம்புக்கு ஒரு ஆரோக்கியத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு கூட மருத்துவர்கள்லாம் சொல்கிறாங்க. அதுக்குன்னு தொடர்ந்து நினைஞ்சிடாதீங்க, சில நேரத்துக்கு சில பேருக்கு ஒத்துக்காதோ அப்படிங்கிறது அது உண்மையான விஷயம்தான். அடுத்து வழுவூர் பண்டாரவாடி ஸ்ரீகிருஷ்ணா, ஸ்கூல் டேஸில் நினைஞ்சது வந்து நிறையவே இருக்குது அப்படின்னு அனுப்பியிருக்கார். அடுத்து திருவாரூர் மருதப்பட்டினம் இருவேழி ரேவதி இளங்கோவன் என்ன சொல்கிறாங்கன்னா, மழையினாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும், எப்போ மழை வந்தாலும் நான் மழையில் நினைவேன், சளி பிடிச்சாலும் பரவாயில்ல எனக்கு மழை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து இஞ்சிக்குடி மின்சாரக்கணன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மழையில் நினைஞ்ச அனுபவம் நிறைய இருக்குது சார். ஒரு முறை கும்பகோணத்தில் தீபாவளி ஜவுளி எடுத்துகிட்டு இருக்கும்போது மழை அஞ்சு வந்துடுச்சு, இதமான அந்த மழை என்று தான் நாங்கள் டூ வீலரில் கிளம்பணும், ஆனால் வர்ற வழியில் மழை அதிகமாகி இருந்தாலும் நினைஞ்சிக்கிட்டே வந்தோம். அது வித்தியாசமான அனுபவம். புது துணியெலாம் பாலித்தீன் கவரில் நினையல, எங்கள் ஊரில் வந்து பார்த்தா மழையே இல்லை, புதுமையான தீபாவளி அனுபவம் அப்படின்னு அனுப்பியிருக்காரு. அடுத்து சிவகுமார் வந்து நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு ஒரு கமெண்ட் கொடுத்துருக்காரு. நிறைய கமெண்ட் வந்துட்டுருக்கு, நேயர்கள் அனுப்பிகிட்டே இருக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரு நன்றி சொல்லி இந்த பாடலை கேட்க காத்திருக்கிறோம், ஒரு விளம்பரத்தை கேட்டுருவோம்.
1: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது நாகை மூராசன்ஸ் அண்ட் அனிமேட்ஸில் காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்த நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் நாகை மூராசன்ஸ் அண்ட் அனிமேட்ஸ்.
1: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
2: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள் மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
0: நேர்களை மீண்டும் காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சி இன்றிரவு 8:45 ஒளிவிழா வரும்.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும். நேரம் 8:30
1: ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்கவிருப்பது புதுச்சேரி கோரிமேடு ஆயுதப்படை காவலர் மைதானத்தில் இன்று நடைபெற்ற புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி வழங்கும் விழாவில் மத்திய அரசின் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்வின் வானொலி தொகுப்பு.
2: புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி வழங்கும் விழா நிகழ்வு இன்று காலை 8:10 புதுச்சேரி கோரிமேடு ஆயுதப்படை காவலர் மைதானத்தில் தொடங்கியது.
1: நிகழ்ச்சியின் தொடக்கமாக மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் காவல்துறை இயக்குநர் மற்றும் அணிவகுப்பு தளபதியுடன் இணைந்து காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு பார்வையிட்டார்.
2: பைப் பேண்ட் மற்றும் தாளவாத்திய சிறப்பு இசைக்குழு அணிவகுப்பு நிகழ்ச்சியை தொடர்ந்து பல்வேறு சமய குருமார்கள் மாண்புமிகு குடியரசுத் தலைவரின் காவல் வண்ண கொடிக்கு பிரார்த்தனை செய்தனர். தொடர்ந்து அணிவகுப்பு தளபதி அவர்கள் மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்களை குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடியை வழங்குமாறு அழைப்பு விடுத்தார். அதனைத் தொடர்ந்து மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் வண்ணக்கொடியை புதுச்சேரி காவல்துறைக்கு வழங்கினார். மாண்புமிகு குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடியை அணிவகுப்பு வீரர்களின் வரிசையில் ஒன்றிணைக்க மிதவேக நடை அணிவகுப்புடன் கொண்டு சென்றனர். காவல் சீருடையில் இருந்த அனைத்து காவலர்கள் மற்றும் விழாவிற்கு வருகை தந்திருந்த அனைவரும் எழுந்து நின்று மாண்புமிகு குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடிக்கு மரியாதை செலுத்தினர்.
1: தொடர்ந்து விழாவில் வரவேற்புரை ஆற்றினார் புதுச்சேரி காவல்துறை இயக்குநர் ஷாலினி சிங் அவர்கள்.
2: அதனைத் தொடர்ந்து விழாவில் புதுச்சேரி முதலமைச்சர் ந ரங்கசாமி அவர்கள் உரையாற்றினார். அவர் பேசும்போது,
3: நமது காவல்துறைக்கு நம்முடைய மரியாதைக்குரிய இந்திய குடியரசுத் தலைவரின் உயரிய பிரசிடன்ஸ் போலீஸ் கலர் விருது வழங்குவது மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒன்று. இந்த விருது நம்முடைய புதுச்சேரியுடைய காவல்துறைக்கு கிடைத்த பெருமையாகும், ஒரு வெற்றியாகும். நம்முடைய புதுச்சேரி மாநிலம் ஒரு சிறிய மாநிலமாக இருந்தாலும் ஒரு சிறந்த மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. சுற்றுலா பயணிகளை வரவேற்கின்ற ஒரு பூமி. சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை வருடந்தோறும் அதிகரித்துக் கொண்டு வருவதை நாம் அனைவரும் நன்றாக அறிவோம். அதற்கு காரணம் ஒரு

0: பெரிய பங்கு நம்முடைய காவல்துறையை சார்ந்ததால். நம்முடைய இந்திய நாட்டினுடைய பிற மாநில மக்கள் மட்டுமல்லாது அயல் நாடுகளை சார்ந்த வெளிநாட்டினர் இங்கே வந்து தங்கி செல்வதையும் நாம் காண்கிறோம். இதற்கு முக்கிய காரணம் ஒரு அமைதியான சூழல் புதுச்சேரியில் இருப்பதுதான். அந்த அமைதியான சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்பது நம்முடைய காவல்துறையுடைய பெரிய பங்காக இருப்பதை நாம் காண்கிறோம். அதற்கனுடைய மனமான நன்றியை நான் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதற்குரிய விருதுதான் இந்த உயரிய விருது, நம்முடைய பிரசிடன்ஸ் போலீஸ் கலர் விருது. இது நம்முடைய மரியாதைக்குரிய மாண்பு இந்திய குடியரசுத் தலைவரால் நமக்கு வழங்கப்படுகின்றது. இது நம்முடைய சீருடையில் அணிகின்ற ஒரு விருது. இந்த விருதினை பெறும் பொழுது, நாம் அணியும் பொழுது, நம்முடைய முன்னாள் பணியாற்றிய காவல்துறை சார்ந்த அனைவரையும் நாம் நினைவு கூறுகின்றோம். அதே சமயத்தில் இப்பொழுது பணியாற்றி கொண்டிருக்கின்ற காவலர்களும் எதிர்காலத்தில் சிறந்த முறையில் பணியாற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை உருவாக்குகின்ற நிலையில் இது இருப்பதை நாம் காண முடிகின்றது. நம்முடைய மக்களுக்கு எப்பொழுதும் பாதுகாப்பாக இருந்து கொண்டிருப்பார்கள், எந்தவித அச்சம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கலாம் என்ற நம்பிக்கையை ஊட்டக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பது என்பது மிக மிக பாராட்டக்கூடிய ஒன்று. நன்றி, வணக்கம்.
1: தொடர்ந்து புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநர் கே கைலாஷ்நாதன் அவர்கள் உரையாற்றினார்.
2: புதுச்சேரி காவல்துறை வரலாற்றில் இன்று ஒரு பொன்னான நாள், நாம் பெருமையோடு கொண்டாட வேண்டிய ஒரு உன்னதமான நாள். குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி விருது, பிரசிடென்ட்ஸ் கலர் அவார்ட், மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்களின் பொன்னான கரங்களால் புதுச்சேரி காவல்துறைக்கு வழங்கப்படும் ஒரு நாள். குடியரசுத் தலைவரின் இந்த தேசிய விருது புதுச்சேரி காவல்துறையினரின் உழைப்பிற்கும் தியாகத்திற்கும் அர்ப்பணிப்பிற்கும் கிடைத்த ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம். குடிமக்களின் பாதுகாப்பு முதல் நமது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்கள் கொண்டு வந்த பாரதிய நியாய சங்கிதா, பாரதிய நாகரிக சுரட்சா சங்கிதா மற்றும் பாரதிய சாட்சி அபிநியம் ஆகிய புதிய கிரிமினல் சட்டங்களின் நடைமுறை, புதிய டெக்னாலஜி பயன்பாடு வரை புதுச்சேரி காவல்துறை தேசிய அளவில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்பதை பெருமையோடு குறிப்பிட நான் விரும்புகிறேன். உலகம் முழுவதும் இருந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் நம்பிக்கையோடு புதுச்சேரிக்கு வருகிறார்கள். அதுக்கு காரணம் நமது காவல்துறை. புதுச்சேரியின் சட்ட ஒழுங்கை பாதுகாப்பது தான். அதற்காக காவல்துறை டிஜிபி, காவல்துறை உயர் அதிகாரிகள், காவல்துறை வீரர்கள் மற்றும் அவர்களுடைய குடும்பத்தாரையும் நான் மனதார பாராட்டுகிறேன். மாநில அளவில் நம்முடைய சிறப்பான செயல்பாட்டு தேசிய அளவில் நாட்டின் வளர்ச்சிக்கு பங்களிக்க வேண்டும். 2047 நாடு சுதமடைந்த 100வது ஆண்டில் வளர்ச்சி அடைந்த பாரதமாக உருவாக வேண்டும் என்று லட்சிய இலக்கை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி தந்திருக்கிறார். இந்த இலக்கை அடைய காவல்துறையின் பங்கு உயிர் நாடியாக இருக்கிறது. புதுச்சேரி காவல்துறைக்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
1: தொடர்ந்து விழாவில் மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சிறப்புரை ஆற்றினார். அவர் பேசும்போது,
3: ஆஜ் புதுச்சேரி கி ஜனதா ஒரு விசேஷ கர்கர் புதுச்சேரி போலீஸ் கே லியே ஐதிஹாசிக தின் கே அவசர பர் உபஸ்தித் சபி, ஆஜ் மே ராஷ்ட்ரபதி கா நிசான் புதுச்சேரி கோ ஜோ பிராப்த் ஹுவா ஹே இஸ்கே லியே பஹுத் பஹுத் சுப்காம்னாயே ஒர் பதாய் தேனா சாஹ்தா ஹூம்.
4: கொடி வழங்கல் என்ற பெருமிதம் மிக்க இந்த வேளையிலே நான் புதுச்சேரி மக்களுக்கும் காவல்துறையினருக்கும் பல பல நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
3: ஆஜ் புதுச்சேரி கோ ராஷ்ட்ரபதி போலீஸ் கலர் அவார்ட் பிரதான் கர்னே கா காரியக்ரம் அபி அபி சமாப்த் ஹுவா. போலீஸ் கே லியே சர்வோச்ச சன்மான் ஹோதா ஹை. ஆஜ் சே ஹி புதுச்சேரி போலீஸ் தேஸ் கி உன் போலீஸ் ஃபோர்சஸ் மே ஷாமில் ஹோ கயா ஹை ஜிஸ்கோ ராஷ்ட்ரபதி ஜி நே அப்னா நிசான் பிரதான் கியா ஹை. இஸ் அவசர பர் தேஸ் கி மஹாமஹிம் ராஷ்ட்ரபதி திரௌபதி முர்மு ஜி, ஹமாரே சன்மான்ய பிரதான் மந்திரி நரேந்திர மோடி ஜி ஓர் குரு மந்த்ராலய கி ஓர் சே மே புதுச்சேரி கி போலீஸ் ஒரு புதுச்சேரி கி ஜனதா ஒரு முக்கியமந்திரி புதுச்சேரி கோதய பதாய் ஒரு சாதுவாத் தினா சாத்தா.
4: குடியரசுத் தலைவரின் பெருமை மிகு கொடி என்ற ஒரு பெருமிதம் இன்றைய தினம் புதுச்சேரி காவல்துறையினருக்கு வழங்கப்பட்டிருப்பது மிகவும் ஒரு அற்புதமான ஒரு தருணம். நாட்டிலே வெகு சில

0: மாநிலங்களுக்கு மட்டுமே இந்த விருது, இந்த பெரிய கௌரவம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இது மிகப்பெரிய கௌரவமாகும். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள், மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள், பிறகு உள்துறை அமைச்சகம் சார்பிலே நான், புதுச்சேரி காவல்துறை, புதுச்சேரியின் மாண்புமிகு முதலமைச்சர் மற்றும் இந்த பொதுமக்களுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் நல்வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: மித்ரோ, தக்ஷிண் பாரத் மே சார் விபின் ஸ்தானோ மே பிக்ரா ஹுவா யே புதுச்சேரி ஓர் இஸ்கி லா அண்ட் ஆர்டர் கி சிந்தா கர்னே வாலி யே புலிஸ் ஃபோர்ஸ் ஆப்கி கடி மெஹனத் சமர்ப்பண் ஓர் பஹதூரி கா யே பிரதீக் ஹே ஜோ புதுச்சேரி புலிஸ் கா நிசான் ஆஜ் மேரே சாம்னே சான் கே சாத் லஹரா ரஹா ஹே.
0: தென் பாரதத்தின் நான்கு மாநிலங்களில் சிதறி கிடக்கின்ற புதுச்சேரி மாநிலம், இதனுடைய சட்ட ஒழுங்கு ஆகியவற்றை பராமரிக்கும் பொருட்டு இது கடினமான உழைப்பு, அர்ப்பணிப்பு ஆகியவற்றை அளித்து வருகின்றது.
1: சாத்தியோ, ராஷ்டிரபதி த்வஜ் கிசி பி டிசிப்ளின் ஃபோர்ஸ் கே லியே உஸ்கே ஜீவன் கால் கா சப்சே கௌரவபூர்ண க்ஷண் ஹோதா ஹே. புதுச்சேரி புலிஸ் பலே ஹி சங்க்யா மே 5000 से कम हो मगर आप इस देश की आध्यात्मिक धरोहर को संभाले हुए पुदुचेरी की रक्षा, आंतरिक सुरक्षा और पुदुचेरी के सम्मान की रक्षा करने का काम करते हैं. ये सम्मान किसी आदेश या फाइल के कारण आपको नहीं मिला है. आपकी कड़ी मेहनत, शौर्य, सेवा और समर्पण के भाव के कारण आज அதிகாரி பனே ஹோ.
0: குடியரசுத் தலைவரின் கொடி, பெருமை மிகு கொடி என்பது இது மிக சாதாரணமான விஷயம் அல்ல, மிகவும் பெருமிதம் அளிக்கக்கூடிய விஷயம். புதுச்சேரியின் காவல்துறை என்பது 5000 பேர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு காவல்துறையாக இருந்தாலும் கூட, நீங்கள் இந்த மண்ணின் ஆன்மீக பாரம்பரியம், மரபு ஆகியவற்றை தாண்டி நீங்கள் இங்கே சட்டம் ஒழுங்கு சிறப்பாக பராமரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய வீரம், தீரம், அர்ப்பணிப்பு காரணமாக உங்களுக்கு இந்த கௌரவம், இந்த மரியாதை அளிக்கப்பட்டிருக்கிறது.
1: மித்ரோ, முஜே பரோபர் யாத் ஹே ஜப் கொரோனா கா அபூத்பூர்வ சங்கட் சமக்ர விஸ்வ கே லியே சேலஞ்ச் பனா ஹுவா தா தப் மே ஹர் ரோஜ் தேஷ் பர் கே சபி ராஜ்யோ ஓர் விசேஷ்கர் யூடி கா ஜாயஜா கிருஹ மந்த்ராலய மே பேட் கர் லேதா தா. उस वक्त पुदुचेरी पुलिस ने वो कठिन दौर में अग्रिम पंक्ति में डटे रहकर कोरोना से ग्रस्त पुदुचेरी की जनता, बुजुर्ग नागरिक, बच्चे, महिलाएं, उनकी सेवा करने में आपने जो बहादुरी दिखाई है वो मैं हमेशा के लिए याद रखूंगा.
0: நண்பர்களே, கொரோனா பெருந்தொற்று காலகட்டத்திலே நான் அன்றாடம் அனைத்து மாநிலங்கள், குறிப்பாக யூனியன் பிரதேசங்களை பற்றிய கண்காணிப்பு, அதை பற்றிய தகவல்களை சேகரித்து கொண்டு வரும் வேளையிலே புதுச்சேரி காவல்துறை மக்களுக்கு சேவை புரிவதிலே முதல் இடத்தை வகித்திருக்கிறது என்பதை இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். நீங்கள் பெரியோர்கள், தாய்மார்கள், குழந்தைகள் ஆகியோருக்கு சாகசம் நிறை மனதோடு அவர்களுக்கு அந்த கடுமையான காலகட்டத்திலே சேவை புரிந்திருக்கிறீர்கள்.
1: புதுச்சேரி போலீஸ் கா வோ பராக்கிரம், வோ சமர்ப்பண் ஓர் சேவா கா பாவ் எக் ஐசா அத்யாய் ஹே ஜோ புதுச்சேரி போலீஸ் கே இத்தியாஸ் மே ஸ்வர்ணிம் அத்யாய் கே ரூப் மே லிகா ஜாயேகா.
0: புதுச்சேரி காவல்துறையின் அந்த சேவை மனப்பான்மை, அர்ப்பணிப்பு மற்றும் உங்களுடைய அந்த சாகசம், இது புதுச்சேரி காவல்துறையின் பொன்னெழுத்துக்களில் எழுதப்படக்கூடியது.
1: अंत में फिर से एक बार पुदुचेरी के डीजीपी साहब से लेकर कांस्टेबल तक पूरी पुलिस फोर्स को हृदय से राष्ट्रपति का निशान का गौरव प्राप्त करने के लिए मैं बहुत बहुत बधाई देना चाहता हूं. वंदे मातरम.
0: இன்று புதுச்சேரியின் டிஜிபி தொடங்கி இங்கே இருக்கக்கூடிய சிப்பாய், கான்ஸ்டபிள் வரை அனைவருக்கும் இந்த பொன்னான வேளையான குடியரசுத் தலைவரின் பெருமைமிகு கொடி வழங்கல் நாளன்று என் இதயபூர்வமான நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வந்தே மாதரம்.
2: மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் தமது உரையில் மேலும் பேசும்போது, அனைத்து நலத்திட்டங்கள் வழங்குவதில் மத்திய அரசு புதுச்சேரி அரசின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் துணை நிற்கும் என்றார்.

0: விழாவில் தொடர்ந்து குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடியின் சிறிய வடிவத்தை மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்களுக்கு புதுச்சேரி காவல்துறை இயக்குநர் அவர்கள் வழங்கினார். இவ்விழாவில் காவல்துறையின் இரண்டு விருதாளர்களுக்கு மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் கேந்திரிய கிரக மந்திரி தக்ஷதா பதக் வழங்கினார். இவ்விழாவில் புதுச்சேரி தலைமைச் செயலர், பல்வேறு அரசு துறை மற்றும் காவல்துறை சார்ந்த உயர் அதிகாரிகள், காவலர்கள், காவலர்களின் குடும்பத்தினர் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர்.
1: தொடர்ந்து விழாவில் புதுச்சேரி உள்துறை அமைச்சர் ஏ நமச்சிவாயம் அவர்கள் நன்றி உரையாற்றினார். அதைத் தொடர்ந்து படைப்பிரிவினர் கொடியணி அணிவகுப்பில் இருந்து வெளியேறினர்.
0: விழா நிறைவில் வந்தே மாதரம் பாடப்பட்டது. தொடர்ந்து நாட்டுப்பண்ணுடன் குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி விழா இனிதே நிறைவு பெற்றது.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது புதுச்சேரி கோரிமேடு ஆயுதப்படை காவலர் மைதானத்தில் இன்று நடைபெற்ற புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி வழங்கும் விழாவில் மத்திய அரசின் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்வின் வானொலி தொகுப்பு. அமைப்பு மயிலாடுதுறை செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். தொழில்நுட்பம் ஆர் ஜெயந்தி, ஜி பாலகுரு ஆகியோர். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி.
2: நேர்களை நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3.
3: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். நூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
2: நேர்களுக்கு உளம் இணைந்த நல் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயந்த் வளரி, நாகை மூராசன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்.
4: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயந்த் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
2: காரைக்கால் பண்பலை 100.3 காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சி உங்களுக்காக மீண்டும் தொடர்கிறது. நேர்கள் தொலைபேசி நேரிட்ட நிகழ்ச்சிக்காக வரக்கூடிய அடுத்த நேயர் நம்ம சந்திக்க காத்திருக்கிறோம். வணக்கம்.
6: இனிய இரவு வணக்கம்.
2: வணக்கங்க.
6: கோவை பூக்கடை மணி.
2: சொல்லுங்க மணி சார். நல்லா இருக்க, நீங்க நல்லா இருக்கீங்களா? கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன், ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சரிங்க,
6: வானொலியிலேயே வந்து எங்களோட உயிருடன் கலந்த ஒன்று.
2: ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப சந்தோஷம்.
6: 1970 நாங்க வந்து வானொலியிலேயே சுற்றி கொண்டு இருக்கிறோம்.
2: சரிங்க சார், தொடர்ந்து கேளுங்க, நிகழ்ச்சியில பங்கெடுத்துங்க. ரொம்ப நன்றி. என்ன பாட்டு வேணும் உங்களுக்காக நிகழ்ச்சி?
6: அதான் பாத்தீங்கன்னா ராஜா கைய வச்ச இந்த படத்துல.
2: சரிங்க.
6: மழை வருது மழை வருது புடை கொண்டு வா.
2: நன்றி சார்.

0: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
1: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
2: நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசெட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸின் உள்ளவர்களுக்கு நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள். காரைக்கால் ONGC காவேரி அசெட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸ்.
3: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
4: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர் சில்க்ஸ்.
2: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்குளூர் எண்ணெயின் இன்சொல் நமது நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள். ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்குளூர் எண்ணெய், மேலும் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமேக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ்.
4: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்குளூர் எண்ணெய்.
2: நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்சியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பசுந்தளிர் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள். காரைக்கால் கமர்சியல் ட்ரேடர்ஸ், மளிகை பொருட்களை மலிவு விலையை அள்ளிச் செல்ல பாருங்கள். கமர்சியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப்.
5: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
2: நாளை காலை 7:25 சைபாலின் தகவல் நேரம். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் சைபால். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ABC கோல்ட் பேலஸ். மேலும் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குகிறார்கள் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார் பைகள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
6: புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ABC கோல்டு பேலஸ், திருத்துறைப்பூண்டி.
2: நாளை காலை 7:00 மயிலாடுதுறை ARC நடிக செட்டியார் ஜுவல்லர்ஸின் மாப்பிள்ளை மன்னார் சாமி விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5:00 நாச்சியார் கோவில் ரசன மாளிகை கண்ணல் மெட்டல் ஸ்டுடியோ உலாவரம் நேரம் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ஏஆர்

0: சி நடிகர் சிட்டுவா ஜுவல்லர்ஸின் தகவல் சொன்ன விளம்பரதார நிகழ்ச்சி ஒளி விழாவரும். காற்றில் வரும் காணம் மழையில் நனைந்து அனுபவத்தோடு அழகிய பாடல்கள் நேயர்கள் கேட்டு ரசிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பூர்வ குடிகளுடைய தினம் இன்னைக்கு அனுசரிக்கப்பட்டு இருக்கு. அந்த பத்திய செய்திகள் நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கோம். நம்ம நிகழ்ச்சிக்காக வரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்
1: சார். வணக்கம் சார்.
0: வணக்கங்க.
1: மயிலாடுதுறை மாவட்டம் கோனேரி ராஜபுரம், சுரேஷ்குமார் சார், நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் சுரேஷ்குமார் சார். கோனேரி ராஜபுரத்துல இருந்து பேசுறீங்க, நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சார்.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு நிகழ்ச்சியில
1: சார்? எனக்கு வந்து சார் படம் பிச்சைக்காரன்.
0: சரிங்க.
1: பாடல் வந்து 100 சாமிகள் இருந்தாலும் அந்த பாடல் சார்.
0: நிச்சயமா உங்களுக்கான பாடல் வரும், காத்திருங்கள். ரொம்ப நன்றிங்க நிகழ்ச்சியில வந்ததுக்கு.
1: நன்றி சார். நன்றி சார்.
0: நன்றி. மழையில் நினைஞ்ச அனுபவம் எப்படி அப்படின்னு கேட்டால் நான் சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. அது ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வு அப்படிங்கிற மாதிரி நேரில் நிறைய சொல்லிட்டு இருக்கு. மழையை கண்டாலே மனம் மழலையாகி நனைந்து விடும் அப்படின்ட்டு நிறைவி கஞ்சியந்தர் நிறைய சொல்லியிருக்காரு. அந்த அனுபவம் குறைவில்லாமல் நிறைவே உள்ளது அப்படின்னு ரொம்ப அழகாக எழுப்பியிருக்காரு. அடுத்து கொடிக்கல் பாளையம் ஜான் ஹாஜா நஜிமுதீன், மழையில் நடந்த அனுபவம் அதிகமாக இல்லைங்க, ஆனால் தென்றிலே என்னை தொடு அப்படிங்கிற படம் வந்த நேரத்தில் அவங்க அண்ணனோட திருவாரூரில் ஒரு தியேட்டருக்கு படம் பார்க்க போயிருக்காங்க. போயிட்டு திரும்பி வரும்போது சம மழையில் நினைஞ்சிருக்காங்க. அந்த நினைவு இருக்குது, அது நினைவுலேருந்து என்றைக்கும் மறக்க முடியாது. அந்த பழைய ஞாபகத்தை வந்து நினைவுபடுத்தின நம்ம காரைக்கால் பண்பலைக்கு நன்றி அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அடுத்த கமெண்ட் யார், எங்கே இருந்தால், நாகப்பட்டினம் குருநாதன் டைலர் மலையில் மலையில் நினைஞ்ச அனுபவம் மிக மிக சிறப்பு, மனதிற்கு சந்தோஷம், உடலில் இருக்கு ஆரோக்கியம், அதை விட பூமிக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அடுத்து நாகை பாபு, டூ வீலரில் வரும்போது லேசாக மழை தூரும், சரி போயிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது மழை அடித்து தும்சம் பண்ணும். நான் வந்த வழியை பார்த்தா ஒதுங்க கூட இடம் இருக்காது, வேறு வழி தொப்பறையே நினைஞ்சிட்டு போய் போவோம். அதில் ஒரு ஜாலி இருக்கும் காரைக்கால் பண்பலையில் பாடல் கேட்பது போல் அப்படின்ட்டு நாகையிலேருந்து பாபு சூப்பராக அனுப்பியிருக்காங்க. அடுத்து யார், இங்கேருந்து நெடுஞ்செழியன் நெடுங்கனிலேருந்து, மழையில் நினைஞ்ச அனுபவம் நிறைய இருக்குது, அடிக்கிற வெயிலுக்கு மழையில் நினைஞ்சாலும் குழுகுளுன்னு தான் இருக்கும் அப்படின்னு அனுப்பியிருக்காரு. அடுத்து மழையில் நினைஞ்ச அனுபவம் நிறைய இருக்குது சார். ஒரு முறை கும்பகோணத்தில் தீபாவளி இது கூட ஏற்கனவே படித்தோம், மின்சார கண் ரிப்பீட்டட், இப்படி நிறைய மெசேஜ் வந்துட்டுருக்கு. அடுத்து தற்போது பெங்களூரில் நல்ல நான் வந்து வேலை செஞ்சுட்டு வரேன், என்னுடைய வேலை 2 சக்கர வாகனத்தில் போகிறது தான். இங்கே மழை பெய்யுதான் என்னமோ, அந்த மலையில் வாகனத்தில் சென்று வருவது பெங்களூர் நெரிசலில் சிக்கி கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி காலாச்சேரி மணிமாறன் நீடாமங்கலத்திலேருந்து அனுப்பியிருக்காரு. அடுத்து மலையில் நினைஞ்ச அனுபவம், 5வகுப்பு 1வகுப்பு படிக்கும் பொழுது மாலை நேரம் காரைக்காலில் பெய்த பலத்த கனமழையின் நினைவுக்கு நினைஞ்சது வருது, என்னால் மறக்க முடியாது அப்படின்னு மலரும் நினைவுகள் சொல்லி அனுப்பியிருக்காங்க. மேலவுடுதுறை சேப்பு விஜய ராகவன் அப்படிங்கிறவங்க. அடுத்து திருவாரூர் கொடிக்கால் பாளையம் சாகுல் ஹமீது ராஜா, மலையில் நினைஞ்ச அனுபவம் எனக்கு ஏராளம் இருக்குது சார். ஆட்டோ டிரைவர் மழை வெயில் பாராமல் ஓடிக்கொண்டே இருக்கணும், அந்த ஓட்டத்தின் போது மழையில் அதிகமாக நனைந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கார். சீமா சூப்பராக கமெண்ட் கொடுத்துருக்காரு. அடுத்து ராஜேந்திரன் மணக்குடி, சிறு வயதில் நண்பர்களோட விளையாடிய போது திடீர்னு மழை பெய்யும், கொடையை பற்றி கவலைப்படாமல் மழையில் நினைஞ்சிட்டே ஓடுவோம், அப்படியே விளையாடிட்டுருப்போம், அந்த நினைவாக எனக்கு இருக்குது. அந்த மழையில் நினைஞ்ச அனுபவம் எனக்கு சிறு வயசில் நடந்தது மறக்க முடியாத ஒன்று அப்படின்னு அழகாக அனுப்பியிருக்காரு.
2: திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: இந்தியாவிலும் சரி, பல்வேறு பழங்குடியின சமூகங்கள் தங்களுக்கென தனித்துவமான மொழி, இசை, நடனம், கலை, உணவு, மருத்துவ அறிவு, விவசாய முறைகள், இயற்கை சார்ந்த வாழ்க்கை முறைகளை கொண்டிருக்கிறாங்க. தமிழகத்திலும் சரி, நீலகிரி மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் வாழும் பழங்குடி சமூகங்கள் தங்களுடைய பாரம்பரிய அறிவையும் பண்பாட்டையும் தலைமுறை தலைமுறைகளாக காத்து வர்றாங்க. அன்பான நேர்களே, இன்று ஆகஸ்ட் 9 உலக பூர்வக்குடி மக்களுடைய சர்வதேச தினம். இந்த நாள் உலகில் பல்வேறு பகுதியில் வாழும் பூர்வக்குடி மக்களுடைய பண்பாடு, மொழி, பாரம்பரிய அறிவு மற்றும் உரிமைகளை நினைவு கூறும் ஒரு முக்கிய நாளாக கொண்டாடப்படுகிறது. பூர்வக்குடி மக்கள் என்றால் ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்புடன் நீண்டகால வரலாற்றை தொடர்புடைய கொண்டிருப்பவர்கள். தங்களுக்கென தனித்துவமான மொழி, பண்பாடு, பழக்க வழக்கம் மற்றும் சமூக வாழ்க்கை முறையை தலைமுறை தலைமுறையாக பாதுகாத்து வருபவர்கள்னு சொல்லலாம். உலகம் முழுவதும் 476 மில்லியன் பூர்வக்குடி மக்கள் 90 நாடுகளில் வாழ்கின்றனர். சுமார் 5000-க்கும் மேற்பட்ட தனித்துவமான பண்பாடுகளை அவர்கள் பிரதிநிதித்துவப்படுத்தி வருகின்றனர். இந்த மக்களுடைய வாழ்க்கை நமக்கு சொல்லக்கூடிய பாடம் என்னன்னா,

0: முக்கியமான பாடம் ஒன்று இருக்குது, அது இயற்கையோடு இணைந்து வாழ்வது. உலக பூர்வக்குடி மக்களுடைய சர்வதேச தினம் நமக்கு சொல்லும் செய்தியாக பன்முகத்தன்மையை மதிப்போம், பண்பாட்டை பாதுகாப்போம், இயற்கையை காப்போம், ஒவ்வொரு சமூகத்தின் உரிமையும் கண்ணியத்தையும் மதிப்போம். அனைவருக்கும் உலக பூர்வக்குடி மக்களுடைய சர்வதேச தின நல்வாழ்த்துக்களை சொல்கிறோம்.
1: டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
2: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

நிறைய கமெண்ட் வந்துட்டே இருக்குது. பவித்ரமாணிக்க ரகுபதி, நளினி சங்கர், டி ஆர் பட்டணம், அடுத்து அவரிக்காடு வித்யா வீரமணி, ஆக்கூர் மடப்புறம், நாச்சியா, மன்சூர், அப்புறம் வந்து தஞ்சை மாவட்டம் கதிராமங்கலம் மீனா சுவாமிநாதன், தேவனூர் ஜோதிலக்ஷ்மி, அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பூக்கடை மணி, காமேஸ்வரம் செல்வி அறிவழகன், கடம்போடு வாழ்வு சி நல்ல பெருமாள், அடுத்து வெங்கடேஷ் வாட்டார் மணக்குடி கலைவாணி, நாகூர் அலோன்ஸ் ராஜி, அப்புறம் வந்து சோபா கண்ணன், பேரளம் செந்தில் கண்ணன், அடுத்து பேரளம் சந்தோஷ்குமார், இவங்கெல்லாம் அழகாக நிறைய அனுப்பியிருக்காங்க. எல்லா நேர்களுக்கும் நிகழ்ச்சியை பங்கு கொண்டவர்களுக்கும், மெசேஜ் பண்ணவங்களுக்கு, கமெண்ட் பண்ணவங்களுக்கு, கேட்டவங்களுக்கு, அத்தனை பேர்களுக்கும் நிலையத்தில் சார்பில் நன்றியை சொல்லி விடைபெறுகிறது நேர்களை. காற்றில் வரும் காலம். இன்னும் சில நொழிகள் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.

0: நேர்லிது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 வலப்பக்கம் முந்துவோம், இடப்பக்கம் ஒதுங்குவோம், விதிகளை பின்பற்றி நடப்போம். நடைபாதை பாதசாரிகளுக்கு, சாலையில் நடப்பவர்களுக்கு மதிப்பளிப்போம். உங்கள் நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி காரைக்கால்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

பூங்குழலியும் சேந்தன் அமுதனும் உரையாடி கொண்டு படகிலே வரும்பொழுது மரங்களுக்கிடையில் வாய்ப்பேச இயலாத ராணியை பார்த்தாள் பூங்குழலி. உற்று பார்த்துவிட்டு ஊர்ஜிதம் செய்து கொண்டு படகை கரையோரமாக நிறுத்தச் செய்து அவள் கரையேறி அந்த ராணியை நோக்கி போகும்பொழுது அவள் திடீரென்று ஓடத் துவங்கிவிட்டாள். இதற்கிடையில் அங்கே வந்து சேர்ந்த சேந்தன் அமுதனும் ஏன் அவள் ஓடுகிறாள் என்று கேட்டதற்கு உன்னை பார்த்த பிறகுதான் ஓடுகிறாள் என்றும் அவள் யார் என்று தெரிகிறதா என்றவுடன்

0: என் அம்மாவுடன் முகஜாடை ஒத்துப்போகிறது, ஆகையால் என் பெரியம்மாவாக இருக்க வேண்டும் என்றும் சேந்தனமுதன் கூறுகிறான். ஆனால் ஏன் ஓடுகிறாள் என்று கேட்டதற்கு நான் அயல் மனிதன் அல்லவே என்று கேட்கிறான். இனி பூங்குழலி தொடர்கிறாள். அத்தைக்கு அது தெரியாதல்லவா? தெரிந்து கொண்டால் உன்னை பார்த்துவிட்டு ஓடமாட்டாள். ஆனால் தெரிந்து கொள்வதற்கு முன்னால் ரொம்பவும் தயங்குவாள். பூங்குழலி, இப்போது என்ன செய்யச் சொல்லுகிறாய்? அத்தையை தேடி பிடிக்கப் போகிறேன். நானும் வரட்டுமா? எதற்காக? பெரியம்மாவை நேரில் பார்த்து தெரிந்து கொள்வதற்காகத்தான். எதற்காக பெரியம்மாவை நீ தெரிந்து கொள்ள வேண்டும்? சேந்தன் அமுதன் தன் பெரியம்மாவின் பழைய வரலாற்றை சிறிது பூங்குழலியிடம் அறிந்து கொண்டிருந்தபடியால் அவளை பார்க்க ஆவலாயிருந்தான். அத்துடன் பெரியம்மா தன் கட்சியிலிருந்து பூங்குழலியின் மனத்தை மாற்றுவதற்கு உதவி செய்யக்கூடும் என்ற ஆசையும் அவனுக்கு இருந்தது. எத்தனையோ காரணங்கள் இருக்கின்றன. ஆனால் பெரியம்மாவை தெரிந்து கொள்ள விரும்புவதற்கு காரணம் வேண்டுமா என்ன என்றான். பூங்குழலி சற்று யோசித்துவிட்டு, சரி வா, போகலாம். உன்னையும் அழைத்துச் சென்றால் பெரியம்மாவை பிடிப்பது சற்று பிரயாசையாக இருக்கும். ஆனாலும் யார் விடுகிறார்கள்? படகை இங்கேயே கட்டி போட்டுவிட்டு போகலாம் என்றாள். அவ்விதமே படகை ஒரு தாழம்பூ புதரின் அடியில் மறைவாக விட்டு கட்டியும் போட்டுவிட்டு இருவரும் கோடிக்கரை காட்டை நோக்கிச் சென்றார்கள். நடந்து கொண்டே சேந்தன் அமுதன், பூங்குழலி, பெரியம்மா இலங்கைத்தீவிலோ பூதத்தீவிலோ இருக்கிறாள் என்று சொன்னாயல்லவா என்றான். ஆமாம், சில சமயம் இலங்கைத்தீவிலும் சில சமயம் பூதத்தீவிலும் இருப்பாள். இங்கே அடிக்கடி வருவதுண்டா? இல்லை இல்லை, அபூர்வமாகத்தான் வருவாள். நான் வெகுநாள் அவளை போய் பார்க்காமல் இருந்தால் வருவாள். இப்போது உன்னை பார்க்கத்தான் வந்திருக்கிறாளா? இந்த தடவை வேறு காரியமாக வந்திருக்கிறாள் என்று தோன்றுகிறது. வேறு என்ன காரியம்? அவளுடைய ஸ்வீகார புதல்வன் கடலில் மூழ்கி போய்விட்டான் அல்லவா? தப்பி பிழைத்து கரை சேர்ந்தானா என்று தெரிந்து கொள்வதற்கு வந்திருக்கலாம். இளவரசர் கப்பலேறி புறப்பட்ட பிறகு கடலில் சுழிக்காற்று அடித்தது அத்தைக்கும் தெரியும் அல்லவா? அருள்மொழிவர்மர் இவளுடைய ஸ்வீகார புதல்வரா? அப்படியானால் பெரியம்மாவின் சொந்த மகன் யார்? அதுதான் எனக்கும் தெரியவில்லை. ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் அந்த ரகசியத்தை நான் கண்டுபிடித்து தெரிந்து கொள்ளப் போகிறேன். சொந்த மகன் உயிரோடு இருக்கிறானா அல்லது இறந்து போய்விட்டானா? ஆம், அவன் இறந்து போயிருக்கவும் கூடும், யாருக்கு தெரியும் என்று சொன்னாள் பூங்குழலி. சற்று பொறுத்து, அமுதா, அத்தையை பார்த்தாயே, உன் அன்னையின் முகஜாடையா இருப்பதாய் சொன்னாய். வேறு யாருடைய முகமாவது ஞாபகத்துக்கு வந்ததா?
1: ஏதோ ஞாபகம் வருவது போல தோன்றியது. தெளிவாக தெரியவில்லை. மேகத்திரை போட்டு மறைத்தது போல இருக்கிறது.
0: பழுவூர் இளையராணியை நீ அடிக்கடி பார்த்ததுண்டா?
1: சில சமயம் பார்த்ததுண்டு.
0: ஆமாம், நீ சொன்ன பிறகு யாருடைய முகஜாடை என்று தெரிகிறது. நந்தினி தேவியின் முகத்தோற்றமேதான். ஆச்சரியமாக இருக்கிறதே, அது எப்படி ஏற்பட்டிருக்கும்?
1: பூங்குழலி, நீ எப்படி இந்த ஒற்றுமையை கண்டுபிடித்தாய்?
0: அத்தையை அடிக்கடி நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். பழுவூர் இளையராணியை சில தினங்களுக்கு முன்னாலேதான் இதே கோடிக்கரையில் பார்த்தேன். முகத்தோற்றத்தின் ஒற்றுமை உடனே எனக்கு தெரிந்து போய்விட்டது.
1: காரணம் என்னவாயிருக்கும்?
0: அதையும் தான் ஒரு நாள் கண்டுபிடிக்கப் போகிறேன். இன்றைக்கு அத்தையை பார்த்ததும் அதை பற்றி கேட்கலான் என்றிருக்கிறேன்.
1: அத்தையால் தான் வாய் பேச முடியாதே. எப்படி அவளுடன் பேசுவாய்?
0: நீ உன் தாயாரோடு பேசுவதில்லையாமதா?
1: ஜாடையினால் பேசுவேன். பிறந்தது முதல் பழக்கம்.
0: அப்படியும் புதிய விஷயம் ஒன்றை பற்றி சொல்வதாயிருந்தால் கஷ்டந்தான். பெரியத்தையும் நானும் அப்படித்தான் ஜாடையினால் பேசிக்கொள்வோம். ஜாடையினால் பேச முடியாததை சித்திரம் எழுதி காட்டிக்கொள்வோம்.
1: அக்கா தங்கை இருவரும் வாய் பேச முடியாமல் பிறந்தது எவ்வளவு கஷ்டமான விஷயம்! அவர்களை பெற்றவர்களுக்கு அதனால் எவ்வளவு துன்பமாயிருந்திருக்கும்!
0: அது மட்டுமல்ல, சிறுவயதில் அக்காவும் தங்கையும் மோயாமல் சண்டை போட்டுக் கொள்வார்களாம். அதனால்தான் பாட்டனார் பெரியத்தையை மட்டும் அழைத்து கொண்டு போய் பூதத்தீவில் குடியேறி வசித்து வந்தாராம். பெரியத்தையின் பேரில் தாத்தாவுக்கு ரொம்ப ஆசையாம். குழந்தை பிறந்தவுடன் ராணியாகும் யோகம் இருக்கிறது என்று யாரோ ஜோசியன் ஒருவன் சொன்னாராம். அதனால் குழந்தையால் வாய் பேச முடியாது என்று தெரிந்ததும் அவருடைய மனவேதனை ரொம்பவும் அதிகமாயிருந்ததாம்.
1: இப்படி பேசிக்கொண்டே அவர்கள் காட்டில் புகுந்தார்கள். வெகுநேரம் அலைந்தும் வாய் பேச முடியாத ராணியை கண்டுபிடிக்க முடியவில்லை.
0: அமுதா, நீ என்னுடன் இருப்பதனால்தான் அத்தையை கண்டுபிடிக்க முடியவில்லை. உன்னை கண்டு வேண்டுமென்றே மறைந்து கொள்கிறாள்.
1: என் அதிர்ஷ்டம் அவ்வளவுதான். நான் நினைத்தது எதுவும் நடைபெறுவதில்லை. நான் போகட்டுமா?
0: எப்படி போவாய்? இந்த காட்டிலிருந்து உன்னை நான் வெளியே கொண்டு போய் விட வேண்டும்.
1: இந்த சமயத்தில் ஓர் அதிசயமான குரல் காட்டுக்குள்ளேருந்து வந்தது. அது மனித குரலாகவும் தோன்றவில்லை, மிருகங்களின் குரலாகவும் தோன்றவில்லை. இரண்டு மூன்று தடவை அந்த ஒலி கேட்டது. ஒலி வந்த திசையை நோக்கி சில மான்கள் பாய்ந்து ஓடின. பூங்குழலி சற்று நின்று யோசித்தாள்.

0: அமுதா, சத்தம் செய்யாமல் என்னை தொடர்ந்து வா என்று கூறினாள். குரல் வந்த திக்கை நோக்கி இருவரும் மெல்ல நடந்தார்கள். சற்று நேரத்துக்கெல்லாம் அதிசயமான காட்சி ஒன்றைக் கண்டார்கள். வாய் பேச முடியாத ராணி ஒரு மரத்தின் அடிப்பகுதியில் சாய்ந்து நின்று கொண்டிருந்தாள். அவளுடைய கையில் இளந்தளிர்கள் சில வைத்துக் கொண்டிருந்தாள். அவளைச் சுற்றிலும் ஏழெட்டு அழகிய மான்கள் நின்று கொண்டிருந்தன. அவள் கையில் இருந்த தளிர்களை தின்பதற்கு அவை போட்டியிட்டன. அவளுடைய தோளின் மீது ஒரு சிறிய மான்குட்டி உட்கார்ந்து தன் சின்னஞ்சிறிய அழகிய கண்களால் அவளுடைய முகத்தை பார்த்து கொண்டிருந்தது. இந்த அபூர்வமான தோற்றத்தைக் கண்டு பூங்குழலியும் அமுதனும் சிறிது நேரம் அசையாமல் நின்றார்கள். முதலில் வாய்பேச இயலா ராணியின் தோள் மீதிலிருந்த மான்குட்டிதான் அவர்களை பார்த்தது. பார்த்ததும் தோள் மீதிருந்து துள்ளி கீழே குதித்தது. மற்ற மான்களும் அவர்களை பார்த்துவிட்டன. எல்லா மான்களும் அவர்கள் நெருங்கி வந்தால் பாய்ந்து ஓடுவதற்கு ஆயத்தமாக நின்றன. பின்னர் வாய்ப்பேச இயலாத ராணியும் அவர்களை பார்த்தாள். அவள் தொண்டையிலிருந்து இன்னொரு விசித்திரமான ஒலி வந்தது. அதை கேட்டதும் மான்களெல்லாம் துள்ளி பாய்ந்து ஓடி போய்விட்டன. அத்தைக்கு மனிதர்களின் பாஷை மட்டும்தான் தெரியாது, மிருகங்களின் பாஷை நன்றாய் தெரியும் என்று பூங்கொடி சொல்லிக்கொண்டே வாய்ப்பேச முடியாத ராணியிடம் சமிக்ஞை செய்தாள். வாய்ப்பேச முடியாத அந்த ராணி இம்முறை ஓடவில்லை. பூங்குழலியை பார்த்து பதில் சமிக்ஞை செய்தாள். பூங்குழலி நெருங்கி வந்ததும் வாய்ப்பேச முடியாத ராணி அவளை கட்டி அணைத்து கொண்டு உச்சி முகந்தாள். சேந்தன் அமுதன் சற்று தூரத்திலேயே நின்று கொண்டிருந்தான். அத்தையும் மருமகளும் சிறிது நேரம் மௌன பாஷையில் பேசினார்கள். பின்னர் பூங்குழலி அமுதனை அருகில் வரும்படி அழைத்தாள். வாய்ப்பேச இயலாந்த ராணி அவனை மேலும் கீழும் சில தடவை உற்று பார்த்துவிட்டு அவன் தலைமீது கை வைத்து ஆசி கூறும் பாவனையில் சிறிது நேரம் இருந்தாள். பின்னர் கையை அவன் தலையிலிருந்து எடுத்துவிட்டு பூங்குழலியை கையை பிடித்து இழுத்து கொண்டு போனாள். மூன்று பேரும் ஓடக்கரைக்கு வந்தார்கள். வாய்ப்பேச இயலா ராணி அங்கேயே உட்கார்ந்து கொண்டு பூங்குழலிக்கு போய் வரும்படி சமிக்ஞை காட்டினாள். பூங்குழலி, வாமுதா, வீட்டுக்கு போகலாம், அத்தை வரமாட்டாளாம், இங்கே சாப்பாடு கொண்டு வர வேண்டுமாம் என்றாள். இருவரும் கலங்கரை விளக்கை நோக்கி போனார்கள். பூங்குழலி, எனக்கு என்ன சொல்லுகிறாய் என்று அமுதன் கேட்டான். உன்னோடு தஞ்சைக்கு வரலாம் என்ற எண்ணம் எனக்கு இருந்தது, அது இப்போது சாத்தியமில்லை. அத்தைக்கு அவருடைய செல்வ ஸ்வீகார பிள்ளையை பார்க்க வேண்டுமாம். ஆகையால் மறுபடியும் நாகைப்பட்டின பிரயாணம் எனக்கு இருக்கிறது. நீயும் உடன் வந்தால் அத்தை உடனே ஓடி மறைந்தாலும் மறைந்து விடுவாள். அவளிடம் நான் தெரிந்து கொள்ள வேண்டிய விவரங்களையும் தெரிந்து கொள்ள முடியாது.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: நந்தி மண்டபத்துக்கு அருகே பூங்குழலியும் சேந்தன் அமுதனும் முக்கியமான பல விஷயங்களை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க அல்லவா. அந்த உரையாடலின் போக்கில் ரெண்டு பேர் சுபாவங்களின் செவ்வட்டான வேறுபாட்டை ரொம்ப நேர்த்தியாக வெளிப்படுத்தியிருந்தார் கல்கியார். ஒரு கட்டத்தில் வரம்பு மீறி பேசிட்டதை உணர்ந்து, அமுதா, நீ உத்தமன், என் பெரிய அத்தையின் குணத்தை கொண்டு பிறந்திருக்கிறாய் என்று சொல்லி கொஞ்சம் சமநிலைக்கு வர, அது என்ன விஷயம், திடீரென்று புதிதாக ஏதோ சொல்கிறாயே, என் பெரிய அத்தை இறந்து போய்விட்டதாக நம் குடும்பத்தார் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அல்லவா. யாரை சொல்கிறாய், என் தாய்க்கும் உன் தந்தைக்கும் உடன் பிறந்த மூத்த சகோதரியைத்தானே. ஆம், அவள் உண்மையில் இறந்து விடவில்லை, நானும் அப்படித்தான் பராபரியாக கேள்விப்பட்டேன். இதுக்கப்புறம் படகில் திரும்பி வரும்போது தன் உள்ள குமுறல்களை கொட்டி தீர்த்த பூங்குழலி எதிர்பாராத சமயத்தில் எதிர்பாராத இடத்துல தன் பெரிய அத்தையை பார்த்ததும் திகைச்சு போயிட்டான். சேந்தன் அமுதனுக்கோ இந்த வருகை எதிர்பாராத ஆனால் தேவைப்படும் சுமை தணிவு இல்லையா. இந்த பகுதியில் இடம்பெற்றுள்ள பிரயாசை என்கிற சொல் பிரயாஸ் என்பதன் அடிப்படையில் உருவானது. பிர என்கிற முன்னோட்டு தீவிரமான என்பதையும் யாஸ் முயன்று சோர்வடை என்பதையும் இணைச்சு கடினமான ஒரு செயலை செய்ய மேற்கொள்ளப்பட வேண்டிய பெருமுயற்சி என்கிற பொருளை தருது. பிரயாசைன்னு சொன்னதுமே அந்த மூதாட்டியின் நினைவு தான் வருது. ராணி, அவளை அழைச்சி வர்றது சுழற்காற்று அழைச்சி வருவது போலத்தான், இருந்த இடத்துல இருக்க மாட்டான்னு நந்தினியிடம் ராக்கமா சொன்னாள் அல்லவா. இப்போ மரத்தின் அடிப்பகுதியில் சாஞ்சி

கேட்குற காட்சி பூங்குழலிக்கே வியப்பா இருக்குது. மான் கன்று அவ முகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கு. வாமத்திலே ஒரு மானை தரித்து ஒரு மானை வைத்தாய். பட்டினத்து பிள்ளையார் பாடலின் இந்த பகுதி நினைவுக்கு வருது. இடது திருக்கையில ஒரு மான், அதே பக்கத்துல மான் போன்ற உமை அம்மை. தத்துவ அடிப்படையில ஒரு அருமையான விளக்கம் தந்திருக்காங்க ஞானியர். மான் நாத தத்துவம், ஈசனின் நேர் திருக்குறிப்பாலே தொழிற்படுகிறது. மான் அழகான கண்களை உடையது, ஆனா அம்மையின் திருக்கண்களுக்கு ஒப்பிட முடியுமா? அதனால நாணி இந்த மான் முகத்தை திருப்பிக்கிட்டு தான். இங்கே கோடிக்கரையில் பூங்குழலியின் அத்தையின் பரிவு ததும்பும் கண்களை தன் கண்களால் பார்த்து கொண்டிருப்பதாக கவிதை நயத்தோடு சொல்கிறார் கல்கியார். நல்லது. இன்னும் ஒரு வார காலம் சூடாமணி விகாரத்திலேயே அருள்மொழிவர்மரை இருக்க சொல்லியிருக்கிறாள் குந்தவை. இதை நினைவில் வச்சுப்போம்.

0: நல்லது. இன்னும் ஒரு வார காலம் சூடாமணி விகாரத்திலேயே அருள்மொழிவர்மரை இருக்க சொல்லியிருக்கிறாள் குந்தவை. இதை நினைவில் வச்சுப்போம்.
1: வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: நேர்லேது காரைக்கால் பண்பலை 100.3. இதமான இந்த இரவு பொழுதில் இனி நாம் கேட்கலாம் கிரங்கலாம் இசை ஊஞ்சல். இன்றைய நிகழ்ச்சி ஒரு பட பாடலாக, இன்றைய நிகழ்ச்சியில் பூந்தோட்ட காவல்காரன் படத்திலிருந்து உங்களுக்காக ஒரு சில பாடல்கள் உங்கள் மனதை நிறைக்க வருகிறது.

0: நெல்லை நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருவன்ற பேசிஸ் நலமாய் வாழ கேட்கலாம். நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல். மேலும் நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் திருவாரூர் அருவன்ற பேசஸ். எங்கள் சொல்லை மற்றும் விதைநிலை விழுதற்கான தாழ்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருவன்ற பேசஸ் திருவாரூர்
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: மேலும் நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஜுவர்சன் பேக்கரியின் தேதியும் செய்தியும் கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஜுவர்சன் பேக்கரி.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு விபிஎன் கண் மருத்துவமனை.
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதி விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தலி. நிகழ்ச்சியினை வழங்குகின்றார்கள் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
5: தரத்தில் முதலிடம் சுவையில் தரம் இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
6: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
7: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை காலை 11 மணிக்கு முருகன் ஜுவல்லர்ஸ் காரைக்காலின் அணிகலன்களும் ஆலோசனைகளும் சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் காரைக்கால் முருகன் ஜுவல்லர்ஸ்.
8: எங்கும் கண்ணீராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள் முருகன் ஜுவல்லர்ஸ்.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்த சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்லர்ஸின் இன்சொல்லமுது. நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் நாச்சியார் கோவில் அமிர்த சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்லர்ஸ்.
9: வீட்டு உபயோக பொருட்கள்
10: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்த சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
11: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்லர்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளிரவு 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட்டின் உழவர் அரங்கம். நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் காரைக்கால் ONGC காவேரி அசட்.
12: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
0: நேர்களே, நாளை மாலை 4:30 பைக்கிங் பனியன்கள் பிரீப்ஸின் தேரி நேரம். இந்நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் பைக்கிங் பனியன்கள் பிரீப்ஸ்.
13: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
14: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: நீங்கள் நாளை காலை 8:30 பைக்கிங் பனியன்கள் பிரீப்ஸின் துள்ளி வரும் பாட்டை கேட்கலாம். நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் பைக்கிங் பனியன்கள்.
2: பைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் பைக்கிங் தான்.
1: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ கேட்கலாம். நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் காரைக்கால் உங்கள் கடை. தரமான தார் பைகள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். மேலும் நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
3: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
1: நாளை 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டுரத்தின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. மேலும் நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் மங்கள்யான் சூப்பர் கோல்டுரம் இப்பொழுது விற்பனையில். மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அதிக வகசூலியா இல்ல. மங்கள்யான் சூப்பர் கோல்டுரம்
4: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
1: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை இன்சொல் அமுதி கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் நாகப்பட்டினம் உங்கள் கடை. தார் பைகள் கிரினேட் போஸ் நரம்பு விலைகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நாளை அனைத்தையும் வழங்குகிறார்கள் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்கடைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நாளைகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி என் சேலம் மங்களில் மங்கள் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி காரைக்கால் முருகன் ஜுவல்லரி.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
5: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
6: எங்கும் கண்டிராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள் முருகன் ஜுவல்லர்ஸ்.
1: மேற்களுக்கு உளம் கணிந்து நல் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி நாகை மூராசன் சென்றடிமே.
5: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நேர்களுக்கு உளமணிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் நாகை மூராசன்ஸ். அடிமே
3: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
4: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: அறிவுபெறுகிறது இசை ஊஞ்சல். ஒரு பட பாடலாக இன்று ஒழித்த பாடலின் படம் பூந்தோட்ட காவல்காரன். நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலின் 100.3.
1: சரியான அளவுகளில் தத்ரூபமாக சாமி படங்கள் வாங்கி சந்தோஷமா சாமி கும்பிடணும்னா கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு தான் போகணும். வாங்க கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
0: நேர்கள் இனி கேட்கலாம் நாகப்பட்டினம் உங்கள் கடையின் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை, தார்பாய்கள், கிரினேட், ஓசு நனவு விலைகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
2: உங்கள் கடை காரைக்கால்
3: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.
4: இன்சொல் அமுது வழங்குகிறார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
5: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம எல்லார்ட்டையும் நட்பா உறவா இருக்கணும்னு நினைக்கிறோம், ஆனா எல்லார்ட்டையும் இருக்க முடியல. அப்போ யார் யார்கிட்ட உறவு பாராட்டணும்? நமக்கு பிடிக்காத, நமக்கு ஏதாவது தொந்தரவு கொடுக்கறவங்களோட உறவு இருக்கணுமா வேண்டாமா? சில பேர் கேட்டா வேண்டாம் சார் தான் சொல்லுவாங்க. ஆனா நமக்கு ஒரு அழகான இலக்கியம், அதை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லுதுங்க. அதுக்கு நம்ம உடம்புல இருக்கிற ஒரு முக்கியமான உறுப்பை வச்சு சொல்லுது. மனித உடல்ல ரொம்ப கடினமான உறுப்பு எதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கொஞ்சம் கூட யோசிக்காம சொல்லலாம், பற்கள் தான். அதான் நமக்கு ஒரு பெரிய உதவி செய்யுது. அந்த 32 பற்கள் சொல்லாங்களே, அதுதான் உணவை மென்று அதன் சுவையை அனுபவிக்க உதவுது. கடினமான உணவை கூட எளிதாக உண்பதற்கு துணையா இருக்குது. ஆனா அந்த பல்லு சில நேரத்துல நாக்க கடிச்சிருது. அப்ப என்ன பண்றது? வலி ஏற்படுது, துடிக்கிறோம். அப்ப எனக்கு இனிமேல் இந்த பல்லே வேணாம் அப்படின்னு கோச்சுக்கிறோமா? இல்ல, அந்த பல்லு சில நேரங்கள்ல கடிச்சு நமக்கு துன்பத்தை தந்தாலும் வாழ்க்கை முழுக்க அதுதானே நமக்கு உணவை சக்தியா ஆற்றலா மாத்தி தருது. இந்த அனுபவத்தை ஒரு அழகான நீதியா மாத்திருக்கிறாங்க. அதுக்கு ரொம்ப அழகான அந்த பாட்டு, பகை சேரும் என்னான்கு பற்கொண்டே நன்னா வகை சேர் சுவையருந்து மாவோல் தொகை சேர் பகைவரிடம் மெய்யன்பு பாவித்து அவரால் சுகமுறுதல் நல்லோர் தொழில். எப்படியா மெய்யன்பு பாவித்து சுகமுறுதல்? என்னது 8-4-32 பல்ல சொல்றாங்க. அந்த பல்ல சில நேரங்கள் நமக்கு துன்பம் தந்தாலும் அதோட துணை இல்லாம வாழ முடியாது. அதுபோல வாழ்க்கையில எல்லாரும் நம்ம பாராட்டுறவங்களா, எல்லாரும் நம்ம கருத்துக்கு உடன்பாடு கொண்டவங்களா இருப்பாங்களானா? இல்லைங்க. சில நம்மோட பகைமை கூட பாராட்டலாம். அதுக்காக அவங்கள்ட்ட இருக்க நல்லதை நாம இழந்துடணுமான்னு கேக்குறாரு. மாற்றான் விட்டு தோட்டத்து மல்லிகைக்கு மலர் இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ ஒரு பணியிடத்துல மட்டும் கடுமையா நடந்துக்கிற ஒரு அதிகாரி இருக்கலாம், ஆனா அவர்கிட்ட இருக்கிற அனுபவம் அவர்கிட்ட நம்ம பகிச்சுக்கிட்டோம்னா கிடைக்காம போயிருங்க. ஒரு கருத்துல நம்மோட ஒத்து போவாத கூட இருக்கலாம், ஆனா அவங்கள்ட்ட இருக்க அறிவு திறமை நமக்கு பயன்படலாங்க. அதனாலதான் மெய்யன்பு பாவித்துன்னு புலவர் சொல்றார். அதாவது பகைய வளர்க்காம நாகரிகத்தோட நிதானத்தோட பழகி நமக்கு தேவையான நன்மைகளை பெற்றுக்கொள்ளணுங்க. அதுதான் நல்லோரோட பண்பா. இதுக்கு இன்னொரு பொருளை சொல்லலாங்க. வாழ்க்கையில எல்லா உறவும் எப்போதும் இனிமையா இருக்குமா, நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்குமா? இல்ல, சில நேரங்கள்ல நெருக்கமான உறவு கூட நம்ம வருத்தலாம். அதற்காக உறவுகளே வெறுத்துட்டா நம்ம வாழ்க்கை வெறுமையா போயிருங்க. அப்ப அந்த வெறுமையிலிருந்து நம்ம காப்பாத்திக்கணும்னா என்ன செய்யணும்னா, உறவுகளை பத்தி யோசிக்காம அந்த உறவுகள்கிட்ட இருந்து நாம் பெறக்கூடிய நல்ல விஷயங்களை யோசிக்கலாம். பற்கள் சில நேரங்கள்ல நாக்க கடிக்கலாம், அதற்காக நாம் புன்னகை இழந்து விடுவதில்லை. அதுபோல சில மனிதர்கள் மனதை காயப்படுத்தலாம், அதற்காக நாம் மனிதநேயத்தை இழந்துடக்கூடாதுங்க. வாழ்க்கையில உண்மையான முதிர்ச்சிங்கிறது நம்மை சுற்றி இருப்பவர்கள்ல குறைகளை மட்டும் பார்க்கறதுல இல்ல, அவர்களிடம் இருக்கும் நன்மைகளை உணர்ந்து அவற்றை பயனாக்கி கொள்வதில் தான் இருக்குது. நல்ல யோசனையோட நன்றி, வணக்கம்.
4: இன்சொல் அமுது வழங்கினார் திருவாரூர்.

0: முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் உங்கள் கடையின் ஏன் சொல்லமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை, தார்பாய்கள், கிரினட், ஓஸ் நரம்பு விலைகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
2: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.

0: மெர்கிது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. இன்று தண்ணீரை சேமித்தால் நாளை அது நம் தலைமுறையை காக்கும். காசு கொடுத்து தண்ணீர் வாங்கும் முன் சிக்கனத்தின் மதிப்பை உணருவோம். உங்கள் நலனில் அக்கறையோடு, இது ஆகாஷ்வாணி காரைக்கால். இனிமையான இந்த இரவு பொழுதில் நேர்களினை கேட்டு ரசிக்கலாம் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவலரியின் இரவும் மலரும். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியின் விளம்பரதாரர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: காற்றலையில் கானலையோடு நாம் இணைந்திருக்கிறோம். இனிமையான பாடல்களை இனி தொடர்ந்து கேட்கலாம். மனதை மீட்டும் ராகங்களாக இந்த இனிமையான இரவு வேளையில் கடித வழி நேரிற்ப கானங்களாக காலத்தை வென்ற காவிய கானங்களின் அணிவகுப்பாக இரவும் மலரும். நிகழ்ச்சி தொடக்கமாக செமினார் கோவில் கண் ஸ்ரீராமலு, விநாயகா, லக்ஷ்மணன், சரஸ்வதி, கபிலன், மருவத்தூர் மாதேஸ்வரன், செல்வம் அமுதா, திருக்கலாச்சேரி பூதனூர் உமா, ஜெய்சங்கர், பூம்புகார் சுந்தரவல்லி சங்கரன், திருவாளி பக்கிரசாமி, சித்ரா, பண்ணத்திரு நாகராஜன், அலிவலம் சக்தி முருகானந்தம், கூத்தூர் அப்துல் கரீம், செல்லமத்து முகமது ஹம்ரா, சலாமத் சுகைனா இவர்கள் விருப்பமாக அவளுக்கென்று ஒரு மனம் படத்திலிருந்து

0: நிகழ்ச்சி நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண்ரை பேசி நலமாய் வாழ கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல். மேலும் நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் திருவாரூர் அருண் என்ற பேசஸ் செங்கல் சுளை மற்றும் விதைநிலம் நடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்ற பேசஸ் திருவாரூர்.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: மிகு நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா சுவிட்சர்லாந்து பேக்கரியின் தேதியும் செய்தியும். நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா சுவிட்சர்லாந்து பேக்கரி.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
3: விபிஎன் கண் மருத்துவமனையும். தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
4: கிருஷ்ணா சுவிட்சர்லாந்து பேக்கரி திருவாரூர்.
0: நெகிழி காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. நம்ம நிகழ்ச்சியில் ஆனதுரை மாணிக்க அற்புத ராஜ், கிறிஸ்டி ஏஞ்சல், பேட்ரிக் சோ, டென்னிஸ் ராஜ், வேளாக்குடி ரமணா சகாதேவன், சேலம் ஆத்தூர் பெரியசாமி, மேட்டுப்பாளையம் நாகராஜன், வைத்தீஸ்வரன் கோவில், தமிழ் தாமரை செல்வி, சாய் புகழ், சூர்யா, மேலவூடுதுறை காளிதாஸ், விஷ்ணுவர்தன், யாழ்சுதி, சுகந்தி, கலைமித்ரா, புறக்குடி கலையரசன், இந்துமதி, சக்திமுருகன், பாலமுருகன், கீழக்கோத்து மங்கலம் ஜெயராமன், ஜெயலக்ஷ்மி, எங்கள் குடும்பத்தினருக்காகவும் எழுதியிருக்காங்க. அடுத்து இளையான்குடி இக்பால், சித்தி கதீஜா, அப்துல் மஜீத், ரிஃபாயா, முகமது அசன், நூருல் ஃபாத்திமா அவர்கள் விருப்பமாக தொடர்ந்து கல்லாத்தூர் பரமசிவம், விஜயா, மோனிஷா, கணேஷ்குமார், சுபாஷினி, கலைச்செல்வன், ஷாலினி மற்றும் துகிலன் இவர்களின் விருப்பமாகவும் வருகிறது சக்கரம் படத்தில்.

0: நிகழ்ச்சி நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தலில் கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
1: முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை காலை 11 மணிக்கு காரைக்கால் முருகன் ஜுவல்லர்ஸின் அணிகலன்களும் ஆலோசனைகளும் சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் காரைக்கால் முருகன் ஜுவல்லர்ஸ்.
2: எங்கும் கண்டிராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள் முருகன் ஜுவல்லர்ஸ்.
0: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். இது இரவும் மலரும் நிகழ்ச்சி. கடித வழி நேரற்பாக ஆனங்களாக ஒளிவுலா வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இனி நன்னிலம் அம்பலவாணன், மல்லிகா, மேகநாதன், திவ்யா அவர்களை தொடர்ந்து திருமலை வாசல் ராஜா, தங்கமணி, வேம்பு, பூபாலன், பூங்குழலி, தூத்துக்குடி மாவட்டம் உள்ளக்காடு எஸ்பி பாவலு, சரஸ்வதி, பாலமுருகன், கூரத்தாங்குடி என்கே முருகேசன், என்கே கிருஷ்ணா, குறிச்சிமலை டி பாஸ்கர், நாகப்பட்டினம் லட்சுமி பாலு, சுபா வேல்முருகன், விவின் பாலாஜி, கவிபாலா, கும்பகோணம் டி எஸ் பாலு, இவர்களின் விருப்பமாக வருகிறது ஆலயமணி படத்திலிருந்து இந்த பாடல்.

0: நீ என்ன காதலிக்கிறியா இல்ல விளையாடுறியா? எனக்கு ஒண்ணுமே புரியல.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்லர்ஸின் சொல்லும் போது கேட்கலாம். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்லர்ஸ்.
4: வீட்டு உபயோக பொருட்கள்
5: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: காரைக்கால் பண்பலை 100.3 நாளை இரவு 7:30 காரைக்கால்.

0: ஓஎன்டிசி காவேரி அசட்டின் உழவர் அரங்கம் கேட்கலாம். நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் காரைக்கால் ஓஎன்டிசி காவேரி
1: அசட். ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
2: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி.
0: இனி வருகிறது அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம், கலைவாணன், மெர்சி ராணி, வான்மதி, மோனிகா, பிரீத்தி, ஜென்சி, வான்மிகிலன், அமீர்பாலன், ஆட்டோ, கார்த்திகேயன், முருகன், ராஜலட்சுமி, யாழிதன், ராணி, மங்கை நல்லூர், கார்த்திகா, சந்திரமோகன், விமலா, சந்திரா, சரிதா, இந்திரா, வரதராஜன் பேட்டை, வளர்மதி, ஆரோக்கியதாஸ், மரிய பேஸ்டினா, பெனினா, கலைச்செல்வி, ஆனந்தி, அந்தோனிசாமி, பாப்பாக்குடி, பார்த்திபன், பாரதி, ஸ்ரீவிஷ்ணு, ஸ்ரீபுத்தூர், யேசுதாஸ், சகாயமேரி, ஜெலினா, ஜாஸ்மின், எஸ் ஆர் அணி, மஸ்வின், ஆண்டனி, தங்கமயில், திவ்யா, கீழ்குடியிருப்பு, செல்வராஜ், ஸ்ரீமதி, பவித்ரா, பரணிதரன், மயிலாடுதுறை, ஒப்பில்லாமணி, மல்லிகாமணி, அவர்களைத் தொடர்ந்து லக்ஷ்மாங்குடி, செல்வராஜ், தங்கவேல், ஜெயலட்சுமி, வசந்தி, சரவணன், சரண்யா, பாசினி, சித்ரா, ஸ்ருதி, கதிர், குருசாமி, சுபஸ்ரீ, ஜெகதீஷ், கௌதம், காசி, சிவகுமார், லதா, ராஜேஷ், சச்சிதானந்தம், யோகேஸ்வரன், மனோகர், சுதாகர், புவனேஸ்வரி, சுகன்யா, விமல், விக்கி, சாமி, இவர்களின் விருப்பமாக வருகிறது அன்பு சகோதரர்கள் படத்திலிருந்து.

0: அலங்காரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். பூரா சென்ஸ் நாகப்பட்டினம்.
1: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். இது இரவும் மலரும் கடிதபடியே நேரப்ப கானங்களாக ஒளி உலா வந்து கொண்டிருக்கிறது. நேர்களை நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன் பிரீப்ஸின் தேநீர் நேரம் கேட்கலாம். நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் வைக்கிங் பனியன் பிரீப்ஸ்.
2: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
1: இனி வருகிறது பூந்தோட்டம் ஆட்டோ கார்த்திகேயன், ராஜலட்சுமி, ரிஷிவந்த், நாச்சியார் கோவில் ஞானசேகர், தமிழ்ச்செல்வி, சித்தார்த்தன், பத்மினி, கோவனூர் கார்த்தி, பிரதீபா, ஷாய்தேஷ், சக்தி மீனா, வரணிதரன், ஹரிகரன் குடல், கே எஸ் கார்த்திகேயன், அட்சயா, ஆதிஷ், ஹர்ஷவர்தன், நாகப்பட்டினம் ஆரிய நாட்டு திரு சிவா பாரதி, வாழ்முனீஸ்வரன், பாப்பா கோவில் ரவி, வேளாங்கண்ணி ஏ ஆர் சொக்கலிங்கம், மயிலாடுதுறை எஸ்பி வேந்தன், மங்கைமடன் ஜெயந்தி, மணக்குடி எஸ் ராஜேந்திரன், காரைக்கால் கணபதி, கணேசன், ராணி, கிரீஷ், செல்வி, தினேஷ், சூரி, காருண்யா, பிரசன்னா, நிவாசினி, சுரேஷ், மாரியப்பன், சுப்பு, நவநீதம், சுவாமிநாதன், ஜெர்லின், ரஹீம், மித்ரன், மங்கிநல்லூர் ரவி, மீரா, ஜீவா, வினோத், திருவாரூர் ரமேஷ், சாந்தி, ஜனார்தனன், நர்மதா, அர்ஜுனன், இவர்கள் விருப்பமாக உத்தரவின்றி உள்ளே வா படத்திலிருந்து

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: நெல்லிக்காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். இது விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் இரவு மலர்.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
1: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: நெல்லிக்காரைக்கால் பண்மலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். இது விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் இரவு மலரும் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியில் இப்பகுதியின் விளம்பரதார நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
1: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: வானொலியோடு காற்றலையை நாம் தொடர்ந்து பயணிக்கலாம். காரைக்கால் பண்பலை 100.3 இது இரவு மலரும். காலத்தை வென்ற காவிய கானங்களின் அணிவகுப்பாக கடித வழி நேர விருப்பமாக ஒளி உலா வந்து கொண்டிருக்கிறது.

தர்ஷினி பூந்தண்டலம் புண்ணிய கொடி உமா ஆசிரியர் நகர் தாழினி தமிழினி இமை தருண் நட்சத்திரா அன்வர்திகான்பேட்டை அருணகிரி கீதா கண்டிபாக்கம் கணேசன் அண்ணம்மாள் தேத்தாக்குடி வடக்கு செல்வபாரதி வனிதா சித்தார் ராமேஸ்வரம் மதினா ரம்ஜான் ஆசிக் தௌஃபிக் தாரிக் முகமது ஹஷி ஷியாத் மெஹனா ஹம்சா ரனியா வரவுகுடி தட்சிணாமூர்த்தி சுவாமிநாதன் மருதங்குடி பூராசாமி தத்தங்குடி சங்கரபாண்டியன் கோடங்குடி இளவரசன் நிம்மேலி அறிவழகன் பெரிய தம்பி நாவலர் சுப்பிரமணியன் ராமாவரம் அன்பழகன் நந்தியநல்லூர் வைத்திய பாலசுப்பிரமணியன் அவர்கள் விருப்பமாக அன்னை படத்திலிருந்து

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: நாளை காலை வைக்கிங் பனிங்கில் பிரீப்ஸின் துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியை கேட்கலாம். நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் வைக்கிங் பனிங்கில் பிரீப்ஸ்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ கேட்கலாம். நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் காரைக்கால் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். மேலும் நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரத்தின் உள்ளவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. மேலும் நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம், இப்பொழுது விற்பனையில். மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மக்கள் அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு.
3: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
0: காரைக்கால் பண்பலை 100.3 இரவு மலர் நிகழ்ச்சிக்காக இனி குறுக்கத்தி முகமது இஸ்மாயில் பாண்டியன் நாகூர் அக்பர் அலி பகுருதீன் ஹர்ஜ் அவர்களை தொடர்ந்து நாகப்பட்டினம் மாரியநாட்டுத்துறை சிவா பாரதி பிரகாஷ் வால்முரீஸ்வரன் படக்கடை வரதராஜன் பாப்பாக்குள் ரவி ரஹீம் தஷ்னிம் நரசிங்கன்பேட்டை ஏஜே ஐயப்பன் திருவிழிமலை MS சாகுல் கமி சிதம்பரம் எம் செல்வை சந்தனராஜ் வண்டிகேட்ஸ் உறவினர்கள் நண்பர்கள் இவர்களை தொடர்ந்து வானவன் மகாதேவி தமிழ்ச்செல்வன் வைரச்செல்வன் இவர்கள் விருப்பமாக வருகிறது பழனி படத்திலிருந்து.

0: நெல்லை காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குகிறார்கள் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்கடைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நேர்களுக்கு நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குகிறார்கள் திருச்சி என் சேலம் மங்களன் மங்கள். மேலும் நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: காரைக்கால் முருகன் ஜுவல்லரி
3: கண்டிராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள் முருகன் ஜுவல்லர்ஸ்.
0: இரவு வளரும் நிகழ்ச்சிக்காக இனி வருகிறது சிதம்பரம் கலியமூர்த்தி, சாந்தி கலியமூர்த்தி, சரண்யா, சுகன்யா, ஹர்ஷா, மாதினி, நிர்மலா, தீரா, தீரன், திவ்ய பாரதி, அகரன், சந்தியா, நர்தினி, தினேஷ், சீர்காழி, ராகுல், கார்த்திக், ஆகாஷ், ஆண்டிமடம், பத்மா நிலவகம், சப்சரா நிலவகம், சிலுவைச்சேரி, சிவாஜி, சென்னை, குன்றத்தூர், சௌத்ரி, பிரகாஷ், பேரளம், செந்தில் கண்ணன், சோபா, அபர்ணா, பிரவீன், சாந்தா, சீனிவாசன் அவர்களை தொடர்ந்து மேனாங்குடி எம்கே முருகேசன், அரவிந்தன், நிஷான், ஹலிம், சாந்தி முருகேசன், கொள்ளிடம் காமராஜ் இவர்கள் விருப்பமாக ஞான ஒளி படத்திலிருந்து

கண்கள் குவிந்தது, மாளிகை வந்தது, சேவை புரிந்திட சேவகர் ஆயிரம், தேடிக் கொண்டாடிட நண்பர்கள் வந்தனர். ஆயிரம் இருந்தும் வசதிகள் இருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்ட்.

0: நேர்களுக்கு உளம் இணைந்து நல் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேர்களுக்கு உளம் இணைந்து நல் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். நாகை மூரா சன்ஸ் அண்ட் ரெடிமேட்.
2: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூரா சன்ஸ் நாகப்பட்டினம்.
0: காரைக்கால் பண்பலை 100.3 நேரில் நாம் இணைந்திருக்கிறோம். இது இரவு மலரும் கடித வெளியே நேரற்ப கானங்கள் ஒளி விழா வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சிக்காக நீ நெய்த வாசல் பார்த்த சாரதி, பாலசுந்தரம், லட்சுமி மனோகரன், ரகுராமன், செமினார் கோவில் கண் ஸ்ரீராமலு, பூம்புகார் சுந்தரவள்ளி சங்கரன், சமுந்திர பாண்டியன் ராஜா, காட்டூர் சிவகுமார், சுஜாதா குமார், சஞ்சய் குமார், சரண்குமார், மாலதி பாலு, சீனிவாசன் சிவகாமி, சுவாமிமலை சீனிவாசன் சிவகாமி, சேகர், இந்திரா, திவ்யா, கார்த்திகேயன், ரதிமிகா, தியானிகா, மணக்குடி ஆறுமுகம், கோமதி, ஸ்ரீவர்ஷன், உட்கோட்டை சரவணன், ராஜேஸ்வரி, கனிஷ்கா, நிவாஷ், பனங்குடி ரத்னா, பிரகாஷ், சிவனே சர்வீஸ், அலிபுலம் சக்தி முருகானந்தம், திருவாரூர் ரினேஷ், மதுரை ஓகே சிவா, கரியங்குடி சங்கர், ஆண்டிப்பாளையம் மதனசேகர், தீபக் வெங்கடேஸ்வரன், தீபிகா, விஷ்ணு பிரியா, எழிலரசி, கரூர் தாந்தோன்றிமலை, ஜீவா நகர், செல்வராஜ், பெரியநாயகி, ஜோசிகா, ஸ்ரீகிரீஷ், ஜெயதேவ், ரமேஷ், காயத்ரி, தலைஞர் ராஜா முகமது, அரகண்டநல்லூர் நாராயண் அவர்கள் விருப்பமாக பொன்னூஞ்சல் படத்திலிருந்து வருகிறது இந்த பாடல்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நிகழ்ச்சினி காரைக்குடி கனகவள்ளி நாராயணன், அஸ்வினி கல்யாண், சுகன்யா, ராமநாதன், நிலானி, சாய் வெண்பா, ஆதிரா, இனியான், அன்னிலம் நாராயணன், டிஆர் பட்டினம், பூங்குடி தேவா, ரேணுகாதேவி, பழனிவேலு, கீதா, கர்ணா, லட்சுமி, அன்பரசு, சாரதா, தட்சிணாமூர்த்தி, மோனிஷா, ஹேமா, அனுகாஷினி, வினிதா, பாலமுருகன், அஸ்வின் ராஜ், தர்ணீஸ்வர், கைலாஷ்வர், சீர்காழி வட்டம், மேலமாத்தூர், கலைஞர் தாசன் பாரி, இவர்கள் விருப்பமாக அன்னை வேளாங்கண்ணி படத்திலிருந்து வருகிற பாடல்.

0: நாகப்பட்டினம்
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள் பூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
2: காரைக்கால் பண்பலை 100.3 இரவு மலரும் நிகழ்ச்சியினுடைய நிறைவான பகுதியில் நாம் கேட்கக்கூடிய இந்த பாடலுக்கு வெப்பம் தெரிவித்து கடிதம் எழுதி காத்திருக்கிறார்கள் கங்களாஞ்சேரி ஜிஆர் நகர் முருகேசன், மைதிலி முருகேசன், இனியா, சூரனூர் காமாட்சி சுப்பிரமணியன், கூட்டுறவு நகர் தியாகராஜன், கமலேஷ், கமலப்பிரியா, அலிபலம் ஜெயலட்சுமி கணேசன், செமனார்குள் குணவதி, குணசேகர், திலகவதி, பாளையூர் செல்வராஜ், செல்வி, வெண்கரும்பூர் நேரு, கொள்ளிடம் காமராஜ், செங்கம் புனிதன், வடகரை சின்னதுரை, விருதாச்சலம் விருதகிரி, பெண்ணாடம் சுமதி, குப்பநத்தம் ராமு, வேட்டவலம் குமார், செங்கம் புனிதன். இவருடைய விருப்பமாக வருகிறது வீராபிமன்யு படத்திலிருந்து.

நீங்காத நினைவுகளோடு நிறைவு பெறுகிறது இரவும் மலரும். நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3. இனி வருகிறது காற்றலையில் நாளை. நாளை நம்மளை வழங்குள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளிகள் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களில் மங்கள், காரைக்கால் PSR தங்க மாளிகை, விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, காரைக்கால் முருகன் ஜுவல்லர்ஸ். காரைக்கால் PSR தங்க மாளிகையின் அணிகலன்களும் ஆலோசனைகளும் சிறப்பு தொடர். நாளை இடம்பெறுகிறது பிளாட்டினம் முத்து நவீன தலைமுறையின் தேர்வு மற்றும் இயற்கையின் வெண்முத்து செல்வம். நேரலையில் நேர்களின் கேள்விகளுக்கு விளக்கம் அளிக்கிறார் வல்லுநர் எஸ் பிரேம் ஆனந்த் அவர்கள். காலை 11 மணிக்கு நிகழ்ச்சி. நாளை காலை 6 மணிக்கு குரலோசை. தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள் 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. நிகழ்ச்சி படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம், 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசர், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு, 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்குலூர் எண்ணெயின் இன்சொல் அமது வழங்குகிறார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்சியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பசுந்தளிர் பங்கேற்கும் செல்வன் டி துஷன். நாளை காலை 7:25 சைபாலின் தகவல் நேரம், 7:30 காலை காம்போ நிகழ்ச்சியில் சேவை செய்திகள் இடம்பெறும், 8:05 துள்ளிவரும் பாட்டு, 8:30 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் வைக்கிங் பனியன் பிரேப்ஸின் துள்ளிவரும் பாட்டு, 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியின் முதலில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண்டர் பேசிஸின் நலமாய் வாழ நிகழ்ச்சியில் தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் குழந்தை நல சிறப்பு மருத்துவர் ஸ்ரீ ஸ்ரீலதா அவர்கள். 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட், 9:30 நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா சிவிசன் பேக்கரியின் தேதியும் செய்தியும், 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட், 10:05 சிந்தனை அரங்கம் காலம் தரும் பாடம் என்ற தலைப்பில் நேர்கள் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். நாளை பிற்பகல் 11:00 காரைக்கால் PSR தங்க மாளிகை, காரைக்கால் முருகன் ஜுவல்லர்ஸின் அணிகலன்களும் ஆலோசனைகளும் சிறப்பு தொடர். முற்பகல் 11:30 காரைக்கால் PSR தங்க மாளிகை, விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, காரைக்கால் முருகன் ஜுவல்லர்ஸின் அணிகலன்களும் ஆலோசனைகளும் சிறப்பு தொடர் கேட்கலாம். நாளை இடம்பெறுகிறது பிளாட்டினம் முத்து நவீன தலைமுறையின் தேர்வு மற்றும் இயற்கையின் வெண்முத்து செல்வம். நேரலையில் நேர்களின் கேள்விகளுக்கு விளக்கம் அளிக்கிறார் வல்லுநர் எஸ் பிரேம் ஆனந்த் அவர்கள். 12:00 FM எக்ஸ்பிரஸ், 12:10 மனதில் நின்றவை நேர்கள் கடிதங்கள் வழியை விரும்பி கேட்ட திரைப்பட பாடல்கள் இடம்பெறும் நிகழ்ச்சி. பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர் பங்கேற்கும் செல்வன் டி துஷன். 12:55 பன்னிசை துத்தம் என தொடங்கும் பாடல் பாடியவர் திருத்தணி சுவாமிநாதன் அவர்கள். 1:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை பரவசப்படுத்தும் பாடல்களாக பாடி வரும். 1:55 மெல்லிசை, 2:00 லஞ்ச் பிரேக் நிகழ்ச்சியில் கேள்விக்கு என்ன பதில், 2:30 லஞ்ச் பிரேக்கில் சங்கீத சாரலில் வி பிரதீப் குமார் அவர்களின் பாட்டு, 3:00 LSE லைக் ஷேர் கமெண்ட், 3:30 LSE கேட்கலாம் லைக் ஷேர் கமெண்ட், 4:00 தேநீர் நேரம் நேர் விருப்ப நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி, 4:30 வைக்கிங் பனியன் அண்ட் பிரீஃப்ஸின் தேநீர் நேரம், 5:15 அலையோசை, 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விளக்கேற்றும் வேலை.

0: மணிக்கு பன்னிசை நிகழ்ச்சியில் அப்பூதங்கனின் என தொடங்கும் பாடல் பாடியவர் தர்மபுரி சுவாமிநாதன் அவர்கள். 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி லட்சுமியின் சொல்லும்போது வழங்குகிறார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ் ஒளி விழா வரும். 6:45 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய்வாள் நிகழ்ச்சியில் கோடை வெளியிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளும் வழிமுறைகள் குறித்து ஆலோசனை வழங்குகிறார் காரைக்கால் உயிர் வேதியியல் மருத்துவ வல்லுநர் பேராசிரியர் டாக்டர் வி சண்முகப்பிரியா அவர்கள். 6:45 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் வளரியின் இசை தூரிகை ஒளி விழா வரும். நேர்லே இதுவரை ஒளி விழா வந்தது காற்றலையில் நாள். இன்னும் சில நொடிகள் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.
1: This is Akashvani. The news read by Abhineet Shukla. Prime Minister Narendra Modi today met the medal winners of the Commonwealth Games 2026 at his residence in New Delhi. During the interaction, the medal winners shared their experiences from the Games with the Prime Minister. In a social media post, Mr. Modi said that each one of them has made the nation proud through their exceptional performances and their success will motivate many youngsters. India finished at the fourth spot on the medal table at the Games held in Glasgow, Scotland between 23rd of July to 2nd of August. Indian athletes won 39 medals, including 13 gold, 17 silver and 9 bronze across various sporting disciplines. The Har Ghar Tiranga campaign is being celebrated nationwide to foster a sense of patriotism among citizens, strengthen national unity and promote India's cultural heritage.

0: and a CBI probe. The students said their agitation would continue. The Ministry of Housing and Urban Affairs has said that over 1 crore 25 lakh houses have been sanctioned so far under the Pradhan Mantri Awas Yojana Urban, that is PMAYU and PMAYU 2.0. Of these, more than 1 crore houses have been completed and handed over to beneficiaries across the country, with around 1 crore of the houses allocated to women. The government has extended the tenure of Director of Enforcement Directorate Rahul Naveen by 1 year, from 13th of this month to 13th of August next year. The extension in service will continue beyond his scheduled retirement on the 31st of July 2027. And that is the end of this news bulletin.
1: நேரம் 11:10. ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒளிபரப்பு. துயிலும் முன் ஒரு நல்ல குறிக்கோளை அடைவதற்காக தொடர்ந்து முயலும் மனிதனின் செயல்பாடே பிற்காலத்தில் அனைவரும் படிக்கும் வரலாறாக மாறுகிறது. கார்ல் மார்க்ஸ் அவர்களின் இந்த அழகிய சிந்தனையோடு நேர்களியத்துடன் 100.3 MHz பரவலை வரிசையில் நம் நிலையத்தினுடைய மாலை ஒளிபரப்பின் நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவு பெறுகின்றன. மீண்டும் நிலையத்தின் அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை 5:51 இதே அலைவரிசையில் ஆரம்பமாகும். அதுவரை அன்பு விணக்கம் கூறி

0: பாஸ்கர் கேக்குதுங்களா நான் பேசுது?
1: கேக்குது
0: பக்காவா இருக்குது.
1: ஓகே ஓகே
0: ஓகே ஜி ஓகே ஜி ஓகே.